0: இறைவன் நம்மை குறித்த அனைத்து காரியத்திலும் அக்கறை கொண்டிருக்கிறார். ஆகவேதான் நம்மை மிகவும் உன்னிப்பாக கவனித்தும் வருகிறார்.
1: உங்கள் வாழ்க்கையை வளைந்து கொண்டிருக்கும் உன்னத உறவு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் அநேக வேளைகளிலே தேவன் தம்முடைய மக்களை மிகவும் சௌகரியம் இல்லாத சூழ்நிலைகளிலே இருக்கும்படி செய்தார். இங்கே யோசுவா, கிதியோன், மோசே போன்றவர்களை உங்கள் ஞாபகத்தில் சற்று கொண்டு வாருங்களே. இவர்கள் தங்களால் சமாளிக்க முடியாத நிலைகளை எட்டின போது தங்களுக்கு உதவும்படியாக தேவனை நோக்கி கதறினார்கள். நம் வாழ்விலும் தனிப்பட்ட போராட்டங்கள் நம்மை அமிழ்த்து விடும் போல காணப்படலாம். ஜெபமானது நம் வாழ்விலே கடைசி இடத்தை அல்ல, முதலிடத்தை பெறும் அனுதின பழக்கமாக மாற வேண்டும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஜெபத்தின் மூலம் பிரச்சனைக்கு எவ்விதம் தீர்வு காணலாம் என்பதை வேத சத்தியத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ளுங்கள்.
0: அன்பான நேயர்களுக்கு என் வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நலமாக இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவுடனே உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிட்டிவிடும் என்று நினைக்கிறீர்களோ? அது உண்மையல்ல. சிலர் அவ்வப்போது சொல்வது என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இருந்ததை காட்டிலும் இப்பொழுது அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்வதுண்டு. உங்கள் வாழ்க்கை முறை புதிதாகவும் வித்தியாசமானதாகவும் புதிய அணுகுமுறையுடனும் இருப்பதினாலே முன்பை விட தற்போது எதிர்கொள்ளும் நிலைமைகள் அதிக சவால் நிறைந்ததாகத்தான் காணப்படும். நீங்கள் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களோ அல்லது பெறாதவர்களோ யாராக இருந்தாலும் வாழ்வில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை அனுபவமாக பெற்றவர்கள் வாழ்விலே இருக்கும் பிரச்சனையில் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகிய மாறினவுடனே மிகப்பெரிய பாக்கியத்தை பெறுகிறீர்கள். அது என்னவென்றால், அன்பான பரலோக தகப்பன்தாமே உங்களை வழி நடத்துவார், உங்களை நிர்வகிப்பார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை பலப்படுத்துவார். ஆகவே வாழ்வின் எந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகளையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியிலே ஜெபத்தின் மூலம் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வது எப்படி என்பதை அறிந்து கொள்வோம். 2 நாளாகமும் 20 அதிகாரத்திற்கு உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்தின் காலத்திலே யோசபாத் யூதாவில் ஆட்சி செய்து வந்தான். தன் வாழ்நாளிலே தனது தேசத்தின் மக்களை தேவனை நோக்கும்படி செய்தான். திடீரென்று 3 தேசத்து மக்கள் தனக்கு எதிராக யுத்தம் செய்யும்படி வருகிறதை கேள்விப்படுகிறான். இந்த நிர்பந்தமான நிலைமையிலே அவன் செய்த செயலானது நம் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொண்டாலும் அதை சவாலோடு சந்திப்பதற்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது. இப்பொழுது நான் 2 நாளாகமும் 20:6 வாசிக்கிறேன், கேளுங்கள். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கத்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். அப்படியே யூத ஜனங்கள் கத்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கத்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கத்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியாது. நான் இப்பொழுது வாசித்த 6வது வசனத்தை பார்த்தால் அது முற்றுப்புள்ளி வைக்கப்படாத ஒரு நீண்ட தொடர் ஜபமாக இருப்பதை காணலாம். இந்த புத்தகத்தின் 19வது அதிகாரத்தை சற்று பார்ப்போம் என்றால் அங்கே யோசபாத் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த அதிகாரத்தில் உள்ள 1 சில வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். 3-4 வசனங்கள், ஆகிலும் நீர் விக்கிரத் தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர்செபா தொடங்கி எப்ராயிம் மலை தேசம் மட்டுமல்ல ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். யோசபாத் நியாயாதிபதிகளை நோக்கி சொன்னது என்ன என்பதை 7 வசனத்தில் பார்க்கலாம். அதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகத்தாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது என்றான். தொடர்ந்து யூத தலைவர்களிடம் யோசபாத் சொன்னது என்ன என்பதை 9 வசனமும் 11 வசனத்தின் பின்பாகமும் கூறுகிறது. அந்த வசனங்களையும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோசபாத் யூத தலைவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். ஆம், இந்த வார்த்தைகளை கூறின அரசன் பயபக்தி உள்ளவனாய் தேவனுடைய மக்களை அரசாண்டு வந்தான். தனது பொறுப்பை நேர்த்தியாக நிறைவேற்றினான். மக்களை நீதியான பாதையிலே வழி நடத்தினான். இந்த நிலையிலே திடீரென்று அவனை நோக்கி பகைஞரின் படை வர ஆரம்பித்தது. இதுபோன்ற பிரச்சனையை நாம் எதிர்கொள்வோமானால் அதை தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்வோம்? ஜெபிக்கிறோமா? நம்மில் பலர் உடனடியாக நண்பர்களையோ அல்லது தெரிந்த நபர்களையோ நாடிச் செல்வதுண்டு. ஆனால் தேவன் மாத்திரமே சிறந்த வழியை வைத்திருப்பார். உங்கள் பிரச்சனையின் தன்மை எதுவாக இருந்தாலும் சரி, அது சாதாரணமானதோ அல்லது சிக்கலானதோ, அது சிறியதோ அல்லது பெரியதோ, எப்படி இருப்பினும் உங்கள் வாழ்வில் இருக்கும் சில பிரச்சனைகளை எழுதிக் கொள்ளுங்கள். மேலும் நான் சொல்லப்போகும் 4 உண்மைகளையும் எழுதுங்கள். தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில் பார்த்தால் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளின் அளவு உண்மையாகவே சுருங்கி போகும். முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், தேவன் நம் பிரச்சனைகளை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த அடிப்படை உண்மை நம் வாழ்வில் முக்கியமற்றதாக இருக்குமானால் நாம் ஏன் ஒவ்வொரு நாளையும் ஜெபத்துடன் ஆரம்பிக்க வேண்டும்? தேவன் நம் பிரச்சனைகளில் அக்கறை காட்டவில்லை என்றால் ஏன் நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும்? அன்புக்குரியவர்களே, நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் தேவன் அக்கறை கொண்டுள்ளார். ஆகையால் நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகர் என்று நாம் நம்பும்போது தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அதன்படி நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். தேவ அன்பாலான இந்த உறவிலிருந்து அல்லது தேவனிடமிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறினதன் நிமித்தம் அவர் நம்முடைய பிரச்சனைகளை குறித்து அக்கறை காட்டுவராக இருக்கிறார் என்பது நான் அறிந்து கொண்ட ஒரு உண்மையாகும். நம்மை நிபந்தனையற்ற முறையில் நேசிக்கும் நம் அன்பின் தகப்பன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை கண்டு காணாமலும் அக்கறை காட்டாமலும் இருக்கவே மாட்டார். கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். அனுதின ஆகாரத்திற்காகவும் நம்மை பாதுகாக்கும்படியாகவும் நாம் சோதனைக்குள் உட்படுத்தப்படாமல் தீமையை நின்று ரட்சிக்கும்படியாகவும் நாம் மன்றாட வேண்டும் என்று இந்த ஜெபத்திலே அவர் கூறியுள்ளார். நம்மை எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் தேவன் அக்கறை உள்ளவராக இராவிட்டால் நீ இந்த விதமாக ஜெபிக்க வேண்டும், உன் அனுதின ஆகாரத்திற்காக இந்த விதமாக மன்றாட வேண்டும், நீ தீமையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டுதல் செய்ய வேண்டும், நீ மன்னிப்புக்காக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்க மாட்டாரே? நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியை குறித்தும் தேவன் அக்கறை கொண்டிராவிட்டால் தனிப்பட்ட குறிப்பிட்ட திட்டவட்டமான முறையிலே நாம் விண்ணப்பம் செய்யும்படியான ஜெபத்தை அவர் நமக்கு தந்திருப்பாரோ? நிச்சயம் தந்திருக்க மாட்டார். அப்படியானால் அவர் நம்மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளின் ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் இருக்கத்தான் செய்கிறார். நம்மை குறித்த அனைத்து காரியங்களிலும் தேவன் அக்கறை கொண்டவராக இருக்கிறார். மிக முக்கியமாக நாம் சிக்கியிருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் ஆர்வம் கொண்டுள்ளார். சங்கீதம் 68:19 நாம் பார்ப்போமானால் அவர் சொல்வது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள அன்பின் தகப்பனாக இருக்கிறார் என்பதை நம் இருதயத்தில் அறிய வேண்டும். அவர் தம்மை குறித்து கூறும்போது அவரே பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் ஆட்சி செய்கிறவர், வல்லமையும் கனமும் அவரது கையில் இருக்கிறது என்று கூறியுள்ளார். ஆகவே அவருக்கு முன்பாக எந்த ஒரு செயலும் மட்டுமல்ல எந்த ஒரு தனிநபரும் எதிர்த்து நிற்க முடியாது. அப்படியானால் நம் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் சர்வ வல்லமையுள்ள அனைத்து மேன்மையுள்ள தேவனிடத்தில் நாம் வரலாமே. அன்பு நிறைந்த தகப்பனான அவர் நம் வாழ்வில் ஒவ்வொரு அம்சத்தை குறித்தும் அக்கறைப்படுகிறார். அது உங்கள் பள்ளிக்கூட பாடமானாலும் சரி, அல்லது உங்கள் பண தேவையானாலும், அல்லது உங்கள் வீட்டு மக்களுடன் நீங்கள் கொண்டிருக்கும் உறவானாலும், அல்லது நீங்கள் செய்யும் பணியானாலும், உங்கள் சரீர சுகமானாலும், எதுவானாலும் அன்பானவர்களே, அவற்றை குறித்த அக்கறையுடன் அவர் இருக்கத்தான் செய்கிறார். காரணம், அவ்வளவாய் அவர் நம்மீது பாசத்தோடு காணப்படுகிறார். இதுவரை நாம் முதல் பாடமான தேவன் நம் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அக்கறை கொண்டுள்ளார் என்பதை அறிந்து கொண்டோம். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளப் போகும் பாடத்தை சற்று எழுதிக் கொள்ளுங்கள். நம் பிரச்சனைகளை காட்டிலும் தேவன் பெரியவர். இது எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்கள். ஒருவேளை தேவன் பிரச்சனை காட்டிலும் பெரியவராக இராவிட்டால் எதற்காக நம் நேரத்தை ஜபத்திலே விரயம் செய்ய வேண்டும்? தேவன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இராவிட்டால் நம் அனைவரின் நிலைமையும் கேள்விக்குறியாகவே இருக்கும். இந்த உலகத்தில் வாழும் அனைவரின் வாழ்விலும் ஏதோ ஒன்றை சார்ந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. அது குடும்பத்தையோ, பணத்தையோ, தொழிலையோ, எதிர்காலத்தையோ, தங்கள் பாதுகாப்பையோ, சுய மதிப்பீட்டையோ, ஏதோ ஒன்றை சார்ந்ததாக இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தேவன் நம்மை குறித்த அக்கறை மட்டும் கொண்டவராய் இராமல் நம்மிடம் இருக்கும் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். எரேமியா 32:17 27 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த வசனம் எழுப்பும் கேள்விக்கு பதில் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனபடியினாலே நீங்களும் நானும் தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. இது பார்ப்பதற்கு முடியாத செயலாகவே தெரிகிறது. எந்த பக்கம் திரும்ப வேண்டும் என்றும் குழப்பத்துடன் இருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் அறிவேன். அது என்னவென்றால், தேவன் என் தனிப்பட்ட வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை அக்கறை உள்ளவராக காணப்படுகிறார். என் தேவன் எந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இருக்கிறபடியால் அவற்றையெல்லாம் எங்களால் அவர் முன் நிச்சயம் கொண்டு வர முடியும். ஆனால் சில வேளைகளிலே நான் நினைப்பது என்ன தெரியுமா? ஆ தேவனே, நான் என்ன செய்யப் போகிறேனோ, இந்த இக்கட்டான நிலையை நான் எவ்விதம் சமாளிப்பேனோ என எண்ணுகிறேன். என் அன்பு நண்பனே, ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். நாம் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளும்போது அவர் என்றுமே தம்முடைய கைகளை கட்டிக் கொள்ள மாட்டார். சர்வஞானமும் கொண்ட அவர் நீங்களும் நானும் பிரச்சனைகளை கடந்து வருவதற்கு முன்பே அதை அவர் அறிவார். கடந்த காலங்களையும் நிகழ்காலங்களையும் வருங்காலங்களையும் அவர் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அதன் முழு விவரங்களோடு அறிந்திருக்கிறார். இந்த பிரச்சனையை எவ்விதம் தீர்க்க முடியும் என்பதை அவர் தெளிவாக அறிந்திருக்கிறார். ஜபத்தின் மூலமாக என் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு என்று நாம் நம்பும்போது, முதலாவது தேவன் என்மேல் அக்கறை கொண்டுள்ளார் என்றும், இரண்டாவதாக தேவன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக நீங்களும் நானும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்போது தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டும். இங்கே நாம் யோசபாத்தை சற்று பார்க்கப் போகிறோம். அவன் மிகவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறான். தனக்கு எதிராக எதிராளி வருகிறான் என்பதை யோசபாத் கேள்விப்பட்டவுடனே அவன் என்ன செய்தான் என்பதை 2:3 கூறுகிறது. நீங்கள் பயப்படுகிற நேரங்களில் மட்டும் ஜெபிக்கலாமா? நிச்சயமாக ஜெபிக்கலாம். நீங்கள் பயப்படாத நேரங்களிலும் ஜெபிக்கலாமா? ஆம், அப்பொழுது கூட ஜெபிக்கலாமே. அப்படியானால் எப்போது ஜெபிக்காமல் இருப்பது? என்னை பொறுத்த மட்டும் எப்போதுமே நாம் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. சிலர் நீங்கள் பயப்படுவதின் நிமித்தமாகத்தானே ஜபிக்கிறீர்கள் என்று கேட்கலாம். அதற்கு பதில் ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்கின்ற எந்த ஒரு மனிதனும் நான் எந்த ஒரு பயமும் இல்லாமல் வாழ்கிறேன் என்று திட்டவட்டமாக சொல்லவே முடியாது. சில சமயங்களில் நமக்கு வரும் பயம் நம்மோடு நீடித்திருக்காது, ஒரு சில நிமிடங்களோ அல்லது நேரங்களோ மட்டும் இருக்கும். சில செய்தியை கேட்கும்போது நமக்கு ஏற்படும் பயங்கள் நமக்கு கவலையை உண்டு பண்ணும், ஆனால் அதுவும் பறந்து போக நேரிடலாம். ஆனால் எப்படியோ நாம் பயப்படுகிற சூழ்நிலையிலே தேவனுடைய சமூகத்தை தேட வேண்டும். இதைத்தான் யோசபாத் செய்தான். இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை தேடுவது யோசபாத்தின் பழக்க வழக்கமாக இருந்தது என்பதை 2 நாளாகமும் 19:3 கூறுகிறது. இந்த வசனத்தின்படி தேவனை தேடும் பழக்கம் துர்ச்செய்தியை கேட்பதற்கு முன்பே யோசபாத்திடம் இருந்தது என்பது தெளிவாகிறது. நாட்டு நடப்புகளெல்லாம் சரியாக செயல்படும் போதே இந்த பண்பு அவரிடம் இருக்கத்தான் செய்தது. யோசபாத்தின் வாழ்விலே தேவன் செயல்பட்டார். அவனது ஆட்சியிலே மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் இருந்தது. அந்த சமயத்திலும் யோசபாத் தேவனுடைய சமூகத்தை தேடுவதில் தவறி போகவில்லை. அநேகர் ஒரு உண்மையை மறந்து போய்விட்டார்கள். அது என்ன தெரியுமா? உங்கள் வாழ்விலே நீங்கள் பிரச்சனையை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் பிரச்சனை இல்லாத சமயத்திலும் தேவனுடைய சமூகத்தை தேடுங்கள். எல்லாம் நலமாக நடைபெறும் போதும் தேவனுடைய முகத்தை நாடுங்கள். வாழ்விலே யாவும் கிரமமாக செல்லும் போது மகிழ்வோடும் மன ரம்யத்தோடும் இருந்து ஆராதியுங்கள், துதியுங்கள், தேவனுடைய வசனத்தை வாசியுங்கள், அவரை குறித்து தியானம் பண்ணுங்கள். இதை விட்டுவிட்டு பிரச்சனை வரும்போது மட்டும் நீங்கள் தேவனை தேடினால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய நிலை வரத்தான் செய்யும். உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் அல்லல் படுவீர்கள், உங்கள் பொறுமையில் தோற்றுப்போவீர்கள். சில பிரச்சனைகளை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மேல் உங்களால் தாங்க முடியாமல் துவண்டுதான் போவீர்கள். கிறிஸ்துவின் அன்பை அறிந்தவர்கள் காலையில் எழுந்ததும் உடனடியாக தேவனை குறித்தே சிந்திக்க வேண்டும். இந்த நாள் மட்டும் அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளை யோசித்து பாருங்களேன். நம் தேவன் அன்புள்ள தகப்பனாக இருக்கிறபடியால் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்விலே சில நலமான செயல்களை செய்வார். சகோதரனே, நீங்கள் சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் மனபாரங்கள் என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க எவ்விதம் என் வாழ்விலே தேவன் நல்லவராக இருக்க முடியும் என்று நீங்கள் சொல்லலாம். இதை கேட்டுக் கொண்டிருக்கும் என் அன்பு நேயர்களே, பல சமயங்களில் தேவன் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை உபயோகித்து நாம் இதுவரை கற்றுக்கொள்ளாத பெரிய உண்மைகளை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இங்கே தேவன் நம் வாழ்விலே சில நன்மைகளை செய்யவே தீர்மானித்திருக்கிறார். நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அவர் ஏதோ ஒரு உண்மை செய்யவே ஆயத்தமாக உள்ளார். அப்படியானால் நம் வாழ்விலே எந்தவித வேதனையும் மனபாரமும் கஷ்டமும் குழப்பமும் வராது என்று சொல்லிவிட முடியுமா? முடியாது. இந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றின் மூலமாக நம் வாழ்வில் நலமான செயல்களை தேவன் செய்ய உள்ளார். எப்பொழுதெல்லாம் நம் வாழ்வில் பிரச்சனைகளையோ எந்த ஒரு கஷ்டத்தையும் எதிர்கொள்வோமோ அச்சமயங்களில் முதலாவதாக நம் வாயிலிருந்து தேவனை அப்பா என்று அழைத்து நம் நிலைமைகளை அவரிடம் சொல்ல வேண்டும். தேவனை அப்பா என்று அழைப்பதன் மூலம் நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் என்பதையும் அவரின் பிரசன்னத்தை நாம் அறிந்திருக்கிறோம் என்பதையும் ஒத்துக்கொள்கிறோம். மேலும் நாம் அவரிடம் வர ஆயத்தமாக இருக்கிறோம் என்றும் அவரும் நம்மிடம் வர ஆயத்தமாக இருக்கிறார் என்றும் ஏற்றுக்கொள்கிறோம். அப்பா என்று தேவனை அழைப்பதன் நிமித்தம் நாம் இருக்கின்ற நிலையில் அவரும் பங்கு கொள்கிறார் என்பதை அறிக்கை செய்கிறோம். நாம் தேவனை அப்பா என்று அழைப்பதை கேட்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இந்த ஒரு வார்த்தையை கொண்டு நீங்கள் தேவனை அழைப்பதன் மூலம் நீங்கள் என்றுமே குறைந்து போகாத முடிவே இல்லாத தேவ ஞானத்துடனும் வல்லமையுடனும் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். அவரும் நம்முடைய பிரச்சனைகளில் ஈடுபட்டு அதிலிருந்து விடுவிக்கிறார். 4வதாக, நமக்கிருக்கும் பிரச்சனைகளுக்காக நாம் மற்றவர்களையும் ஜெபிக்க சொல்ல வேண்டும் என தேவன் விரும்புகிறார். நம் மற்றவருடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். 2:20-3 கூறுவது என்ன என்பதை வாசிக்கிறேன். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். தான் எதிர்கொள்கின்ற இந்த பிரச்சினைக்காக தான் மட்டும் ஜெபிப்பது என்பது போதுமான செயலாகாது என்பதை யோசபாத் அறிந்திருந்தான். என் வாழ்க்கையை நானே கையாள முடியும் என்று சில சமயங்களில் நாம் எண்ணுவதுண்டு. நானும் அவ்விதம் எண்ணியிருக்கிறேன். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? நம்முடைய பிரச்சனைகளை நாமத்தான் கையாள வேண்டும் என்பதில் தேவனுக்கு விருப்பம் கிடையாது. நம் பிரச்சனையில் நாம் மற்றவர்களையும் ஈடுபட செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இனி சற்று கவனியுங்கள். உங்கள் உள்ளான இருதய வாஞ்சியை மனம் திறந்து ஒருவரிடமோ அல்லது இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களிடமோ நீங்கள் பகிர்ந்து கொண்டு அதன் மூலம் ஜப பங்காளரை ஏற்படுத்த வேண்டும். அதுவே விசுவாசிகளாகிய நீங்கள் இந்த உலகத்தில் கொண்டிருக்கும் மிகப்பெரிய சொத்தாகும். அவர்களிடம் உங்கள் மனதை திறந்து தனிப்பட்ட ஜபக்குறிப்புகளை பகிர்ந்து கொள்ளலாம். அவர்கள் உங்களுடன் இணைந்து ஜபிப்பார்கள். ஆம், ஜப பங்காளரை காட்டிலும் மேன்மையான சொத்து எதுவும் கிடையாது. உங்கள் ஜப பங்காளர் உங்கள் வாழ்க்கை துணையாகவோ, உங்கள் பிள்ளைகளாகவோ அல்லது உங்கள் நண்பராகவோ இருக்கலாம். ஊழியத்திலேயும் வாழ்விலேயும் நான் இந்த நிலையை எட்டுவதற்கு என் வாழ்க்கையில் அக்கறை கொண்ட மக்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம் வாழ்க்கை பாரங்களையும் பரவசமான அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு இருக்கும் ஜப பங்காளரை விட மேன்மையானது எதுவுமே இருக்காது. இங்கே தான் மட்டும் இந்த பிரச்சனையில் ஈடுபடுவது தேவனின் எண்ணமல்ல என்பதை யோசபாத் தெளிவாக அறிந்திருந்தான். ஒரு பிரச்சினைக்கான தீர்வை கொண்டு வருவதில் தேவன் மிகவும் அற்புதவிதமாக செயல்படுகிறவர். ஆகவேதான் யோசபாத் தான் எதிர்கொண்ட பிரச்சனையில் மற்ற மக்களையும் பங்குபெறச் செய்தான். அவன் முழு தேசத்தையும் திரண்டு வரச் செய்தான். அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். தேவ மக்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போதும், அவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் போதும், அவருடைய முகத்தை தேடும் போதும் மிகவும் அற்புதமான செயல் நடைபெறும். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் பிரச்சனையை பெரிதாக்காமல் தகப்பனான தேவனுடன் உள்ள உங்கள் உறவை பெரிதாக்குங்கள். அதனால் நிச்சயம் நன்மை உண்டாகும். நாம் தேவனை தகப்பனே என்று அழைக்கும் போது நாம் அவரது மகனாக மகளாக இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறோம். எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூறியிருக்கிறார். நாம் தேவனை தகப்பனே என்று முணுமுணுப்புடன் சொன்னாலும் உறக்கச் சொன்னாலும் நாம் தேவனுடைய குமாரனாக குமார்த்தியாக இருக்கிறோம் என்பது தெளிவாகிறது. அந்த அன்பு தகப்பன் நம் வாழ்வின் தேவைகளை சந்திக்கவும் நமக்கு வழிகாட்டவும் உதவி செய்யவும் கடமைப்பட்டுள்ளார்.
1: உங்கள் பிரச்சினைக்கான தீர்வு தேவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அவருடைய வழிகாட்டுதலை மிகவும் நேர்த்தியாக விருப்பத்தோடு பின்பற்றி செல்ல வேண்டும். உங்கள் கருத்துக்களை சற்று ஓரம் வைத்துவிட்டு தேவனுடைய வழிநடத்துதலுக்கு சரி என்று சொல்லுங்கள். நீங்கள் விருப்பத்தோடு தேவனை பின்பற்றினால் உங்கள் குழப்பத்துக்குரிய பதிலுக்கு நேராக அவர் உங்களை நடத்துவார். அநேக வேளைகளில் ஜெபத்தை நாம் கடைசி வாய்ப்பாக பயன்படுத்துகிறோம். நம்முடைய அனைத்து சொந்த முயற்சிகளும் கைகூடி வராத பட்சத்திலே ஜெபத்தை தப்பிச் செல்வதற்கான இறுதி வழியாக நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் எல்லா நிலைமைகளிலும் ஜெபமே முதலிடம் பெற வேண்டும் என்பதை யாக்கோபு 5:13-16 நமக்கு கூறுகிறது. வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க
3: முகவரி சுவிசேஷகர் டி கென்னடி பிரேமா, 25x38 ஜோதி ராமலிங்க வீதி, பஜனை கோயில் தெரு, சூளைமேடு, சென்னை 94, செல்போன் 9840132790 மற்றும் 9380982856. பாடல்களை கேட்டவங்கள் அனைவரையும்

சூழ்நிலையிலும் யார் உன்னை புரிந்து கொள்ளலானோ, மனுஷன் பார்க்கும் வண்ணமாக உன்னை பார்க்காமல் உன் உள்ளத்தை பார்த்து உன்னை யாரெல்லாம் ஏளனமா நினைச்சாங்களோ அவங்க முன்பாக உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தெய்வம் தானே. அவரே மெய்ப்பர் என்று சொல்றவங்க இருந்தா கையை தட்டும் போது சொல்லுங்க, கர்த்தரன் மெய்ப்பராயிருக்கிறா, நான் சாட்சி அறையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தெய்வம், மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஒரே ஒரு பக்கத்துல ஒரு கையை பிடிச்சு, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். நல்லா சொல்லுங்க, என்னுடைய தேவன் என்னையும் கைவிட மாட்டார், உன்னையும் கைவிட மாட்டார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லிடுங்க.

சகோதரியாருந்த சகோதரி சகோதரனாந்த சகோதரன் உடைந்த உள்ளங்கள் எல்லாம் இப்ப தேற்றப்படுகிறது. யாரா ஒரு தோல் மேல பாசத்தோடு கையை போட்டு சொல்லுங்க, நீ கலங்காத திகையாத, கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஏ எவ்வளவு பேர் உன்னை என்னென்னமோ பண்ணாங்கல்ல, இன்னைக்கு நீ நிக்கிறல, இன்னைக்கு ஜெயிக்கிறல, கர்த்தருடைய கரம் உன்னை தாங்கும்னு சொல்றவங்க கையை தட்டும் போது சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லிடுங்க பாக்கலாம். One last time,

பழைய பாடல் நம்ம நிறைய பாடியிருக்கிறோம். சாரா நவரோஜி அம்மா அவர்கள் பாடின பாடல், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி நான் யார பாடுவேன், இசையா உந்த அன்பு என் உள்ளம் பொங்குது, நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி செய்தீர், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்து என்னை தாங்குகிறீர். சேர்ந்த நம்ம உற்சாகமா இதயபூர்வமாய் கரங்களை தட்டி அந்த பாடலை பாடுவோமா. தேங்க்யூ.

ஹல்லேலூயா. நீ கரங்களை மேல உயர்த்தி ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் ஆயிரம் நான் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும்

வலது கை எல்லாரும் மேல உயர்த்தணும். பழைய ஒரு பாடல் உங்களை பார்த்து சொல்லும் போது இந்த வார்த்தையே உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். Let this song encourage you to take you to the destiny. நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை அவர் கைவிட மாட்டார். அந்த சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், நான் வானத்தில் ஏறினால் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் கடையாந்திரங்களுக்கு போனா நீ அங்கேயும் இருக்கிறீர், நான் நரகத்திலேயே படுக்க போட்டாலும் நீர் அங்கேயும் என்னை தேடி வருகிறீர், உமக்கு மறைவாக நான் எங்க செல்வேன். இயேசு சொன்னார், நீயும் போக மனமாயிருந்தால் போ என்று சொன்ன போது பேதுரு சொன்னார், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன், நித்திய ஜீவ மொழிகள் உம்மிடத்தில் மட்டும்தானே உண்டு, உம்மை விட்டு நான் எங்கே ஓடுவேன், உமோடு கூட இருப்பேன். வலது கை மேல உயர்த்தும் போது உங்களை பார்த்து பழைய பாடல்

ஜீவனை உனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். உன் தாயின் கருவில் நீ உருவாக்கப்படும் போதே என் ஆண்டவர் உன்னை கண்டார், உன்னை தெரிந்து கொண்டார். இனி உன்னை விடமாட்டார். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு சத்தம் கேட்கும், மகனேன்னு உன்னை கூப்பிடுவார். உன்னை கொண்டு போய் நிற்க வேண்டிய கரையில் உன்னை நிற்க செய்து அழகு பார்க்கிற வரைக்கும் உலகம் மாமிசம் பிசாசி எதுவும் அவர் அன்பை விட்டு உன்னை பிரிக்க முடியாது. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை தேடி வந்து உன்னை சந்திப்பார். கரங்களை தட்டி அந்த பழைய பாடல் ஒரு அடியை பாடுவோமா? ஆமென்.

ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்வோமா? இயேசுவே, மூன்று முறை சத்தமா சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே. Say it loud, Jesus. Hallelujah. எத்தனை பேருக்கு தெரியும், என் வேதம் என் இயேசுவை மிக அழகாய் வர்ணிக்கிறது. அவரை போல அழகுள்ளவர் யாருமே இல்லை. அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், அவர் சாரோனின் ரோஜா, அவர் பதினாயிரங்களில் சிறந்தவர், அவர் வெண்மையும் சிகப்புமானவர், அவர் அழகும் சௌந்தர்யம் உள்ளவர். அவருக்கு நிகராக இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் என்று ஆராதனை வேளையில் சொல்ல முடியும், நான் யாரை விட்டு கொடுத்தாலும் என் இயேசு விட்டு கொடுக்க மாட்டேன், அப்படி சொல்றாங்களா? கையை தட்டி பலத்தாமே சொல்லுங்க, இயேசுவே.

அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான மாலை வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் ஆண்டவருக்குள்ள அதிக மகிழ்ச்சி. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த உலகம் உங்களுக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. உலகம்னாவே அது கலகத்தை உண்டாக்குகிற உலகம். உலகம் என்றாலே கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்பா சொல்லுவாங்க, இந்த எருமை என்கிற பெருமை ஜனங்களை விட்டு அகன்று போவதாக. உலகம் கலகத்தை உண்டாக்குகிற உலகம் ஒருத்தரையும் தொடாதபடிக்கு

கிடையாது. தாவீது வாழ்க்கையில உணவை விட உறக்கத்தை விட உணவை விட உங்க சமூகம் எனக்கு மேலானது மேலானது மேலானதுன்னு எத்தனையோ சூழல் தன்னை நெருங்கி அப்படியே ஒண்ணு இல்லாம பண்ண வந்தாலும் அவருடைய நோக்கம் எண்ணம் நம்பிக்கை முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. 56வது சங்கீதத்துக்கு நேராக நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ள போகிறோம். அதுல 3வது, 4வது, 8வது, 9வது, 10வது வசனத்தை வாசிக்க போகிறோம். முதலாவது 3வது வசனம் 56:3, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். 4வது வசனம், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். 8வது வசனம், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. தேவ நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். அல்லேலூயா. உங்க அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நீங்க தான்ப்பா எனக்குன்னு சொல்லி அவரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழும் போது 9வது வசனம் சொல்லுகிறது, என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கைப்பிடி சொல்லுங்க, முன்னிட்டு போங்க, பின்னிட்டு பாராதீங்க. எந்த சூழ்நிலையிலும் அவரை முன்னிட்டு நீங்க புகழுகிற ஒவ்வொரு புகழாரம் பிசாசை பின்னிட்டு திரும்ப பண்ணும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அப்பா சமூகத்துல அப்படியே எழுமை நின்று, ஆண்டவரே என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர். பாட்டில வச்சிருக்கிறார், புக்கில் எழுதி வச்சிருக்கிறார். எவ்வளவு சொட்டு கண்ணீர் வடிக்கிறோம், எவ்வளவு பாரப்படுகிறோம் என்பதை எல்லாம் அவர் சேகரித்து வைத்திருக்கிறார். ஒரு நாளும் இங்க இருக்கிற யாரும் மற்றவங்களோடு கம்பேர் பண்ணவே வேண்டாம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு தன்னிகரற்றவர்களாக, தன்னிகரற்ற தெய்வம் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஜெராக்ஸ் காப்பியாக அல்ல, ஒரிஜினல் காப்பியாக வச்சிருக்கிறார். ஆமென். மேலிருந்து ரெண்டு சொட்டு அந்த பனி துளி அப்படியே இறங்கி வந்துகிட்டே இருக்கிறப்ப ஒரு சொட்டு பனித்துளி ரோஜா பூ மேல பட்டு முத்து போல பளிச்சிடுகிறது. இன்னொரு பனித்துளி கீழே மண்ணோடு அப்படியே கீழே போயிடுச்சு. ரோஜா பூல இருக்கிற அந்த பனித்துளி மண்ணில் விழுந்த பனித்துளியை பார்த்து பேசிச்சான், நண்பா மேலிருந்து நம்ம ரெண்டு பேரும் தானே இறங்கி வந்தோம், என்ன பார்த்தியா தெய்வம் எங்க வச்சிட்டாரு, ரோஜா பூ இதழில் ரோஜா பூல முத்து போல வச்சுட்டாரு பார், நீ பாரு மண்ணோட மண்ணா போயிட்ட. ஒரு நாள் என்னோட நீ கம்பேர் பண்ணவே முடியாது, நான் பயங்கர ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப மணலில் விழுந்த அந்த சொட்டு ஒன்றும் பேச முடியாமல் அமைதியாக இருக்கும்போது அப்பொழுது தோட்டக்காரன் வருகிறார். வரும்போது அந்த ரோஜா செடிக்கு தண்ணி அடிக்கலான்னு பார்த்து தண்ணி அடிக்கிறார். ஏற்கனவே அந்த மண்ணில் மணலில் அந்த பனித்துளி விழுந்ததுன்னு சொன்னல, அந்த பனித்துளி இந்த தண்ணியோடு சேர்ந்து அப்படியே அந்த ரோஜா பூ

மரத்துக்குள்ள அந்த செடிக்குள்ள உள்ள போய் ஜீவன் நீராக ஒவ்வொரு கிளைகளையும் பாய்ந்து சென்று அந்த செடிக்கு வலுவூட்டியது. இந்த ரோஜா பூ மேல இருந்துச்சு பாருங்க, ஒரு சொட்டு சூரியன் வந்த உடனே கொஞ்ச நேரத்துல முத்து போல பளிச்சிட்டது, ஆவியா அப்படியே மாயமாயிருச்சு. அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக சிலர் பேசுவாங்க, நாங்க எப்படி ஜொலிக்கிறோம் பாத்தீங்களா, நீங்க எல்லாம் எங்க மண்ணோட மண்ண மக்கிதான் போவீங்கன்றாங்க பாருங்களேன். மனுஷன் எல்லாரும் நல்லவங்க, அவங்களுக்கு பின்னாடி ஏக்கறான் பாருங்க பிசாசின் தந்திரம், அவனுடைய செயல்கள் எல்லாம் எண்ணமற்று போய்விடும், ஆவியாக மாயமாக எல்லாமே மறைந்து விடும். நீங்க ஜீவனோடு என்னாலும் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயமாக்கினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றுமே இல்லையே. அவர் மாத்திரம் நம்முடைய வாழ்வில் வராமல் போயிருந்தால், அவர் மாத்திரம் நம்மை தேடி வராதிருந்தால், யோசிச்சு பாருங்க, அந்த முத்து போல இருக்கிற அந்த பனி துளிக்கு நடந்த சம்பவம் தான் நமக்கும் நடந்திருக்கும். நம்ம மாலை வேளையில் அப்பா அடையாளம் தெரியாத அனாதையா போயிருந்திருக்கணும்ப்பா, புல்லு முளைச்சிருக்கணும், என் கல்லறையில வேப்ப மரம் முளைச்சிருக்கணும், அது பெரிய விருட்சமா மாறி இருந்திருக்கணும். ஆனா இது வரைக்கும் என்னை தள்ளாட விடாம தடுமாற விடாம என்னை காத்து வந்த உங்க அன்பை நினைச்சு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பான்னு சொல்லி உங்க அன்பை நினைச்சு நான் சந்தோஷமா பாடுறேன்ப்பா.

வாழ்த்துக்கள். எல்லாரும் எழுந்து நின்று சங்கீதங்களின் புஸ்தகம் 102 அதிகாரம், 102 சங்கீதம், 13 வசனம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குரோனோஸ், கைரோஸ், ரெண்டு நேரங்களுக்கு இடையில உள்ள வித்தியாசங்களை குறித்தோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் குறித்திருக்கிற நேரத்தில் நீர் செய்கிற மகத்தான காரியங்களை குறித்து எங்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த காலத்தில் இப்போ நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு வெளிப்பாடுகளை தந்து ஆச்சரியமாக எங்களை நடத்தி செல்கிற இந்த நாட்களுக்காக உமக்கு நன்றி. எங்களோடு பேசுகிற உங்களுடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழுவது இல்லை ஆண்டவரே. எல்லாம் ஒரு 100 விளைச்சலை நீங்கள் வச்சிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அந்த கொள்ளலாம்.

0: நம்முடைய ஆண்டவர் அவருடைய நேரத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு.
1: ஆமென், ஆமென்.
0: இது ஒரு வெளிப்பாடு. தேவனுடைய காலத்தையும் நேரத்தையும் நாம அறிகிறது என்னன்னா ஒரு
1: வெளிப்பாடு.
0: வெளிப்பாடு அந்த வசனத்திலிருந்து வெளிப்பாடு இல்லைன்னா ஆண்டவர் என்ன இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத நம்மளால யாருமே யூகிக்க கூட முடியாது. நம்மளால நிதானிக்கவும் என்னன்னா
1: முடியாது,
0: முடியாது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நாம இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க.
1: அல்லேலூயா.
0: மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் தேங்க்யூ அப்பா உமக்கு நன்றி சிக்ஸ்டீனில் பாருங்களேன், 16 அதிகாரத்தில் 1 வாசிக்கலாம். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து
1: வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள்.
0: அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக,
1: அஸ்தமனமாகிற போது செவ்வானம் இட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார்.
0: வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களால்
1: கூடாதா?
0: கூடுமே, அப்படிதானே இருக்கு.
1: வானத்தின் தோற்றத்தை
0: நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் தம்முடைய நேரத்தை குறிச்ச வெளிப்பாடுகளை தந்து அதை வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஒரு நபர் சொல்லுகிற காரியத்தை நாம விளங்கணுங்கிற அவசியம் இல்லை, அதை விசுவாசிச்சா போதும். மேகம் கருத்து இருக்கு, நாளைக்கு மழை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க, நாளை கழிச்சு மழை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. வானத்தின் தோற்றத்தை நிதானிச்சு இன்னைக்கு கனமலை, இன்னைக்கு மிக கனமலை அப்படின்னு உங்களால நிதானிக்க தெரியுதே. என்னுடைய ஆதீனத்துல உங்க வாழ்க்கையில இந்தந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி நான் செயல்படுகிற ஒரு நேரத்தை உங்களால என்ன செய்ய முடியல, நிதானிக்க
1: இல்லதான்.
0: பாருங்க, கண்ணார கண்டும் காணாதிருப்பீர்கள், காதார
1: கேட்டும் உணராமலும்.
0: இதான் வந்து ஆண்டவருடைய வேலையை நீங்க விளங்கிக்கணும்னா உங்களுக்கு வெளிப்பாடு தேவை. அந்த வெளிப்பாட்டு பிரசங்கங்களை கேட்கும் பொழுது நாம அதை நிதானிக்கணும், அதை கணிக்கணும். அல்லேலூயா. அந்த மாதிரி மொமெண்ட் எல்லாம் இப்ப இருக்கிறோம் நம்ம.
1: ஆமென்.
0: ஏதோ ஆண்டவர் நவம்பர்ல இருந்து அடிச்சிட்டு
1: இருக்கிறார்.
0: நேரம் சரியில்லை, நேரம் காலம் சரியில்லை அப்படிங்கள, சரியான நேரம் இப்பதான் என்னன்னா
1: வந்திருக்கு,
0: வந்திருக்கு,
1: வந்திருக்கு. சரியான நேரம் இப்பதான் வந்திருக்கு.

0: கர்த்தருக்காக நாம காத்திருந்த வருஷங்கள்ல ஐயோ டைம் வேஸ்டா போச்சு, நாட்கள் விரயமாயிருச்சு, இவ்வளோ காலம் வீணா போச்சு அப்படின்னு ஒருவேளை இந்த காத்திருப்பு நாட்கள்ல நம்முடைய மனசுல ஒரு நினைப்பு வரலாம். இதுதான் முந்தின செஷன்ல ஆண்டவர் பேசினார். ஆனா நமக்கான தேவனுடைய நேரம் வர்றப்ப சடசடன்னு செஞ்சுட்டு போயிடுவார் பாருங்களேன். அந்த குறுகிய நாட்கள்ல தேவன் செஞ்ச காரியத்துக்கும் நாம காத்திருந்த நாட்களுக்கும் எந்த விதத்திலும்
1: ஈடாகாது.
0: 13 வருஷம் யோசேப்பு காத்திருந்தாரு, 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும். ஆனா ஒரே நாள்ல ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு
1: போயிட்டார்.
0: ஒரே நாள்ல 100 வருஷத்துக்கு மேல எருசலேமினுடைய அலங்கத்தை எடுத்து கட்டாம இடிஞ்சு கிடந்துச்சு. 52 நாள் ஆண்டவர் முடிச்சார்.
1: ஆமென்.
0: அதனால 30 வருஷம் போச்சு, 20 வருஷம் போச்சு, 25 வருஷம் வெட்டியா போச்சு, வீணா போச்சு அப்படின்னு புலம்புறதுல வேலையே இல்லை. ஆண்டவருக்கு காத்திருக்கிறவனுக்கு தெரியும், எனக்குன்னு ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரம் வர்றப்ப 2 நாள்ல, 1 நாள்ல, சில நாட்களுக்குள்ள, சில வாரத்துக்குள்ள ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க வல்லவரா இருக்கிறார்.
1: ஆமென்.
0: இது வந்து தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும், ஒரு மரத்துக்கு ஒரு சீசன் இருக்கு, பழத்துக்கு ஒரு சீசன் இருக்கு, அதே மாதிரி கடவுளுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சீசன் இருக்கு.
1: ஆமென்.
0: அந்த மனுஷனுக்குன்னு ஆண்டவர் ஒரு நேரத்தை கொடுத்திருந்தாலும் அந்த மனுஷங்களுக்குன்னே ஆண்டவருடைய நேரமும் இருக்கு. அந்த நேரம் வர்றப்பதான் நம்ம வாழ்க்கையில சடுதியான ஆசீர்வாதங்கள், நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய பெரிய காரியங்கள் நடந்து முடிஞ்சிருது.
1: இது
0: வந்து இதை நாம கற்றுக்கொள்ள இந்த நாட்கள் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.
1: ஆமென்.
0: கைரோஸ்னாலே அது வந்து ஒரு அறுவடை, அது விளைச்சல், மகத்தான
1: விளைச்சல்,
0: அறுவடையின் நேரம். கண்ணீரோட நாம விதைச்சோம் பாருங்களேன், அதுக்கு பதிலா ஒரு கம்பீர சத்தத்துடன் கூடிய ஒரு அறுவடை நேரமா தான் இந்த கடவுள் தம்முடைய நேரத்தை வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: அதான் அப்பாயிண்டட் டைம் வந்துட்டு. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நாம தேவ சமூகத்துல நாம சிந்தின கண்ணீர், நாம விதைச்ச கண்ணீர் நமக்கு ஆண்டவருடைய நேரத்துல பலத்த கம்பீர சத்த அறுவடையா திரும்பி நம்மகிட்ட வரும் அப்படி.
1: அல்லேலூயா.
0: அதான் இந்த பாடலை நம்ம பாடுறோம்,

0: நீங்க நேரத்தினுடைய வேகத்தை அதிகரிக்க முடியுமா? டைமோட ஸ்பீடை கூட்டினா என்ன ஆகுங்க அதை? ஆனா நம்மளா சொல்லிக்கிறோம், இந்த வருஷம் போனதே என்னன்னா
1: தெரியல.
0: இந்த வருஷம் ரொம்ப ஸ்பீடா என்ன செஞ்சிருச்சுனா
1: ஓடி போ.
0: எந்த வருஷமும் ஸ்பீடா எல்லாம் என்ன செய்யாது,
1: ஓடாது,
0: வழக்கம் போடாது. 365 நாள் நினைச்சிட்டு இருக்கு, 24 மணி நேரத்துல தான் போகுது. ஆனா என்னமோ நமக்கு என்னன்னா ஸ்பீடா போயிடுச்சு.
1: ஸ்பீடு
0: அப்ப நாளும் ஸ்பீடா போறது இல்ல, நேரமும் ஸ்பீடா என்ன செய்யறது இல்ல, போறது இல்ல. கரெக்டா அது எத்தனை வினாடி எத்தனை நிமிஷம், அது கொஞ்சம் கூட ஒவ்வொரு வருஷமும் குறையறதும் இல்லை கூடுறதும் இல்லை. நேரத்துக்குன்னே உள்ள இயல்பு அது ஸ்லோவாகிறதும் இல்லை, அது ஸ்பீடாகிறதும் இல்லை. ஸ்லோவாகிறதும் இல்லை,
1: ஸ்பீடாகிறதும்
0: இல்லை. ஆனா தேவனுடைய கைரோஸ் வருது பாருங்களேன், அந்த தேவன் குறிச்சிருக்கிற நேரம் வர்றப்ப எல்லாமே ஸ்பீடா நடக்குது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் நேரத்தினுடைய வேகத்தை கூட்ட விரும்பல. உனக்கான நேரம் வர்றப்ப உன் வாழ்க்கையில எல்லாம் வேக வேகமே நடக்கும்ன்ற.
1: ஆமென்.
0: அதிவிரைவா, அதான் நம்ம சொல்றோம், தீவிரமா, சட்டுப்புட்டு,
1: எஸ்
0: விறுவிறு,
1: சுறுசுறு.
0: ஆண்டவருடைய நேரம் வந்துருச்சுன்னா எல்லாமே எப்படி நடக்க போகுது? சடுதியா, ஸ்பீடா, விரைவா, தீவிரமாய். தயவா சொல்றேன், கேட்டுக்கங்க. இந்த சீசன்ல நீங்க இந்த மெசேஜஸ் உள்வாங்கி இந்த செய்தியை நீங்க உண்மையிலே கிரகிச்சு இந்த வெளிப்பாட்டு பார்வைக்குள்ள வந்திருப்பீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அதிசயத்தை எதிர்பார்க்கு.
1: ஆமென்.
0: ஆண்டவருடைய மூவ் நம்மளை சுத்தி மையம் கொண்டு இருக்கு அப்படி. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமா அதிசயமா நம்மளை நடத்துகிற தேவன். ஆமென்.
1: ஆமென்.
0: அப்ப நேரம் வந்து ஸ்பீடா போகாது, ஆனா நேரம் வர்றப்ப எல்லாம் ஸ்பீடா நடக்கும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நேரம் போக மாட்டேன்னு, நேரம் என்ன செய்யல, இந்த வருஷம் சீக்கிரமா போனா நல்லா இருக்கும்னு என்ன செய்யறோம், சொல்றோம். ஆனா நேரம் வர்றப்ப எல்லாமே சீக்கிரம் சீக்கிரமா நடக்கும்.
1: ஆமென்.
0: அது இந்த சீசன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இதுக்குதான் ஒவ்வொரு மனுஷனும், ஆண்டவரே எனக்கான உங்க நேரத்துக்காக நான் என்ன செய்யறேன், நானு காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள பக்குவப்பட்ட இருதயம், ஆண்டவருக்குள்ள ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு பழகின ஒரு இருதயம், நீதியின் வசனத்துல பழக்க முடிய ஒரு இருதயம் எதுக்கு காத்திருக்கும்னா
1: ஆண்டவருடைய நேரத்து.
0: சிமியோன் காத்திருந்த மாதிரி வாழ்நாள் நிகழ்வு வாழ்க்கையில வந்தே ஆகும்.
1: எஸ்.
0: உங்களுடைய ரட்சணியத்தை என் கண்கள்
1: கண்டது.
0: அவனோட கைரோஸ் மொமெண்ட்டுக்கு வந்தாரு சிமியோன். அந்த நாள்ல ஆவியின் ஏவுதலினாலே அவனும் எங்க வந்திருந்தானா, தேவாலயத்துல இருந்தான். பெரிய ஆண்டவர் ஆலயத்துக்கு கொண்டு வர்ற அந்த நேரத்துல இப்பாடு ஆண்டவர் தந்து சிமியோனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார்.
1: ஆமென்.
0: சிமியோன் கையில ஏந்து கொடுத்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு பவர்ஃபுல்லானது. ஆமென்.
1: ஆமென்.
0: உம்முடைய ரட்சணியத்தை என்னுடைய கண்கள்
1: கண்டது என்றான்.
0: உம்முடைய அடியனை இப்பொழுது நீ சமாதானத்தோட போக
1: விடுகிறீ.
0: என்ன மேசியாவை காணும் முன்னே நீ மரணமடைய
1: மாட்டான்
0: மாட்டாய்னு சொல்லி ஆவியானவர் அவருக்கு என்ன செஞ்சிருந்தாராம்,
1: வாக்களித்து
0: சொல்லி இருந்தாராம். அப்படிதானே இருக்கு.
1: எஸ்.
0: முந்தின வசனம் வாசிக்கலாம்யா. அதுல இருந்து
1: அவன் அவரை தன் கைகளில்,
0: அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான்.
1: இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண மறுமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், அதுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டு இருந்தது
0: 26 வசிக்கலாம்,
1: கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது.
0: அறிவிக்கப்பட்ட வார்த்தை ஒண்ணு இருக்குன்னா குறிக்கப்பட்ட நேரம் ஒண்ணு இருக்கு.
1: ஆமென்.
0: நிறைவேறும்படி அவர் நமக்கு ஒரு நேரத்தை என்ன பண்ணிருக்கிறாரு, குறிச்சிருக்கிறாரு. அறிவிக்கப்பட்ட செய்தி உண்டுனா குறிக்கப்பட்ட நேரமும் உண்டு.
1: ஆமென்.
0: அவனுக்கு அறிவிக்கப்பட்டும்
1: இருந்தது
0: இருந்தது அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான்.
1: இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில்
0: அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து,
1: ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன்.
0: ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: ஒரு தீர்க்க தரிசனம் அங்க வருது கிறிஸ்துவ கோச்சு. அப்போ ஒரு செய்தியை நாம கேட்கும் பொழுது அல்லது வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை அறிவிச்சிருப்பார்னா, ஒரு காரியத்தை அறிவிச்சிருப்பார்னா, அதற்கான நேரத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா குறிச்சிட்டார். அறிவிக்கப்பட்ட செய்தி உண்டுன்னா குறிக்கப்பட்ட நேரமும்
1: உண்டு.
0: உண்டு. அதுதான் இந்த நேரம்னு சொல்றோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதுதான் எது?
1: இந்த நேரம்.
0: இந்த நேரத்துல நிகழ்றது எல்லாமே ஒண்ணு என் குடும்ப சரித்திரம் இல்லைன்னா சபை சரித்திரம்.
1: ஆமென்.
0: நீங்க உங்க குடும்பத்துல சொல்லுவீங்க, டே இந்த காலத்துலாண்டா அது என்ன செஞ்சுன்னா
1: நடந்துச்சு
0: நடந்துச்சு கரெக்டா அந்த நேரத்துல அது நடந்துச்சு பாரு. அந்த நாட்களை என்னால என்ன செய்ய முடியாது, மறக்கவே
1: முடியாது.
0: முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மொமெண்ட், வாழ்நாள் நிகழ்வாக அது மாறும்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: நடந்து

0: எப்ராஹிம் மனாசேட்ட யோசேப் இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாராயா?
1: சொல்லியிருப்பார்.
0: இந்த காலத்துல உங்க அப்பன ஜெயில போட்டு புடிச்சு கிடந்திருப்ப,
1: என்னப்பா சொல்ற,
0: திடீர்னு தீவிரமா காவல் கிடங்குல இருந்து என்னை தூக்கிட்டு வந்து சேவலாம் பண்ணி விட்டு அன்னைக்கு வியாக்கியானம் பண்ணேன் பாரு. எந்த வருஷம் பண்ணடைஞ்சு? அந்த வருஷம்டா. அப்படின்னு எத்தனை வருஷம் ஆனாலும் யோசேப்பாலையும் மறக்க முடியல, நம்மளாலையும் மறக்க முடியல.
1: ஆமென்.
0: எத்தனை வருஷம் ஆனாலும்
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இத்தனை வருஷம் ஆகியும் ஒண்ணு நடக்கலன்னு நீங்க புலம்புறீங்க.
1: எஸ்
0: ஆண்டு சொல்றார், எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னால மறக்க முடியாத காரியத்தை உனக்கு செய்யறேன்.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: இத்தனை வருஷம் ஆகி எனக்கு கண்டு செய்யலையே, ஒன்னும்
1: நடக்கலையே,
0: நடக்கலையே. இத்தனை வருஷம் ஆகி எனக்கு கல்யாணம் என்ன செய்யலையே,
1: முடியலையே,
0: ஆகலையே,
1: ஆகலையே.
0: இத்தனை வயசாகி எனக்கு ஒரு லாபத்தை என்ன செய்ய முடியலையே,
1: ஆக முடியலையே.
0: இத்தனை வயசாகியும், இத்தனை வயசாகியும், இத்தனை வயசாகியும் சொல்லி ஒரு அங்கலா இப்ப மனசுல இருக்கு பாருங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால மறக்க முடியாத ஒரு காரியத்தை இந்த சீசன்ல ஆண்டவர் செய்கிறார்.

0: இத்தனை வருஷம் காத்திருந்தேன், இத்தனை வருஷம் காத்திருந்தோம், இத்தனை வருஷம் காத்திருந்தோம், ஒண்ணுமே என்ன செய்யலையே,
1: நடக்கலையே,
0: நடக்கலையேங்கிற ஒரு அங்கலா இப்ப மனசுல இருக்கல, ஒரு வெறுமை மனசுல இருக்கல. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால மறக்க முடியாத ஒரு நச்சுன்னு ஒரு சாட்சி இந்த வருஷம் உங்க தலையில கிரீடமா வந்து உட்காரு.
1: ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
0: என்ன சாட்சி அது? கிரீடம் போன்ற,
1: கிரீடம் போன்ற.
0: நானும் சொல்லலாமா, இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு குழந்தை என்னன்னா?
1: இல்ல
0: இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் ஜோகனை மறக்க முடியாது.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: அந்த அவனை உள்ள இழுக்காம நம்ம போக கூடாது. இல்ல,
1: அவர் சொல்லிட்டாரு, சொல்லல.
0: 27 வருஷமா ஒரு பையன், ஒரு குழந்தைக்காக காத்திருக்கிறான், பையனை தரேன் இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: அப்ப இத்தனை வருஷமாயும் ஒண்ணு இல்லைன்னா, ஆண்டு சொன்னார், எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்க முடியாத ஒரு கிரியையா அது அமையும்.
1: அமையும்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதனால நமக்கு நம்மளையே தீர்க்கதரிசியா வச்சிருக்காரு, அதுக்காக ஆண்டவருக்கு

0: நாம காத்திருந்த அத்திருந்த காலத்தில் அவருடைய கரம் நம்மை வணைந்தது.
1: ஆமென். ஆமென்.
0: வெயிட்டிங் பீரியட்ல ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செஞ்சிட்டு இருந்தார். குரோனோஸ்ல அவருடைய கரம் நம்மள என்ன செஞ்சுச்சு? வணைந்தது.
1: வணைந்தது. ஹல்லேலூயா.
0: அதிகமான காலத்தை ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். ஏன்னா நுட்பமான வேலைப்பாடு. எல்லாமே என்ன வேலைப்பாடு?
1: நுட்பமான வேலைப்பாடு.
0: ஆனா வணையறதுக்கு அதிகமான காலத்தை எடுத்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யறதுக்கு சொற்ப நேரத்தை எடுக்க போறோம்.
1: ஆமென்.
0: நேரம்
1: தான், சொற்ப நேரம்.
0: எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், இதுவரை என் கரம் உன் மேல இருந்ததை நீ பார்த்த, ஆனா இந்த விசேஷித்த நாட்கள்ல என்னுடைய நேரம் உன் வாழ்க்கையில வந்திருக்கிறத நீ பார்ப்ப. ஆண்டவருடைய கரத்தோட ஆண்டவருடைய நேரமும் இணையறப்பதான் விளைச்சல் பயங்கரமா இருக்கு.
1: கர்த்தருடைய
0: கரம் இருந்தா மட்டும் பத்தாது.
1: கர்த்தருடைய கரம் இருந்தா மட்டும் பத்தாது.
0: கர்த்தருடைய நேரமும் இருக்கு.
1: கர்த்தருடைய நேரமும் இருக்கு.
0: கர்த்தருடைய கரம் இருக்குன்னா கர்த்தருடைய நேரமும் இருக்கு. எனக்குன்னு ஆண்டவருடைய நேரம் இருக்கா பாஸ்டர் அப்படின்னா, ஆண்டவருடைய கரம் இருக்குன்றதுல சந்தேகம் இருக்கா?
1: இல்லவே இல்லை.
0: இல்ல இல்ல. என் புள்ள மேல ஆண்டவருடைய கரம் இருக்கு, என் குடும்பத்து மேல ஆண்டவருடைய கரம் இருக்கு அப்படின்னா, கரம் இருக்கிறது உண்மைன்னா நேரம் இருக்கிறது உண்மை.
1: ஆமென்.
0: எப்பறா உனக்கு நேரம் வரும்னு சொல்ற?
1: கரம் இருக்குல்ல. கரம் இருக்குல்ல.
0: யோசேப்போட கர்த்தருடைய கரம் இருந்துச்சு, அதே போல யோசேப்புக்கான கர்த்தருடைய நேரம் இருந்துச்சா?
1: இருந்துச்சு.
0: கர்த்தருடைய கரம் இருந்தப்ப பெருசா எவனும் மதிக்கல, ஆனா கர்த்தருடைய நேரம் வந்து இணைஞ்சப்பதான்
1: அப்பநாத் பண்ணையா தண்டனிட்டு பணிகிறார்கள், கர்த்தரை உயர்த்துகிறார்கள்.
0: நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன் என்பதை இந்த உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக்கி காண்பிக்கிற ஒரு நேரம் உண்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.

0: கரை இருக்கிறதுனாலயே நேரம் இருக்கு. நேரம் சரியில்லை, உனக்கு அது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்குன்னு ஆயிரம் பேர் ஆயிரம் கதையை சொன்னாலும் போயா கரம் இருக்கியா?
1: அறம் இருக்கியா?
0: என் குடும்பத்து மேல் ஆண்டவருடைய
1: அறம் இருக்கியா?
0: என் புள்ள மேல் ஆண்டவருடைய
1: அறம் இருக்கியா?
0: இந்த ஊழியத்து மேல் ஆண்டவருடைய
1: அறம் இருக்கியா?
0: அறம் இருக்கியா?
1: அறம் இருக்கியா?
0: கரம் இருக்குன்னா ஆண்டவருடைய நேரமும் இருக்கியா?
1: நேரமும் இருக்கியா? ஹல்லேலூயா.
0: அந்த கரமும் நேரமும் இணையறப்பதான் மாஸ்டருடைய வேலைய ஆரம்பமாகும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சொல்லுங்க, மாஸ்டர்ஸ் டைம்.
1: மாஸ்டர்ஸ் டைம்.
0: அண்ட் மாஸ்டர்ஸ் டச்.
1: மாஸ்டர்ஸ் டச்.
0: வொர்க்மேன்ஷிப் என்னன்னா மாஸ்டர்பீஸ்.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: யாரோட டைம்?
1: மாஸ்டர்ஸோட டைம்.
0: எஜமானுடைய வேலை. எஜமானுடைய வேலைனா என்ன? எஜமானுடைய நேரம்.
1: நேரம். ஹல்லேலூயா.
0: எஜமானுடைய வேலை அல்லது எஜமானுடைய நேரம் வர்றப்பதான் எஜமானுடைய வேலைப்பாடு வெளியரங்கமா?
1: ஆமென்.
0: எஜமானுடைய வேலையையும் மாஸ்டருடைய வொர்க்மேன்ஷிப்பையும் மாஸ்டருடைய
1: தாய்மையும்
0: கிரியையையும் மாஸ்டருடைய தயத்திலையும் மாஸ்டருடைய டைம் வர்றப்பதான் மாஸ்டர் கிரியை செய்யறாரு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எஜமானுடைய வேலை வரும்பொழுதுதான் எஜமான் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். சோ எஜமான் தம்முடைய வேலையில அவர் கிரியை செய்யும் பொழுது வெளியே வர்றது என்னன்னா மாஸ்டர்பீஸ்.
1: பீஸ். அவருடைய சிறந்த வேலைப்பாடு.
0: தி பெஸ்ட். கம்பேர் பண்ணவே முடியாத ஒரு காரியத்தை கத்தர் இந்த சீசன்ல உங்களுக்கு எனக்கும் செய்யற.
1: ஆமென். தேசமே கலங்காதே.
0: கம்பேரே பண்ண முடியாது.
1: நீ கழிக்கோ
0: மாஸ்டர்பீஸ்.

0: தாவீது மேல ஆண்டவருடைய கரம் இருந்துச்சு. ஆனா தாவீதுக்கான நேரம் வந்தப்ப எஜமானுடைய கிரியை ஏலா பள்ளத்தாக்குல ரிலீஸ் ஆச்சு பாருங்களேன்.
1: இது வரைக்கும் பேசுறோம்,
0: இன்னைக்கு வரைக்கும்
1: ரெண்டு நாளைக்கு முன்னாடி 9:30 மேல அரோமாவும் ஜோபலும் பேசுறாங்க. சாமுவேல்னு ஒரு தாத்தா இருந்தாரு, அந்த காலத்துல சவுலுன்னு ஒரு ராஜா இருந்தாரு. அப்பதான் சாமுவேல் தாத்தா தாவீது மேல ஒரு அபிஷேகத்தை ஊத்துனாரான்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நாங்க ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சு, தாவீதுன்னா யாருன்னு தெரியாது, அந்த காலத்துல இந்த ஆண்டவர் செஞ்ச கிரியை இந்த குட்டீஸ் பேசுதுங்க பாருங்களேன்னு அகமகிழ்ந்தோம்.
0: பட்டி தொட்டியெல்லாம் இவர் பெரிய கோலியாத்து, இவர் பெரிய தாவீது
1: அடிக்கிறாரு.
0: ஆண்டவரை அறியாத எல்லாருடைய மைண்ட்லயும் தாவியாத்து கோலியாத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸ்.
1: தாவீது கோலியாத்து
0: என்ன மாஸ்டருடைய வேலைப்பாடு அப்படிதான் இருக்கும்.
1: ஆமென்.
0: மாஸ்டருடைய நேரம் வர்றப்ப மாஸ்டர்
1: பீஸ்
0: எஜமானுடைய வேலையையும் எஜமானுடைய வேலையையும் பிரிக்க முடியாது.
1: ஆமென்.
0: அவருடைய வேலை வரும்பொழுதுதான் எஜமான் வேலை செய்கிறார்,
1: வேலை செய்கிறார்.
0: அவருடைய நேரம் வரும்பொழுதுதான் எஜமான் கிரியை செய்கிறார்.
1: ஆமென்.
0: அப்பொழுது எத்தனை வருஷம் ஆனாலும் திரும்ப திரும்ப பேசி பேசி பேசினாலும் ஆறாது,
1: ஆறாது,
0: பேசிட்டே இருக்கலாம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.

0: எவ்வளவு சிரமங்கள் வாழ்க்கையில வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், இன்னும் இந்த ஆண்டவர் மேல ஒரு சந்தேகம் வரல இல்ல, விசேஷம் தோத்து போயிட்டான்.
1: ஆமென்.
0: ஆனா அவன் உங்ககிட்ட நீ தோத்து போயிட்டேன்னு சொல்றான், டேய் எனக்கு இன்னும் என்னுடைய ஆண்டவர் மேல எனக்கு இன்னும் சந்தேகம் வரல, அவர் மேல உள்ள நான் வச்சிருக்கிற விசுவாசத்துல ஒரு சேதம் இன்னும் உண்டாகல, நான் தோற்று போல
1: ஒற்று போகல,
0: நான் என் நேரத்துக்காக என்ன செய்யறேன்,
1: காத்திருக்கிறேன்,
0: கடவுளுடைய நேரத்துக்காக என்ன செய்யறேன், நான்
1: காத்திருக்கிறேன்.
0: காத்திருப்பு நாட்கள்ல பிசாசு நமக்கு பலத்த சேதத்தை என்ன செய்வான்னா
1: உண்டாக்குவான்,
0: உண்டாக்கும் பொருட்சேதம், மன உளைச்சல். ஏன் இவ்வளவு இருக்குன்னா, உங்களுக்கு விளைச்சல் பெருசு, அழுத்தத்துக்கு மேல அழுத்தம், நெருக்கடிக்கு மேல
1: நெருக்கடி,
0: நெருக்கடி. இத ஏன் கொடுக்கறான் அப்படின்னா, இப்படி போட்டீங்க அப்படின்னா உங்க ஃபெய்த் டேமேஜ் ஆயிடுச்சு.
1: எஸ், அல்லேலூயா.
0: ஏன் இவ்வளவு நெருக்கடி, ஏன் இவ்வளவு மன உளைச்சல், ஏன் இவ்வளவு கோபம், ஏன் இவ்வளவு ஆத்திரத்தை, இவ்வளவு பலத்த சேதத்தை எனக்கு உண்டாக்குறான்னா, அவனுடைய நோக்கம் என்ன நாசம் பண்ணணுங்கிறது இல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் மேல எனக்கு இருக்கிற விசுவாசத்தை என்ன செய்யணும், சேதப்படுத்தணும்.
1: விசுவாச கப்பல் சேதமாகணும்.
0: ஆனா நீங்க சொல்லணும், என்ன சேதம் வந்தாலும் சரி, என் விசுவாசத்துல சேதாரமே இல்ல,
1: சேதாரணமே
0: அவர் தான் என் ஒரே ஆதாரம்.

0: இவ்வளவு நடந்தோம், நீங்க இன்னும் டைல்யூட் ஆகல,
1: பொல்யூட் ஆகல, கரப்ட் ஆகல,
0: உங்க திராட்சை ரசம்
1: தண்ணீர் கலப்பாகல,
0: உங்க வெள்ளி
1: களிம்பாகல.
0: யுத்தத்துல விழுந்தவனை கூட ஆண்டவர் எழுப்பிடுவாராம், யுத்தத்துல சமரசமா போனவன எழுப்ப ஆவியானவரால முடியாது.
1: அல்லேலூயா.
0: விழுந்த பேதுருவை எழுப்பிட்டாரு, ஆனா சமரசமாயி போன யூதாஸ் என்ன செய்ய முடியல, ஒண்ணும் செய்ய
1: முடியல,
0: முடியல. இவ்வளவு பெரிய தாக்குதலை தொடுத்தும் டைலூட் ஆகல, மாசுபடவும் இல்ல, எந்த விதமான அழுக்கம் என்ன செய்யல உள்ள வந்து
1: தங்கல சேரல.
0: இவ்வளவு நெருக்கடியை கொடுத்தும் அடர்த்தி இன்னும் குறையல.
1: எஸ்,
0: யுவர் டென்சிட்டி லெவல் இன்னும் அதே ஸ்டாண்டர்ட்ல இருக்கு.
1: எஸ்,
0: டெய்லி சோதனை யோசேப்புக்கு வந்தாலும் அவனை மூடி இருந்த தேவ பிரசன்னத்தின் அடர்த்தி குறையவே இல்லை.
1: ஆமென்.
0: அந்த இருதயத்துல கர்த்தருக்காக துடிச்ச அந்த இருதயத்துல காணப்பட்ட ஷார்ப்னஸ் மழுங்கி போகவே இல்லை. தேவனுக்கு எடுத்த காரியத்துல யோசேப்பினுடைய மனசுல காணப்பட்ட அந்த சுத்தம் சுத்தமாவே இருந்துச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி போறது, அனுசரிச்சு போறது, நோ
1: நோ காம்ப்ரமைஸ்.
0: அவ்வளவு ஷார்ப் அப்படி. இதுதான் சேதமடையாத விசுவாசம். என்ன வந்தாலும் பரவாயில்லங்க, கொன்று போட்டாலும் அவர் மேல நான் என்ன செய்வேன்னா
1: நம்பிக்கையா இருப்பேங்க.
0: அலப்பையில கைய வச்சாச்சு, இனிமே திரும்பி பாக்குற மாதிரி ஐடியாவே என்னன்னா
1: எனக்கு இல்லைங்க.
0: பிசாசு சிலர் வந்து ஆட்கொள்றப்ப பிடிவாதம் வரும் பாருங்களேன், என்ன வரும் பாருங்க, பிடிவாதம் வரும். அதே மாதிரி ஆவியானவர் ஒருவர் ஆட்கொள்றப்ப ஒரு வைராக்கியம் வரும். பிடிவாதம் வேற,
1: வைராக்கியம் வேற,
0: வைராக்கியம் வேற,
1: வைராக்கியம் வேற,
0: அடமண்டா இருக்கிறது, பிடிவாதமா இருக்கிறது. அப்படி பிசாசே இவ்வளவு பிடிவாதத்தை கொடுக்க முடியும்னா ஆவியானவர் எவ்வளவு வைராக்கியத்தை கொடுப்பார்.
1: ஆமென்.
0: அவர் எங்களை தப்பு வச்சாலும் சரி, தப்பு வைக்காம போனாலும்
1: சரி,
0: இந்த சிலையை நாங்க என்ன செய்யறது இல்ல,
1: வணங்குவது இல்லை.
0: ஆராதிக்கிற தேவன் என்ன செய்வா,
1: தப்பு வைக்க
0: வைராக்கியம்,
1: வைராக்கியம்.
0: என் ஃபெய்த்த உன்னால சேதப்படுத்த
1: முடியாது,
0: எனக்கு நீ சேதத்தை உண்டாக்கலாம், ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் மேல எனக்கு இருக்கிற விசுவாசத்தை சேதப்படுத்த உன்னால
1: முடியாது,
0: முடியாது அப்படிங்கிற வைராக்கியத்தை காத்திருப்பு நாட்கள்ல நாம காத்து கொண்டிருப்போம்னா தேவன் குறிச்சிருக்கிற காலத்துல பலத்த அறுவடைய நான் பார்ப்பேங்கிறது நிச்சயம்.
1: ஆமென்.
0: சேதமடையாத விசுவாசம், தேவன் குறிச்சிருக்கிற காலத்துல அறுவடையாய் மாறும் என்பது மாறாத பிரமாணம்,
1: மாறாத பிரமாணம்.

0: ரூத் விசுவாசம் சேதப்படல. அறுவடையில முடிஞ்சா
1: முடிஞ்சிச்சு.
0: யோசேப்போட விசுவாசம்
1: சேதமடையில,
0: எவ்வளவு நெருக்கம் இருந்தும் சேதமடையில. அறுவடையை பார்த்தாரா?
1: பார்த்தார்.
0: ஆண்டவர் அறுவடையோட வந்திருக்கிறாருங்க. இப்போ காலத்துல என்ன வந்திருக்கிறாரு?
1: அறுவடையோடு,
0: அறுவடையோட வந்திருக்கிறார். பவுண்டி. அல்லேலூயா சொல்லுங்க.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற இந்த அறுவடைக்காக உமக்கு
1: ஸ்தோத்திரம்.

0: அவருடைய நேரத்துல இந்த வருஷத்துல ஆண்டவர் தருகிற ஒரு ஆரம்பம் ரொம்ப சிறுசா இருக்கும்.
1: அல்லேலூயா.
0: அற்புதமான
1: ஆரம்பத்தின்
0: ஆரம்பம். அதுக்குள்ளதான் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாத மழையை வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: தேசத்துக்கான ஆசீர்வாத மழை தேவன் வானத்துல எழுப்பின ஒரு சின்ன மேகத்துக்குள்ள இருந்துச்சு.
1: ஆமென்.
0: இந்த 25ல தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஆரம்பத்துக்குள்ள கத்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாத மழை எக்கச்சக்கம். நீ கொட்டின மாதிரி தான் கொட்டும்.
1: ஆமென். 6:30 அப்படி பாக்குறப்போ சட சட சட சட சடன்னு பெய்யுது. என்னடாப்பா இவ்வளவு மழை
0: இன்னைக்கு.

0: அவன் அந்த தொகையை கொடுத்ததே பெருசு, அவ்வளோ பெரிய தொகையை கொடுத்துருக்கான். கொடுத்துட்டவன் சொல்றான், பொட்டு தான் வச்சிருக்கேன், அடுத்து என்ன செய்ய போகுதுன்னா
1: பொட்டு கொட்டுன்னு கொட்டு.
0: அந்த மாதிரி ஆண்டவர் செதுச ஆரம்பிச்சாரோ பெருச ஆரம்பிச்சாரோ உங்களுக்கு பொட்டு வச்சிருக்கிறாரு.
1: பொட்டு வச்சிருக்கிறாரு.
0: என்ன வச்சிருக்கிறாரு?
1: பொட்டு வச்சிருக்க.
0: பொட்டு வச்சிருக்கிறாருன்னா மேல வந்து ஒரு சொட்டு விழுந்த உடனே அது பூமியில என்ன வைக்குது?
1: பொட்டு வைக்குது.
0: ஒரு மழை துளி தேவன் பூமியில வச்ச பொட்டு.
1: பொட்டு
0: பூமிக்கு பொட்டு வைக்கல, பூமி மேல கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது என்பதை முன்னறிவிக்கிற ஒரு அடையாளம்.
1: அடையாளம் பொட்டு வைக்க சொல்றாரு நினைச்சிருக்காதீங்க. அண்ணன் சொல்ற மாதிரி நாங்க பார்த்து பேச வேண்டியதா இருக்கு.
0: பூமியில பொட்டு வச்சுட்டாருனா அந்த பொட்டு சொல்ற செய்தி என்ன? விழுந்த மழை துளி சொல்லுகிற செய்தி என்ன? கொட்டு கொட்டுன்னு என்ன செய்ய போகுது?
1: கொட்ட போகிறது.
0: கொட்ட போகுது. அதுக்கு நான் பூமியில வச்சிருக்கிற இந்த பொட்டு தான் அடையாளம்.
1: அடையாளம் அல்லேலூயா.
0: சின்ன மேகம்
1: பெருமழை,
0: அடுத்து மேகம் திரளும், அப்புறம் மேகங்களால் வானம் கருக்கும், மழை துளி பொட்டு வைக்கும், பிறகு மழை கொட்டும், மழை கனமழையாகும், கனமழை தீவிரமாகும், தீவிரமான மழை அதிதீவிர கனமழையாக உருமாறும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்படித்தானே வானிலை?
1: ஹல்லேலூயா.
0: மழை மழை கொட்டும்,
1: மழை கொட்டும்,
0: மழை கனமழையாகும்,
1: மழை கனமழையாகும்,
0: கனமழை தீவிரமாகும்,
1: கனமழை தீவிரமாகும்,
0: தீவிரமான மழை அதிதீவிர கனமழையாக உருமாறும்.
1: தீவிரமான மழை அதிதீவிரமான கனமழையாக உருமாறும்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்படிதான் உங்களுக்கு நடக்க போகுது ரெண்டு மூணு மாசத்துல.
1: ஆமென்.
0: அடுத்த வருஷம்லாம் நான் சொல்லல,
1: ரெண்டு மூணு மாசத்துல
0: அவ்வளவுதான். கடகடா மடமடன்னு கைரோஸ் மொமெண்டம்ல வந்து ஸ்பீடா தான் நடக்கும்.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: நேரா இது வரைக்கும் ஸ்பீடா போகல, ஆனா நேரா வர்றப்ப எல்லாமே ஸ்பீடா போகும்.
1: ஸ்பீடா போகும். அல்லேலூயா. நேரா அப்படிதான் ஓடிட்டு இருக்கா, ஸ்பீடா.
0: ஏன்னா 24 மணி நேரத்துல ஒருத்தனை இப்படி தூக்கி வைக்க முடியுமா? மேல
1: முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அதனால இந்த சீசன்ல இன்னைக்கு மழை கொட்டின மாதிரி என்ன செய்ய போகுதுன்னா
1: கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது.
0: இவ்வளவு மழை கொட்டுச்சே, முதல்ல எப்படி ஆரம்பிச்சிச்சு? பொட்டு வச்சுச்சு.
1: பொட்டு வச்சு
0: இந்த மாதிரி சின்ன சின்னதா
1: பொட்டு, அவ்வளவுதான்.
0: அதுக்கப்புறம் தான் மடமட சடசடன்னு சொல்லி.
1: எஸ்,
0: இதே மாதிரிதான் ஆண்டவருடைய நேரத்திலயும் நடக்குது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: என் சின்ன தங்கச்சி மாப்பிள்ளைகிட்ட போய், மாப்பிள்ளை
1: நல்லா இருக்கீங்களா,
0: எப்படி இருக்கீங்க? அவர் நம்மளை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ளை. மச்சான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன் அப்படின்னு. ஆஹ், அப்படி சொல்லக்கூடாது.
1: அதி தீவிர படுபயங்கர அசத்தல் சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க. இதை நீங்க படிச்சுக்கங்க, திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க.
0: அதி தீவிர
1: படுபயங்கர
0: படுபயங்கர
1: அசத்தல் சூப்பர்
0: அசத்தல் சூப்பரா இருக்கிறேன். என் மாப்பிள்ளை எதை மனசு சொன்னாரோ தெரியல. இந்த சீசன்ல உங்களுக்கு எப்படிதான் நடக்க போகுது?
1: அதி தீவிர
0: படுபயங்கர
1: அசத்தல்
0: சூப்பரா.

0: எஸ்தர் காலத்துல யூத ஜனங்களுக்கு பயங்கரமான ஒரு ஒரு நெருக்கடி
1: நெருக்கடி
0: ஆவுக்கு நேரம் என்ன செஞ்சிட்டானுங்க, குறிச்சிட்டானுங்க. சாவுக்கு, யூத குலத்தினுடைய சாவுக்கு
1: நாள் குறிக்கப்பட்ட
0: நேரத்தை குறிச்சாச்சு.
1: நாள் நேரம் குறிச்சாச்சு.
0: அந்த ஜனத்துக்குன்னு ஆண்டவர் ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறாருன்னு தெரியும்.

0: அந்த ஜனத்துக்கு என்ன குறிச்சிட்டானுங்க,
1: நேரத்தை.
0: உங்களுக்கு கடவுள் நேரத்தை குறிச்சிருக்கிறது தெரியாம உங்களுக்கு நேரத்தை குறிச்சிருக்கிறாங்க.
1: எஸ்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சில பேர் மிரட்டுறாங்களா, ஒரு மாசம் தான் டைம் உனக்கு, ஒரு மாசம் தான் உனக்கு என்னன்னா
1: டைம்.
0: என்னை டோமினிக்கன் அப்படித்தான் மிரட்டினார், ஒரு மாசம் தான் டைம், 5000 ரூபாய்க்கு, 5000 ரூபா காசுக்கு ஒரு மாசம் தான் உங்களுக்கு டைம் அப்படின்னு. எனக்கு என்ன குறிச்சிட்டு போனார் அண்ணன்
1: நேரம்,
0: ஆனா எனக்கு நேரம் குறிச்சு ஒரே வாரத்துல கத்தர் அவருக்கு நேரத்தை குறிச்சிட்டாரு.
1: அல்லேலூயா.
0: யாரோ வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு யாரோ டைம் குறிச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான் டைம். ரெண்டு வாரம் தான் உனக்கு என்னன்னா
1: பாத்துக்குங்க,
0: ஒரு மாசம் தான் உனக்கு என்னன்னா டைம் அப்படின்னு சொல்லி டயத்தை குறிச்சு உங்களை கதிகலங்க பண்ணிருக்கிறாங்க. ரெண்டு நாள்ல முடிவு என்னன்னா
1: எடுக்கணும்,
0: 10 நாள் ஒரு முடிவு என்னன்னா
1: எடுக்கணும்
0: அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, காரியம் மாறுதலாய் முடியும்.
1: ஆமென். அல்லேலூயா. மாறுதலாய் முடியும்,
0: காரியம் மாறுதலாய்
1: முடியும்,
0: முடியும்,
1: முடியும்.
0: உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறாருங்கிறது தெரியாம உங்களுக்கு நேரத்தை குறிச்சிருக்கிறாங்க.
1: எஸ். அல்லேலூயா.
0: பார்வோன் மோசேக்கு நேரத்தை குறிச்சா, மோசேயின் தேவன் பார்வோனுக்கு நேரத்தை குறிச்சாரு.
1: ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
0: அதே போல உங்களுக்கு மனுஷங்களால குறிக்கப்பட்ட நேரம் முனையற்று போகும்.
1: எஸ்.
0: ஆனா தேவன் உங்களுக்காக குறிச்ச நேரம் வரும் பொழுது நீங்களும் மேல வருவீங்க,
1: மேல வருவீங்க.
0: ஆண்டவர் சொல்றார், நேரம் வருது, நீ மேல வர்றன்ற.
1: நேரம் வருது, நீ மேல வர்ற. ஆமென்.
0: நேரம் வந்த பொழுது யோசேப்பு மேல வந்தது போல,
1: மேலே வந்தது போல.
0: நேரம் வந்த பொழுது தாவீது மேல வந்தது போல,
1: வந்தது போல.
0: நேரம் வரும் பொழுது உங்களை எவ்வளவு கீழே வச்சிருந்தாலும் நீங்க மேல வந்துதான்
1: ஆவீங்க.
0: உங்க காரியம் மேல வருது, என்ன உங்க நேரம் வந்திருக்கு.

0: எனக்கு ஏற்கனவே ஆண்டவர் நேரத்தை குறிச்சிருக்கிறப்ப எனக்கு நேரத்தை குறிக்க ஒன்னால
1: முடியாது.
0: இப்படிதான் சேதமடையாத விசுவாசம் அந்தகார கிரியைகளை பார்த்து பேசும். குடும்பம் மேல வருமா? நேரம் வரும். அந்த குடும்பத்துக்கான கர்த்தருடைய நேரம் வரும். அந்த நேரம் வரும் பொழுது அந்த குடும்பம் மேல வந்துதான் ஆகும். ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை அறிவிச்சிருப்பார்னா உங்களுக்கு ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறார். அதுக்காக தான் நம்ம என்ன செய்யணும்? பார்த்திருக்கணும். நம்ம எந்த நேரத்துக்காக காத்திருக்கிறோம்? 2001 வருஷத்துல தானே டிசம்பர் மாதத்தில் 5 விதமான ஊழியங்களை இந்த தீவுல இருந்து நான் எழுப்புமேனு கர்த்தர் நமக்கு அறிவிச்ச தீர்க்க தரிசனம். அதனுடைய நிறைவேறதனுடைய பொட்டு வச்சிருக்கு அங்கங்க. ஒவ்வொரு கேம்ப்ல என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர்? இப்ப
1: பொட்டு
0: வச்சிருக்கிறார். கொட்டு கொட்டு இந்த தீவுல தான் என்ன செய்ய
1: போகுது? கொட்ட போகுது. ஆமென்.
0: அதனால தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை அறிவிச்சு அவர் நமக்கு ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறப்ப என் காரியத்தை முடிவுக்கு கொண்டு வர யாராலும்
1: முடியாது.
0: அப்படி முடிவு கொண்டு வர நினைச்சா அந்த காரியம் மாறுதலாய்
1: முடியும்.
0: ஒரு த்ரில்ல வச்சிருக்கிறாரு ஆண்டவர் உங்களுக்கு. என்ன வச்சிருக்கிறாரு?
1: த்ரில்.
0: எந்த நாள்ல உங்களை மேற்கொள்ளலாம் நினைச்சாங்களோ அந்த நாள்ல நீங்க எதிரிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு த்ரில்லிங்க கர்த்தர் வச்சிருக்கிறாரு.
1: த்ரில்லிங்க.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எஸ்தர் 9:1 தானே?
1: எஸ்.
0: எந்த நாளில் அவர்கள் யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று இருந்தார்களோ அந்த நாள்ல யூதர்கள் அவர்களை
1: மேற்கொண்டார்கள்.
0: தேவன் என்ன செய்தார்? காரியத்தை
1: மாறுதலாய் முடிய பண்ணினார். யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா.
0: அவன் நம்புறது பெருசா, நான் நம்புற ஆண்டவர் பெரியவரா? என்ன செஞ்சிடலாம்?
1: பாத்திரலாம்.
0: என் காரியம் என்ன செய்யும்?
1: மாறுதலாய் முடியும்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஏன்னா எனக்கு தேவன் நேரத்தை குறிச்சிருக்கிறாருங்கிறது தெரியாம, முருதைக்காய்க்கு தேவன் நேரத்தை குறிச்சிருக்கிறது தெரியாம ஆமான் என்ன பண்ணி போட்டான்? முருதைக்காய்க்கு நேரத்தை குறிச்சான். அவன் கெட்ட நேரம் அது. அவனுடைய கெட்ட நேரம் உங்களோட எவன் மோதினாலும் சரி அந்தகார கிரியைகளுக்கு கெட்ட நேரம் அது.
1: அந்தகார கிரியைக்கு கெட்ட நேரம்
0: அல்ல. இல்லையா. அட உங்களுக்கு சரியான
1: நேரம்
0: நேரம்
1: அல்ல. இல்லையா.

0: சில விஷயங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு மலைப்பா இருந்துச்சு. சில விஷயங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு
1: மலைப்பா இருந்துச்சு.
0: ஆனா கத்தர் எழுந்தருளி அந்த காரியத்தை சரி செய்வார் பாருங்களேன். அத பாக்குறப்ப உங்க இருதயம் அதிசயப்பட்டு பிரமிக்கும். திரும்பவும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நான் அங்கலாய்க்கிற பொழுது எனக்கு தேவன் வச்சிருக்கிற த்ரில் என்னன்னா அதை நான் எப்படி சரி செய்யறேங்கிறத.
1: ஆமென்.
0: நம்மளால சமாளிக்க முடியாத காரியத்தை நம்முடைய நேரத்துல கத்தர் எழுந்தருளி நொடியில் என்ன செய்கிறார்னா
1: சரி செய்கிறார். ஹல்லேலூயா. சமாளிக்க முடியாம பலர் சமாதி ஆகி விட்டார்கள்.
0: சமாளிக்க முடியல எங்களால. என்னால என்ன செய்ய முடியல?
1: சமாளிக்க முடியல.
0: ஆனா ஆண்டவர் இந்த சீசன்ல பல வருஷமா உங்களால சமாளிக்க முடியாதிருந்த ஒரு காரியத்தை தொடுறாரு. அவர் தொடுறதுனாலே அந்த காரியம் சரியாகுது.
1: ஆமென்.
0: அத காண்கிற உங்க இருதயம் அதிசயப்பட்டு
1: பூரிக்குது.
0: இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதி வச்சுக்கங்க. சமாளிக்க முடியல. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படி நான் சமாளிக்கிறேன்னு எனக்கு என்ன செய்யலன்னா
1: தெரியல.
0: சமாளிச்சு என்னுடைய வாழ்க்கை என்னன்னா அந்த அலைச்சலை ஆண்டவர் இந்த சீசன்ல உங்களுக்கு முடிவு கொண்டு வர.
1: ஆமென்.
0: என்ன செய்யறேன்?
1: சரி செய்கிறேன்.
0: கோணலானது என்ன செய்யுமா? நேராகும். கரடானது
1: சமமாகும்.

0: படுத்திடுவான்.
1: நானும் சமாளிச்சு பார்த்தேன். ஒரு அளவுக்கு மேல என்னால் என்ன செய்ய முடியலன்னா
2: சமாளிக்க முடியல
1: அப்படிங்கிற போராட்டத்துல களைச்சு போன மனசு என்னன்னா ஆண்டூர் நேரம் கையை தூக்கிடுது. என்னால என்னன்னா
2: முடியலப்பா, சமாளிக்க முடியல.
1: அங்கதான் என் ஆண்டவர் எழுந்தருளி.
2: அல்லேலூயா.
1: ஆண்டவர் எனக்கு திரும்ப திரும்ப உணர்த்துறார், உங்களால சமாளிக்க முடியாத ஒரு காரியம் சடுதியில சரியாகுது.
2: ஆமென்.
1: என்ன ஆகுது?
2: சடுதியில
1: சரியாகுது.
2: அல்லேலூயா.
1: ஆண்டவர் தீவிரமா அதை நிறைவேற்ற என்னன்னா முடிப்பார்.
2: அல்லேலூயா.

0: நெருப்பு மாதிரி பிரச்சனை, ஆனா அது என்ன புடமிட்டது. ஆமென்.
1: ஆமென்.
0: அதன் நடுவில் நான் பொறுமையா இருக்க தேவன் கிருபை செய்தார். அன்று சொல்றாரு, உன்னை நான் பொறுப்புல உட்கார வைக்கிற நேரம் வந்து.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சீட்டை பார்த்த, ஆனா இந்த சீசன்ல உனக்கு நான் தர்ற சீட்டை பார்ப்பேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: சீட்டை பார்த்த நீ, உனக்கு நான் தர்ற
1: சீட்டை பார்க்க போறேன்.
0: சீட்டை பார்ப்ப.
1: சீட்டை பார்ப்ப.
0: பொறுமையா இருந்த நீ பொறுப்புல அமர்ற நேரம் வந்துருச்சு.
1: ஆமென். I receive it in.
0: தூக்கி போட்டு போகாம பொறுமையா இருந்த நீ பொறுப்புல அமர்ற.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: குரோனோஸ் நாட்கள்ல கர்த்தர் நமக்குள்ள செஞ்ச கிரியை பெருசு. நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் ஆண்டவர் எனக்குள்ள செஞ்ச கிரியை பெருசு. ஆனா குறிச்ச நேரம் வந்த பொழுது ஆண்டவர் எனக்கு செஞ்ச காரியம் பெருசு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதான் சங்கீதம் 126 நம்ம வாசிச்சோம், சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம் வாய் நகைப்பினாலும்
1: நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்து,
0: அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று
1: ஒரு ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள்.
0: கர்த்தர் என்ன செஞ்சாரா? பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: The Lord has done great things for us. We are glad. What a joy. NLT பாருங்க. What a joy.
1: What a joy.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.

0: கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை
1: திருப்பும்.
0: பொது மொழிபெயர்ப்பு அருமையா இருக்கும். தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுகிறது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். ஆரியம் மாறுதலாய்
1: முடிகிறது.
0: ஏன் மாறுதல முடியும்னா, எனக்கான அவருடைய நேரம் என் வாழ்க்கையில் இருக்கு.
1: எஸ்,
0: எனக்கான ஆண்டவருடைய
1: நேரம்
0: வாழ்க்கையில இருக்கு. நானும் ஆண்டவர் கரத்துல இருக்கிறேன்.
1: ஆமென்.
0: ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவருடைய நேரம் இருந்தா மட்டும் பத்தாது, நம்மளும் ஆண்டவருடைய கரத்துல இருக்கணும்.
1: கரத்துல இருக்கணும்.
0: இப்ப என்ன ஐரானினா, ஆண்டவருடைய நேரம் இருக்கு, ஆனா ஆண்டவருடைய கரத்துல இல்ல.
1: ஆமென்.
0: நேரத்தை ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறனாலதான் டெவில் என்ன செய்யணும், ஆண்டவருடைய கரத்துல இருந்து ஆளை பறிக்க விரும்புறான். ஆனா அந்த அறுவடையை பாருங்க, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள்
1: கம்பீரத்தோட அறுப்பார்கள்.
0: அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான்,
1: ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு
0: கம்பீர சத்தத்தோட
1: கம்பீரத்தோட திரும்பி வருவான்.
0: அறுவடையின் நேரம்.
1: ஆமென்.
0: என்ன நேரம் இது?
1: அறுவடையின் நேரம்.
0: அறுவடையின் நேரம்.
1: நேரம்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: தேவனுடைய நேரம் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கு. நம்மளும் ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறோம். ஆண்டவருடைய கரமும் ஆண்டவருடைய நேரமும் நம்ம வாழ்க்கையில கணிஞ்சிருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில தேவன் செய்ய போற காரியம் பெருசு.
1: ஆமென்.
0: கர்த்தர் பெரிய காரியங்களை
1: செய்தார்,
0: நமக்கு செய்தார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: விருந்துக்கும் விழாவுக்கும் தயாராங்க.
1: விருந்துக்கும் விழாவுக்கும் தயாராகிறோம்.
0: தீவுல திருவிழா, சந்தோஷ
1: பெருவிழா.
0: நான் அப்படித்தான் வச்சிருக்கிறேன். தீவுல ஒரு திருவிழா,
1: தீவுல ஒரு திருவிழா,
0: சந்தோஷ பெருவிழா.
1: சந்தோஷ பெருவிழா.
0: சந்தோஷ பெருவிழான்னா என்னங்கிறது தீவுல வந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: வாங்க, பஸ் புடிச்சு வேன புடிச்சு
0: தீவுல ஒரு திருவிழா.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: தீவுல என்ன?
1: திருவிழா.
0: திருவிழா,
1: திருவிழா.
0: சந்தோஷ
1: பெருவிழா,
0: பெருவிழா,
1: பெருவிழா.
0: இத்தனை லட்டு சாப்பிடுறது இப்ப எல்லாம் போங்க. பூரா தட்டுல லட்டை வச்சுக்கிட்டு நம்ம செய்தியவே கேட்டு நம்ம மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டு பிள்ளைங்க பூரா என்னன்னா தட்டுல
1: லட்டு,
0: லட்டு.
1: அதை கேக் வாங்கலாம்னு சொன்னாங்களா? இல்ல, தரிசனம் லட்டு தான். அதனால தரிசனத்தின்படியே செயல்படும். லட்டு வாங்குவோம். சர்ச்சு பக்கத்துல லட்டு கடை வச்சா ரொம்ப ஓடிடும் போலயே இப்ப இருக்கிற சீசன்ல.
0: யாரு கண்டா, யாருக்கா ஒரு புது பிசினஸ் கொடுத்தாலும் கொடுப்பாரு.
1: சர்ச்சு பக்கத்துலயும் ஒரு லட்டு கடை
0: வர்றாங்களா? ஒரு தட்டு கடையும் ஒரு லட்டு கடையும்.

0: பாக்கியப்பா. சத்திர நேரத்தை குறிச்சிருக்கலாம், ஆனா எங்களுக்கான உங்களுடைய நேரம்னு ஒண்ணு இருக்காண்டு. எங்களுக்கான உங்களுடைய நேரம்னு ஒண்ணு இருக்கு. உங்க கரமும் எங்க மேல இருக்கு. எங்களுக்கான உங்களுடைய நேரமும் எங்க வாழ்க்கையில கணிஞ்சு வந்திருக்கு. காரியம் மாறுதலாய் முடியும் ஆண்டவரே. இத்தனை வருஷமா எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற அங்கலாய்ப்பு, மன வருத்தத்தோட, மன கிளேசத்தோட, புலம்பலோட நீங்க இந்த காரியத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா இது உங்களுக்கான ஆண்டவருடைய நேரம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில எழுந்தருளுகிற இந்த காலத்துல, இந்த நேரத்துல, எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால மறக்க முடியாத ஒரு அதிசயத்தை உங்க வாழ்க்கையில செய்கிறார். எதை உங்களால சமாளிக்க முடியல, யார உங்களால சமாளிக்க முடியல, என் கணவரை என்னால சமாளிக்க முடியல, என் மனைவி என்னால சமாளிக்க முடியல, என் பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிற சண்டை என்னால சமாளிக்க முடியல, அந்த காரியங்களை என் ஆண்டவர் இந்த சீசன்ல சரி செய்வார், சரி செய்வார். தேங்க்யூ அப்பா. அற்புதமான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கான உம்முடைய நேரம் எங்க வாழ்க்கையில முன்குறிக்கப்பட்டிருக்கிறப்ப, எங்களுக்கு யாரும் ஒரு நேரத்தை குறிக்க முடியாதுங்கிறத அற்புதமா எங்களோட சொல்றீங்களே, ஸ்தோத்திரம். இவ்வளவு நெருக்கடிக்கு அடிமணியாம சேதமடையாத எங்க விசுவாசம் பலத்த அறுவடைய பாக்குன்னு சொல்றீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தான் சேதம் அதிகம், ஆனா உங்க விசுவாசத்துக்கு எந்த சேதமும் உண்டாகல. பலத்த அறுவடைய, கம்பீர சத்த அறுவடைய, ஏனதானங்கிற அறுவடை இல்ல, கம்பீர சத்த அறுவடைய, சொல்லிக் கொள்ற மாதிரி அறுவடைய, நாலு பேருட்ட சொல்லி சந்தோஷப்படக்கூடிய ஒரு அறுவடைய கர்த்தர் இந்த சீசன் உங்களுக்கு வச்சிருக்கிறார். திரும்ப ஆண்டவர் வலியுறுத்துறாரு, இதெல்லாம் சொல்லி என்னத்தை, இதெல்லாம் சொன்னா யாரு பெருசா கவனிக்க போறாங்க, அந்த மாதிரியான விஷயம் இல்ல. யார மனதார பலரிடத்துல சொல்லி சொல்லி நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு பெரிய அறுவடைய, கம்பீர சத்த அறுவடைய இந்த க்ரோனோஸ்ல, இந்த கைரோஸ் மொமெண்ட்ல ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆண்டவரே, நாங்க அப்படியே நாங்க பிலீவ் பண்றோம். அறிவிக்கப்பட்ட நேரம் ஒண்ணு உண்டுன்னா, அறிவிக்கப்பட்ட வார்த்தை உண்டுன்னா, குறிக்கப்பட்ட நேரம் உண்டுன்னு அற்புதமா எங்களோட நீங்க பேசுனீங்களே, அதுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உங்க வேர்ட் அப்படியே பிலீவ் பண்ணி இந்த இருதயத்துல வச்சுட்டு நாங்க புறப்பட்டு போறோம். இந்த வார்த்தை கிரிய செய்யட்டும், இந்த வார்த்தை அற்புதங்களை நடப்பிக்கட்டும். நீர் எழுந்தெழுகிற இந்த ஆண்டுல நாங்க பார்க்க போற தயைக்காக ஸ்தோத்திரம், வெளிப்பட போற மகிமைக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

0: Please turn with me to 2 Corinthians chapter 10.
1: 2 கொரிந்தியர் 10 அதிகாரத்துக்கு திருப்புவோம்.
0: 2 Corinthians chapter 10, let me read to you from verses 3 to 5.
1: 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை நாம் வாசிப்போம்.
0: For though we walk in the flesh, we do not war according to the flesh.
1: நாங்கள் மாம்சத்தில் நடக்குள்ளாய் இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல.
0: For the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds.
1: எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது.
0: Casting down every imagination and every high thing that exalts itself against the knowledge of God, bringing every thought into captivity to the obedience of Christ.
1: அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துவதாக இருக்கிறோம்.
0: We've been talking about the renewing of the mind, teaching on the subject of the renewing of the mind.
1: மனம் புதிதாகுதல், இதை குறித்து தான் நாம் போதித்து வருகிறோம்.
0: It's a very important subject.
1: இது மிக மிக முக்கியமான ஒரு subject.
0: I told you man is spirit, soul and body.
1: நான் உங்களுக்கு சொன்னேன், மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான் என்று.
0: In that his spirit is made new, he is a new creation.
1: இதிலே அவனுடைய ஆவி புதிதா இருக்கிறது, அவன் புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறான்.
0: So you can't do anything about the spirit now except to just feed it with the word of God and so on.
1: ஆவி ஆவியை குறித்து நீங்கள் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு காரியம் செய்யலாம், என்னன்னா தேவனுடைய வார்த்தை கொண்டு அதை போஷிக்கலாம்.
0: And have communion with God.
1: தேவனோடு கூட ஆவியிலே நாம் ஐக்கியம் கொள்ளலாம்.
0: But it's already old things are passed away, all things have become new in your spirit.
1: ஆனால் உங்கள் ஆவியிலே ஏற்கனவே பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் விட்டது, எல்லாமே புதிதாகி விட்டது.
0: That verse about new creation is about the spirit.
1: புது சிருஷ்டி குறித்து பேசுகிற அந்த வசனம் நம்முடைய ஆவியை குறித்து சொல்லுகிறது.
0: When a man be in Christ, he is a new creation.
1: ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான்.
0: All things are passed away, all things have become new.
1: பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
0: You can't say that about the mind or the body. All things haven't become new.
1: அதாவது எல்லாம் புதிதாயின என்று மனதை குறித்தோ அல்லது சரீரத்தை குறித்தோ நாம் அப்படி சொல்ல முடியாது.
0: Only say that about the spirit of man at the time of salvation has become a new creation in Christ Jesus.
1: ரட்சிப்பின் போது மனுஷனுடைய ஆவிதான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக புதிதாக இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும்.
0: The body is still the same old body. It's called a vile body, a body of sin and so on right now, because since the fall the body has been affected by the fall.
1: சரீரம் இப்போ அதே பழைய சரீரம் தான், பாவத்து நிமித்தமாக அது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் இழிவான சரீரம் என்றும் பாவ சரீரம் என்றும் இப்படி எல்லாம் அழைக்கப்படுகிறது.
0: It needs a lot of help, that is why the Bible says if the same spirit that raised Jesus from the dead lives in you, he will quicken your mortal bodies also if he lives in you.
1: சரீரத்துக்கு நிறைய உதவி தேவைப்படுகிறது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்று சொன்னால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார்.
0: It's not talking about dying and then being quickened to life.
1: அதாவது நாம் மரித்த பிறகு ஜீவனை பெறும்படி உயிர்ப்பிப்பார் என்று அப்படி கிடையாது.
0: It's talking about how your body will be quickened now with strength and health, because you know this body is in that condition, therefore it needs the quickening power of the Holy Spirit to keep it in good shape.
1: அதாவது உங்கள் சரீரம் இப்பொழுது வந்து இப்படிப்பட்ட நிலையில் இருக்கப்படினாலே நல்ல நிலையிலே ஆரோக்கியமாய் திடகாத்திரமாய் இருப்பதற்கு ஆவியானவர் சரீரத்தை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது.
0: One day through death we will get rid of this body.
1: ஒரு நாளிலே மரணத்தின் மூலமா இந்த சரீரமே இல்லாமல் போய்விடும்.
0: Or through the coming of Jesus Christ, when Jesus comes back again, our bodies will be transformed in a twinkling of an eye from the old body that it is to a new body, a glorious body, a body that will not die. And all the effects of sin will be gone. It will be a body that in which you can live forever and ever.
1: அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்று சொன்னால் அந்த வருகையிலே இந்த அழிவுக்கேதுவான சரீரம் அழியாமையுள்ள சரீரமாக மகிமையான சரீரமாக மாறிவிடும். பாவத்துடைய பாதிப்புகள் எதுவுமே இல்லாத சரீரமாய் இது ஆகிவிடும். பிறகு என்றென்றைக்குமா இந்த சரீரத்தில் உயிரோடு இருப்போம்.
0: So the corruption will put on incorruption and mortality will put on immortality, the Bible says.
1: அப்போதான் வேதம் சொல்லுகிறது, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும்.
0: But that is in the future.
1: ஆனா அதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்க போகிறது.
0: You can't make this an immortal body now.
1: இப்போது இதை சாவாமையுள்ள சரீரமாய் ஆக்க முடியாது.
0: The Jesus will have to come and change our body into that kind of body.
1: Yesu vandu appadi patta or sarirama indha sarirathai maatra vendum.
0: There is a timetable set for it. It will happen on the day when Jesus comes and the dead in Christ will rise and their bodies will be changed and those who are alive will be caught up together with him and their bodies will be changed.
1: Adarkendru or neram irukkirathu appol dhaan Yesu varuvaan appol marithorum modhalaad elundirupaargal piragu veerod irukkira naama avarku edirkondu povom appo nammal sarirangal ellam maatrapadum.
0: Until then we can believe God for healing and walk in health and divine healing and so on. All of these things are available to us.
1: Adu varaikum deiviga sugam deiviga aarokyam ponna kaaryangala namakku kidaikkirathu adukkai kartharai nam viswasikkalam.
0: Amen.
1: Amen.
0: But the mind is something that the believer can do something about.
1: Anal indha manadai kurithu dhaan viswasi ippozhudhu oru kaaryathai seiyamudiyum.
0: The mind is what is referred to in the Bible as the soul of man.
1: Manam dhaan vedathile manushinudaiya aathma endru sollapadugirathu.
0: It consists of the intellect, emotions and the will.
1: அறிவாற்றல் உணர்ச்சி சித்தம் இது மூன்றுமே அதில் அடங்கி இருக்கிறது.
0: Those are the three parts of the soul.
1: ஆத்மாவுடைய மூன்று கூறுகள் இவைகள்.
0: Man is in three parts. Every one of those three parts has three parts.
1: எப்படி மனுஷன் மூன்று பகுதியா இருக்கான் அதே போல அந்த ஒவ்வொரு பகுதியையும் மூன்று மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கலாம்.
0: The body for example is made up of bone, flesh and blood.
1: உதாரணத்துக்கு சரீரத்தை எடுத்துக்கொண்டால் சதை எலும்பு ரத்தம் என்று இருக்கிறது.
0: The soul is made up of intellect, emotions and the will.
1: ஆத்மா எடுத்துக்கொண்டால் அறிவாற்றல் உணர்ச்சி சித்தம் என்று இருக்கிறது.
0: And the spirit is made up of intuition, communion and conscience.
1: ஆவி என்பது உள்ளுணர்வு ஐக்கியம் மனசாட்சி என்று இருக்கிறது.
0: So each of these consists of three parts.
1: ஆகவே இந்த ஒவ்வொன்றிலும் மூன்று பகுதிகள் இருக்கிறது.
0: So we are talking about the soul which consists of the mental realm.
1: ஆகவே நாம் ஆத்மாவை பற்றி பேசுகிறோம் அதுதான் அந்த மன மண்டலத்தை உடையது.
0: So when we talk about the mind remember we are talking about the soul.
1: ஆகவே மனதை பற்றி பேசும்போது இத மறந்துட கூடாது நாம் ஆத்மாவை பற்றி பேசுகிறோம்.
0: So it is the mind that has to be renewed.
1: ஆகவே இந்த மனம் தான் புதிதாக்கப்பட வேண்டும்.
0: You can't work on your spirit, it's already new. You can't do nothing about your body right now except to believe for healing and stuff. You got to wait for it to be made into a new body, but that is in future.
1: ஆவி புதிதாக்க முடியாது ஏனென்றால் அது ஏற்கனவே புதிதா இருக்கிறது. சரீரத்து குறித்து வேற ஒன்றும் பண்ண முடியாது. சுகத்துக்காய் ஆரோக்கியத்துக்காய் கத்தரை விசுவாசிக்கலாம். சரீரம் மாற வேண்டுமானால் அது எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய ஒரு காரியம் அது.
0: But the mind can be made new or be renewed right now by us.
1: ஆனால் இந்த மனதை இப்பொழுதே நாம் மறுரூபம் அடைய செய்ய முடியும்.
0: You and I can do something actively every day to renew our mind. To remove those thoughts that are not productive, that are not constructive, that are not edifying. And work with our thoughts to build the thoughts of God into our mind and renew our minds.
1: புரோஜனம் இல்லாத பக்தி விருத்தி உண்டாக்காத தகாத எண்ணங்களை நம்முடைய மனதிலிருந்து அகற்றி தேவனுக்கேற்ற மன எண்ணங்களை மனதில் வைத்து இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய மனதை கட்டி எழுப்ப முடியும் புதிதாக்க முடியும்.
0: That is what spiritual life is all about.
1: ஆவிக்குரிய ஜீவியம் என்று சொன்னால் அதுதான்.
0: As a man thinketh so is he.
1: ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அவன் அப்படி இருக்கிறான்.
0: That is why when people don't renew their mind after they get converted and all that, when they don't renew their mind, they're just as good as a sinner. You know, their mind is not thinking in the right direction. Therefore, they just live just like a carnal sinner.
1: ஆகவே தான் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய மனதை புதிதாக்காமல் போகும்போது என்ன ஆகிறது? ரட்சிக்கப்படாத ஒரு பாவி எப்படி வாழ்கிறானோ அதே போல இவர்களும் மனம் புதிதா இல்லாதனாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: All, you know, from my young age I've had this struggle. You know, I've seen Christians who live like just like the sinner, talk just like the sinner, gossip just like the sinner, talk bad about everybody and come into the church and get so filled with the Holy Spirit.
1: சின்ன வயசுல இருந்து இப்படி தான் பாத்துர்க்கம் பாருங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆனா அவங்க பேச்சு நடவடிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா பாவிகளை மாதிரியே இருக்கும். அடுத்தவங்களை பத்தி கேவலமா அசிங்கமா புறங்கூறுறது இது பேசுறது அப்படி பேசுறது எல்லாம் பேசுவாங்க. சபைக்கு வரும்போது ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையும் பேசுவார்கள்.
0: Both things are there.
1: ரெண்டுமே இருக்காங்க.
0: Now I used to doubt if they were filled with the Holy Spirit.
1: எனக்கு ஒரு சந்தேகம், இவங்கலாம் ஆவியினால தான் நிரம்பி இருக்காங்களான்னு.
0: But I don't doubt it anymore.
1: ஆனா இப்போ நான் சந்தேகப்படுறது.
0: They're truly filled with the Holy Spirit.
1: உண்மையிலேயே அவர்கள் ஆவியினால் நிரம்பி இருக்கிறார்கள்.
0: God is gracious, he has given them the Holy Spirit.
1: தேவன் கிருபையாய் பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு தந்திருக்கிறார்.
0: Holy Spirit is a gift of God.
1: பரிசுத்த ஆவி என்பது தேவன் அருளும் ஈவு.
0: You don't really have to have a great qualification to receive the Holy Spirit baptism.
1: பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு தகுதி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. தேவையே இல்லை.
0: You just ask and you receive.
1: கேட்டால் போதும் பெற்றுக்கொள்வீர்கள்.
0: As long as you've received Jesus as your Lord, you can receive the Holy Spirit.
1: இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் பரிசுத்த ஆவியையும் பெற முடியும்.
0: You know, you don't have to, you know, really be a mature person to receive the Holy Spirit.
1: பரிசுத்த ஆவியானது பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப தேர்ந்த விசுவாசியா இருக்கணும்
0: அவசியம் இல்லை. And because you've received the Holy Spirit doesn't mean that you're a mature person.
1: பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டதனால நீங்க ரொம்ப தேர்ந்த விசுவாசி என்றும் கிடையாது.
0: Because you have the gifts of the Holy Spirit or so on, it doesn't mean that you are such a spiritual person.
1: ஏதோ பரிசுத்தாவின் வரங்கள்லாம் பெற்று நீங்கள் செயல்படுதனால நீங்க ரொம்ப தேர்ந்தவர் என்று கிடையாது. நீங்க
0: Corinthian church had all of that, but they were the most carnal people.
1: கொரிந்து சபையிலே இந்த வரங்கள்லாம் இருந்து கூட ரொம்ப மாம்சிகமாய் வாழ்ந்தவர்கள் அவர்கள்.
0: So it is possible to be so spirit filled yet be so carnal.
1: ஆகவே ஆவியினாலே ரொம்ப நிரம்பி இருந்து அதே நேரத்தில் ரொம்ப மாம்சிகமாய் வாழக்கூடிய ஒரு சாத்தியமும் உண்டு.
0: This is what I did not understand for many years.
1: இதுதான் பல வருஷமா எனக்கு விளங்கல.
0: I thought if you are filled with the Holy Spirit, then all those things must have been burned in that Holy Spirit fire and you should be so holy now.
1: நான் என்ன யோசித்தேன், ஆவியினாலே நிரம்பி இருந்தா பரிசுத்த ஆவியான அக்கினியினாலே எல்லாமே சுட்டரிக்கப்பட்டு இப்ப அந்த அளவுக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும்னு யோசித்தேன்.
0: Because we had many burning services where we burned all that stuff. Call for an altar call, சுட்டரிக்கிற ஆராதனை. And we tried that, you see.
1: ஏன்னா இந்த சுட்டரிக்கிற ஆராதனை நிறைய நடந்தது. இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு.
0: I tried it myself, but I somehow everything that was burned came back alive from the ashes again.
1: நானே எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கேன், எதெல்லாம் சுட்டரிச்சினோ அதெல்லாம் மறுபடியும் சாம்பல்ல இருந்து உயிர் பெற்று வந்துருச்சு.
0: I was utterly confused. What is this? Is this Christian life going to work or what? You know, is this real? My salvation real? Am I really saved? You know, have I got any hope? Because I'm just like a sinner, because I'm thinking those same bad thoughts, living the same old life. But yet, you know, I'm so spirit-filled and going to church and all that.
1: எனக்கு எனக்கு அந்த அளவு குழப்பம், ஏன்னா ஆவினால நிரம்பி இருக்கிறேன், சபைக்கெல்லாம் ஒழுங்கா போறேன், ஆனா அதே சமயத்துல அதே பழைய பாவ எண்ணங்கள், பழைய நினைவுகள், பழைய எண்ணங்கள். நான் ரட்சிக்கப்பட்டவனா, நான் ஒரு பாவியா, நான் என்னன்னு எனக்கு ஒரே குழப்பம்.
0: Backsliding was a regular feature in my life.
1: என்னுடைய வாழ்க்கையில பின்மாற்றம் என்பது சகஜமாய்
0: நடந்து வருது. Regularly backslide.
1: ரொம்ப வழக்கமா நான் பின்மாற்றம் அடைந்தேன்.
0: Some preacher had to come and revive me.
1: அப்பப்ப யாராவது பிரசங்கியார் வந்து என்னை உயிர்ப்பிக்கணும்.
0: And get me on the you know, in the straight lane again.
1: மறுபடியும் என்ன இந்த வழியில கொண்டு போகணும்.
0: So many times I got saved and repented.
1: பாருங்க எத்தனையோ முறை இப்படி நான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இருக்கேன்.
0: So you know, I'm talking from experience also.
1: பாருங்க இதெல்லாம் நான் அனுபவத்திலிருந்தும் பேசுகிறேன்.
0: Finally I understood.
1: ஆனா கடைசியா எனக்கு என்ன விளங்குச்சு?
0: Yes, I'm truly saved and truly spirit filled, but the problem with me is my mind and my thoughts are the same old thoughts, therefore my behavior hasn't changed a bit. I behave the same way even though I'm so full of the Holy Spirit.
1: உண்மையிலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், உண்மையிலே ஆவியினால் நிரம்பி இருக்கிறேன், ஆனா என்னுடைய மனம் அதே பழைய மனமாய் மாறாத மனமாய் இருக்கிறபடினாலதான் ஆவியினாலே நிரம்பி இருந்தாலும் கூட அதே பழைய வாழ்க்கை முறையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு அப்பதான் விளங்குச்சு.
0: ஆமென்,
1: ஆமென்.
0: So I found the key for that lock.
1: ஆகவே அந்த பூட்டை திறக்க சாவியை கண்டுபிடிச்சேன்.
0: One doctor told me one time, you know, don't worry, for every lock we have a key.
1: ஒரு டாக்டர் சொன்னாரு, ஒருமுறை கவலைப்படாதீங்க, எல்லா பூட்டுக்கும் சாவி இருக்குன்னு.
0: Every sickness there is something, somewhere some answer is there.
1: எல்லா வியாதிக்கும் எங்கேயோ ஏதோ ஒரு பதில் இருக்கும்னாரு.
0: For every question you have in your mind there is an answer. You just have to find the key. And when you come to church, that's what happens. When you hear revelation preaching, that is what happens.
1: பாருங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இருக்குது, ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கு. சபைக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கிறது. எல்லா பூட்டுகளும் இந்த வெளிப்பாட்டின் அறிவினாலே திறக்கப்படுகிறது.
0: I found the answer.
1: பதிலை நான் கண்டுபிடிச்சேன்.
0: I found the key.
1: சாவியை நான் கண்டுபிடிச்சேன்.
0: And I tell you, ever since I found the key, backsliding has never been a problem.
1: நான் சொல்றேன் பாருங்க, அந்த சாவியை கண்டுபிடிச்சிருந்தே இந்த பின்மாற்றம் எனக்கு ஒரு பிரச்சனையாவே இல்லை.
0: Because I began to renew my mind.
1: என்னடா மனதை நான் புதிதாக்க ஆரம்பித்தேன்.
0: I began to actively do the thing that I must do to think new thoughts.
1: புதிய எண்ணங்களை எண்ணுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை நான் தீவிரமாய் செய்ய ஆரம்பித்தேன்.
0: Now the passage that we read is about that.
1: இப்போ நான் வாசித்த இந்த பகுதி அதை பற்றியதுதான்.
0: But this is very, you know, very well known verse. And everybody knows, cast down every imagination, bring into captivity every thought to the obedience of Christ.
1: இந்த வசனம் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். என்ன சொல்கிறது? எல்லா மேட்டிமையும் நிர்மலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த வேண்டும்.
0: Easily said.
1: சொல்றது ரொம்ப சுலபம்.
0: But the question is, how is it done?
1: ஆனா கேள்வி என்னன்னா, அது எப்படி செய்யப்பட வேண்டும்?
0: Many years ago I heard some preaching that clarified this thing to me.
1: பல வருஷங்களுக்கு முன்னாக இத பத்தி ஒரு பிரசங்கத்தை கேட்ட, அதுதான் எனக்கு அந்த தெளிவை கொடுத்தது.
0: Then I can really manage my thoughts and work with my thoughts.
1: அதாவது என்னுடைய எண்ணங்களை நான் நிர்வகித்து என்னுடைய எண்ணங்களை சரிவர நான் கொண்டு வர முடியும்
0: என்பதை. It is telling me to cast down every imagination.
1: எல்லா எண்ணங்களையும் நான் நிர்மூலமாக்க வேண்டும்.
0: It tells me that the weapons that I have for that is mighty through God to the pulling down of strongholds.
1: அது நிர்மூலமாகுவதற்கு இது என்ன சொல்கிறது? அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ள போர் ஆயுதங்கள் என்னிடத்தில் இருக்கிறது.
0: So I got to take the weapons and work with it to bring down every stronghold that has been built up mentally.
1: ஆகவே மனதிலே கட்டப்பட்டிருக்க எல்லா பலத்த அரண்களையும் நிர்மூலமாக்குவதற்கு இந்த போர் ஆயுதங்களை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனதிலே.
0: Now you don't get a stronghold, ready-made stronghold. It begins as a thought and thought.

0: ரெண்டாவது ஒரு தன்மையாகவே அது மாறி விடுகிறது.
1: You just do it without thinking.
0: அதாவது யோசிக்காமலே அதை செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க.
1: You know, that's why you sometimes talk some nonsense and you say, my God, I should never say these things. And for 2 days you remember not to say these things and third day it comes out again.
0: ஆகவே தான் பாருங்க, ஏதாவது ஒன்று சொல்லிடுவீங்க, அப்புறம் ஐயோ இதெல்லாம் எப்படி தான் சொன்னேன்னு தெரியலையே அப்படின்னு பேசக்கூடாது நினைச்சு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் அதே வார்த்தையில பேசுவீங்க.
1: Why? Because in the subconscious there has never been an alteration. There is only an alteration in the conscious. In the conscious mind you thought it's not good, but that only holds good for a couple of days while you're thinking about it. The subconscious still is trained and programmed and preset to do those things.
0: ஆள் மனதிலே எந்த மாற்றமும் கிடையாது. இப்படி பேசக்கூடாது என்று இந்த சிந்திக்கிற இந்த மேல் மனதில தான் யோசிக்கிறீங்க. பேசக்கூடாது பேசக்கூடாது நினைக்கிற வரையில அது பேசாம இருக்க முடியுது. அதன் பிறகு ஆழ்மனதுல மாற்றம் இல்லாதனால உங்களையும் அறியாமல் அது வந்து விடுகிறது.
1: So I've been showing you how you got to, there is this conscious mind and the subconscious mind. You've got to really work through your conscious mind and go into your subconscious mind and reprogram your inner self, the inner, the depth of your mind, and get this into your mind deep enough so that it becomes a part of your nature, and whatever is there in the subconscious, that is what is acted out.
0: ஆகவே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த ஆழ் மனதுக்குள்ள ஒரு காரியத்தை எப்படி கொண்டு போவது, சிந்திக்கிற இந்த மேலோட்டமான மனதின் மூலமாக ஆழ் மனதுக்குள்ள இந்த எண்ணங்களை கொண்டு சென்று அங்கிருந்து உங்களுடைய மனதின் ஆழத்துக்குள்ள அது போய் பதியும்படி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய இன்னொரு தன்மையாகவே அது மாறிவிடும்.
1: So this is how I've been explaining it.
0: இதை தான் நான் உங்களுக்கு விளக்கி வந்தேன்.
1: Many of our problem is we just think about it, say, well, I got to change, I got to quit this and I got to do that and I'm not going to do this hereafter, but all that is happening here in the conscious level.
0: நம்மளே பல இத நான் செய்ய கூடாது அது செய்ய கூடாது இத விட்டுறணும் அதை விட்டுறணும் நினைக்கிறோம். ஆனா அந்த நினைப்பெல்லாம் இங்க சிந்திக்கிற இந்த மனதிலே நடக்கிறது.
1: But in the end what really is lived out is what is in the subconscious already preset and programmed and already been happening.
0: கடைசியில நடக்கிறது என்னன்னா, இந்த ஆழ் மனதிலே ஏற்கனவே என்ன செட் ப்ரோக்ராம் இருக்கோ அது போல அதற்கு ஏற்றார் போல நாம் செய்து விடுகிறோம்.
1: Now I want to share today about fear and how to really practically deal with fear.
0: இன்றைக்கு பயத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். நடைமுறையிலே எப்படி இந்த பயத்தை நாம் ஜெயிப்பது மேற்கொள்வது என்று சொல்ல விரும்புகிறேன்.
1: We're going to deal with some very practical stuff. I'm going to deal with things that really trouble people these days, and I'm going to show you how it is a problem of the mind and the Christian believer has to work with it in order to get rid of it and how to practically get rid of it.
0: அதாவது பயம் என்பது மனதிலே ஏற்படுகிற ஒரு காரியம். விசுவாசிகள் எப்படி ஒரு நடைமுறையிலே யதார்த்தமாக இந்த வாழ்க்கையிலிருந்து இந்த பயத்தை வெளியேற்ற முடியும் என்பதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன்.
1: You know, we're still going to be talking about the conscious, subconscious and all that and how to work with our thoughts, but let's use fear as our subject right now so you'll understand it.
0: அதாவது இந்த சிந்திக்கிற மனம் ஆழ் மனம் இதை குறித்து தான் பேச போகிறேன். ஆனா அதுக்கு உதாரணமாக பயத்தை எடுத்து இந்த பயத்தை எப்படி வெளியே அனுப்புவது என்பதை குறித்து சொல்ல போகிறேன்.
1: Because it's talking about controlling our imaginations and bringing into captivity every thought.
0: ஏனென்றால் நம்முடைய கற்பனைகளை கட்டுப்படுத்த வேண்டும், எல்லா எண்ணங்களையும் சிறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி
1: and destroy every stronghold.
0: எல்லா பலத்தாரங்களையும் நிர்மூலமாக்க வேண்டும்.
1: You got to do it.
0: நீங்க தான் அதை செய்யணும்.
1: And this is the mistake we made in those days. We always went to the altar, we thought the preacher will do it, or God will do it, the Holy Spirit will do it, the anointing will do it, something will do it.
0: பாருங்க இதுதான் அந்த காலத்துல நாங்க செஞ்ச தப்பு. நாங்க எப்போதும் என்ன யோசித்தோம், தேவன் அதை செஞ்சிருவாரு, ஆவியானவர் செஞ்சிருவாரு, பிரசங்கியார் செஞ்சிருவாரு, அல்லது அபிஷேகம் அதை செஞ்சிருவோம் நினைச்சோம்.
1: And we thought in the moment when he put his hand on there and the anointing came down, he thought, oh my God, it's gone there, it's burning, burning, burning, gone, gone.
0: அவர் தலையில கைய வச்சு இப்படி அபிஷேகம் இறங்குது அபிஷேகம் இறங்குது எல்லாத்தையும் சுட்டரிக்குன்னு அப்படிதான் யோசித்தோம் நாங்க.
1: But then it got revived.
0: அப்புறம்
1: Because these are thought problems.
0: ஏன்னா இவைகளாம் எண்ணங்களிலே இருக்கிற பிரச்சனை.
1: You know, you got to deal with the thought in a different way.
0: பாருங்க இந்த எண்ணங்களை வித்தியாசமான விதத்திலே நாம் கையாள வேண்டும்.
1: Now fear is one of the greatest enemies of mankind if you realize it, if you don't realize it already.
0: பாருங்க பயம் என்பது மனுக்குலத்தினுடைய மிகப்பெரிய எதிராளியாக இருக்கிறது அதை நீங்க உணரணும்.
1: Fear is behind a lot of failures in a lot of people's lives.
0: பலருடைய வாழ்க்கையிலே தோல்விகள் ஏற்படுவதற்கு காரணம் பின்னணியில் இருப்பதே இந்த பயம்தான்.
1: Fear is behind a lot of people's sickness.
0: நிறைய பேருடைய வியாதிக்கு பின்னால் இருப்பது பயம்.
1: Fear is behind a lot of people's poor human relations, relations between husband and wife and family and so on.
0: கணவன் மனைவி அந்த உறவு குடும்பங்கள உறவு இந்த உறவுகள் சிலர் வந்து சரியா இல்லாம இருக்கு அதுக்கு பின்னணியில் இருப்பது இந்த பயம் தான்.
1: You see, fear is a thought.
0: பயம் என்பது ஒரு எண்ணம்.
1: I told you a story about how a man went to the doctor and he had gone through some tests and then he learned from the test that he had some horrible disease, you know.
0: பாருங்க நான் சொன்னேன்

0: told over the phone by someone in the hospital that these are the findings and he's got something terrible, you know.
1: Oruthar edho prachinikaga doctor kitta ponaar adhu ella sonai ella parisodhana ella nadandhathu phone panni ketta avanga sonnanga ungalku ipdi pottu or bayangaramana vyadhi vandirchu nu.
0: And immediately that person laid down, it was aching here, there, everywhere, and he was having all kinds of symptoms that went along with the disease.
1: உடனடியா போறங்க போய் அப்படியே படுத்துட்டாரு. இங்க அங்க வலி, கண்ட இடத்துல வலி. அவருக்கு அந்த வியாதிக்கு ஏற்ற என்னென்ன அறிகுறிகளுக்கு எல்லா அறிகுறியும் உடனே உண்டாயிருச்சு.
0: He had to go to see the doctor.
1: கடைசியில டாக்டர் போய் பார்த்தார் அவர்.
0: And the doctor talked to him and said, and he said, doctor, you know, they told me that I got this thing, you know, the lab test came out, you know.
1: அதுனா டாக்டர், எனக்கு லேப்ல இருந்து டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு, இந்த வியாதின்னு சொல்லிட்டாங்க.
0: You know, the doctor said, who told you that?
1: டாக்டர் கேட்டார், யார் உங்களுக்கு சொன்னதுன்னு.
0: Somebody has read you the wrong person's report.
1: வேறொருத்தருடைய ரிப்போர்ட்டை உங்களுக்கு படிச்சு சொல்லிட்டு இருக்காங்க.
0: This is a real story, you know, I read it in a book. Immediately the guy stood up and said, I'm all right, you know, praise God, you know, I'm fine, you know.
1: இது நிஜ கதை, ஒரு புத்தகத்துல வாசினேன். டாக்டர் அப்படி சொன்ன உடனே ஆள் அப்படியே தெம்பா எழுந்து, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்றாரு.
0: I'm fine,
1: நான் நல்லா இருக்கேன்,
0: you know. Immediately he felt better.
1: உடனடியா ஆள் தெம்பாயிட்டாரு.
0: Because it has been proven that these things are a lie, this is not the truth, that he is not sick.
1: ஏன்னா அவர் நான் வியாதிப்படவில்லை, நான் வியாதி என்பது ஒரு பொய் என்பது இங்கே நிரூபிக்கப்பட்டு விட்டது அவருக்கு.
0: He was assured by the doctor, he didn't have the problem, it is a wrong, it is a wrong person's result.
1: டாக்டர் உறுதியா சொல்லிட்டார், அது வேற ஒரு ஆளுடைய ரிப்போர்ட், உங்களுக்கு வியாதியே கிடையாதுன்னு.
0: Sorry about this.
1: மன்னிச்சிருங்க இதுக்கு.
0: Immediately the guy perked up.
1: உடனடியா அவருக்கு எங்க இருந்தா வந்ததோ தெரியல.
0: See what a difference thought makes.
1: பாருங்க அந்த எண்ணம் எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கும்.
0: Fear is a thought like that.
1: பயம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான்.
0: Millions of people are afraid of their past and what happened some time ago.
1: லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய கடந்த காலத்து குறித்து, அதிலே நடந்த சம்பவங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: Many are afraid about their future.
1: பலர் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: Many are afraid that they may become insane or get some horrible dreaded disease or something like that.
1: எனக்கு பரவாயில்ல, பைத்தியம் முடிச்சிருமோ அல்லது பயங்கரமான வியாதி ஏதாவது வந்துருமோ அப்படியெல்லாம் பயம்.
0: Some are afraid of old age and death.
1: சிலர் முதிர் வயதை குறித்து, மரணத்தை குறித்து அதெல்லாம் பயப்படுறாங்க.
0: But fear is a thought in your mind.
1: ஆனால் பயம் என்பது உடைய மனதிலே இருக்கிற ஒரு எண்ணம்.
0: So that means when you are afraid of the thought that has now taken over your mind.
1: அப்படி என்றால் நீங்கள் பயப்படும்போது உங்களுடைய மனது இப்போது ஆட்கொண்டிருக்கிற அந்த எண்ணத்தை குறித்து பயப்படுகிறீர்கள்.
0: You know, for example, if you tell a child, you know, if another child tells this child, you know, there is some kind of a monster under the bed and it's going to catch you at night.
1: உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தை இன்னொரு குழந்தையை பார்த்து சொல்லுது, படுக்கை கடல ஒரு பெரிய பூதம் இருக்கு, ராத்திரில வந்து உன்னை பிடிச்சிரோன்னு.
0: Immediately that other child is afraid.
1: உடனே அந்த பிள்ளைக்கு அவ்வளவு பயம் வந்துருது.
0: He doesn't want to go into that room, he doesn't want to sleep, he is restless.
1: அந்த ரூமுக்குள்ள போக விரும்பாது, ஒரு மாதிரி நிம்மதியே இல்லாம இருக்கும் அது.
0: You know, for him the monster is now real.
1: இப்போ அவனுக்கு அந்த பூதம் சொன்னது வந்து அப்படியே நிஜமா தெரியுது.
0: It's just a thought, but the thought has become real in his mind. He thinks that there is a monster, it's going to catch him at night.
1: அந்த எண்ணம் ஒன்னு வந்துருச்சு, இப்போ அந்த எண்ணம் வந்து அவனுக்கு நிஜமா இருக்குது, ஏதோ வந்து ராத்திரி நம்ம பிடிக்க போது நினைக்கிறோம்.
0: So the father and mother take the child into the room and take the bed, you know, turn the bed over and said, there's no monster here, there's nothing here, I'll turn the lights on, let's look what is there, there's nothing here, somebody just lied to you and just to scare you.
1: அப்பா அம்மா என்ன பண்றாங்க, இப்போ பிள்ளைய ரூம் குள்ள கூட்டி போறாங்க, லைட்ட போட்டு எல்லாம் வெளிச்சம் வந்த பிறகு படுக்கை எல்லாம் எடுத்து போட்டு பரட்டி போட்டு காட்டுறாங்க, பாருங்க ஒன்னும் பூதம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு.
0: And immediately the child clears up.
1: உடனடியா அந்த பிள்ளைக்கு ஒரு தெளிவு வந்துருது.
0: He understands this is just a thing to get him afraid.
1: ஏ நம்ம பயம் காட்டிறதுக்காக அப்படி சொல்லிட்டாங்களா, அதுக்கு விளங்குது.
0: He gets healed of false thought in his mind.
1: அவருடைய மனதில் இருக்க அந்த தப்பான எண்ணத்திலிருந்து ஒரு சுகம் உண்டாகிறது.
0: The thing that he feared did not exist in the first place. It was just a thought and the thought produced that fear.
1: பாருங்க, அவன் பயந்த காரியம் முதலாவது இல்லவே இல்லை, ஒரு எண்ணம் வந்தது, அந்த எண்ணம் தான் அந்த பயத்தை கொண்டு வந்தது.
0: You know, fear is like that always in people's lives.
1: பயம் மக்களுடைய வாழ்க்கையில எப்போதும் இப்படி தான் செய்கிறது.
0: It cripples people, it paralyzes people from being and becoming what they should be.
1: மக்கள் யாரா என்னவா இருக்க வேண்டுமோ அப்படி இல்லாமல் இருக்கும்படி அது மக்களை முடமாக்குது.
0: When you find a Christian believer born again, spirit filled, in fear, living in fear, then you are looking at a person who does not know how to deal with his thoughts.
1: அதாவது ஒரு விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த ஆவியினால் நிரம்பிய ஒரு விசுவாசி பயப்படுவதை நீங்கள் பார்க்கும்போது தன்னுடைய எண்ணங்களை எப்படி சரிவர சமாளிப்பது என்பதை அறியாதவர் என்பதை நீங்கள் புரிந்து
0: கொள்ளலாம். Turn with me to 2 Timothy chapter 1.
1: திருப்போம் 2 தீமோத்தேயும் முதலாம் அதிகாரத்துக்கு.
0: It says, for God has not given us a spirit of fear but of power and of love and a sound mind.
1: என்ன சொல்கிறது? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்.
0: The spirit of fear, that is this fear is not from God.
1: வசனம் சொல்லுகிறது பயம் தேவனிடத்திலிருந்து வரவில்லை.
0: Everybody say fear is not from God.
1: எல்லாரும் சொல்லுங்க பயம் தேவனிடத்திலிருந்து வரவில்லை.
0: Now everybody should realize what is from God and what is not from God.
1: பாருங்க எல்லாரும் எது கர்த்தர்கிட்டிருந்து வருது எது கர்த்தர்கிட்டிருந்து வரல அத முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
0: You see, you know, you don't want to, you know, these days even bombs are sent through packages.
1: பாருங்க இந்த காலத்துல பாம் எல்லாம் பொட்டலத்துல வச்சு அனுப்புறாங்க.
0: You heard about that, how somebody got the bomb in their hands and because the postman delivered it and they opened it and the thing blew up in their face.
1: நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? போஸ்ட்மேன் கொண்டு வந்து பார்சலை கொடுப்பாரு, பிரிச்சு பார்த்தா பாம்பு வெடிக்குது.
0: The devil is sending a lot of parcels.
1: இது மாதிரி நிறைய பார்சலை பிசாசு அனுப்புறான்.
0: You know, he sends it by way of thoughts. It's like bombs. You know, he just wants to get it in your hand so that you'll open it and get it into your mind and it'll explode in your mind and ruin your life for good.
1: எண்ணங்களாக அந்த பாம்பு அனுப்புறான். அது மனதுக்குள்ளே போகிறது. மனதுல அதை பிரிச்சு பார்த்த உடனே அந்த பாம்பு வெடிக்க ஆரம்பிக்கிறது அங்க.
0: So you should be very careful what you open.
1: ஆகவே என்னத்தை திறக்கறீங்கன்றத ரொம்ப கவனமா இருக்கணும்.
0: When you get an email, you got to be careful about what you're opening because some of the emails can totally destroy your computer.
1: Email வரும்போது அது என்னன்னு பார்க்கணும். இல்லாட்டி அதை திறந்தீங்கன்னு சொன்னா இந்த கம்ப்யூட்டரே ஒண்ணு இல்லாம நாசமாகிட்டு போயிடும்.
0: Because some people are sending viruses through that.
1: ஏனா email மூலமாக எல்லாம் வைரஸ் அனுப்புறாங்க.
0: Some evil people are there that are just destroying people's lives.
1: பொல்லாத ஆட்கள் சில பேர் இருக்காங்க மக்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டே இருக்கிறார்கள்.
0: The devil is one like that. He is always sending something that he hopes that you will take it without thinking about where it's coming from.
1: விசாசா அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். எப்ப பார்த்தாலும் எதையாவது அனுப்பிட்டே இருக்கான். என்ன நம்பிக்கையில நீங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம அதை வாங்கிட மாட்டீங்களான்ற நம்பிக்கையில.
0: Now some people think anything that comes in the post is good.
1: சில நினைக்கிறாங்க போஸ்ட்ல என்ன வந்தாலும் நல்லது தான்.
0: As long as it comes, take it.
1: வந்துச்சா எடுத்துக்க அவ்வளவுதான்.
0: No, change that policy.
1: கிடையாது அந்த கொள்கையை மாத்துங்க.
0: You begin to think, is this from God?
1: இது தேவனிடத்திலிருந்து வந்ததா யோசிக்கணும்.
0: When you have fear, the first thing that you must know is that fear is not from God.
1: பயம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் காரணம் என்னன்னா பயம் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை.
0: It doesn't matter what you are afraid of. If you are afraid and if you have an abnormal fear, it is not from God.
1: அது எதை குறித்த பயமா இருந்தாலும் சரி, நீங்கள் பயந்து இருந்தால் அது ரொம்ப அசாதாரணமான பயமா இருந்தால் அது கர்த்தரிடத்திலிருந்து வரவே இல்லை.
0: This is something that is sent to bother you, to destroy you, to destroy your peace, and if you're going to receive it and take it and dwell on it, you're finished.
1: இது உங்களுடைய சமாதானத்தை நிம்மதியை குலைக்கும்படி அனுப்பப்பட்டது. இதை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்களை அழித்து விடும்.
0: Now look at this is Timothy that Paul is writing.
1: பாருங்க பவுல் வந்து இதை தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அது கவனிங்க.
0: Timothy is a young minister.
1: தீமோத்தேயு வந்து ஒரு இளம் ஊழியன்.
0: Young preacher trained under Paul.
1: பவுலின் கீழே பயிற்சி பெற்ற ஒரு இளம் ஊழியன்.
0: Why is he telling him God has not given us a spirit of fear but of love and of power and a sound mind?
1: ஏன் தீமோத்தேயு பார்த்து தேவனுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கான்னு சொல்கிறார்.
0: If I was writing a letter to some young preacher, you know, I'd be writing because I find that there is something wrong with that fellow, that he needs some help, I'll be writing about that.
1: பாருங்க நான் ஒரு இளம் பிரசங்கியா இருக்கணும் எழுதுறேன்னு சொன்னா ஒரு காரியத்தை எழுதும்போது அந்த காரியத்துல அவருக்கு உதவி தேவைப்படுகிறது. ஆகவே தான் அதை அவருக்கு எழுதுவேன்.
0: So he needs help here.
1: ஆகவே தீமோத்தேயுக்கு இங்க உதவி தேவை.
0: What is the problem?
1: என்ன பிரச்சனை அவருக்கு?
0: Just read one verse before that.
1: அதுக்கு முன்னால ஒரு வசனம் பாருங்க.
0: Says therefore I remind you to stir up the gift of God which is in you through the laying on of my hands.
1: இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன்.
0: For God has not given us a spirit of fear but of love and of power and of sound mind.
1: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்.
0: Now I understand what the problem is.
1: இப்போ எனக்கு விளங்குது என்ன பிரச்சனைன்னு.
0: This young preacher is a good man.
1: இந்த இளம் வாலிபன் நல்ல ஒரு மனுஷன்
0: தான். He is anointed by God, called by God.
1: தேவனால் அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன்.
0: Paul had laid hands on him and imparted to him spiritual gifts.
1: பவுல் அவர் மேல் கையை வைத்து ஆவிக்குரிய வரங்களை அவருக்கு அருள் செய்திருக்கிறார்.
0: Now these gifts are given, gifts are imparted to him. Now he's got to by faith rise up and use it and stir it up in him and use it.
1: பாருங்க வரங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வரங்கள் ரொம்ப முக்கியம். இப்போ இவர் என்ன பண்ணணும்? விசுவாசத்திலே எழும்பி அந்த தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும்.
0: Lot of people have gifts but never use it because the gifts are given to them but they don't have the faith to use it or the boldness to use it.
1: நிறைய பேருக்கு இந்த வரங்கள் இருக்கு ஆனா அந்த வரங்களை பயன்படுத்துவதற்கான ஒரு தைரியமோ அல்லது விசுவாசமோ அவங்களுக்கு இல்லை.
0: They say, well, I don't want to get up before people and talk.
1: என்ன சொல்றாங்க மக்களுக்கு முன்னாடி எழுந்து நின்னு அப்படிங்க பேசுறது.
0: Oh boy, I'd rather, you know, I'd rather not do it.
1: அது வேல சும்மாவே இருக்கலாம்.
0: I've never done it.
1: இதுவரைக்கும் நான் பேசுனதே
0: கிடையாது. My knees are shaking.
1: காலெல்லாம் நடுங்குது.
0: I don't want to do it.
1: நான் அதான் செய்ய விரும்பல.
0: But somebody laid hands on you, they anointed you for ministry, they prophesied over you and they told you that you have these spiritual gifts.
1: கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார், அபிஷேகித்து இருக்கிறார், உங்கள் மேல் ஊழியர்கள் கரத்தை வைத்து நீங்கள் வரங்களை பெற்று இருக்கிறீர்கள்.
0: They have imparted the spiritual gifts.
1: ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு அருளி செய்திருக்கிறார்கள்.
0: Now rise up as the occasion comes and use it.
1: ஆகவே இப்பொழுது சூழ்நிலை வரும்போது எழுந்திருங்கள், அதை பயன்படுத்துங்கள்.
0: But young people sometimes are afraid. They don't want to put themselves up there, you know, and make a fool of themselves.
1: வாலி பெருசல் சமயத்து பயப்படுவாங்க. எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து நின்னு ஏதாவது வெக்கப்படுற மாதிரியா நடந்து.
0: Even if God has called me my God, you know, I don't want to go up there and just fumble.
1: ஒருவேளை தேவனின் அழைத்திருந்தாலும் கூட எல்லாருக்கும் முன்னாடி போய் எப்படி அதெல்லாம் பண்றது?
0: That's what they're thinking about.
1: அப்படி தான் நினைக்கறாங்க பாருங்க.
0: So Paul says.
1: ஆகவே பவுல் சொல்றார்.
0: Timothy, come on.
1: தீமோத்தேயே வா.
0: I laid hands on you and spiritual gifts were given to you.
1: நான் உன்மேல் கைகளை வைத்தேன், ஆவிக்குரிய வரங்கள் உனக்கு கொடுக்கப்பட்டது.
0: You have it, man, inside of you.
1: உனக்குள்ள அது இருக்குப்பா.
0: Now then he also reminds him in the previous verse. He says, when I call to remembrance the genuine faith that is in you, which dwelt first in your grandmother Lois and your mother Eunice, and I am persuaded is in you also.
1: என்ன சொல்றா பாருங்க, உன்னுள்ள மாயமற்ற விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறேன் நிச்சயித்திருக்கிறேன்.
0: இந்த பாட்டியில இருந்து வருதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். I believe that it comes from the grandma.
1: Eh party magad nu varudhu na nambrathu.
0: I had a wonderful grandma.
1: Enak arumiyana or party irundha.
0: Was a non Christian who came to know about Jesus Christ at the age of 12.
1: Eh avargal Yesu ariyadavargal 12 vayadile Yesu andavara yetrukondargal.
0: And she had to go and live in an orphanage run by a missionary because of her faith in Christ.
1: Kristuval yetrukondadnale porakanikapattu or missionary nadathana ஒரு ஆர்ஃபனேஜில் போய் அவர்கள் தங்கி இருந்தார்கள்.
0: And grew up there.
1: அங்கதான் வளர்ந்தார்கள்.
0: But through her have come many preachers in our family.
1: அவர்கள் மூலமாக எங்க குடும்பத்தில் நிறைய பிரசங்கியார்கள் உருவாகியிருக்கிறார்கள்.
0: So I believe this grandma stuff.
1: ஆகவே இந்த பாட்டி கதை எல்லாம் நம்புறேன்
0: நான். Paul says, hey, it was in your grandma had that stuff and then it came down to you.
1: பவுல் சொல்றார்,
0: your mother had it and then through your mother you had it.
1: உன்னுடைய பாட்டிக்குள்ள அது இருந்தது, பாட்டில இருந்து அம்மாக்குள்ள வந்தது, அம்மாக்குள்ள வந்து உனக்குள்ள வந்து.
0: Then I recognized it, I acknowledged it, I sensed it through the Holy Spirit and I laid hands on you and blessed you and ordained you for ministry.
1: பிறகு பரிசுத்த ஆவியின் மூலமாய் நான் அதை உணர்ந்து உன் மேல் கைகளை வைத்து ஊழியத்துக்காக உன்னை பிரதிஷ்டை செய்தேன்.
0: Now, many times God finds it easy to pick a person that's already there in that family.
1: பாருங்க பல சமயத்திலே ஏற்கனவே குடும்பத்தில இருக்க ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறது கர்த்தருக்கு ஈஸியா இருக்கு.
0: அங்கேயே பிறக்க பண்ணிருக்காரு அதுக்கு தான். He makes them born there in that situation, in that circumstances and raised in that situation to get them ready for that work.
1: பாருங்க அந்த வேலைக்காக அவளை ரெடி ஆக்குவதற்காக தான் அந்த சூழ்நிலையில அந்த குடும்பத்திலே அவளை வந்து பிறக்க செய்கிறார்.
0: That's why in the Old Testament times you had the tribe of Levi from which all the priests came.
1: ஆகவே தான் பாருங்க பழைய ஏற்பாடு காலத்திலே லேவி கோத்திரம் இருந்தது, அந்த கோத்திரத்துல இருந்து ஆசாரியர் எல்லாம் வந்தார்கள்.
0: This is their thing, the anointing flowed from generation to generation.
1: இதுதான் அவருடைய வேலை, அபிஷேகம் தலைமுறை தலைமுறையா அவர் மேல் இருந்தது.
0: So that is in a way true.
1: அது அது ஒரு விதத்துல உண்மை.
0: But many people don't recognize it and they are afraid to use the gift that God has given.
1: ஆனா பலர் அதை உணராமல் தேவனால் தந்திருக்க அந்த வரத்தை பயன்படுத்த பயப்படுகிறார்கள்.
0: Here is a hesitant young man.
1: இங்க தயக்கத்தோடு இருக்கிற ஒரு வாலிபனை பார்க்க.
0: Trained by one of the greatest preachers in Christendom but yet he is afraid to rise up to the occasion and take charge.
1: கிறிஸ்து உலகத்தினுடைய தலை சிறந்த ஒரு பிரசங்கியாரால் பயிற்சி விக்கப்பட்டிருக்கிறார். ஆனா நேரம் வரும்போது அதை பயன்படுத்த இந்த மனுஷன் வாலிபன் பயப்படுகிறார்.
0: That is why Paul is writing.
1: ஆகவே தான் பவுல் எழுதுகிறார்.
0: What is the reason for his hesitation?
1: அவன் தயங்குகிறானே, அதுக்கு காரணம் என்ன?
0: The reason is fear.
1: காரணம் பயம்.
0: Here is a child of God, spirit filled, called to ministry, anointed and ordained, but fear is there.
1: தேவனுடைய பிள்ளை, ஊழியத்தில் அழைக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், ஆனாலும் ஒரு பயம் இருக்கிறது.
0: Fear cripples him.
1: பயம் அவனை முடமாக்குகிறது.
0: Fear paralyzes him.
1: பயம் அவனை செயல்படாமல் செய்யப்படுகிறது.
0: Fear is not allowing him to do his part, allowing him to do what he must do.
1: பயம் அவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியாதபடிக்கு அவனை தடுக்கிறது.
0: It is not allowing him to be what God has called him to be.
1: தேவன் அவனை என்னவா இருக்கும்படி அழைத்தாரோ அப்படி இல்லாமல் செய்ய பண்ணுகிறது இந்த பயம்.
0: So Paul writes, he says, I remind you of the gift of God which is in you through the laying on of my hands.
1: ஆகவே தான் பவுல் என்ன சொல்கிறார், நான் உன்மேலின் கையிலே வைத்ததனால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன்.
0: He says, you got it.
1: உனக்குள்ளே அது இருக்கு.
0: You got whatever it takes to do the ministry.
1: ஊழியத்தை செய்ய உனக்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் உனக்குள்ளே இருக்கிறது.
0: But don't be afraid.
1: ஆனால் பயப்படாதே.
0: This fear that is stopping you, paralyzing you and crippling you is not from God. God has not given you the spirit of fear but of love and of power and of sound mind.
1: உன்னை நீ செயல்படாமல் உன்னை செயல்படாமல் செய்ய பண்ணுகிற உன்னை முடமாக்குற அந்த பயம் தேவனால் கொடுக்கப்பட்டதல்ல. தேவனுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை மட்டுமே தந்திருக்கிறார்.
0: I think every young man needs a letter like that.
1: நினைக்கிற ஒவ்வொரு வாலிபருக்கும் இது மாதிரி ஒரு லெட்டர் வேணும்.
0: Sometimes I have preached this to the preachers.
1: young preachers. இளம் பிரசங்களுக்கு பிரசங்கம் பண்ணதுண்டு.
0: I just encourage them.
1: ஆனா அவங்களை உற்சாகப்படுத்து.
0: Don't be afraid.
1: பயப்படாதீங்க.
0: Don't be afraid because you are young.
1: ஏதோ வாலிபனா இருக்கிறதுனால பயப்படாதீங்க.
0: Don't be afraid of your age.
1: சின்ன வயசுன்னு பயப்படாதீங்க.
0: I became a pastor at a very young age.
1: நான் வந்து ரொம்ப இள வயசுலயே பாஸ்டர் ஆயிட்டேன்.
0: And everybody in the church was older than me.
1: சபையில இருந்து எல்லாரும் என்னை விட பெரியவங்களா இருந்தாங்க.
0: I was so young.
1: அவ்வளவு வாலிபனா இருந்தேன்.
0: And it's another country and totally different race of people and so on.
1: இன்னொரு நாட்டுல வேற அங்க இருந்து எல்லாரும் அந்த இனங்கள் எல்லாமே வித்தியாசமா இருந்தது.
0: But I tell you, this boldness, a holy boldness came upon me.
1: ஆனா நான் சொல்லுகிறேன், பரிசுத்தமான ஒரு தைரியம் என் மேல் வந்தது.
0: I took charge of that thing.
1: அந்த சூழ்நிலையை நான் பொறுப்பெடுத்தேன்.
0: Before me there was the church was pastored by 2-3 people and they just left.
1: எனக்கு முன்னால அந்த சபையில 2-3 போதகள் இருந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க.
0: Came down to 25 people.
1: கடைசில அந்த சபையில 25 பேர் தான் இருந்தாங்க.
0: It was always small.
1: எப்பொதுமே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க.
0: 5 people were running the thing.
1: ஏன்னா 5 பேர் அங்க இருந்துட்டு எல்லாத்தையும் நடத்திட்டு இருந்தாங்க.
0: 5 man show.
1: 5 பேருடைய
0: five men are fighting together fighting always all these five are fighting
1: anju perudi aachi anga irundhu anju perum sanda poduvanga
0: all five are fighting all the time
1: the anju perum eppodum sanda poduvanga
0: and they never fight with me
1: ana yen kitta mattum sandaye podamaatanga
0: never with me
1: oru naal sanda
0: poduvanga I will just get there in time get up there and sing the songs and preach and pray say amen and keep going
1: sariya
0: no fighting
1: நேரத்துக்கு போவோம், ஜெபம் பண்ணுவேன், பாட்டை பாடுவோம், பிரசங்கம் பண்ணிட்டு நேரா போயிட்டே இருக்கேன்.
0: I won't listen to their stories. I won't get along with their this side or that side. I don't join anybody.
1: நான் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் கிடையாது. அவங்க பேச்சும் கேட்க மாட்டேன் நான்.
0: So all these five people couldn't deal with me.
1: ஆகவே இந்த அஞ்சு பேருக்கும் இந்த என்ன சமாளிக்க முடியல. அந்த
0: அந்த church was growing.
1: சபையும் வளருது வேற.
0: From 25 to more than 100 people now.
1: 25 பேர்ல இருந்து இப்போ 100 பேருக்கு மேல
0: ஆயிட்டாங்க. Just a few months just like that it just
1: for ஒரு சில மாதங்கள அப்படியே நல்லா வளர்ந்துருச்சு.
0: And the more it grew the more they kept quiet with me.
1: சபை அதிகமாய் வளர வளர என்கிட்ட வாயை திறக்கிறது.
0: They never fight with me.
1: என்கிட்ட சண்டை போடவே
0: மாட்டாங்க. But inside there is fighting always.
1: ஆனா உள்ள எப்ப பார்த்தாலும் ஏதாவது சண்டை நடந்துட்டே
0: இருக்கு. I called them one time.
1: ஒரு முறை கூப்பிட்டாங்க.
0: What's wrong with you all five of you?
1: நான் கேட்டேன் உங்க அஞ்சு பேருக்கு என்ன பிரச்சனை?
0: And they are the trustees and all of that.
1: அவங்க தான் அங்க எல்லாம் அந்த trustees
0: மாதிரி. I said I tell you one thing.
1: நான் சொன்னேன் ஒரு காரியம் சொல்றேன்
0: பாருங்க. All five of you resign.
1: நீங்க அஞ்சு நீ அஞ்சு பேரை ரிசைன் பண்ணுங்க.
0: Told these Americans,
1: அமெரிக்கர்ல பாத்து சொன்னா.
0: I was 26 years old. I said 26 and a half years old. I said you all five of you resign.
1: 26 வயசு சொன்னேன். அஞ்சு பேரும் ரிசைன் பண்ணுங்க.
0: All older than me.
1: எல்லாரும் என்னை விட வயசுல மூத்தவங்க.
0: Very big positions.
1: பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க.
0: And I said all five of you resign and all five of you must come to church.
1: நான் சொன்ன அஞ்சு பேரும் ரிசைன் பண்ணிட்டு அஞ்சு பேரும் ஒழுங்கா கோயிலுக்கு வாங்க.
0: If you're going to be angry with me because I told you to resign then don't resign. I will leave.
1: ரிசைன் பண்ண சொன்னதுனால என் மேல கோபம்னா பரவாயில்ல, கோபப்பட்டு நீங்க போயிடாதீங்க, நான் போயிடுறேன்.
0: I don't want to be a pastor in a fighting church.
1: சண்டை போடுற ஒரு சபையில போதகரா இருக்க நான் விரும்பல.
0: I refuse to do that.
1: அப்படி செய்ய நான் மறுக்கிறேன்.
0: I will not do it.
1: நான் அப்படி செய்ய மாட்டேன்.
0: So either you all resign and stay in the church and remain in the church and I'll pastor the church.
1: நீங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு தொடர்ந்து சபைக்கு வாங்க, அப்ப நான் பாஸ்டரா இருக்கேன்.
0: Yeah, otherwise I will resign, I'll go.
1: I
0: didn't want this in the first place.
1: முதல்ல இத நான் விரும்பவே இல்ல.
0: I went there as a guest speaker and they begged me to stay there as a preacher or pastor as a pastor.
1: பிரசங்கம் பண்ணலாம் போனா அதுக்கு அப்புறம் நீ தான் பாஸ்டர்னு வந்து கெஞ்சினாங்க.
0: God has shown that I must be the pastor.
1: நான் தான் பாஸ்டர்னு கர்த்தர் காட்டினார்.
0: So God has shown the right thing.
1: சரியான காரியத்தை கர்த்தர் காண்பித்தார்.
0: So I told them resign.
1: அவன சொன்ன resign பண்ணுங்க.
0: All five of them resign and all five of them still today are my greatest friends.
1: ஐந்து பேரும் resign பண்ணாங்க. அந்த அஞ்சு பேரும் இன்னைக்கு என்னுடைய மிக சிறந்த நண்பர்களா இருக்கிறார்கள்.
0: They all stayed in the church.
1: அஞ்சு பேரும் சபையில இருந்தாங்க.
0: They handed over the entire thing to me.
1: எல்லாதையும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க.
0: And I did most of their children's weddings and I baptized most of their children. Even today anything that happens I go from here to do it for them because they love me so much.
1: பாருங்க என்ன அந்த அளவுக்கு அவங்க இன்னைக்கும் நேசிக்கிறதுனால அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைய பேர் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், பேர பிள்ளைகள் எல்லாம் பேர் வச்சேன். இன்னைக்கும் ஏதாவது ஒண்ணுனா இங்க இருந்து நாங்க போறோம் அவங்களுக்காக.
0: To do that.
1: அந்த காரியத்தை செய்ய.
0: They really love me. I have never had a misunderstanding with them.
1: அந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறாங்க. அவங்களோட கூட எனக்கு எந்த ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது.
0: But the thing is I was myself surprised. One Baptist preacher was a friend of mine who pastored a bigger church than mine. He had about 300-400 people.
1: இல்ல என்ன ஆச்சரியம் என்ன என்னோட பாப்டிஸ்ட் ஒரு பாஸ்டர் ஒருத்தருடைய friend அவர் வந்து பெரிய சபை 300-400 பேர் நாங்க அந்த சபைக்கு போதகரா இருந்தோம்.
0: And one time I was preaching on some subject and this man came on Thursday nights to hear the preaching.
1: ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் பேசும்போது ஒரு வியாழக்கிழமை 20 பிரசங்கத்தை கேட்க அவர் வந்தார்.
0: Regularly he came and we became friends.
1: அவர் ரெகுலரா வந்தாரு நாங்க நண்பர்களா ஆயிட்டோம்.
0: And he heard about this because you know the news went out that five people resigned and they stayed in the church. That's a miracle in America, you know.
1: அஞ்சு பேர் ரிசைன் பண்ணிட்டு தொடர்ந்து சபையில இருக்காங்கன்னா அது பெரிய அற்புதம் அமெரிக்காவில. இந்த செய்தி எல்லா இடத்துலயும் பரவிச்சு பாருங்க.
0: Sir, how did you do it?
1: அவர் கேட்டார் எப்படிங்க இத நீங்க பண்ணீங்க?
0: My God, I wish I could do it in my church.
1: எங்க சபையில இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே நினைக்கிறேன்.
0: I said, get bold and do it, brother.
1: நான் சொன்னேன் தைரியம் வரட்டும், தைரியமா செய்ங்க.
0: If they're giving problem, then do it.
1: ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா செய்ங்க அப்படி.
0: Don't allow strife in there.
1: சண்டே சபையில சண்டைக்கு இடமே இருக்க கூடாது.
0: Be bold because you have been given the authority to do whatever is required to keep the thing in tip top shape.
1: நல்ல நிலைமையில இயங்குவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வதற்கு அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறபடியினாலே தைரியமா செயல்படுங்க.
0: See, in those days, I didn't know these things very deeply. I was just pastoring.
1: அப்பலாம் வந்து அப்பதான் நான் பாஸ்டருக்கு ஆரம்பிச்சேன். இதெல்லாம் அந்த அளவுக்கு ஆழமா தெரியாது எனக்கு.
0: Because the gift is in me and because I was growing in faith, I was able to stir up that boldness inside of me.
1: அந்த வரம் எனக்குள்ள இருந்தபடியினாலே விசுவாசனுக்குள்ள இருந்தபடினாலே இந்த உந்த காரியெல்லாம் எனக்குள்ள அப்படியே தூண்டப்பட்டது.
0: And I was able to take action. I was able to succeed. And within 1 year, we went beyond 200 people.
1: என்னால எங்க நடவடிக்கை எடுக்க முடிந்தது, அதுல வெற்றி பெற முடிந்தது. ஒரே வருஷத்துக்குள்ள 200 பேருக்கு மேல ஆயிட்டாங்க.
0: You know, just like that it grew.
1: சும்மா அப்படியே வளர்ந்துருச்சு.
0: And we just had it in tip top shape, no problem thereafter.
1: அதன் பிறகு சபையில பிரச்சனைக்கு சண்ட சச்சரவு கூட இடம் இல்லாம போயிருந்தது.
0: Nobody can you know that's not a place to fight anymore.
1: இனி சபை என்பது சண்டை போடுறதுக்கான ஒரு இடம் அல்ல.
0: They all became good friends also.
1: அவங்க எனக்கு நல்ல நண்பர்களாவும் ஆயிட்டாங்க.
0: Because of the position only they were fighting.
1: பாருங்க அந்த பொசிஷனுக்காக பதவிக்காக சண்டை போட்டு இருந்தாங்க.
0: And responsibilities made them to fight.
1: அந்த பொறுப்புகள் அவங்கள சண்டை போட வச்சது.
0: So now there is no reason to fight.
1: இப்ப சண்டை போட காரணமே இல்ல.
0: We are all friends now.
1: இப்ப எல்லாரும் friends.
0: We had such a good time.
1: அந்த அளவுக்கு நல்லா இருந்தோம்.
0: So Timothy was told, get up, do it, you got it. Let the holy boldness take over you. God has not given you the spirit of fear.
1: ஆகவே தீமோத்தேயுக்கு பவுல் என்ன சொல்கிறார்? தேவனுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. ஆகவே எழுந்திரு, விசுவாசத்திலே திடன்கொள், தைரியமாய் காரியங்களை செய் என்று சொல்கிறார்.
0: Sometimes some people are a little slow. They think and think and think and they're afraid and afraid and afraid of men, afraid of people, afraid of organization, afraid of this, afraid of that. And sometimes they need to be told this.
1: பாருங்க சில சமயத்துல ஜனங்க ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க. காரணம் என்னன்னா இவரை பற்றி பயம், அவரை பற்றி பயம், ஜனங்களை பற்றி ஜெயம் பயம், பிறகு ஸ்தாபனங்களை பற்றி பயம், எதை பற்றியாவது ஒரு பயம். அவங்களுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு.
0: How do you overcome fear?
1: பயத்தை நீங்கள் மேற்கொள்வது எப்படி?
0: Whether it is fear to do ministry or fear to do anything else.
1: ஊழியம் செய்வதற்கான பயமோ அல்லது வேற எதை குறித்து ஒரு பயமோ?
0: Some people are afraid of water. They don't want to get in the water and swim.
1: சிலருக்கு தண்ணினாலே பயம், தண்ணியில இற கால் வைக்கவே மாட்டாங்க.
0: Some people are afraid of exams. They freeze. Their mind freezes when they go and sit in the exam. They know all the cold facts, but when they see the exam paper, they're blank.
1: சிலருக்கு பரீட்சைனா பயம், எல்லாம் நல்லா படிச்சு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அங்க போய் உட்கார்ந்து பேப்பரை பார்த்தோம்னா அப்படியே உறைஞ்சிருவாங்க.
0: Some people are afraid of public speaking. I've seen you know when I was studying in Bible college, so many fellow students I found, boy, they just about they were so afraid of just getting up before people and speaking.
1: சிலர் பாருங்க ஒரு நாலு பேர் மத்தியில எழுந்து நின்னு பேசினா அவ்வளவு பயம். பைபிள் ஸ்கூல்ல பாத்துர்க்கேன் நான் படிச்சப்போ.
0: It was such a challenge for them. They were so afraid and unable to overcome that fear.
1: அவங்களுக்கு அது அதுவே ஒரு பெரிய சவாலா இருக்கும். அந்த பயத்தை மேற்கொள்ள முடியாம தவிப்பாங்க.
0: At that time I didn't know how to help them because I was also a young fellow.
1: அப்போ நானும் ஒரு வாலிபனாவே அவங்களுக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு எனக்கு தெரியல.
0: So but now I learned over a period of time because I have learned to help people with fear.
1: ஆனா இப்பொழுது பயத்தோடு இருக்கிற மக்களுக்கு சொல்லி கொடுக்க நானே கற்றுக்கொண்டிருக்கிறேன்.
0: So that is why I am able to share something with you.
1: நான் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிகிறது.
0: How do you overcome fear?
1: பயத்தை மேற்கொள்வது எப்படி?
0: You got to recognize some facts about fear.
1: பயத்தை குறித்து சில உண்மைகளை நீங்கள் உணர வேண்டும்.
0: Fear is a thought.
1: பயம் என்பது ஒரு எண்ணம்.
0: Often time it is not a fact but it is a thought.
1: பல சமயத்திலே அது நிஜமல்ல உண்மையல்ல மாறாக ஒரு எண்ணமா இருக்கிறது.
0: There is really no rhyme or reason to fear but the thought is there, therefore you fear many times.
1: பயப்பட எந்த ஒரு காரணமும் இருக்காது, ஆனா அந்த எண்ணம் வந்துட்டதனால இப்ப பயம் வந்துவிட்டது.
0: The thought is the thing that you are afraid of.
1: அந்த எண்ணத்தினாலே தான் பயப்படுறீங்க நீங்க.
0: And fear is an ungodly thing. It is not from God. It must be driven out. Action must be taken.
1: பயம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல. ஆகவே அதற்கு எதிரான நடவடிக்கையில இறங்க வேண்டும்.
0: How do you handle fear? How do you handle fear?
1: இந்த பயத்தை சமாளிப்பது
0: எப்படி? How to overcome it?
1: அதை மேற்கொள்வது எப்படி?
0: I'll tell you.
1: சொல்றேன் பாருங்க.
0: You've got to do the very thing that you are afraid of.
1: எதற்கு பயப்படுறீங்களோ அந்த காரியத்தையே நீங்கள் செய்ய வேணும்.
0: Now that is easily said. Now how to come to doing it is what I'm going to share with you.
1: சொல்றது ரொம்ப சுலபம், ஆனா எப்படி செய்வது அததான் சொல்ல வரேன் நான்.
0: You're afraid of getting up in front of people and speaking, and if I say get up and speak, you're not going to do it.
1: பாருங்க, நாலு பேருக்கு முன்னாடி நின்னு பேசுறது பயம் என்ன, உங்களை பார்த்து எழுந்து நின்னு பேசுங்கன்னு சொல்லும்போது நீங்க செய்ய மாட்டீங்க. அப்படி
0: just because I said get up and speak, you're not going to do
1: ஏதோ நான் சொல்றதுனால எழுந்து பேசுங்கன்னு நீங்க பேச போறது
0: கிடையாது. How do you work yourself to a place where you can get up and speak?
1: அதாவது நாலு பேருக்கு மத்தியில எழுந்து நின்னு பேசக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் வருவது எப்படி?
0: First you got to instill the thought in your mind.
1: முதலாவது அந்த எண்ணத்தை உங்களுடைய மனதிலே நீங்கள் கொண்டு வந்து வைக்க வேண்டும்.
0: I showed you many times Jesus talked about how people take thoughts into their mind.
1: நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இல்லையா, எப்படி ஜனங்கள் எண்ணத்தை தங்களுடைய மனதுக்குள்ளே கொண்டு போறன்னு இயேசு சொல்லியிருக்கிறார்.
0: Jesus said do not take thought saying what you shall eat, what you shall drink or what you
1: shall சொன்னாலே எண்ணத்தை புசிப்போம் குடிப்போம் உண்போம் என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள்.
0: How do you take worry?
1: கவலை எப்படி எடுத்துக்கிறீங்க?
0: You say it, only when you say it it becomes your worry.
1: சொல்லுகிறீர்கள், சொல்லும் போது அது உங்கள் கவலையாய் மாறுகிறது.
0: If somebody else says it and you leave it at that, it won't often time affect you.
1: வேற யாராவது சொன்னாங்க நீங்க அதை அப்படியே விட்டீங்கனா அது உங்களை பாதிக்க போவதில்லை.
0: Just hearing it won't affect you that much.
1: அத சும்மா கேக்குறதால உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது.
0: But the thought becomes owned by you. You become the owner of the thought. It becomes your thought the moment you open your mouth and speak it.
1: ஆனா வாயை திறந்து நீங்கள் பேசும்போது அந்த பேச்சுக்கு அந்த எண்ணத்துக்கு நீங்களே சொந்தக்காராயிடுறீங்க.
0: Fear and faith are not very much different.
1: இந்த பயம் விசுவாசம் ரெண்டுமே அவ்வளவு வித்தியாசமானதல்ல.
0: You know, just like faith comes, fear also comes.
1: எப்படி விசுவாசம் வருகிறதோ அதே போல பயமும் வருகிறது.
0: How does faith come?
1: விசுவாசம் எப்படி வருது?
0: Faith cometh by hearing and hearing by the word of God.
1: விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்.
0: So how does faith come?
1: ஆவி விசுவாசம் எப்படி வருகிறது?
0: You are hearing the word of God.
1: தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள்.
0: Doesn't say by reading it comes. Doesn't say by reading it.
1: அது வாசிக்கிறதுனாலே வரும்னு சொல்லல.
0: That's why a lot of Christian people, though they read the Bible, they don't have no faith.
1: ஆவிதான் பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசித்தாலும் கூட விசுவாசம் இல்லை.
0: This took me so many years to understand that.
1: இதெல்லாம் நான் விளங்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு?
0: Now you understand it so easily.
1: இப்போ ரொம்ப ஈஸியா நீங்க விளங்கிறீங்க.
0: I thought I read the Bible, why don't I have faith?
1: என்ன சொல்றாங்க, நான் தான் பைபிளை வாசிக்கிறேன், ஏன் விசுவாசம் இல்லன்றாங்க.
0: Sorry, it doesn't say that if you read the Bible you'll have faith.
1: Sorry, என்ன பைபிளை வாசிக்கினா விசுவாசம் வரும்னு சொல்லல
0: வேதம். You read the Bible,
1: வேதத்தை வாசிக்கணும்.
0: But the thing is you got to do something more.
1: ஆனா என்னன்னா அதுக்கு மேல ஒன்னு பண்ணணும்.
0: You got to speak what God says with your mouth so that it can be heard by you confessing the word of God.
1: தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை உங்கள் வாயினாலே நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் வாயிலிருந்து அறிக்கை நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய காது அதை கேட்கிறது.
0: Your mouth must say, my God shall supply all my needs.
1: உங்களுடைய வாய் சொல்ல வேண்டும், என் தேவன் என் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார்.
0: Your mouth must say, God is my healer.
1: தேவனே என்னுடைய பரிகாரி என்று உங்கள் வாய் சொல்ல வேண்டும்.
0: Your mouth must speak the promises of God.
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உங்கள் வாய் பேச
0: வேண்டும். When you speak it, then you hear it, and that's how faith comes.
1: நீங்கள் பேசும்போது அதை நீங்கள் கேட்கிறீர்கள், அப்படிதான் விசுவாசம் வருகிறது.
0: That is why the Bible says faith cometh by hearing. Hearing from you, from your mouth, it must hear the word.
1: ஆவேதான் வேதம் சொல்லுது விசுவாசம் கேள்வினால வரும். அதாவது வசனத்தை உங்கள் வாயாலே நீங்கள் பேசும்போது அதை கேட்டு விசுவாசம் வருகிறது.
0: Many people laugh at this confession business, but I tell you my friend, I'm sorry to tell you, if you don't confess you're not going to have faith.
1: பலர் வந்து இந்த அறிக்கைன்னு சொல்லாமே அதை பார்த்து அதை கேலி செய்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அறிக்கை இல்லாவிட்டால் விசுவாசம் வரப்போவதில்லை.
0: Christianity is a great confession.
1: கிறிஸ்தவமே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை.
0: Not just confessing your sins.
1: வெறும் பாவங்களை அறிக்கை செய்வதல்ல.
0: You confess your sins mainly once, I mean only when you sin.
1: அதாவது பாவத்தை எப்ப அறிக்கை செய்யணும்னா பாவம் செய்ய செய்யும்போது தான்.
0: But that's all Christians know about confession.
1: ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அறிக்கையினாலுமே வெறும் பாவ அறிக்கை தான் மனசுக்கு வருது.
0: Christianity is called a confession because Christianity is about confessing what you believe.
1: கிறிஸ்தவம் ஒரு அறிக்கை என்று அழைக்கப்படுது. ஏனென்று சொன்னால் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை நீங்கள் அறிக்கையிட வேண்டும்.
0: What do you believe?
1: நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்கள்?
0: Jesus is Lord.
1: இயேசுவே ஆண்டவர் என்று
0: விசுவாசிக்கிறீர்கள். What do you believe?
1: என்ன விசுவாசிக்கிறீர்கள்?
0: You believe that God is your healer.
1: தேவனே உங்கள் பரிகாரி என்று விசுவாசிக்கிறீர்கள்.
0: What do you believe?
1: என்ன விசுவாசிக்கிறீர்கள்?
0: You believe he is the supplier of your every need.
1: அவரே உங்களுடைய ஒவ்வொரு தேவையை சந்திக்கிறவர் என்று விசுவாசிக்கிறீர்கள்.
0: These are the beliefs that you must confess. That is why it's called a great confession.
1: நீங்கள் நம்புகிற இந்த காரியங்களை தான் நீங்கள் அறிக்கையிட வேண்டும். ஆகவே தான் கிறிஸ்தவம் மிகப்பெரிய அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது.
0: That's how faith comes.
1: விசுவாசம் அப்படி தான் வருகிறது.
0: Fear, how does it come?
1: பயம் அது எப்படி வருது?
0: It comes the very same way. Faith and fear are opposite forces, work exactly the same.
1: விசுவாசம் எப்படி வருகிறதோ அதே போல தான் பயமும் வருகிறது. இந்த விசுவாசம் பயம் ரெண்டுமே எதிர் எதிர் சக்திகள்.
0: Now fear comes the same way.
1: பயமும் அப்படியே தான் வருது.
0: You begin to hear the threatening words of the devil and you begin to speak it.
1: பிசாசுடைய அச்சுறுத்தும் வார்த்தைகளை கேட்கிறீர்கள், அதை நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீர்கள்.
0: And the moment you speak it, you own that fear.
1: நீங்கள் அதை பேசின உடனே அந்த பயத்தை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்வீர்கள்.
0: So how do people fear act? How do people who fear act?
1: ஆகவே பயப்படுகிறவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்?
0: You will find this in them.
1: அவங்களுக்குள்ள இதை நீங்க பார்க்கலாம்.
0: They'll say, oh man, I'm afraid of getting up there.
1: என்ன சொல்லுவாங்க? அப்பா அங்க போய் எழுந்து நிக்கணும்னாலுமே பயமா இருக்கு.
0: Think of it, my feet just shudder.
1: அதை யோசிக்கும் போது அப்படியே நடுங்குதுன்னு.
0: Oh, I could never get myself to do it.
1: என்னாலலாம் அங்க போய் நிக்கவே முடியாதுப்பா அப்படின்னு.
0: I don't think I could ever do it.
1: என்னால முடியவே முடியாது.
0: I just can't even imagine it.
1: என்னால அதை கற்பனை கூட பண்ண முடியல.
0: It's impossible.
1: ஓ, அது முடியவே முடியாது.
0: People that are afraid of water, they'll always say, I'll never go near water.
1: தண்ணீரை கண்டு பயப்படுறவங்க சொல்லுவாங்க, தண்ணி கிட்டே போக மாட்டேன்.
0: My God, I'm afraid of water.
1: பா, தண்ணினாலும் எனக்கு பயம்னுவாங்க.
0: I hate water.
1: தண்ணியை நான் வெறுக்கிறேன்னுவாங்க.
0: You keep speaking like that, fear will increase.
1: அப்படி பேசிட்டே இருங்க, பயம் அதிகரிக்கும்.
0: Now how do you deal with fear?
1: இப்போ பயத்தை சரி செய்வது எப்படி?
0: Now if you want to get up and speak in front of people,
1: ஒரு மக்கள் மத்தியில நீங்க எழுந்து நின்னு பேசணும்னா,
0: you need to first in your conscious mind you got to work it out.
1: முதலாவது சிந்திக்கிற இந்த மனதில அதை பத்தி நீங்க ஏதாவது செய்யணும்.
0: That is what 2 Corinthians 10:5 is all about.
1: 2 Corinthians 10:5 அதை பத்தி தான் சொல்கிறது.
0: There you are imagining yourself in your fear getting up there and shivering and shaking and failing.
1: அங்க நீங்க என்ன கற்பனை பண்றீங்கன்னா, நான் எழுந்து நிக்கிறேன், நின்ன உடனே கை காலெல்லாம் நடுங்குது, வளர்றேன், அப்படி எல்லாம் அங்க யோசிக்கிறீங்க.
0: Why? Because you are thinking those thoughts.
1: ஏன்னா அந்த எண்ணங்களே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
0: Those thoughts of fear have become an imagination where you see yourself fail.
1: அந்த பயத்தின் எண்ணங்கள் கற்பனைகளாய் உருவெடுத்து நீங்கள் தோல்வியடைவது போல இப்ப பாக்குறீங்க.
0: And it has become a stronghold. It doesn't want to leave you. It just has you captive.
1: இப்போ ஒரு பலத்தான உருவாயிருச்சு, அது உங்களை விட மாட்டேங்குது, சிறைப்படுத்தி விட்டது.
0: Thoughts have become imagination. Imagination has become a stronghold.
1: எண்ணங்கள் கற்பனைகளாகி கற்பனைகள் இப்போது பரல் பலத்தரங்களா உருவாயிடுச்சு.
0: That's how you got that fear.
1: இப்படி தான் அந்த பயம் வந்து விட்டது.
0: Now how do you attack that fear? How do you overcome that fear?
1: இப்போ அந்த பயத்தை மேற்கொள்வது எப்படி?
0: You got to begin with the thoughts.
1: மறுபடியும் எண்ணத்துல தான் ஆரம்பிக்கணும்.
0: How do you put the thoughts inside of you?
1: அந்த எண்ணங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வருவது எப்படி?
0: How did Jesus say you take thoughts?
1: எண்ணங்களை எப்படி எடுத்துக் கொள்கிறீர்கள்?
0: By saying.
1: அதை சொல்வதன் மூலம் எடுத்துக் கொள்கிறீர்கள்.
0: So if I am called to preach the word of God and I'm afraid. If I am afraid but I'm called to preach the word of God,
1: தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆனா எனக்குள்ளே ஒரு வேளை பயம் இருக்கும் என்றால்,
0: then what should I do?
1: நான் என்ன செய்ய வேண்டும்?
0: I should quit talking that nonsense that I've been talking all this time about how I'm afraid.
1: எனக்கு ஒரே பயமா இருக்கு பேசிருந்தனே, அத முதல்ல பேசுவதை நிறுத்தணும்.
0: Oh, I should quit saying no, I don't want to do that. Oh boy, that's not me, you know.
1: ஓ, என்னால முடியாது, நான் பேச மாட்டேன்னு சொல்றோம், அதை நிறுத்தணும் முதல்ல.
0: Never say anything like that.
1: அது போல ஒரு காலம் பேசவே கூடாது.
0: Now you speak the words of faith. If God has called me, if God has gifted me, by the grace of God I can do it.
1: இப்போ விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். தேவனே அழைத்திருந்தால் தேவனுடைய கிருபையினாலே என்னால முடியும் என்று சொல்லுங்கள்.
0: See, you won't be able to get up and speak immediately, but you start with the thought.
1: பாருங்க, உடனடியாக எழுந்து பேச முடியாம இருக்கலாம், ஆனா எண்ணத்திலே ஆரம்பியுங்கள்.
0: Learn how to fill your mind with God's thoughts.
1: தேவனுடைய எண்ணங்களாலே மனதை நிரப்புவது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளுங்கள்.
0: Begin to say praise God, I can do all things through Christ who strengthens me.
1: சொல்லாருமீங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
0: I have never done it, but if a God has called me, I'll do it.
1: இதுவரை நான் இதை செய்ததில்லை, தேவன் என்னை அழைத்திருப்பார் என்றால் என்னால முடியும்.
0: I have never done it, but thank God if he's going to gift me to do it and then I'll do it.
1: இதுவரை நான் செய்ததில்லை, ஆனாலும் இதை செய்யக்கூடிய வரத்தை தேவன் தந்திருந்தால் என்னால முடியும் என்று சொல்லுங்கள்.
0: I can do it through God.
1: தேவனாலே முடியும் என்றால்.
0: Through God I can do value. valiantly.
1: தேவனாலே நான் முற்றும் ஜெயங்கொள்ளுவேன்.
0: Through God I can succeed in this.
1: தேவனாலே இதை என்னால வெற்றி பெற முடியும்.
0: Oh, you just work yourself these thoughts into your mind.
1: இந்த எண்ணங்களை உம்முடைய மனதுக்குள்ளே ஆழ கொண்டு போய் விடுங்க.
0: Take these thoughts and put it in your mind.
1: இந்த எண்ணங்களை எடுத்து மனதில் வையுங்கள்.
0: The stronghold of your fear from that moment is shaken by this weapon of warfare that God has given you, the word of God.
1: தேவனுடைய வார்த்தையினும் போராயத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரே, அதை நீங்கள் பேச பேச பயமெனும் பலத்த அரண் ஆட்டங்கள் ஆரம்பிக்கிறது.
0: The weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds.
1: நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு ஏற்ற தேவ பலமுள்ளவளாய் இருக்கிறது.
0: I challenge you, whatever your fear is, if you will start with the words of faith and speak exactly the opposite and take the word of God and declare it, it will become possible.
1: நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதை குறித்த பயமா இருந்தாலும் சரி, அதை குறித்த தேவனுடைய வார்த்தை எடுத்து அதை நீங்கள் பேச அந்த எண்ணத்தை நீங்கள் உள்ளத்துல வைப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பயம் உங்களை விட்டு நிச்சயமாய் நீங்கும்.
0: Strongholds will come down.
1: பலத்த அரண்கள் நீர்மூலமாகும்.
0: The thing that paralyzes you will lose its power.
1: உங்களை முடமாக்கின அந்த காரியங்கள் வெளனற்று போகும்.
0: The thing that has stopped you all this time from becoming and being what you want to be will have no more power over you because you are pulling down the stronghold every day.
1: ஒவ்வொரு நாளும் இந்த பலத்த அரண்களை நீங்கள் நிர்மூலமாக்குறபடினாலே நீங்கள் என்னவாய் இருக்க வேண்டுமோ அப்படி ஆக முடியாமல் தடுக்கிற அந்த காரியங்கள் நிர்மூலமாகும்.
0: It will come down.
1: நிர்மூலமாகும்.
0: Every fear will come down.
1: ஒவ்வொரு பயமும் நிர்மூலமாகும்.
0: You build the thought.
1: எண்ணத்தை உள்ளே கட்டி எழுப்பு.
0: Every time you think about, well, I got that assignment, I got to do, I got to stand up and speak, it used to scare you. You say, I can do it. Praise God, I can do it. I can do it through Jesus. All things are possible. God will enable me to do it. I can do it. I can do it.
1: எழுந்து நான் பேசணும், பிரசங்கம் பண்ணணும், அதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது பயம் வருகிறதா சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என்னால் இதை செய்ய முடியும் என்று சொல்லுங்கள்.
0: If you're afraid of water, then just go stand by the swimming pool and say, I can do it. Praise God, I can do it. One of these days I'm going to jump in here and swim up and down better than anybody that's doing it now.
1: தண்ணினாலே பயமா ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல போய் நின்னுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு நாள் நான் இந்த குளத்துல குதிப்பேன், மற்ற எல்லாரை விட நான் நல்லா நீச்சல் அடிப்பேன் சொல்லுங்க.
0: Just put on the swim suit and act like you're swimming there. Just wet yourself and sit in that easy chair and sip a Coca-Cola and say, one of these days I'm going to get you, you water. You're not going to scare me. I'm not going to go from here. One of these days I'm going to jump in here and swim.
1: நீச்சலே அடிக்கலனா கூட பரவாயில்லை. ஸ்விம்மிங் சூட்ட மாட்டிட்டு அங்க போய் சேர்ல காலை கொஞ்சம் தண்ணியில நனைச்சிட்டு
0: சும்மா ஒரு நாடகமாவது ஆடுங்க.
1: சேர்ல போய் உட்கார்ந்துட்டு கொஞ்சம் ஏதாவது அப்படியே சிப் பண்ணிட்டு சொல்லுங்க, ஒரு நாள் நிச்சயமா நான் இங்க நீச்சல் அடிப்பேன்னு.
0: I am not afraid of you, water.
1: தண்ணியே உன்னை கண்டு நான் பயப்படுவது
0: கிடையாது. The creator, the one who made you, is inside of me.
1: ஏனால் உன்னை உண்டாக்கினவர் எனக்குள்ளே இருக்கிறார்.
0: Why should I be afraid of you?
1: உன்னை கண்டு நான் ஏன் பயப்பட வேண்டும்?
0: If you're afraid of exam,
1: பரீட்சைனாலே பயமா?
0: Then you know, you start studying 10 days before, but the thing is, that's not enough. That's not the preparation. You start speaking the word 20 days before.
1: பிரச்சனை என்னன்னா, 10 நாளுக்கு முன்னாடி தான் நீங்க preparation ஆரம்பிக்கிறீங்க. ஆனா 20 நாளைக்கு முன்னாலேயே வார்த்தை அறிக்கை ஆரம்பியுங்கள்.
0: If we get to speak and say these things are not going to be difficult, I'm going to have it easy in the name of Jesus. God will give me the wisdom and the understanding. My mind will work right. I'm going to go there and do it better than ever.
1: சொல்லுங்க, இந்த காரியங்களை கண்டு நான் பயப்படுவது போது கிடையாது. தேவன் எனக்கு ஞானத்தையும் தெளிவையும் தந்திருக்கிறார். என் மனம் ரொம்ப நல்லா வேலை செய்யும். போய் நல்லா எழுதுவேன் சொல்லுங்க.
0: You're afraid of interview?
1: இன்டர்வியூனாலே பயமா?
0: ஆ, see, when you come to church, all this free we are giving.
1: சபைக்கு வந்தா அதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்கறோம் பாருங்க.
0: No charge.
1: சார்ஜே கிடையாது.
0: You are afraid of interview?
1: இன்டர்வியூனால பயமா?
0: Don't be afraid of it. Oh, some big company has called me, brother. I'm just scared, you know.
1: பயந்தராதீங்க. பெரிய கம்பெனில இருந்து கூப்பிட்டுருக்காங்க பிரதர், ஒரே பயமா இருக்கு.
0: No, no, no.
1: வேணவே.
0: Big company has called me. God seems to be opening doors for me.
1: பெரிய கம்பெனி உங்களை அழைத்திருந்தால் கர்த்தரே வாசல்களை உங்களுக்கு திறக்கிறார்.
0: God will make it possible.
1: தேவன் அதை வாய்க்க பண்ணுவார்.
0: Begin to speak the words.
1: வார்த்தைகளை பேச ஆரம்பியுங்க.
0: God will give me favor in everyone's eyes.
1: ஒவ்வொருடைய கண்களிலும் கர்த்தருக்கு தயவை
0: Be thou removed and be thou cast into the sea and shall not doubt in his heart, but believes that whatever he says shall come to pass. He shall have whatever he says.
1: நீங்கள் தேவனுடைய சாயலின் ரூபத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியால் தான் இயேசு என்ன சொன்னார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி ஆகும் என்று தன் இதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும்.
0: Not what the storm says or the sea says.
1: கடல் சொல்றபடியோ அல்லது புயல் சொல்றபடியோ அல்ல.
0: No.
1: கிடையாது.
0: Whatever you say.
1: நீங்கள் சொல்லுகிறபடி.
0: Everybody say whatever I say.
1: எல்லாரும் சொல்லு நான் சொல்லுகிறபடி.
0: I will have whatever I say.
1: நான் சொல்வதுதான் எனக்கு நடக்கும்.
0: I will have whatever I say.
1: நான் சொல்வது எனக்கு நடக்கும்.
0: Oh, many men have not realized that whatever they say is what they will have.
1: பலர் இன்னும் உணரவே இல்லை பாருங்க, அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும்
0: என்று. Their mind is not renewed to that.
1: அவருடைய மனம் அதை கேட்டவாறு இன்னும் புதிதாகவில்லை.
0: They are thinking like mere men.
1: ஒரு சாதாரண மனுஷரை போல எண்ணுகிறார்கள்.
0: They are just thinking like they just say, we're just another animal, higher animal.
1: என்ன சொல்றாங்க, மனுஷன் வந்து மிருகங்களை விட கொஞ்சம் மேலானவன், அவனும் ஒரு மிருகம்தான்.
0: Nonsense, utter nonsense.
1: முட்டாள்தனம் படுமுட்டாள்தனம்.
0: We are just a little lower than God himself.
1: நாம் தேவனை விட கொஞ்சம் குறைவானவர்கள்.
0: That's all.
1: அவ்வளவுதான்.
0: Nothing above us, only God.
1: நமக்கு மேலே வேற எதுவுமே
0: கிடையாது. God made just like God.
1: தேவனை போலவே உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனை விட கொஞ்சம் குறைவானவர்கள்.
0: Get your mind renewed to that, my friend.
1: ஆகவே அதை கேட்டவாறு மனதை புதிதாக்குங்கள்.
0: If you don't get your mind renewed to that, then you'll have to live with your fear.
1: அதற்கு மனதை புதிதாக்கலன்னா அப்புறம் பயத்தோடு தான் வாழணும்.
0: See, the disciples were living with their fear.
1: பாருங்க, சீஷர்கள் பயத்துல வாழ்ந்தாங்க.
0: They had any sense at all, they should have thought, man, this guy is here, he's sleeping. Let's just wait, see what happens.
1: கொஞ்சமாவது அறிவு இருந்தா என்ன யோசிச்சிருக்கணும், சரி இவர் இங்க படகுல தூங்கிட்டு இருக்காரு, என்ன ஆகுதுன்னு பாக்கலாம், கொஞ்சம் இருங்க.
0: The miracle workers here.
1: அற்புதங்களை செய்கிறவர் இங்க
0: தூங்கி இருக்காரு. He doesn't seem to be bothered.
1: அவருக்கு எந்த கவலையும் இருக்க மாதிரி தெரியல.
0: We're going to sink, then he's going to sink with us.
1: நாம முழுகுறோம்னு சொன்னா அவரும் சேர்ந்து முழுக போகுறான்.
0: Let's wait and see what happens.
1: சரி கொஞ்சம் பொறுத்து இருந்து பாக்கலாமே.
0: But they are full of fear, you see.
1: பயம் பாருங்க அந்த அளவுக்கு.
0: They have not understood themselves.
1: அவர்கள் தங்களை புரிந்து கொள்ளவில்லை.
0: They don't have the thoughts of God.
1: தேவனுடைய எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே இல்லை.
0: I challenge you today to get the thoughts of God into your heart and your mind.
1: உங்களுடைய இதயத்திலே மனதிலே தேவனுடைய எண்ணங்களை பெறுங்கள் என்று உங்களுக்கு சவால் விடுகிறேன்.
0: Pull down every stronghold.
1: எல்லா பலத்த அரண்களையும் நிர்மூலமாக்குங்கள்.
0: So what do you do? First you put the thought in.
1: அவ என்ன செய்யணும்னா முதலாவது எண்ணத்தை உள்ள கொண்டு
0: வர. How do you put the thought in?
1: எப்படி எண்ணத்தை உள்ள கொண்டு வருவது?
0: You put the thought in by confession.
1: அறிக்கை செய்வதன் மூலம் எண்ணத்தை உள்ளே கொண்டு வாருங்கள்.
0: Then you imagine.
1: பிறகு அதை கற்பனை செய்யுங்கள்.
0: Now listen to this. The same steps you are following as it is written in chapter 10 verse 5 of 2 Corinthians.
1: 2 கொரிந்தியர் 10:5 ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே ஸ்டெப்ஸ் தான் இங்க யூஸ் பண்றீங்க.
0: Thoughts, imaginations and strongholds. This is the process through which the mind works.
1: மனம் எப்படி வேலை செய்யுதுன்னா எண்ணங்கள், கற்பனைகள், பலத்த அரங்கள் அப்படிதான் வேலை செய்யுது.
0: Thoughts become imagination, imagination becomes stronghold.
1: எண்ணங்கள் கற்பனைகள் ஆகிறது, கற்பனைகள் பலத்த அரங்களாய் மாறுகிறது.
0: So you put thoughts in there through confession.
1: ஆகவே அறிக்கையின் மூலமாக எண்ணங்களை உள்ளே வைக்கிறீர்கள்.
0: Then you begin to imagine.
1: பிறகு அதை கற்பனை செய்ய
0: ஆரம்பிக்கிறது. What is imagination?
1: கற்பனை என்றால்
0: என்ன? See yourself.
1: உங்களை அப்படி பாருங்க.
0: When you are sitting in the swimming pool, don't be paying attention to the Coca-Cola.
1: Swimming pool உட்கார்ந்திருக்கும் போது Coca-Cola மேலேயே கண் இருக்க கூடாது.
0: See yourself swimming up and down.
1: நல்லா நீச்சல் அடிக்கிற மாதிரி உங்களை பாருங்க.
0: You may not swim there now, but wear the swimsuit and see yourself doing it up and down your 40 laps.
1: அப்போ ஒருவேளை நீச்சல் அடிக்காம இருக்கலாம், ஆனா swimsuit மாட்டிட்டு 40 லேப் எப்படி போற மாதிரி கற்பனை பண்ணுங்க.
0: Just imagine it.
1: அதே கற்பனை பண்ணுங்க.
0: See yourself swimming.
1: Swim பண்ற மாதிரி பாருங்க.
0: See yourself writing that exam so successfully that everybody is going to be surprised.
1: எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லா பரீட்சை எழுதுற மாதிரி உங்களை பாருங்க.
0: See yourself speaking to crowds of people with God's anointing and power.
1: திரள் கூட்டமான ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய வல்லமையோட அபிஷேகத்தோட பிரசங்கிப்பதை போல பாருங்க.
0: Imagine.
1: கற்பனை பண்ணுங்க.
0: Now is that very difficult to imagine?
1: கற்பனை பண்ணது அவ்வளவு கஷ்டமா?
0: You know, you are already imagining.
1: ஏற்கனவே கற்பனை தான் பண்ணிட்டு
0: இருக்கீங்க. Fear is full of imagination.
1: பயம் என்பது வெறும் கற்பனை.
0: You are afraid. Oh, I'm getting the dreaded disease.
1: என்ன பயம்? அந்த பயங்கரமான வியாதி எனக்கு வந்துருமோ?
0: How do you know?
1: எப்படி தெரியும் உங்களுக்கு?
0: There's a slight pain here, brother. That's where they stay. It starts.
1: ஒரு சின்ன வலி brother. அந்த வலியில தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க.
0: அட கடவுளே. You are building a mountain out of a little mole.
1: ஒரு மடுவை வந்து மலையாக்குறீங்க இப்போ.
0: You are just making something out of a big thing.
1: இல்லாதது இருக்குற மாதிரி.
0: You are imagining all the time.
1: எப்ப பார்த்தாலும் அந்த கற்பனை.
0: You are imagining diseases.
1: வியாதிகளை கற்பனை செய்யுங்க.
0: You are imagining failure in your job.
1: வேலையிலே தோல்வியை கற்பனை செய்யுங்க.
0: I read about a New York businessman who was very successful in his business.
1: ஒரு நியூயார்க் பிசினஸ்மேன் பத்தி வாஸ்து பாருங்க. பிசினஸ்ல ரொம்ப வெற்றிகரமா இருந்தார்.
0: All of a sudden he began to have thoughts that his business is going to fail, he's going to become utterly bankrupt.
1: திடீர்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, கற்பனை வந்து என்ன, பிசினஸ் வந்து தோல்வி அடைய போது கையில பைசா இல்லாம
0: போயிடுவேன்.
1: மனைவி பார்த்து ஒவ்வொரு நாள் எப்படி பேச ஆரம்பிச்சார்னா, நம்ம வியாபாரம் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும், தொழில நஷ்டம் வந்துடும், கையில பைசா இருக்காது, நம்ம ஒண்ணு இல்லாம போயிடுவோம், ஆகவே அதுக்கேற்ற மாதிரி மாற நீர்
0: அடியாருன்னா.
1: இப்போ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, ஒருனா எப்போ இது எப்போ ஏதாவது எந்த நேரத்தில் இது முடியலான்னாரு.
0: இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் இருக்காங்க உலகத்துல. There are many prophets like this, you know.
1: இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருக்காங்க.
0: And they'll prophesy to you like this.
1: இப்படி எல்லாம் தீர்க்கதரிசிகள்
0: சொல்லுவாங்க. End any day.
1: எப்போ வேணாலும் இது முடியலாம்.
0: The boom may end, my boom will never end.
1: அந்த boom முடியல, ஆனா என் boom முடியாது பாருங்க.
0: Because he is the supplier of our needs.
1: என்றால் அவர்தான் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர்.
0: We are not riding on the boom.
1: அந்த boom மேல ஏறி உட்கார்ந்துட்டு நாம போல.
0: We are riding on the blessing.
1: அத்தோட ஆசீர்வாதம் மேல ஏறி உட்கார்ந்துட்டு
0: போறோம். We are the boom causers.
1: அந்த முன்னேற்றத்துக்கு பெருகத்துக்கு காரணமே நாம தான்.
0: Amen.
1: Amen.
0: And I tell you, soon enough he became completely bankrupt.
1: சொல்றேன் பாருங்க, வெகு சீக்கிரத்திலே ஒண்ணுமே இல்லாம போயிட்டார், நொடிஞ்சு போயிட்டாராலே.
0: In the Bible there is a great story, maybe next week we'll deal with it, the story of Job, where he says the thing that I greatly feared has come upon me.
1: வேற்று கதை இருக்கு பாருங்க, அடுத்த வாரம் நான் பேசுறேன். யோபு சொல்லுகிறான், நான் மிகுதியாய் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது.
0: I'm going to show you how thoughts create.
1: எண்ணங்கள் எப்படி உருவாக்குகிறது என்பதை நான் காட்ட போகிறேன்.
0: Your thoughts of failure will create failure for you.
1: உங்களுடைய தோல்வியின் எண்ணங்கள், தோல்வி குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு தோல்வியை உருவாக்கும்.
0: You say, how can thoughts create?
1: நீங்க கேட்கலாம், எண்ணங்கள் எப்படி உருவாக்க முடியும்?
0: Because thoughts came from words.
1: ஏனென்றால் எண்ணங்கள் வார்த்தையிலிருந்து வந்தவை.
0: And words create.
1: வார்த்தைகள் உருவாக்குகிறது.
0: Therefore thoughts create.
1: ஆகவே எண்ணங்களும் உருவாக்குகிறது.
0: Your thought will create the very thing that you fear.
1: உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் எதை குறித்து பயப்படுகிறீர்களோ அதை உங்களுக்கு உருவாக்கி தரும்.
0: That is how it happened to Job.
1: யோபுக்கு அப்படிதான் நடந்தது.
0: That is what happened to Job.
1: யோபுக்கு அதுதான் நடந்தது.
0: Many people say the Lord giveth and the Lord taketh away.
1: நிறைய பேர் சொல்றாங்க கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் பிரதர்.
0: It is a famous verse. It is a very golden verse for a lot of Christians.
1: நிறைய பேருக்கு இது வந்து தங்க வசனம்.
0: But you read it right.
1: ஆனா சரியா வாஸ்து பாருங்க.
0: He said it, but then he said, I'm sorry, I spoke some nonsense. I shut my mouth. Forgive me, Lord, he said.
1: அவன் அதை சொன்னான். கடைசில என்ன சொல்றான்? நான் அலப்பினேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் அப்படின்னு.
0: I spoke things that I did not understand, he says.
1: எனக்கு விளங்காத காரியத்தெல்லாம் நான் பேசிட்டேன்.
0: But that's in the last couple of chapters.
1: ஆனா அந்த கடைசி ஒன்று ரெண்டு
0: அதிகாரம். That's why the Bible says in the New Testament, read the end of Job.
1: அதுவே தான் புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுது. யோபின் முடிவை எண்ணி பாருங்க.
0: Isn't that amazing? People read only the first three chapters of Job.
1: என்ன ஆச்சரியம் பாருங்க. முதல் மூன்று அதிகாரங்களை மட்டும் தான் ஜனங்க படிக்கிறாங்க.
0: Bible specifically says, read the last couple of chapters.
1: குறிப்பா சொல்லுது யோபின் முடிவை பாருங்க.
0: Because if you read the last two chapters you will understand the whole story.
1: ஏனா கடைசி ரெண்டு அதிகாரங்கள பார்த்தா முழு கதையும் விளங்கிடும்.
0: The thing that he feared came upon him.
1: அவன் மிகுதியாய் பயந்த காரியம் அவன் மேல் வந்தது.
0: Literally created the reality into reality the thing that he feared.
1: அவன் எதற்கு பயந்தானோ அந்த காரியத்தை தன் வாழ்க்கையில அப்படியே உருவாக்கி கொண்டான்.
0: Because he greatly feared it.
1: ஏனா அவன் மிகுதியாய் பயந்தான். ரொம்ப பயந்தான்.
0: He was thinking about it.
1: இரவும் பகலும் அதையே யோசிச்சிட்டு இருக்கான்.
0: That was his imagination.
1: அதுதான் அவனுடைய கற்பனை.
0: So you put the thoughts in there.
1: ஆகவே அந்த எண்ணங்களை உள்ள போடுறீங்க.
0: Thoughts of faith instead of thoughts of fear.
1: தோல்வியின் எண்ணங்களுக்கு பதிலாக விசுவாசத்தின் எண்ணங்கள்.
0: Then imagine yourself succeeding in the very task that you were afraid to do.
1: பிறகு எந்த வேலையை செய்வதற்கு பயப்படுகிறீர்களோ அந்த வேலையை வெற்றிகரமாய் செய்வது போல கற்பனை செய்யுங்கள்.
0: Amen. Start imagining now itself.
1: இப்பவே கற்பனை ஆரம்பிச்சிருங்க.
0: Start seeing yourself doing the very thing that you're afraid of doing.
1: அதாவது எந்த காரியத்தை செய்ய பயந்தீர்களோ அந்த காரியத்தை செய்வது போல பார்க்க ஆரம்பியுங்கள்.
0: Pretty soon I'll tell you it'll become such a stronghold.
1: வெகு சீக்கிரத்துல சொல்றேன் பாருங்க அதுவே பலத்தாரனாய் உருவாகிடும்.
0: Now this won't leave you.
1: இப்போ இது உங்களை விட்டு போகாது.
0: The other would have left you already.
1: அது உங்களை விட்டு எப்போ போயிருக்கும்.
0: But now this thing will be a stronghold.
1: இப்போ இந்த காரியம் ஒரு பலத்தாரனாய் இருக்கு.
0: This becomes a stronghold.
1: இது பலத்தாரனாகும் போது
0: then you can go take some swim lessons.
1: அப்புறம் போய் ஸ்விமிங் கிளாஸ்க்கு போலாம்.
0: It will come automatically.
1: அது தானா வரும்.
0: All your fear will be gone. You will master that water that you were afraid of.
1: அந்த பயம் எல்லாம் போயிருக்கும். இப்போ பயந்த அந்த தண்ணிக்கு நீங்க எஜமான போல
0: இருப்பீங்க. You can get up and do what you were not able to do before in public speaking.
1: அப்புறம் எழுந்து நின்று முன்ன என்ன செய்ய முடியல அதை செய்யலாம். நாலு பேருக்கு மத்தியில நின்னு பேசலாம்.
0: Then you can write any exam and do well.
1: அப்புறம் எந்த பரீட்சை வேணாலும் எழுதலாம். எழுதி நல்லா
0: whatever you need to do you can do.
1: நீங்க என்னெல்லாம் செய்ய வேணுமோ அதெல்லாம் செய்ய முடியும்.
0: Fear is a thought.
1: பயம் என்பது ஒரு எண்ணம்.
0: And you must attack it, bring it down, destroy the stronghold of fear.
1: அதை தாக்குங்கள், நிர்மூலமாக்குங்கள், பயத்தின் பலத்தாரனை
0: நிர்மூலமாக்குங்கள். You already have the weapon.
1: ஏற்கனவே அந்த ஆயுதம் உங்ககிட்ட இருக்கு.
0: The word of God.
1: தேவனுடைய வார்த்தை தான் அந்த ஆயுதம்.
0: Which is able to destroy every stronghold.
1: அது எல்லா பலத்தாரனையும் நிர்மூலமாக்கும்.
0: You can have victory over every fear that dominates you, that paralyzes and cripples you.
1: உங்களை முடமாக்குகிற, உங்களை ஆட்டிப்படைக்கிற ஒவ்வொரு பயத்தையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும்.
0: And be victorious over it.
1: அது மீது நீங்கள் ஜெயம் பெற முடியும்.
0: Believe it.
1: அதை விசுவாசியுங்க.
0: I'm showing you practically how to do it.
1: எப்படி செய்வது நடைமுறையில் உங்களுக்கு
0: காட்டுறேன். Talk about it next week.
1: அடுத்த வாரம்
0: பற்றி. Let's stand together.
1: Amen.
0: Amen.

ஆயிரமாயிரம் தூதர்கள் விண்ணகத்திலே நமது பரலோக தகப்பனை பாடி பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் திருவெளிப்பாடு புத்தகத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம். அந்த வரிகளையே பாடலாய் பாடுவோம். மகிமையின் பிதாவை நாம் ஆராதிப்போம்.

தாவீது சவுலுக்கு பயந்து காத் என்ற நாட்டின் அரசன் ஆக்கீசிடம் அடைக்கலம் புகுந்தார். இதை நாம் 1 சாமுவேல் 21:10 வாசிக்கிறோம். ஆனால் அங்கிருந்தும் தாவீது விரட்டப்பட்டு அதுலாம் என்ற குகையில் ஒளிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. இந்த நிலையிலும் தாவீது முறுமுறுக்காமல், ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் ஒலிக்கும் என்று பாடுகிறார். இதுதான் சங்கீதம் 34.

நம் கர்த்தர் நம்மை காண்கிறவர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவர் என்ற மேலான சத்தியமே

0: அப்போஸ்தலர் 9:36 42 வசனம் வரைக்கும்.
1: யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்திருந்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார்படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவள்களுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான்.
0: அடுத்த வசனம்,
1: இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது.
0: அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அருமையானவர்களே, யோப்பா பட்டணம் என்ற அந்த பட்டணத்துல ஒரு அருமையான கர்த்தருடைய மகள் இருந்தாங்க. அவங்க பேர் தொற்கால். அவங்க பாருங்க, 40-45 வயது இருக்கும். அவங்க வியாதிப்பட்டாங்க, மரிச்சு போயிட்டாங்க. ஆனால் அங்க இருக்கிறதான விதவைகள் எல்லாம் அவங்கள குளிப்பாட்டி அடக்கம் பண்றதற்கு ஆயத்தமா மேலறைக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து எல்லாரும் சூழ்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பொழுது ஒரு காரியம் கேள்விப்படுறாங்க, நம்ம யோப்பா பட்டணத்துக்கு பக்கத்துல லித்தாங்கிற ஊர்ல பேதுரு வந்திருக்கிறார். அவரு ஒரு தேவ மனுஷன், ஜபம் பண்ணி அடக்கம் பண்ணட்டும்னு சொல்லிதான் கூப்பிட்டாங்க. ஆனா அவர் வரும்பொழுதே பூரிப்பாக இந்த அம்மா செய்த நற்கிரிகளை சொல்றாங்க. 39 வசனம், அவங்க வங்கிகளையும் வஸ்திரங்களையும் காட்டுறாங்க. ஐயோ, இங்க பாருங்க, நாங்கெல்லாம் விதவைகள், எங்களுக்கு இந்த அம்மா அங்கிகள் கொடுத்தாங்க, வஸ்திரம் கொடுத்தாங்க. வாசிமா 39.
1: பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான்.
0: அவன் போய் சேர்ந்த பொழுது
1: அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும்
0: அழுது
1: தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து,
0: பாருங்க, இறந்துட்டா அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியல. இறந்து குளிப்பாட்டி வச்சு அடக்கம் பண்றதுக்கு செண்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. லித்தா ஊர்ல இருந்து இருக்கிற பேதுரு அடக்கம் பண்ணத்தான் வந்திருக்கிறார். ஆனா அவங்களுடைய கண்ணீர் அடக்க முடியல. காரணம், துர்க்கால் செய்த நன்மை, துர்க்கால் செய்த நற்கிரியில், துர்க்கால் செய்த தான தர்மம். பாருங்க, தன்னை ஒடுக்கி தன்னை ஒரு மேன்மைன்னு எண்ணாதபடி மற்றவர்களை, அவர்களுக்கு ஆடைகளை கொடுத்தது, வஸ்திரம் கொடுத்தது. அந்த அம்மா செத்து இருக்குது, ஆனால் அவங்களுடைய நற்கிரிகள் வெளியே வருது. கைகளை உயர்த்தி ஒரு அலையலியா சொல்லுங்க, மறுபடியுமா ஒரு அலையலியா சொல்லுங்க. அந்த நற்கிரிகளை பார்த்து பேதுரு ஆச்சரியப்பட்டு, சரி நீங்க இப்போ கொஞ்சம் வெளியே போறீங்களா அப்படின்னு அந்த ஆட்களை வெளியே போய் சொல்லிட்டு பிரேதத்தின் பக்கமாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார். திடீர்னு நம்ம கண்ணை திறந்துட்டு கையை உயர்த்தி அலையலூயா, உயிர் பழச்சிக்கிட்டு பாருங்க. நான் என்ன எழுதியிருக்கிறேன்னா, நற்கிரியை செய்வதனாலே தொற்கால் திரும்ப உயிர் பெற்றார். அருமையானவில்லை, நம்முடைய கூட்டங்கள் மறிக்கிற கூட்டங்கள் அல்ல, உயிர் பெறுகிற கூட்டம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமாம், ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறதுக்குத்தான் நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். காரணம் என்ன, நம்முடைய சரீரம் சாவுக்கேதுவான சரீரம், ஆனால் உயிர்ப்பிக்கும். 71 சங்கீத 20 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை நீ திரும்ப உயிர்ப்பித்து திரும்ப என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நீர். கைகளை தட்டி கத்துற மகிமைப்படுத்துங்க. உயிர்ப்பிக்கிற தேவன், திரும்ப வாழ்க்கையை ஏற பண்ணுகிற தேவன். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8:11 வசனத்துல, கிறிஸ்துவை மரித்தோலிந்து எழுப்பின கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறபடி நான் சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். கவனிக்கிறீங்களா, இந்த ஊர்ல அந்த யோப்பா பட்டணம் முழுவதும் சந்தோஷமடைந்தது. அக்கம் பக்கத்துல பட்டணத்துக்காரங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. 42 வசனம் சொல்லுகிறது, இதை பார்த்து இந்த அம்மா மறுபடி உயிரடைந்ததை பார்த்து நெருக்கமாய் இருந்த பட்டணம், சுவிசேஷத்துக்கு எதிர்பார்த்த பட்டணத்தார் அநேகர் கர்த்தர் பக்கமாய் வந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் நம்மளை மறுபடி உயிர்ப்பித்திருக்கிறார், நம்மளை ஒவ்வொருவரையும் புதிய மனிதனாக்கியிருக்கிறார். கையை உயர்த்தி, ஆண்டவர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். என்ன காரியங்கள்? நற்கிரியைகளை செய்கிற காரியங்கள். ஹலேலூயா! அருமையான மகனே மகளே, இந்த நாட்களில் வேக வேகமாக நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியைகளை செய்யும் பொழுது நாம் மரித்து போகிற ஆட்கள் அல்ல, அடக்கம் பண்ணுகிற ஆட்கள் அல்ல, உயிர்ப்பிக்கிற ஆட்கள். கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. அலேலூயா! இன்றைக்கு கூட ஏதோ ஒரு மரண அவயத்தில் ஒரு கட்டப்பட்டிருப்பீங்க. ஐயா, என்னுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு, என்னுடைய கர்ப்பப்பை ஃபெயிலியர் ஆகிட்டு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரே ஏதோ ஒரு பக்கம் கூட சரீரத்தில் மரித்து கிடக்கிறது. இன்றைக்கு அது உயிரடைய போகிறது. ஆண்டவர் பாருங்க, அவருடைய முழு நோக்கம் என்ன? அந்த நற்கிரியை பார்த்து கர்த்தர் அவரை எழுப்பிட்டார். நற்கிரியை செய்கிறீங்களா? ஆமாம். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் பொழுது மலை பிரசங்கத்தில் மத்தேயு எழுதின புஸ்தகம் 5:16 வசனத்தில் சொன்னார், மனுஷர்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படுவார். நீங்கள் மனுஷர்களுக்கு செய்கிற நற்கிரியைகளை பாப்பாராம். ஹல்லேலூயா! பிதாவாகிய தேவன் மகிமைப்படும். வாசிமா, இவ்விதமா மனுஷர்கள் நம்முடைய நற்கிரியைகளை பார்க்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? இவ செத்து போனா அடக்கம் பண்றதுக்கு குளிப்பாட்டி வச்சிருக்காங்க, மேலறையில கொண்டு வந்து பாடியை வச்சிருக்காங்க. இவர் வந்து போறதுக்குள்ள அந்த விதவைகள் வஸ்திரத்தை அங்கிகளை காட்டுறாங்க. அப்பா பாருங்க, இந்த அம்மா நன்மை செஞ்சது. ஐயோ, இந்த அம்மா எங்களை விட்டு போயிட்டே, எங்களுக்கு இனி வஸ்திரம் கொடுக்கறது யாரு? ஓ, எங்களுக்கு அங்கி கொடுக்கறது யாரு? ஐயோ, இந்த அம்மா இவ்வளவு நன்மை செய்ததே. இந்த சத்தத்தை பரலோகம் கவனிச்சது. ஆஹா, நற்கிரியை செய்கிற அம்மா இனி கொஞ்சம் வாழட்டும் அப்படின்னு சொல்லி பேதுரு ஜோமன்றுக்குள்ள கண்ணை திறந்துட்டு எழுந்திருன்னு கூட சொல்லலை, செபந்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கண்ணு திறந்துட்டு உட்காந்துட்டு கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா! எனக்கு ஆவியானவர் பேசின என்ன தெரியுமா? இந்த நாட்கள் நமக்கு, ஆமாம், லெந்து நாட்கள். நாம் மற்றவர்களுக்கு நற்கிரியை செய்ய வேண்டும், ஓடி ஓடி செய்ய வேண்டும். எபேசியர் எழுதின புஸ்தகம் 2:10 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியைகளை செய்ய நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற வாசமா.
1: ஏனெனில்
0: நற்கிரியைகளை செய்கிறதற்கு
1: நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு
0: நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு புதிய மனுஷனா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் புதிய மனுஷனாக. ஏன் தெரியுமா? ஏன் நம்மளை ஆண்டவர் ரட்சித்தார்? நாங்க அப்படியே பாவத்தில் இருந்துட வேண்டிதானே, அந்நியரை போல அப்படி இருக்க வேண்டிதானே, அக்கிரமத்தில் விழுந்து கிடந்தமே, ஆமா, பயங்கர குழியில கிடந்தமே, ஆண்டவர் தூக்கி எடுத்து கண்மலையில நிறுத்தி கர்த்தரை துதிக்கிற துதியை நம்முடைய உதடல வச்சிருக்கிறாரே. காரணம் என்ன? நாம் நற்கிரியை செய்ய நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியை நம்முடைய உணர்வுல, உணர்ச்சியில, எண்ணத்துல, நடையில, அனுதினமும் நற்கிரியில் வரணும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் நற்கிரியை செய்ய செய்ய செய்ய கிருபைகள் உங்க மேல பெருகும். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 9:8 வசனத்தை நீங்க வாசித்தா பவுல் இன்னும் அதிகமாய் சொல்லுகிற, வாசிங்க.
1: மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும்
0: சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும்
1: பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும்.
0: சகல நற்கிரியைகளை செய்யும் போது தேவன் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். தலைக்கு மேல கை தட்டுங்க. நற்கிரியைகளை அவர் மறந்து போகிறவர் அல்ல, நற்கிரியைகளை மறக்கிற தேவன் அல்ல. நம் மனுஷர்களுக்கு செய்கிற நற்கிரியைகள் அருமையானவர்களே, அவர் மறந்து போகிறவர் அல்ல. அதற்கு மாறாக நற்கிரியை செய்திருக்கிறாளா, தான தர்மம் செய்திருக்கிறாளா, அவள் மேல என் கிருபை பெருகட்டும்னு வைப்பான். கிருபை பெருகிட்டாலே நம்ம பாக்கியவான்கள். அல்லேலூயா! கிருபை பெருகக்கூடிய வழி நற்கிரியைகள், உயிர்ப்பிக்கிற வழி நற்கிரியைகள். ஹல்லேலூயா! அற்புதம் அதிசயம் நடக்கிற ஒரு வழி. நான் சொல்ல சொல்ல சொல்ல ஆமேன் ஆமேன் என்று சொல்லுங்க. நற்கிரியைகள் நாம் செய்யும் பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வழி நற்கிரியைகள். ஆமேன் சொல்லுங்க. தீமைகள் நன்மையாய் மாறுகிற ஒரு வழி நற்கிரியைகள். மறுபடியும் நான் திரும்ப உயிர் மிச்சி அடைகிறதற்கு நற்கிரியைகள் அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை பிரதிபலிக்க நற்கிரியைகள் அவசியம். நம்முடைய சபை வளர நற்கிரியைகள் அவசியம். அநேக மக்கள் ஆமாம் சபைக்குள்ளே சேர்க்கப்பட நற்கிரியைகள் அவசியம். எத்தனை பேர் நற்கிரியைகளை செய்ய போகிறீங்க? இந்த நற்கிரியெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருந்தது. அருமையானவில்லை, மரணம் அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறான், மரித்து கொண்டே இருக்கிறான். ஆசாரியன் பார்த்தான், பக்கமாய் விலகி போனான். சமாரியன் பார்த்தான், பக்கமாய் விலகி போனான். மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், நல்ல சமாரியன் ஒருவர் வந்தார். அல்லேலூயா. அவன் குற்றூராய் கிடக்கிறான், ஒரு மடக்கு தண்ணி கொடுத்தா பழைத்துக் கொள்ளுவான். ஆனால் அந்த வேலையை இயேசு செய்தார். கையை உயர்த்தி உரலேலியா சொல்லுங்க. இயேசுவுக்கு பெயர் நல்ல சமாரியன் என்று பெயர். அவன் கிட்ட போய் மனதுருகி கிட்ட போய் அவன் காயங்களை கட்டினான், திராட்சரசத்தை வார்த்தார். அவனை தன் வாகனத்தில் சேர்த்து சத்திரத்தில் கொண்டு ரெண்டு காசு கொடுத்தார். அப்படின்னா என்ன? சபையிலே சேர்த்தார். புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் படிக்க கொடுத்தார். கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. இயேசு நல்ல சமாரியன். இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். சமுதாயத்தினால துரத்தப்பட்ட, சமுதாயத்தினால கல்லறியப்பட்ட சமாரியா பெண் கிணத்து அந்த கரையில் ஒரு குடம் தண்ணி எடுக்க வந்திருக்கிறாள். அவள் எடுக்கிறதுக்கு முன்ன, அந்த தண்ணியை தூக்குறதுக்கு முன்னால, அவள் குடத்தில் தண்ணி நிரம்புகிறதுக்கு முன்னால இயேசு அவளை சந்தித்தார். அல்லேலூயா. அவள் இயேசு சந்தித்தவளுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றினார். நான் கொடுக்கிற அவளே சொல்ற, ஐயா நான் சமாரியா பெண், நீர் யூதனாய் இருக்க என்கிட்ட நீர் பேசுறதே தப்பு தெரியுமா? என்ன நினைப்பாங்க? நீ என்ன எல்லாரும் கள்ளத்துக்கு ஏறிவாங்க, உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவர் சொல்கிறார், நான் கொடுக்குற தண்ணீர் உனக்கு தாகம் எடுக்காது. அல்லேலூயா. உன் உள்ளத்துக்குள்ளே ஜீவ தண்ணீராய் ஓடுகிற ஊற்றாக இருக்கும். ஊருக்குள்ளே ஓடி தனக்கு செய்த எல்லாவற்றையும் சொல்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நற்கிரியிலே செய்கிறான். ஆண்டவர் எல்லாரும் இனி குஷ்டரோகி குஷ்டரோகின்னு மலைக்கு பின்னால் வாழ வைக்கிறாங்களே. என் தலையை மூடணுமே, என் முகத்தை திறந்திருக்கணுமே, நான் தீட்டு தீட்டுன்னு சொல்லணுமே. ஆனால் உம்மை பார்த்துட்டேன், உமக்கு சித்தம் இருந்தா என்னை சுத்தமாக்கவுமா? அது உதடு மூடுறதுக்குள்ள எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. அப்படியே சுத்தமாயிட்டு கையை உயர்த்தி எல்லாரும் நற்கிரியிலேயே செய்தான். யோசித்து பாருங்க, உங்களுக்கு எத்தனை நற்கிரியிலே செய்தான். ராமலூதும் பிரயாசப்பட்டு தன் சொந்த தொழில் அவனுக்கு கை கொடுக்கலையே, ஒரு மீன் அவனுக்கு ஆம்படலையே. அவன் அழைச்சிக்கிட்டே இருக்க அவனு யோசனை வித்தியாசமாகுது. ஐயோ கடங்காரன் வருவானே, அந்த வட்டக்காரனுக்கு நான் பணம் கொடுக்கணுமே, அவனுக்கு பணம் கொடுக்கணுமே, நான் கரைக்கு போக முடியலையே, வலையில் ஓட்ட விழுந்துட்டான். அவன் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் இயேசு பிந்திருப்பார் என்றால் அவன் சமுத்திரத்தில் மறிச்சிருப்பான். தற்கொலையின் எண்ணத்தோடு தான் வாழ்ந்தான். அந்த முயற்சி ஓயாமல் எடுக்கான். ஒரு முறை கடலில் அவன் அமிழ்ந்தே போனான், டக்குன்னு தூக்குனாருக்கு கையை உயர்த்தி. ஒரு தடவை அவன் பின்வாங்கி போகும்பொழுது வஸ்திரம் இல்லாமல் பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு எதுவாக இருக்கு, அப்பமும் கடலில் விழுந்தான். ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்தார் கைகளை உயர்த்தி. நம்மளை ஆண்டவரை போல நற்கிரியாக செய்ய முடியாது. சோமணிக்கிட்டே இருக்கிறார். புயலும் காற்றும் சீசரில் அழிக்க பார்க்குது. பயங்கர புயல், பயங்கர காற்று. நாலாம் ஜாமத்தில் கடல் மீது இயேசு நடந்தார். ஆவேசம், ஐயோ ஒரு ஆவியை பார்க்குறோமோ. அழகாக சொல்கிறார், அமைதியாக சொல்கிறார், பயப்படாதே நான் தான் சொல்கிறார். கையை உயர்த்தி, எவ்வளவு அற்புதமான இயேசு, எவ்வளவு மகிமையான இயேசு. மூணு நாள் என் பிரசங்கத்தை கேட்டாங்களே, பட்டினியாய் அனுப்புகிறதற்கு எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்களே. ஒரு சோர்வுக்கு கூட நம்மளை விட மாட்டார். கையை தட்டி ஓடி ஓடி ஓடி நற்கிரியை செய்கிறவர். நீங்கள் நற்கிரியை செய்கிறீங்களா? நீங்கள் நற்கிரிகளை செய்கிறீங்களா? ஆமாம், இயேசுவை போல நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரிகளை நாம் செய்கிற நற்கிரிகளை மனிதர்கள் பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். நற்கிரிகளை செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கையிலே கிருபைகளை ஆண்டவர் ஏராளம் தாராளமாய் நமக்கு தருவார். மூணு காரியங்களை சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், நற்கிரியைகளை செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தீத்து எழுதின புஸ்தகம் 3 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். அதிகாரங்களுக்கும் சபையாரே, தீத்து சபையாரே, சகலவித நற்கிரிகளை செய்ய நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா.
1: பொறுமையுள்ளவர்களாய்
0: இருந்து
1: எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும்.
0: எல்லாம் கைய உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க. நற்கிரியல்னா என்ன தெரியுமா? எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காட்டணும். எல்லா மனுஷருக்கும் அமெரிக்கா தேசத்தில் ஆபிரகாம் லிங்கன் பார்லிமெண்ட்ல அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார். அவர் தான் முதல் மனுஷனா இருக்கிறார். பொறாமை கொண்ட ஒரு எதிரி அவரை பார்த்து சொல்கிறான், ஆபிரகாம் லிங்கன், ஆபிரகாம் லிங்கன் அப்படின்னு சொல்லி பேரை சொல்றான். பார், உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு என் காலில் இருக்கு பாருன. அவருடனே ஆபிரகாம் லிங்கன் எந்த கோபமும் படலை. என்ன சொன்னார் தெரியுமா? எங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு இவ்வளவு நாளா உங்களுக்கு உழைக்குதா? பிஞ்சா, நான் தச்சு கொடுக்கறேன். ஆயத்தம் அதுதான். கைய உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க. எல்லாம் ஒரு லேலியா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமா, ஆயத்தம் தீமைக்கு நன்மை செய்கிறதுதான் ஆயத்தம். உலகமெல்லாம் தீமையை செய்யறாங்க. மூணு குணம் இருக்கிறது. நன்மைக்கு நன்மை செய்கிறது மனித குணம், நன்மைக்கு தீமை செய்கிறது பிசாசு குணம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நன்மைக்கு நன்மை செய்யும். 100 ரூபா மொய் செஞ்சா 100 ரூபா சேரும். 500 ரூபா மொய் செஞ்சா 500 ரூபா சேரும். 1000 ரூபா மொய் செஞ்சா என்னமோ, போ கல்யாணத்தில் 1000 ரூபா செஞ்சு இவன் வந்து 500 ரூபா செஞ்சுட்டு போயிட்டானே, உடனே அது ஒரு குற்றம் ஆகிறது. நன்மைக்கு நன்மை செய்கிறது மனித குணம். ஆனா மனிதர்கள் எவ்வளவோ நன்மை செய்யறாங்க பிசாசுக்கு, ஆனா பிசாசு தீமை செய்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஒரே அடி அடிச்சு போடுது, அவனை சாகடிச்சிருது. நன்மை செய்கிற ஆட்களுக்கெல்லாம் தீமை செய்கிறான். ஆனா இயேசு என்ன தெரியுமா? தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற இயேசு. அந்த ரத்தம் தான் நமக்குள்ள ஓடணும். மறுதலித்தான் பேதுரு, சத்தியம்னு நான் பேதுரு, சபிச்சான் பேதுரு. அவனுக்கு அவனுக்கு தெரியும், நம்மளை விட்டு பின்வாங்கி போயிட்டான், திரும்ப மீன் பிடிக்க போயிட்டான். ஆனா மீன் கண்டத்தையும் அப்பத்தையும் ஏந்திட்டு, பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை, நான் இப்போ சாப்பாடு கொடுக்க வாங்கன்னு சாப்பாடு கொடுக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஆமா, தாய் போல நமக்கு இயேசு நம்மளை ஒருபோது கைவிட மாட்டார். பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பார். அவர் நமக்கு நன்மை செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பார். கையை உயர்த்தி வரலே இல்லையா சொல்லுங்க. அந்த குணம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். தீத்து எழுதின புஸ்தகம் 2:14 வாசிக்க கேட்போம்.
1: அவர் நம்மை சகல அக்கிரமங்களின் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய
0: பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும்
1: நம்மை சுத்திகரிக்கும்படி.
0: கையை உயர்த்தி வர லேலியா சொல்லுங்க. ஆமா, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி, நம்மை சுத்திகரிக்கும்படி இயேசு ஒப்பு கொடுத்தார். அவருடைய சிலுவை காட்சியை பாருங்க. நற்கிரியை நம்ம செய்ய வேண்டும். அதுல நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் நமக்கு தேவை. பக்தி இருக்கணும், ஆனா அந்த பக்தியில கூடுதலான வைராக்கியம் வேணும். வைராக்கியத்தை விட்டு கொடுத்துதான் நோயிலையும் பேயிலையும் ஜனங்கள் சிக்கிக் கொள்றாங்க. தானியேல் எழுதின புஸ்தகம் 1:8 நீங்க வாசித்தா கவனிக்கிறீங்களா? அங்க இருக்கிறதானே பாபிலோனின் ராஜா நேபுகாத் நேச்சர் என்ன சொல்றாருன்னா, ஐயோ இவங்க ஞானிகள், இவங்க எருசலேமில் இருந்து அவங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபித் ஞானம் உள்ளவர்கள், அவர்களுக்கு ராஜ போஜனம் கொடுங்க. நம்ம ஊர்ல அவங்க முகக்கலையா இருக்கட்டும், நான் காண்கிற சொப்பனத்துக்கு பதில் அளிப்பாங்க. இவங்க நம்ம இங்க கொண்டு வந்தது நம்முடைய பட்டணத்துக்கு மிகுந்த மேன்மை. சேவகர்கள் கொண்டு வர்றாங்க, ஐயா ராஜா சொன்னாரு, 1:8 வாசிங்க. உடனே தாவீது தானியேல் சொல்றாரு, ராஜபோஜனத்தில் நாங்கள் தீட்டுப்படுத்த மாட்டோமே அப்படின்னு சொல்றாரு. 10வது வசனம் நீங்க வாசித்தீங்கன்னா, நீங்க இதை சாப்பிடலன்னா உங்க முகம் வாடுறதை பார்த்து என் தலையை வெட்டிடுவாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 15வது வருஷத்துல, ஐயா 10 நாள் பொறுக்கட்டியா, நாங்க யாருன்னு காட்டுறோம். ஆனா அந்த வசனம் சொல்லுது, 15வது வசனத்தை வாசிமா. தானியேலுடைய முகம் களை உள்ளதா இருந்தது. அதை தட்டி விட்டார். 10வது வசன வாசிமா.
1: பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி,
0: உங்களுக்கு
1: போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன்.
0: நான் பயப்படுகிறேன்.
1: அவர் உங்களோட வாலிபரின் முகங்களை பார்க்கிலும்,
0: ஐயோ உங்க முகத்தை, உங்களுக்கு ஒத்த வாலிபருடைய முகத்தை பார்க்கிலும்,
1: உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிறைசேதம் பண்ணுவாரே என்றான்.
0: என்ன சிறைசேதம்? உங்களால நீங்க இந்த ராஜபோஜனம் சாப்பிடறதுனால என்னைய கொண்டு போட்டுருவாரியா? உடனே இவர் சொல்றாரு, இல்ல நீங்க போருங்க, ஒரு 10 நாள் போருங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசத்தை நாங்க காட்டுவோங்கிறார். கைய உயர்த்தி அது போல 15வது வசனத்துல ராஜபோஜனத்தை சாப்பிடுறதை விட, சாப்பிட்டவங்க முகத்தை விட இவங்க முகம் களையா இருந்த. உங்களுக்கு தெரியுமா, உங்க முகம் தேவ பிரசன்னத்தோடு களையா இருக்கிறது. கைகளை தட்டி கத்துற மகிமைப்படுத்துங்க. நீங்க நினைக்கலாம் அழுதுகிட்டு இருக்கே என் முகம், என் முகத்துல கண்ணி இல்ல, உங்க முகம் களையுள்ள முகம். எப்போ தெரியுமா? பக்தி வைராக்கியமா இருக்கும் போது. அருமையானவர்களே, காஷ்மீர் என்கிற தேசம் குளிர் நிறைந்த தேசம், பனி வந்து வீடு மாதிரி அப்படியே கூட்டம் கூட்டமா இருக்கு. எர்மோன் என்ற ஒரு மிருகம் அங்க நீங்க யூடியூப்ல பாருங்க, முயல் மாதிரி நிறைய வெள்ள வெள்ளேர்னு ஒரு தொட்டு கூட கருப்பு இல்லாத அந்த எர்மோன், அந்த சின்ன குட்டி முயல் மாதிரி, அது பனிக்குள்ள வாசம் செய்கிறது, பனிக்குள்ள தோண்டி உட்கார்ந்துக்கிறது. அதுதான் அதற்கு ஆண்டவர் படைத்தது. ஆனால் அதனுடைய தோல் விலையேற பெற்றது, அதை சாகடிக்க முடியாது, அதுக்கு பிடியும் கொடுக்காது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தோலை லண்டன் பல நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. குளிர்ந்த நாட்டுக்கு எவ்வளோ விலை கொடுத்தனாலும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த எர்மோன் மிருகத்தினுடைய தோல், அந்த வெள்ளையாக புசு புசு புசுன்னு இருக்குல்ல, அது பனியை தாங்குமாமா. இதை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழியை விட்டு போனவுன்னா அசுத்தத்தை அதில் போட்டிருந்தாங்க. அது அந்த பக்கம் இந்த பக்கம் இறைய தேடிட்டு திரும்ப வரும் பொழுது அசுத்தத்தை கண்டு கரையிலேயே நிற்குமாமா, அப்படி வலைய போட்டு பிடிச்சிடுறாங்க. பாருங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த அழுக்கை நான் தொடமாட்டேன், இந்த அசுத்தத்தை தொடமாட்டேன். எவ்வளவு ஒரு மிருகம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களா, நம் எவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். கைகளை விட்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் வைராக்கியம் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். இந்த குணத்தை ஆண்டவராகிய இயேசுகிட்ட பார்க்கலாம். கவுனிங்க, எல்லாம் தடியோடு தீப்பந்தங்களோடு வரும் பொழுது ஆண்டவர் எதிர்ப்படுகிறார், எதிர்ப்பட்டு சொல்கிறார், நான் தானே உங்களுக்கு வேணும், நான் உங்களுக்கு வேணும்னா என் பிள்ளைகள் அத்தனை பேரையும் விட்டு விடுங்கிறார். கையை உயர்த்தி, நம்ம மேலே ஒரு தூசி கூட படவிட மாட்டார். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை குயிக்கா படிச்சுட்டு,
1: அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார்.
0: இயேசு பிரதியுத்தரமாக
1: நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே என்னை தேடுகிறது உண்டானால்
0: இவர்களை போக விடுங்கள், நான் உங்களுக்கு வர்றேன். என்னத்தான உங்களுக்கு அடிக்கணும், நம்ம மேல ஒரு ஈ கூட படவிட மாட்டார். கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க மட்டும் வைராக்கியமா இருந்தா போதும், நற்கிரிகளை செய்ய, சுவிசேஷத்தை சொல்ல, நன்மையை ஓடி ஓடி செய்ய, இந்த சபையை தாங்க, நீங்க எழுப்பிட்டா போதும், உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். கைகளை உயர்த்தி, அல்லேலூயா அல்லேலூயா. 3வது ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். நற்கிரியிலே செய்யும்போது நம் கீழ்ப்படிவு, நற்கிரியெல்லாம் உடனே கீழ்ப்படிஞ்சிடணும். ஆமாம், கீழ்ப்படி தான், சொல்லுங்கள் என் முகத்தை பாருங்கள், கீழ்ப்படி தான் உங்களை மேல்படிக்கு கொண்டு வரும். மேலே போகணும், அங்கே அவர்கிட்ட பேசணும், கீழே நின்றுட்டு இல்லை. ஆமாம், சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் பிரதாப் எங்கே இருக்கிறாரு? ஏம்மா நீங்கள் மேலே போய் பாருங்கள், அவர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாருமே. ஆமாம், கீழே இருந்து கூப்பிட்டா கேட்காது அவருக்கு. நாமளும் ஆமாம், கீழ்ப்படியில் இருந்தால் மேல்படிக்கு போகணும், கையை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க. இன்றைக்கு அந்த வசனம் வாசிமா வாசித்துட்டு நம்ம எல்லாரும்
1: அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள்.
0: கிரியைகளினாலே அவர்களை மறுதலிக்கிறார்கள்.
1: அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள்.
0: அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள்.
1: கீழ்ப்படியாதவர்களும்.
0: கீழ்ப்படியாதவர்களும்.
1: எந்த நற்கிரியையும்
0: எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்களாய் இருக்கிறார்கள். கீழ்ப்படியாதவங்க நற்கிரியை செய்யவே முடியாது. வாய்ட்டு சொல்லுங்க, சொல்லுங்க ஒருவருக்கொருவர். தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்க நற்கிரியை செய்ய முடியாது. உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட முடியாது. நான் சொல்றேன், ஆமா, தொற்கால் குளிப்பாட்டி செண்டு போட்டு அவளை வச்சிருந்தாங்க மேலறையில், ஆனா திடீர்னு எழுந்துட்டா பாருங்க, ஒரு உயிர் மீச்சு அடைந்தான். இதுதான் சபையின் எழுப்புதலின் நாட்கள். கீழ்ப்படிய வேண்டும். ஒரு அருமையான ஒரு மகா வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன் என்று ஒரு தீர்க்க தரிசனம். இது யார்கிட்ட வந்து? ஆபிரகாம் கிட்ட வந்தது. ஆபிரகாம் ஆண்டவர் மெசொப்பொத்தேமியாவிலிருந்து அழைக்கும் பொழுது கையளவு கூட இடம் இல்லை. ஆனா வேதம் சொல்ல அவன் கீழ்ப்படித்ததுனாலே, ஆதியாகமம் புஸ்தகம் 26:4 கத்து கொத்தாய் அவனுக்கு ஆசீர்வதித்தார். வாசி
1: மாட்டாக்குன்னு
0: ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து
1: என்னுடைய
0: கற்பனைகளையும் நியமங்களையும் அவன் கை கொண்டபடினால் அவங்க ஆஸ்தி அவ்வளவு பெருசா இருந்ததாம். அழைக்கும் பொழுது இல்ல, கொஞ்சம் கூட இடம் இல்ல. ஆசிமா டக்குன்னு
1: அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது.
0: பூமி தாங்க கூடாது இருந்தது.
1: அவருடைய ஆஸ்தி
0: ஆஸ்தி மிகவும் மிகுதியாயிருந்தபடிதான். கைகளை உயர்த்துங்க. கீழ்ப்படிதல். சவுலை பார்த்து சொன்னார், அம்மலேக்கிற நீ அழிக்கணும்னு சொன்னா நீ விட்டு விட்டேப்பா. ஆகையினாலே பழியை பார்க்கணும். கீழ்ப்படிதலே உத்தம். கைகளை உயர்த்து, கைகளை தலைக்கு மேல வைங்க. இயேசு கிறிஸ்து தான் கீழ்ப்படிந்தார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். அதனாலதான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அருமையானவர்களே, ஆண்டவரை பாருங்க. இந்த கீழ்ப்படிதல் தான் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார். நம்முடைய வியாதிகளை சுமந்தார். நம்முடைய பாவங்களை சுமந்தார். இனி உங்க வாழ்க்கையிலே சாபம் கிடையாது, பாவம் கிடையாது. நீங்க நீதிமான், நீங்க பரிசுத்தமான், நீங்க நற்கிரியை செய்ய சிருஷ்டிக்கப்பட்டவங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமையும் உங்களை தொடுகிற கை வைத்துங்க. இந்த செய்தி எனக்கு நான் ஏகோபித்த பரிசுத்தாவில நிரம்புங்க. நற்கிரியை செய்ய ஆண்டவர் நம்மளை உருவாக்குவார். கபா கபா கபா கபா. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது. உங்களை உயிர்ப்பிக்கிறார். உங்களை உயிர்ப்பிக்கிறார். உங்க ஆவியை உயிர்ப்பிக்கிறார். உங்க சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார்.
2: அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1:00 AM 5:00 2:00 PM 7:00 3:00 PM 9:00 4:00 PM 6:30 நடைபெறும்.
3: முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம்.
2: சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி 1:00 PM காலை 6:00 PM 2:00 PM 8:00 PM 3:00 PM காலை 10:00 PM நடைபெறும்.
3: வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9:00 வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும்.
2: எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1 தேதி 5:00 AM காலை 10:00 PM நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3 வெள்ளிக்கிழமை காலை 10:00 PM நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
3: ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
2: ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618, 948873284. டிவி நிகழ்ச்சிகள்: நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள்

0: தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஒன்று சாமுவேல் 1:11 மலடியாக இருந்த அன்னாள் மனம் கசிந்து அழுகிறாள். கர்த்தாவே, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும், உமக்கே அர்ப்பணிப்பேன் என்று ஜெபிக்கிறாள். அவள் அர்ப்பணத்தில் தான் சாமுவேல் பிறந்தார். நாமும் நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்போம், அதிசயம் காண்போம்.

0: என்னுடைய ஸ்கூல் மிஸ் சயின்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன். அந்த ஸ்கூல் மிஸ் கூப்பிட்டு என்னை எழுப்பி நிக்க வச்சு சொன்னாங்க, பிற ஒரு கேள்வி. என் ஃபுல் நேம் வந்து டேவிட் ஃப்ராங்க்லின், ஸ்கூல்ல வந்து டேவிட்னு கூப்பிடுவாங்க. சொன்னாங்க, டேவிட் குப்பை பொறுக்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூனா அதுல கூட நீ ஃபெயில் ஆயிடுவானாங்க. எதுக்கு? அன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் அழுதது போல என்னைக்குமே நான் அழுதது இல்லை. வீட்டுக்கு வந்தேன், என் ஷூ எடுத்து நானே அடிச்சுக்கிட்டேன். என்னடா இது, என்ன இது? ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், அப்பா ஒரு பெரிய ஊழியக்காரரு, இப்படி ஒரு அசிங்கமா? தேம்பி தேம்பி அழுவேன், தேம்பி தேம்பி அழுவேன். ஆண்டவரே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. எனக்கு சரியா பேசவோ ஒழுங்கா படிக்கவோ வராத நாட்கள் இருந்தது. சரியா பேசினா ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் திக்கும், தேம்பி தேம்பி அழுவேன். யாருக்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. பாஸ்டரோட பையன், ரொம்ப இருதயத்துல வேதனையோடு இருப்பேன். ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன், 2012 ஆம் ஆண்டு இதே மாதம் தான் அப்பா கூப்பிட்டு சொன்னாரு, என் இருதயத்துல உன்னு தோணுது, உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னாரு. எப்பா, ஒழுங்கா பேசவும் தெரியல, ஒழுங்கா படிக்கவும் தெரியல, எனக்கு தயவு செய்து வேணாம். எங்க அப்பா கேட்கல. ஒரு நாள் திங்கக்கிழமை ஒரு பெரிய பாஸ்டர்ஸ் மீட்டிங் எங்க சர்ச்சில் நடக்குது. எல்லாம் பிளான்லாம் பண்ணிட்டு என் பையனை பாஸ்டர் ஆர்டினேட் பண்ண போறேன்ட்டார். எங்க அப்பா கிட்ட போய் எஞ்சுறேன், பா தயவு செய்து வேண்டாம்ப்பா, தயவு செய்து வேண்டாம்ப்பா, இன்னும் கொஞ்ச நாள் பா. அப்பா இல்ல, எங்க இருதயத்துல கத்தர் வச்சுட்டாரு. அப்பா பிளீஸ் பா. மண்டே மார்னிங் இப்படி ஒரு சர்ச்சு, பெரிய பெரிய ஊழியக்காரங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க பலிபீடத்தில். நான் எங்கடானா வெள்ளை ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டு பின்னாடி ஒரு கும்பலில் உட்காந்துருக்கிறேன். உட்காந்து தேம்பி தேம்பி அழுகிறேன். இப்போ விட்டா கூட அப்படியே பின்னாடி எழும்பி ஓடிடலாம். கண்ணில் த எது கழுகிறேனே தெரியல. எனக்கு வேண்டாம், ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு ஒண்ணுமே வரல. எங்கேயாவது கூப்பிட்டு நிக்க வச்சு என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டா கூட கொஞ்ச நேரத்துல அப்படியே நழுவி ஓடி போயிடுவேன். ஜனங்க எதிர்க்க நிக்கிறதுக்கு அவ்வளோ, ஏன் ஏதாவது கேள்வி கேட்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, அசிங்கப்படுத்து. இந்த ஜனங்களுக்கு நம்மளை அசிங்கப்படுத்துல இருக்கிறத ஒரு சந்தோஷத்தை போல ஜனங்களுக்கு வேற எதுலையும் கிடையாது. கூப்பிட்டு நிக்க வச்சு நம்மளை அசிங்கப்படுத்துறது. ஒரு சிலர் கத்தர் அதுக்குன்னே வச்சிருக்கிறார், அப்பதான் கத்தர் நம்மளை உருவாக்குறார். வசனம் சொல்லுது, சவுல் அற்பமா எண்ணப்பட்டான், கடைசியா பார்த்தா ராஜா ஆயிட்டான். சொல்றேன், யாராவது உன் அற்பமா என்றாங்களா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைன் தட் காட் இஸ் அபவுட் டு லிஃப்ட் யூ. அற்பமா எண்ணப்படுகிற நீ தான் சீக்கிரத்துல உயர்த்தப்படுவாய். அற்பமா எண்ணப்படுகிறது தான் ஒரு பெரிய அடையாளம் கத்தர் உன்னை உயர்த்துவதற்கு. அற்பமா எண்ணப்படும். பின்னாடி அப்பா கூப்பிட்டு அழுகிறேன், எங்கடா பிராங்க்லின் எங்கன்னு அப்பா தேடுறாரு. பின்னாடி அழுது நின்றுக்கிறேன், கூப்பிடறாரு பாடா. அப்பவும் கெஞ்சுறேன், அப்பா வேண்டாம்ப்பா, தயவு செய்து வேணாம்ப்பா ஊழியம். நான் அழுகிறத பார்த்து எங்க அப்பா அழுகிறாரு, டே என்னடா பண்றது, எல்லாம் வந்துட்டாங்க, ஊழியக்காரெல்லாம் நிற்கிறாங்க, வழிபடத்தில் போய் முட்டி போட வைக்கிறாங்க, அழுக கண்ணில் வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஏன் அழுகிறேன், எதுக்கு அழுகிறேனே தெரியல, தேம்பி தேம்பி அழுகிறேன்.
1: சரியா பைபிள் படிக்க தெரியல, சரியா இங்கிலீஷ் படிக்க வரல எனக்கு, ஒரு ஊழியக்காரர் ஒன்று சொல்லி கொடுத்தார், தம்பி சபையில் போய் பலிபீடத்தை பிடிச்சிக்கிட்ட அழு, பலிபீடத்தை பிடிச்சிக்கிட்ட அழு, உன் கண்ணீர் கேட்கப்படும். அந்த வார்த்தை என் காதில் தோணிச்சுக்கிட்டே இருக்கும், ஓடி போவேன். எங்கள் புல்பிட் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அப்போ அந்த ஒரு ஓரத்தில் ஒரு அந்த அந்த முட்டை பிடிச்சிட்டு அழுவேன், ஏசப்பா எதிர்காலமே தெரியலப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா, ஒன்றும் சரியாக வரல ஆண்டவரே, தேம்பி தேம்பி அழுவேன். ஒரு நாள் ஒன்று வந்துச்சு, ஒரு வெளியூரில் ஒரு சர்ச்சுக்கு, அமெரிக்கன் சர்ச்சுக்கு ஒரு வர்ஷிப் பாஸ்டராக வரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த கடையில் கொஞ்சம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டேன் நான், நான் சொன்னேன் நான் வரேன், 2015 நான் வரேன்னு சொல்லிட்டு போனேன். இன்டர்வியூக்கு போனேன், அமெரிக்கன் இன்டர்வியூ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முதல் தடவை என்னை பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னுட்டாங்க, உனக்கு வாய்ப்பு இல்லைப்பா, உனக்கு ஒன்றுமே இல்லை. ஐ வாஸ் ரிஜெக்டட். 2016 அந்த பாஸ்டர் திரும்ப கூப்பிட்டாரு, நீ வந்து எங்கள் கூட ஊழியம் செய்றியானார். நான் சொன்னேன் நான் வர்றதுக்கு ஆசை, இவங்க வீசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மூணு காரியம் என்னென்னா, சரியான பெரிய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லி சொல்லிட்டாங்க, உனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 2016 திரும்பவும் நல்லா ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது வீசா கொடுங்கப்பா, இதுலையாவது ஒரு உயர்வை பார்க்கட்டும், எங்கே போனாலும் தோல்வியாகவே இருக்கு ஆண்டவரே, எங்கே போனாலும் அசிங்கமாகவே இருக்கு சொல்லிட்டு நல்லா ஜோம் பண்ணிட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறாரு, ஏ இந்த முறை கிடச்சிடும் அப்படின்றார். ஏன் இருதயத்தில் மனசு சொல்லுது 99% உனக்கு வீசா கிடைக்காது இந்த முறை, அங்கெல்லாம் அம்மே நீ இங்கேயே ஊழியம் செய்ய மாட்டேங்கிற, அங்கே என்னத்தை போய் நீ ஊழியம் செய்ய மாட்டேங்கிற, ஊழியம் செய்ய போகிறேன்னு என் மனசு சொல்லுது. போய் 2016 நிறைய ஜபம்லாம் பண்ணிட்டு போய் நிற்கிறேன், 99% தெரியும் எனக்கு நான் ஃபெயில் ஆகிடுவேன் இந்த இன்டர்வியூவில். போய் நிற்கிறேன், என் எதிர்க்கு போகிறவன் எல்லாருமே ஃபெயில், ரிஜெக்டட், யுவர் விசா இஸ் ரிஜெக்டட், யுவர் விசா இஸ் ரிஜெக்டட், யுவர் விசா இஸ் ரிஜெக்டட்னே வருது. நான் போய் லைனில் நிற்கிறேன், கர்த்தருடைய பலிபீடத்திலேருந்து நான் நின்று சொல்கிறேன், மிகைப்படுத்தி சொல்லலை, பொய் ஒன்றும் சொல்லலை, என் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு, நம்புறீங்களோ இல்லையோ, பாஸ்போர்ட்டை கொடுத்த அடுத்த நிமிஷத்துலேருந்து என்ன அறியாமலே அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் மனசுக்குள்ளலாம் இல்லை, சத்தம். எனக்கா ஒரு பக்கம் அசிங்கமாக இருக்குது, வெள்ளக்காரெல்லாம் சுற்றி நிற்கிறான், பின்னாடி இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறான், ஐயோ கேட்குறான், ஆண்டவரே இது வர இடமோ இல்லை, இது நீங்கள் வர நேரமோ இல்லை, காலையில் வீட்டில் ஜோம் பண்ண அப்பயாவது நீங்கள் இறங்கியிருக்கலாம், எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே பெருசாக வந்ததில்லை. என அந்த லேடி, அமெரிக்கன் லேடி பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு கண்ணை மூடி சிரிக்குது, அதுக்கு தெரிஞ்சிச்சு இவன் ஏதோ கிறுக்கு போல இருக்கு. நீங்கள் சத்தம் துள்ளி தான் குதிக்கலை, மற்றபடி ரொம்ப அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அவங்க ரெண்டு மூணு கேள்வி கேட்டாங்க, நம்ம பதிலா அந்நிய பாஷையில தான் ரெண்டு மூணு வார்த்தைகள் வாயில இருந்து வந்து சொல்லிட்டு முடிச்சேன். அந்த லேடி உள்ள பாஸ்போர்ட் எடுத்து போச்சு, திரும்ப வந்துச்சு, வந்து சொல்லுச்சு, யுவர் விசா இஸ் அப்ரூவ்ட், யூ மேட் கோ அப்படின்னு, உனக்கு விசா கிடைச்சிச்சு நீ போ. எனக்கு என்னன்னா மனசுல, உனக்கு கிடைக்கல நீ போ அப்படி, இப்போ நான் கேட்குறேன் பாஸ்போர்ட்டை கொடுங்க நான் போயிடுறேன், ஏ யுவர் விசா இஸ் அப்ரூவ்ட் யூ மேட் கோ அப்படின்னு. வெளியில் வர பின்னாடி இருந்து சிரிச்சவன் தட்டி கேட்குறான், எதையோ ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தல, கொஞ்சம் சொல்லு, நானும் சொல்லி விசா வாங்கிக்கிறேன். அன்னைக்கு கத்தரிய வாழ்க்கையை மாற்றினான், அபிஷேக முகங்களை முறிக்க ஆரம்பித்தது. அமெரிக்காவுக்கு போறேன், திரும்பவும் சொல்றேன், பெரிய ஞானம் ஒண்ணுமே இல்லை, பலிபீடத்தை பிடிச்சாலும் ஐயா இன்னைக்கு நிற்கிற என்ன சரளமாக இங்கிலீஷ் பைபிள் படிக்க கத்துற உதவி செய்தார். அங்கே போய் நின்று இங்கிலீஷில் தைரியமாய் பேச கத்துற எனக்கு உதவி செய்தார். ரெண்டு பைபிளையும் மாறி மாறி படிக்க கத்துற எனக்கு உதவி செய்தார். ஜபம் காரியங்களை மாற்றும், ஜபம் காரியங்களை மாற்றும்.
0: வாலிப நாட்களில் நல்லா முழங்கால் படிடுங்க. முழங்கால் படிட்டு ஜெபிங்க. நின்றுக்கிட்டு ஜெபிக்கிறது, படுத்துக்கிட்டு ஜெபிக்கிறது, வண்டி ஓட்டுறப்ப ஜெபம் பண்ணுறது, பாட்டு கேட்டுக்கிட்டே ஜெபம் பண்ணுறது, தட் இஸ் ஓகே, லெட் தட் பி அ சைட். முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது அரை மணி நேரமாவது நேர் முழங்காலில் நின்று பழகுங்க. எப்படி நான் சொல்லித்தரேன், நமக்கு எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல, 15 minutes டைம் ஸ்டாப்பர் டைம் வச்சுங்க. 15 நிமிஷம் ஸ்டாப்பர் டைம் வச்சு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த 15 நிமிஷம் நான் முழங்காலில் தான் நிற்பேன். உனக்குள்ளேயே ஒரு தீர்மானத்தை வை, அது காலையோ மாலையோ ஏதோ ஒரு டைம், இல்லை 10 நிமிஷம் ஒரு ஸ்டாப் டைம் வை, வச்சுட்டு முழங்கால் படிட்டு ஆண்டவரே வாயில வருதெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம். ஆனா அந்த 15 நிமிஷம் என்ன நடந்தாலும் சரி முழங்கால்ல இருந்து எழும்பாத, முழங்கால நின்று நல்லா ஜெபிங்க. காலையில முடிஞ்சுதா, சாயங்காலம் திரும்ப ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ இருதயத்துல தீர்மானம் பண்ணிட்டு ஸ்டாப் டைமை வச்சுக்கிட்டு அந்த டைமை வச்சு இந்த 15 நிமிஷம் முழங்கால்ல இருந்து எழுந்திருக்கவே மாட்டேன். இருதயத்துல தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க. ஜெபம் காரியங்களை மாற்றும். ஜெபிக்க ஜெபிக்க உன் எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Prayer can change anything. Never stop praying. வாலிப நாட்களில் செய்யக்கூடிய ஒரு 3 காரியங்கள் தெரியுமா? வாலிப நாட்களில் நிறைய உபவாசம் எடுக்கலாம். இந்த வாலிப நாட்கள்ல தான் நிறைய ஃபாஸ்ட் பண்ண முடியும். 2 வேளை 3 வேளை சாப்பிடாம இருந்தா நம்ம ஒண்ணு செத்து போக போறது இல்ல. வாலிப நாட்களில் நல்ல உபவாசம் எடுங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் 2 வேளை உணவை தவிர்த்து முழங்கால் படிட்டு ஆண்டவரே உன்னை அமெரிக்காக்கு ஆப்பிரிக்காக்கெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உங்களோட கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ உங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. தயவு செஞ்சு உங்க குடும்பத்துல உங்க அப்பா அம்மாவுக்கு இருந்த சாபங்கள் நம்மை தொடரவே கூடாது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கலாம், உங்க குடும்பத்துல கர்த்தர் அது வராமல் தடுப்பா. ஆமேன்னு சொல்லுங்க. வாக்கில திறந்து fast and pray. fast பண்ணுங்க. இந்த 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நம்மளால உபவாசம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். தலை சுத்தம், முழங்கால் வலிக்கும், மாத்திரை போட வேண்டியது இருக்கும். எப்ப பாஸ்டர் உபவாசம் எடுக்கலாம்? இந்த வாலிப நாட்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு உபவாசம் எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எடுங்க. அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு வேளையாவது உணவை தவிர்த்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எஸ்தரை குறித்து வசனம் சொல்லுகிறது, நானும் என் தாதிமார்களும் 3 நாட்கள் உபவாசம் எடுப்போம். ராஜாத்தி அவள் ராஜ மேன்மையில் இருந்து அவள் she fasted and she prayed, and what was the result? God changed those things. கர்த்தர் அந்த காரியங்களை மாற்றுவார். நீ பாவத்தில் இருந்தாலும் சரி உபவாசம் இருந்து ஜோமன், ஆண்டவரே இந்த பாவத்தில் இருந்து என்ன விடுதலையாக்குங்க. Fasting and prayer is very very important in youngster's life. ஜெபி. கறி மீன் எப்போ வேணா சாப்பிடலாம், ஒன்னும் நம்மளை விட்டு ஓடி போக போறது இல்ல. பிரியாணியோ சாப்பாடோ அழிந்து போற பொருள் இல்ல. ஆனா இந்த வாலிப நாட்கள் நாளாக நாளாக மறைகிறது. These days better fast and pray. வசனம் சொல்லுது ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான் ஒரு சில சாப பிசாசுகள் நம்ம வாழ்க்கையை விட்டு ஓடும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. வாலிப நாட்கள்ல தயவு செய்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில என் ஆண்டவர் ஓரளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்னா மன தாழ்மையோடு சொல்கிறேன். எனக்கு வேற வழி தெரியும். நான் தான் சொன்னேன்ல, ஒன்றும் பெருசா ஞானம் இல்லை, பெரிய படிப்பறிவு இல்லை, ஒன்று ஒன்று தான் தெரியும். உபவாசம் இருந்து பலிபிடத்துல வந்து அழுதுகிட்டே இருப்பேன். இயேசுவே என்னை உயர்த்தி விடுகிறதற்கு உங்களால மட்டும்தான் பா முடியும். மேன்மைப்படுத்துகிறது 2:1 நாளாகும். இந்த வசனத்தை வாசிங்க. நான் உடனே பாயிண்ட் மாதிரி சொல்லல, ஆனா இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்க இருதயத்துல கர்த்தர் வைக்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த இடத்தை விட்டு போகும்போது அடுத்த வருடத்துல உன்னுடைய வாழ்க்கை மேன்மை அடைய வேண்டும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. 1 நாளாகமும் 29 அதிகாரம் 1 நாளாகமும் 29 அதிகாரம் கடைசி 12 வசனம். எல்லாருமே சேர்ந்து சத்தமா வாசிக்கலாமா? எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. சொல்லுங்க என்ன பார்த்து என்ன என்ன ஒரு நிமிஷம் பாருங்க. யார் பணக்காரரா மாற்றுவா? யாரு சொல்லுங்க? வாய்களை திறந்து வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ வாழ்க்கையில மேன்மை அடையணும்னா கத்தரால மட்டும்தான் முடியும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சபைக்குள்ள கையை உயர், வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லணும். தேவன் தங்குகிற இடம் இது. We respect God. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும் ஆண்டவரே. Nothing is wrong in praying like this. வசனம் தாவீது சொல்றாரு, கடைசி நாட்களிலே தாவீது சொல்லுகிற வார்த்தை ஐஸ்வர்யமும், இரண்டாவது வார்த்தை என்ன சொல்லுது? ஹானர், கனம். கர்த்தர் கொடுக்கிறார் ஐஸ்வர்யமும் கனமும், உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எல்லாரும் அந்த கடைசி வார்த்தையை சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். யாராயிருந்தாலும், யாராயிருந்தாலும் அவர் உயர்த்துவார், அவர் உயர்த்துவார். அதற்கு ஒரு பெரிய சாட்சி இந்த சபையின் ஊழியக்காரர். எவராயிருந்தாலும் மனுஷன் தள்ளி விடுறான் சார், சார் அந்தஸ்தை பார்த்து பழகிறான் சார், மனுஷன் ஸ்டேட்டஸ் பார்த்து பழகிறான். அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காத. வெள்ளையா இருந்தா வந்து பேசுறான், கார் வச்சிருந்தா வந்து பேசுறான், பைக் வச்சிருந்தா வந்து பேசுறான், நல்ல வேலையில

நான் உயர்ந்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் இயேசு மாத்திரம்தான். இன்னைக்கு சொல்றேன், அடுத்த வாலிபர் கூட்டத்தில் நீ உயர்த்தப்படுவதற்கு இயேசு மாத்திரம்தான் காரணமா இருப்பார். சம்டைம்ஸ் ஒரு சில உதவிகளை கர்த்தரே தடுப்பார். காரணம் என்ன தெரியுமா? மனுஷன் உன்னை உயர்த்தினான் சொல்லக்கூடாது, கர்த்தர் உன்னை உயர்த்தினார் சொல்லணும். Some doors will be closed. அது கர்த்தரே அடைப்பார். மேன்மை கர்த்தருக்கு மட்டும்தான் வரும். கையை உயர்த்தி சொல்லுங்க, டு காட் பி த க்ளோரி. மற்றதெல்லாம் ரொம்ப சளி. கையை உயர்த்தி சொல்லுங்க, டு காட் பி த க்ளோரி. கத்துக்கிட்டாச்சு இல்ல? இப்ப ரெண்டு கையை உயர்த்தி, நான் சும்மாவே விட மாட்டேன். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, டு காட் பி த க்ளோரி. டு காட் பி த க்ளோரி. சொல்லுங்க, தேவ நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, தேவ நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்க சபையில வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஜபம், நீங்க செய்யறீங்களா? ஒவ்வொரு நாளும் இதை செய்யுங்க, கத்தர் நிச்சயமா உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். கையை உயர்த்துங்க, நல்லா ரெண்டு கையை உயர்த்தணும். அடுத்த முறை நீங்க சொல்ல போறீங்க, தயவு செய்து இவரை கூப்பிட்டுறாது, கை கல்லாம் வலிக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் தாழ்மையா இருப்பேன், என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் சபையில பணிவிடை செய்வேன், நான் என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் உமக்கு ஊழியம் செய்வேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தை செஞ்சுப்பார், உன்னுடைய வாழ்க்கை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். நிறைய பேருக்கு உயர்வு வந்த உடனே பெருமை வந்துடுது, ஜபத்துக்கு வர்றதில்ல, கர்த்தரை தேடுறதில்ல. கர்த்தர் நம்மளை நம்பணும். ஒவ்வொரு நாளும் சொல்ல, ஆண்டவரே இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சுன்னா நான் தாழ்மையா இருப்பேன், நம்புங்க. ஆண்டவரே இந்த வேலை கிடைச்சதுன்னா சபையில நான் ஊழியம் செய்வேன், நம்புங்க. எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சார் சார். என்ன படிப்படியா நான் சொல்ற, கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஓவர் நைட்ல எல்லாம் ஒண்ணுமே செஞ்சு பெரிய ஒரு சில காரியங்கள் நடக்குது, ஆனால் வாலிப நாட்கள்ல கர்த்தர் படிப்படியா தான் நம்மளை உயர்த்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் உயர்வு வரும், படிப்படியா தான் கர்த்தர் உயர்த்துவாரு. எந்த ஒரு பெரிய ஊழியக்காரரையும் யாரையும் எடுத்து பாருங்க, அவங்க வாழ்க்கையில மேன்மை வந்தது படிப்படியா தான் வரும். வித ஒரே நாள் முளைக்காது, கண்ணீரோடு விதைக்கப்படுகிற விதை. It takes several years, but remember something, seed never dies. விதைகள் மரித்து போவதில்லை. ஜபம் விதைக்கோப்பாய் வசனம் சொல்கிறது. ஜபம் எதற்கு ஒப்பிடுறாங்க? பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு போறோம், ஒருவேளை இன்னைக்கு பலன் வராம இருக்கலாம், 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த விதை விழுந்த இடத்துல மழை பெஞ்சிச்சுன்னா முளைக்க ஆரம்பிக்கும். So the prayer never dies. Vida jabam vidai koppidranga potittu poidrom namma pala varshathukku apuram madaye varala ana andha vida saagave illa vida saagadhu upavasa jabam marithu pogadhu mulangal padittu vaaliba naatkalile nee kannir vittu jebikkira jabangal veen pogadhu veen pogadhu kathar arubadai kodupar pakkathila paathu sollunga nichayama oru naal palan varum. என்ன பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா கர்த்தர் பலன் கொடுப்பார், நிச்சயமா கர்த்தர் பலன் கொடுப்பார். உபவாசம் இருந்து நிறைய ஜெபிக்கணும். வாலிப நாட்கள்ல தான் இதை செய்ய முடியும். ரெண்டாவது, வாலிப நாட்கள்ல கடவுளுக்கு நிறைய கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு இப்பதான் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. I never mention how much to give. ஒரு நாளும் எங்க சபையிலே கூட எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன். இட் இஸ் அப் டு யூ. நிறைய கொடுக்கலாம், ஊழியத்திற்கு நிறைய நிறைய கமிட்மெண்ட்ஸ் இல்லையா நமக்கு? கவனிங்க, என் சபையை போல நான் நேசிச்சு சொல்றேன், வாலிப நாட்களில் நம்ம தாய் தகப்பனை நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே, யூ ஹானர் தெம். அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். அவங்க நம்மளை மனதார பிளஸ் பண்ணணும். என் பிள்ளை நீ ஆசீர்வாதமாக இருடான்னு சொல்லணும். அது பல கோடிகளுக்கு சமம். பெற்றோருக்கு கொடுங்க, சபைக்கு தேவ ஊழியத்திற்கு கொடுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். மூன்றாவது, வாலிப நாட்கள்ல நிறைய ஊழியம் செய்யலாம்.

இப்போ நாட்களில் என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன். ஏசப்பாவுக்காக ஓடலாம், ஏசப்பாவுக்காக நிற்கலாம். வாலிப நாட்களில் நின்று பார், கத்தர் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். வெளிநாட்டுக்கு போனேன், அந்த ஒரு சபையில் வர்ஷிப் பாஸ்டராக இருந்தேன் ஒரு அமெரிக்கன் சர்ச்சில். ஏசப்பாவை ரொம்ப பிடிச்சிக்க ஆரம்பித்தேன். காலையில் எழுந்துப்பேன், எழுந்து என் இருதயத்திலே நான் ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டேன். என்ன தீர்மானம்னா, சங்கீதம் 119 அதிகாரத்தை எடுக்க வேணாம், முழங்கால் படிட்டு வாசிச்சிட்ட பிறகுதான் என் ஃபோனை கையில் எடுப்பேன். வெளிநாட்டில் இருக்கிறப்போ அங்கே 10 மணி ஆயிடுச்சுன்னா இங்கே 11 மணிக்கிட்ட ஆகிடும். காலையில் சீக்கிரமாக எழுந்துப்பேன், ஏன்னா இங்கே ஃபோன் பண்ண அப்பா அம்மாவுக்கு. எழுந்து டக்கு டக்குன்னு ப்ரெஷ் எல்லாம் பண்ணிட்டு முழங்கால் படிட்டு 119 சங்கீதம் முழங்கால நின்று வாசிப்பேன். நடுவுல நடுவுல அதுக்கு 10 வசனத்துக்கு கேப் இருக்கும், அந்த நடுவுல நடுவுல என் பைபிள்ல பிரேயர் பாயிண்ட்ஸ் எழுதிப்பேன். இந்த 10 முடிச்ச பிறகு இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணு, அடுத்த 10 முடிச்ச பிறகு இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. இப்படிதான் படிப்படியா என் ஜப வாழ்க்கையை நான் உயர்த்திக்கிட்ட முயற்சி பண்ணு. முழங்கால் படிடுவேன் காலையில், ஏன் என் கிட்ட பெருசா எதுவுமே இல்லை ஏசப்பா உங்களை தவிர. என் வாயிலிருந்து இந்த வார்த்தை வராத நாட்களே இல்லை. முழங்கால் படிடுவேன். சில நாட்கள் முழங்கால் இருந்து ரத்தம் கூட வந்திருக்கு. ஐயோ, ரத்தம் வர்றதுக்காக நமக்கு அவரை தவிர வேற யாருமே இல்லையே, அவரை விட்டா எங்க போறது. நான் பேசிக்கா ரொம்ப கூச்சப்படுவேன், யார்கிட்டயாவது ஒரு டம்ளர் தண்ணி கேட்க கூட எனக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா எது இருந்தாலும் ஏசப்பா கிட்ட மட்டும்தான் கேட்பேன். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன சேஃப்டி பின், எது வேணாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர், நீங்க எனக்கு தாங்கப்பா, நீங்க தாங்கப்பா. கத்தர் அப்படியே படிப்படியாக உயர்த்தினார். ஒரு ஊழியத்துக்கு போறேன், ஊழியத்தில் போய் ஒரு சின்ன ஒரு சபை, ஒரு வீட்டு ஜபம் உட்காந்து ஊழியம் செய்யறேன். ஊழியம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அந்த ஹவுஸ் ஓனர் உங்ககிட்ட ஜோம் பண்ணிக்கணும்னு வராங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. சரி வர சொல்லுங்க. நல்லா குண்டா பொட்டெல்லாம் வச்சுட்டு ஹவுஸ் ஓனர் வராங்க. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். பார்த்தா நம்மளை குப்பை எடுக்கிறதுக்கு இன்டர்வியூன்னு சொன்னாங்களே அந்த மிஸ் வராங்க. பக்குன்னு எனக்கு இப்பவும் ஸ்கூல் மிஸ் எங்கேயாவது பார்த்தா நமக்கு அப்படியே பக்கு பக்கு. இப்பவும் எக்ஸாம் அப்படின்னா லைட்டா ஒரு ஃபியர் நமக்கு லைட்டா இருக்குது. வந்து என்னை பார்த்து சொன்னாங்க, டேவிட் ஐ சி எ மிராக்கிள் அப்படின்னாங்க. எனக்கு கை காமிச்சு சொன்னாங்க, நான் ஒரு அதிசயத்தை பாக்குறேன்டா. நீங்களா இப்படி சொல்றீங்க, அப்ப கூட எங்க அடிச்சுட போறாங்கன்ற அந்த ஒரு பயம். டேவிட் ஐ சி எ மிராக்கிள், ஐ நோ டேவிட் who cannot talk, I know a David who cannot read, but I see a miracle. பேசிட்டு அவங்க நல்லா தாட்டையா இருப்பாங்க. என்ன தெரியுமா பண்ணாங்க, எனக்காக ஜோம் பண்ணாங்க. நான் ஜோம் பண்ற மிஸ் டக்குன்னு எனக்கு முன்னாடி முழங்கால் படிட்டாங்க. எனக்கு எனக்கு கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி பயங்கரமா வர ஆரம்பிச்சு. மிஸ் நான் சொல்றேன், எழும்பி நில்லுங்க மிஸ், நீங்க போய் எனக்கு முன்னாடி முழங்கால் படிடலாமா? நோ நோ நோ, யூ ஆர் அ மேன் ஆஃப் காட், யூ ஆர் அ மேன் ஆஃப் காட். மிஸ் ஜோ, அவங்க என் கையை எடுத்து அவங்க தலை மேல வச்சுக்கிட்டு யூ பிளஸ் மீன்றாங்க. டே, இந்த வாய் தாண்டா என்ன சொல்லுச்சு, குப்பை பொறுக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுச்சு. எவரையும் மேன்மைப்படுத்தவும், எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஊழியத்தில் போய் பைபிள் காலேஜ் டிகிரி எல்லாம் முடிச்சேன், அதனால படிக்காம இருந்தா உயர்ந்திடலாம்னு நினைச்சிடாதீங்க. தயவு செய்து நல்லா படிக்கணும். சரி, ஒரு
பாஸ்டர், பாஸ்டர் நீங்க போன பிறகு நிறைய பேர் வந்து ஊழியம் செய்யறன்னு வந்து நிக்கிறான். ஏண்டா அவர் படிக்காம உயர்ந்தார்ல என்ன, டேய் நான் நல்லா படிச்சு முடிச்சுட்டேன்டா.

0: பலிபீடத்தை பிடிச்சி அழுவேன் பாஸ்டர்னு ஒருத்தர் ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னேன்ல, உங்க பாஸ்டர் தான் இந்த சபை பாஸ்டர், பாஸ்டர் பென்ஸ் தான் எனக்கு சொல்லி கொடுத்தார் 2009 நினைக்கிறேன் சொல்லுவாங்க. அப்ப பேர் அப்ப பிராங்க்லின், இப்படிதான் அழுவேன். இப்போ நான் பிடிச்சிக்கிட்டேன், ஓ இப்படி கூட பண்ணலாமோ. அவங்க இப்போதான் தெரியுது இந்த புல்பிட் சின்னதாகுது, இதை பிடிச்சிக்கலாம், எங்க புல்பிட் பெருசாகுது, அதை எங்க போய் ஃபுல்லா பிடிக்கிறது. இயேசுவை பிடிச்சுங்க, இயேசுவை பிடிச்சுங்க, இயேசுவை பிடிச்சுங்க. படிக்க சொல்லி கொடுப்பாரு, இங்கிலீஷ் பேச சொல்லி கொடுப்பாரு இயேசப்பா. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் என்னன்னா, இங்கிலீஷ் பேச வரல, இங்கிலீஷ் படிக்க வரல, இங்கிலீஷ் எழுத வரல. ஜீவனுள்ள சாட்சி நான் நிக்கிறேன், இயேசுவை பிடிச்சுக்கோ, மேன்மைப்படுத்தி உயர்த்தி மாறோரோ. யூ ஷுட் பி நோன் பை த பிரசன்ஸ் ஆஃப் காட். இவன் கர்த்தருடையவன் சொல்லணும், இவள் கர்த்தருடையவன் பேர் வாங்க.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ்

எங்களை முழுமையாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை வணங்குவீராக, மாற்றுவீராக.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒரு மேலாக மனுஷன் பாக்கியவான். என்றைக்கு ஆராதனையை ருசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த ஆராதனையின் மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ அறியாதவனுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு அறியாத காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா?

ஆராதிக்கிற நம்முடைய தேவனுக்கு நல்ல ஒரு பெயர் இருக்கிறது, நிறைவானவர். ஆமென். நிறைவானவர் வரும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு குறைவை நிறைவாக்குகிறவர். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே பல குறைவுகளோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீங்களா? இந்த குறைவுகள் எப்பொழுது மாறும் என்று கேட்கிறீர்களா? இன்றைக்கு தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே உன் குறைவெல்லாம் நிறைவாக மாற்றப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அப்படி ஆண்டவர் நிறைவானவர். கரங்களை உயர்த்தி அப்படியே

the same. I don't need

போகிறது. வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றி, பாழானதை பயிர் நிலமாய் மாற்றி, சுகவீனத்தை சுகமாய் மாற்றி, உன்னை சந்தோஷப்படுத்தும்படிக்கு என் ஆண்டவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காணப்போகிறீர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். மாணவர்களே, நம் ஆராதிக்கிற தேவன் மதுரமானவர், இனிமையானவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய அன்பு இந்த உலகத்தில் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு நம்மை விட்டு விலகாததா இருக்கிறது. இந்த உலகத்தில் தாயின் அன்பை பார்க்கிலும், தகப்பனின் அன்பை பார்க்கிலும் ஆண்டவருடைய அன்பு நம்ம மேல அதிகமா இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. பாருங்கள், சேர்ந்து ஆடப்போகிறோம். ஆண்டவரே, நாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையும் கூட. பருக பருக தெவிட்டாத திராட்சரசம் போல அப்படிங்கிற ஒரு பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.

இந்த உலகத்தில் யார் உண்டு? இயேசுவை போல நம்மை நடத்த யார் உண்டு? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை எல்லாம் வெளிச்சமாக்கினவர் அவர்தானே. ஊனலை செவையாக்கினவர் அவர்தானே. கரடு முரடானவைகளை சரிப்படுத்தினது அவர்தானே. உம்மை போல இந்த உலகத்தில் யார் உண்டு ஆண்டவரே? பாவத்தெல்லாம் ரத்தத்தினால கழுவினீரே, எங்க சாபத்தெல்லாம் தலையில சுமந்து தீர்த்திரே ஆண்டவரே. உம்மை போல யாரு உண்டப்பா?

0: நம்மை அறிந்த தெய்வம், நம்மை புரிந்த தெய்வம் ஒரு நாளும் அப்படியே நடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய், ஜெயத்தின் நாளாய், வெற்றியின் நாளாய் கர்த்தர் உங்களை மாற்றி தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: நான் அடிக்கடி இவ்வளவு நேரம் ஜபத்திலே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன்.
2: I just finished the message in the worship.
1: Hallelujah. கண்ணை திறந்து பிரசங்கம் பண்ணாலும் ஒண்ணுதான், கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்ணாலும் ஒண்ணுதான்.
2: It is both are equal when we
1: Hallelujah.
2: open the eye and preach.
1: உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி கொடுத்தாச்சு.
2: I have given the message.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நான் ஒன்னு கதை சொல்லல.
2: I didn't tell any story.
1: ஜோக் அடிக்கல.
2: No joke.
1: ஒரு ரெண்டு கதை சொல்லி ரெண்டு ஜோக் அடிச்சா கொஞ்சம் பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசினாரு.
2: If I tell some story and joke and
1: you அது மாதிரி இங்க என்டர்டெயின்மென்ட்காக இது இடம் இல்ல.
2: No entertainment here.
1: இது ஜீவனுள்ள தேவனுடைய சபை.
2: This is the church of the living God.
1: சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கக்கூடியது.
2: It is the church.
1: மறுபடியும் சொல்கிறேன்.
2: I repeat it.
1: இந்த இடத்துல வந்து சும்மா கல்யாணம், பிறந்த நாள்,
2: marriage,
1: எல்லாம் ஏதாவது வீட்டு கூட்டம் நடத்தணும்,
2: சோத்ர
1: கூட்டம்,
2: பிரைசிங்
1: மீட்டிங், இது செய்யணும், அது செய்யணும், ஃபங்க்ஷன் நடத்தணும், அதுக்காக இந்த சர்ச்சில் அப்படி ஒண்டிட்டு இருக்கிறதெல்லாம் அருவறுப்பானது.
2: Then it is abomination before God.
1: அது கர்த்தருக்கு அருவறுப்பானது.
2: It is abomination before God.
1: சத்தியத்துக்காக நீ வருவியா? ஆனால்
2: if you don't
1: அதுக்கு மாத்திரம் தான் இங்க முக்கியத்துவம்.
2: Only priority for the truth.
1: நீ சத்தியத்தை கேட்கணும்.
2: You have to listen to the truth.
1: சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்.
2: You have to commit for the truth.
1: அதுவும் கேட்டுட்டு உன் இஷ்டப்படி போகக்கூடாது.
2: You should not go away by hearing.
1: இல்லையா, இந்த சத்தியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நிறைய சர்ச் இருக்குதுன்னு சொல்றவங்க வேற வேற சர்ச்சுக்கு நீங்க போகலாம். நிறைய பேர் போயிட்டாங்க.
2: And many they left the church.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நிறைய பேர் போயிட்டாங்க, நீங்களும் போலாம்.
2: And many left, you can also go.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: சத்தியத்துக்கு கீழ் படிக்கிற ஒரு 5 பேர், 10 பேர் இருந்தா போதும்.
2: Even 5 or 10 enough those who obey to the truth.
1: தாழ்மை சிந்தையுள்ளவர்கள்,
2: the mind of humbleness,
1: சிந்தையுள்ளவர்கள்,
2: the mind of Christ,
1: ஆவியான ஆவிக்குரியவர்கள்,
2: the spiritual people,
1: சபையில இருக்கணும்.
2: You should be in the church.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: சும்மா மாம்சத்துக்காக இங்க வந்து
2: for the flesh sake
1: போற ஜனங்க மாய்மாலமான வேஷம் போடுறது,
2: the hypocrite way,
1: இதெல்லாம் கர்த்தருக்கு அருவறுப்பானது.
2: It is abomination before God.
1: பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறீங்க.
2: You are grieving the Holy
1: Spirit. பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க.
2: Don't grieve the Holy Spirit.
1: நான் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது அவரே உனக்கு விரோதமாக எதிர்த்து யுத்தம் பண்ணுவாராம்.
2: When you resist the Holy Spirit, he will fight against you.
1: ஜாக்கிரதையா இருக்கணும்.
2: We have to be careful.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது
2: When you come to the presence of the Lord,
1: ஒரு தீர்மானம்,
2: have the determination,
1: ஆண்டவரே நான் இங்கே சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு
2: let me obey to the
1: உண்மை உத்தமமான விசுவாசியா இருக்க விரும்பறேன்.
2: I want to be faithful,
1: கூட இருந்துகிட்டே
2: being with
1: முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு,
2: doing rebelliousness,
1: கீழ்ப்படியாம இருந்துகிட்டு,
2: disobeying,
1: இஷ்டப்படி வாழ்ந்துகிட்டு,
2: living as
1: உன் இஷ்டப்படி நடந்துகிட்டு,
2: living as you like
1: இருப்பாயானால் அது கர்த்தருக்கு நீ கணக்கு, எனக்கு இல்ல, எனக்கு யாரும் பயப்பட வேண்டாம்.
2: Then you can give the account. கர்த்தர் எல்லாத்தையும்
1: பார்த்துட்டு இருக்கார்.
2: The Lord is looking at.
1: அவருக்கு தான் நீ கணக்கு கொடுக்கணும்.
2: You have to give account to him.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நான் சொல்ல வேண்டிய கடமையெல்லாம் சொல்லிடுறேன் உங்களுக்கு.
2: And I tell everything for you.
1: அதனால கர்த்தருக்கு பயந்து நடங்க.
2: Fear unto the Lord.
1: Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை.
2: To the word of God.
1: ஸ்தோத்திரம். நீ காலையில நல்ல பிரசங்கம் உங்களுக்கு கொடுத்தாச்சு.
2: Given a message.
1: Hallelujah.
2: In the morning.
1: Amen.
2: Amen.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Thank you Lord.
2: Thank you Lord.
1: எத்தனை பேர் கவனிச்சீங்க பிரசங்கத்தை?
2: How many of you listened to the message?
1: கவனிச்சீங்களா இல்லையா?
2: Did you listen?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இந்த இடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய செய்தி தான்.
2: Each and every word from here it is the message of God.
1: சும்மா வீண் வார்த்தை பேசுறது இல்ல.
2: No vain word.
1: தேவ செய்தி.
2: God's message.
1: கர்த்தர் சொல்றத தான் நம்ம சொல்றோம்.
2: We tell whatever the Lord tells.
1: எங்க இஷ்டமா எதுவும் பேசுறது இல்ல.
2: We are not talking as we like.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God,
1: இந்த கால வேளையிலே,
2: In this morning.
1: Amen.
2: Amen.
1: கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.
2: The word of God says.
1: லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:47 வாசிக்கும் பொழுது,
2: Luke 12:47.
1: தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல், அவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்க அநேக அடிகள் அடிக்கப்படுவான்.
2: And those who
1: சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராதவன்,
2: those who are not prepared by knowing the will and he will be beaten.
1: சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராதவன்,
2: knew his Lord's will and prepared not himself.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: Dear children of God,
1: ஆண்டவரை சந்திக்கணும்னா ஒரு ஆயத்தம் இருக்கணும்.
2: There must be a preparation to meet Jesus.
1: ஆயத்தம் இல்லாம யாரும் ஆண்டவரை சந்திக்க முடியாது.
2: Without preparation you cannot meet God.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நீ போற வேலைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் கண்ணாடி முன்னால நின்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அலங்கரிச்சுட்டு போறீங்க.
2: You are dressing up at 1 hour before the mirror and go to the
1: ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு எப்படிப்பட்ட பரிசுத்த அலங்காரம் தேவை.
2: What a preparation is necessary to meet our God.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா வந்திருக்கீங்களா?
2: Are you ready to
1: எப்படி உங்களை பரிசுத்த அலங்காரம்
2: the beauty of
1: அலங்காரம்
2: the beauty of holiness.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: எத்தனை பேர் பண்றீங்க?
2: How many of you doing that?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God,
1: லூக்கா 1:17 வாசிக்கிறபடி
2: Luke 1:17,
1: பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படியாதவர்கள் நீதிமானுடைய ஞானத்தை திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக. உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு. ஹல்லேலூயா.
2: To turn the hearts of the fathers.
1: அதனால தான் உங்களுக்கு சொல்றேன்.
2: That's why I say.
1: கொஞ்சம் பேரா இருந்தாலும்
2: maybe little people.
1: பதருங்க, எனக்கு தேவையில்லை.
2: I don't need chaff.
1: பதர்னா யாருன்னு கேட்டிங்களா?
2: Who are they?
1: மாசத்துக்கு ஒரு முறை வந்து ராபோஜன் எடுத்துக்க வேண்டியது.
2: Monthly once they come and take the Lord's communion.
1: தசமபாகம் கொடுக்கறதுல கரெக்டாக தசமபாகத்தை கொடுத்துட வேண்டியது.
2: They give the tithe.
1: ஏன்னா தசமபாகத்தை கொடுத்துட்டு நான் ராபோஜன் எடுத்துட்டா நமக்கு ஒரு பிரச்சனை வராது.
2: When they give the tithe and take communion, they think that they will not face any problems.
1: Hallelujah. ஆனால் தசமம் கொடுப்பாங்க, ராபோஜனமும் எடுத்துக்குவாங்க. ஆனால் அவங்களுடைய ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு அவங்க உண்மையாக இல்லை.
2: They are not faithful to the church of the living God after giving tithe and come taking
1: hallelujah vesi markathar
2: and the way
1: vesi markana theriyilla ungalku
2: the way of fornicators
1: oru purushanukku unmaya illana avan per vesi
2: if not truthful to the
1: sabaiki unmaya illana oru vesi
2: if you are not truthful to the church
1: inda sabaiki unmaya irkanum
2: you have to be faithful
1: ella sabaiyilum poi thalakamichittu varakudadu
2: and you should not show your head to everywhere
1: endha sabai kadichalum podum odakudadu
2: you should not run to any church
1: அதுதான் ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் வசனம் சொல்லுது.
2: That's why the Bible says and you are not
1: ஸ்திரீ
2: and the
1: சபையை வந்து ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒப்பிடுறார்.
2: The Lord compares the woman with the church.
1: சாதாரண ஸ்திரீ இல்ல.
2: Not ordinary woman.
1: அவள் ஒரு பயபக்தி உள்ள ஒரு தாயார்.
2: The very pious mother.
1: Hallelujah. ஒரு பயபக்தி உள்ள ஒரு தாய்.
2: Pious mother.
1: நீதிமொழிகளின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது
2: in Proverbs
1: அங்க வாசிக்கும்
2: there we read
1: 31 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது
2: 31
1: நாம என்ன வாசிக்கிறோம் கேட்டிங்கன்னா பிள்ளைகள் எல்லாம் எழும்பி சொல்றாங்களா அவள பாக்கியவதி 28 வசனத்துல பிள்ளைகள் எழும்பி சொல்றாங்களா பாக்கியவதி
2: her children rise up and call her blessed
1: புருஷன் சொல்றாரு அவள பார்த்து
2: husband says
1: अनेक பெண்கள் குணசாலி இருந்தது உண்டு நீயோ அவர்களை பார்க்கல என்ன செய்வ அப்போ பிள்ளைகளுக்கு நல்ல தாய்
2: to the children good mother
1: avana bhagyavadi
2: she is blessed
1: hallelujah the sabai eppadi pattadun nu kettingala
2: the church is like
1: hallelujah oru thaiye pole
2: like mother
1: aandavar nammai vadi nadathi kondirukkar
2: the lord is guiding us
1: hallelujah amen
2: amen
1: oru thai eppadi hallelujah
2: as the mother cherishes the children

0: புரியத்துக்காக சொல்றேன், கதை சொல்றேன் நினைக்காதீங்க.
1: To, for the understanding I am saying,
0: the shopping mall la pathingala,
1: the shopping mall
0: or kodandi thallikittu poranga and thalluvandi illa,
1: they are taking the child on the
0: and kodanda kathra kathu irukku paarenga,
1: the sound of that child
0: and the mall e onna kootra mari kathudhu,
1: it is shouting like anything in the mall.
0: Ana and kodanda evlo solli enna seiyala, poranga varanga la and kodandi dhaan paakara.
1: Everyone is looking at the child.
0: Appo inda amma or vaartha solline varudhu.
1: Mother is telling a word.
0: Enna solduna?
1: What does it say?
0: Rose.
1: Rose.
0: Amaidalaru.
1: Be quiet.
0: Appdin solli thallin podu.
1: And it is saying.
0: Madi konjam kattudha andha kulandha.
1: Again it is.
0: Rose. Amaidalaru.
1: Rose, keep quiet.
0: Unna konjam thooram podu.
1: Again for some time.
0: Rose.
1: Oh Rose.
0: Amaidalaru.
1: Keep quiet.
0: அமைதலார் ரோஸு.
1: Keep quiet, Rose.
0: அப்போ ஒரு ஆள் பின்னால வராங்க.
1: Man coming behind.
0: நீங்க எவ்வளவு பொறுமைசாலிமா.
1: Mother, you are patient.
0: உங்க ரோஸ் எவ்வளவு அழுதாலும்
1: whatever Rose
0: அமைதலாரு அமைதலாருன்னு சொல்லினே வரீங்களே.
1: He kept on saying keep quiet.
0: அப்ப அம்மா சொல்லுச்சா.
1: Mother said.
0: குழந்தை பேர் ரோஸ் இல்ல, என் பேர் தான் ரோஸு.
1: My name is Rose, not
0: Rose. கோவம் அப்படி பத்திட்டு வருது.
1: The anger is coming.
0: அமைதலாரு அமைதலாருன்னு என்ன சொல்லிட்டு வர நான்.
1: I am saying about myself.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: It
1: was saying so.
0: தாய் தன் பாலகனை மறப்பாளோ?
1: Will the mother forget the child?
0: சில வேளையில தாய்ங்க கூட என்ன செய்யறாங்க, குழந்தைங்களை பொறுமை இல்லாம போயிடுறாங்க இல்லையா?
1: Sometime mother
0: loses. ஆண்டவர் அப்படி இல்ல.
1: But Lord is not like that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தாய் உன்னை மறந்தால் நான் என்ன செய்யறது இல்ல, மறக்கிறது இல்ல.
1: Mother may forget you, but I will never forget you.
0: கர்த்தர் ஒரு தாயை விட
1: more than the mother.
0: Hallelujah. மேலாக
1: more than that
0: நம்மை நேசிக்கிறபடியால தான் இந்த சபையை கொடுத்திருக்கிறார்.
1: Since
0: தாய் சபை,
1: it's a love as a mother church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த சபையில ஞானஸ்தானம் எடுத்து, இந்த சபையில பிரதிஷ்ட பண்ணப்பட்டு, இந்த சபையில வளர்ந்து,
1: taking baptism, growing.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: எல்லாம் முடிச்ச பிறகு,
1: after finishing everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்புறம் வேற ஒரு சபைக்கு ஓடுறது.
1: Going to another church.
0: தாயை இட்டு உதச்சிட்டு. Hallelujah.
1: Hallelujah.
0: 1 Thessalonians
1: 1 Thessalonians
0: 2வது அதிகாரம்
1: chapter 2
0: 8வது வசனத்துல
1: 8
0: அவர் சொல்றார், பவுல் சொல்றார், கவனிங்க.
1: Paul says,
0: நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானபடியினாலே எங்கள் ஜீவனையும் நாங்கள் என்ன பண்ணோம், எப்படி 7வது வசனத்தில் பாருங்க, உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல. எப்படிங்க சபைன்றது
1: என்னது?
0: பால் கொடுக்கிற தாய்
1: the mother
0: தன் பிள்ளையை காப்பாற்றுவது போல,
1: cherishes her children.
0: பால் கொடுக்கிற தாய்
1: the mother
0: தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல,
1: and cherishes her children.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த தாயானவள் நல்லா சாப்பிட்டாதா அந்த தாய்ப்பால் மூலமா அந்த குழந்தைக்கு ஆகாரம் கிடைக்கும்.
1: Mother should eat well, then only she can feed the
0: child. சபை எப்படிப்பட்ட சபைன்னு கேட்டீங்கன்னா,
1: the church
0: அது முதல்ல நல்ல தேவனிடத்தில் இருந்து வெளிப்பாடு,
1: the revelation
0: பெற்று,
1: receiving
0: சத்தியத்தை பெற்று,
1: receiving the truth,
0: அது உங்களுக்கு பாலையா பாலாக கொடுக்கப்படமாக.
1: It gives us.
0: Hallelujah. இதான் தாய் சபை.
1: That is the mother church.
0: இந்த தாயானவள்,
1: this mother,
0: அருமையானவர்களே, உங்களை வளர்த்து,
1: I'm bringing up.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எதற்காக?
1: For what?
0: வேதத்திலே அநேக தாய்மார்கள் உண்டு.
1: There are lots of mother.
0: முக்கியமான ஒரு தாய் சொல்ல வேண்டுமானால்,
1: the important mother,
0: யாத்திராம புத்தகத்தில் மோசேயினுடைய தாய்,
1: The Moses
0: mother.
1: Second chapter Exodus.
0: அந்த மோசே பிறந்த உடனே
1: அழகுள்ள
0: குழந்தை என்று கண்டு
1: being beautiful
0: அதை மூன்று மாதம் ஒளித்து வைத்தாள்.
1: Hiding 3 months.
0: அப்புறம் ஒளித்து வைக்க கூடாது. பார்வோன் கட்டளை போட்டார், எல்லா ஆண் குழந்தையும் கொண்டு போடுங்கடான்னு சொல்லிட்டார்.
1: And Pharaoh commanded to kill all the children.
0: இந்த குழந்தையை ஒளிச்சு வச்சா.
1: They were hiding the child.
0: இந்த தாய் எவ்வளவு நல்ல தாய் பாருங்க.
1: So look at that mother.
0: ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல்
1: not fearing God.
0: நல்ல தைரியமான அம்மா.
1: Very bold mother.
0: Hallelujah. மூணு மாதம்
1: 3 months. Hallelujah.
0: அழுத கூட வெளியில கேட்காதபடிக்கு
1: she was
0: மூணு மாசம் ஒளிச்சு வச்சா.
1: Hiding the child for 3
0: Hallelujah. கொஞ்சம் அழுத்தம் கேட்டாலும் வெளியில போற அந்த போர்ச்சி அவர் கண்டுபிடிச்சிருவாங்க.
1: If the weeping sound comes out, others will find out.
0: அவ்வளோ ஜாக்கிரதையா வளர்த்தா. மூணு மாதம்
1: 3 months very carefully she brought.
0: Hallelujah. அப்புறம் முடியல.
1: She could not.
0: என்ன செய்தா?
1: What did she do?
0: ஒரு நாணல் பெட்டி செய்தா.
1: She made a box.
0: அதை செய்து அந்த நைல் நதியில இருக்கிற நாணல்கள் நடுவில் கொண்டு வச்சுட்டா.
1: She just left it on the Nile.
0: Hallelujah. பிறகு
1: then
0: அங்கே குளிக்கிறதுக்காக நதியில் நீராடுவதற்காக பார்வோனுடைய குமார்த்திகள் வருகிறார்கள்.
1: The daughter of Pharaoh came to take.
0: அப்போ அந்த பெட்டியை பார்க்கறாங்க.
1: She looked at the box.
0: என்ன இது, ஒரு பெட்டி இருக்குதே இங்க.
1: There is some box here.
0: அந்த பெட்டியை திறந்து பார்த்தா.
1: When she opened it.
0: பாருங்க, அந்த மோசே குழந்தையிலேயே அந்த பார்வோனுடைய குமார்த்தியை கவர்ந்துட்டார்.
1: And she really coveted.
0: ஆண் குழந்தை வெட்டி போட்டுறணும்.
1: If it is male child,
0: ஆனா மோசே பார்த்த உடனே,
1: after seeing Moses,
0: என்ன அழகான குழந்தை,
1: what a beautiful child,
0: இது ஒண்ணு செய்ய கூடாது,
1: we should not do anything
0: என்று இத வளக்கணுமே போ,
1: we have to bring it up.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ அங்க தங்கி அந்த மோசேனுடைய சகோதரி அங்க நிக்கிறா.
1: Moses sister was there.
0: ஓடி போய் கேக்குறா.
1: She was asking,
0: இந்த குழந்தையை வளர்க்கிறதுக்கு ஒரு அம்மா வேணுமா உங்களுக்கு?
1: Do you need any mother to feed?
0: நான் கூட்டி வரேன் சொல்றா.
1: Let me bring.
0: போய் நேரா போய் அவங்க அம்மாவையே கூட்டி வரா.
1: She brought her mom.
0: அவங்க தாய் அந்த குழந்தையை வாங்கி கொண்டு போய் வளர்க்கிறாங்க.
1: The mother took the child.
0: Hallelujah. அருமையானவர்கள், அந்த குழந்தை வளர்கிறது.
1: The child was growing.
0: ஒரு பெரிய மோசே.
1: A big Moses.
0: ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன்.
1: The great man.
0: ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரன்.
1: Great servant of God.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: அவனை வளர்ப்பதற்கு அந்த தாய் அவள் பொறுப்பேற்றுக் கொண்டாள்.
1: The mother has taken responsibility to bring him up.
0: பாருங்க.
1: Look at that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: குழந்தை சாகவும் கூடாது.
1: The child should not die.
0: பிழைச்சுக்கணும்.
1: It should live.
0: அவள் விசுவாசத்தாய்.
1: She believed.
0: விசுவாசத்திலேயே அந்த நாண பெட்டியை செய்தா.
1: She made the box by faith.
0: எப்படி செய்தா?
1: How did she make?
0: அந்த பெட்டியை நாணல அவள் பின்னி பெட்டியாக மாற்றி.
1: She made the box.
0: அதிலே அவள் நல்ல பிசின் தைலத்தை பூசி.
1: She applied all the gum.
0: ஏன்னா தண்ணி உள்ள போக கூடாது அந்த பெட்டிக்குள்ள.
1: The water should not penetrate inside.
0: Hallelujah.
1: The box.
0: அவ்வளோ அருமையா செய்து அங்கே தண்ணியில வைக்கிறாள்.
1: She made it beautiful and left it on the Nile river.
0: அப்ப அந்த தாய்கிட்ட இருந்து அந்த பார்வோன் குமார்த்தில இருந்து குழந்தையை வாங்கிட்டு வந்த பிறகு.
1: The daughter of Pharaoh, she brought the child.
0: அவ என்ன சொல்ற, மோசே என்று பெயரிடுகிறாள்.
1: She named him.
0: ஏன் மோசே பெயரிட்டான்னா?
1: Why did she do that?
0: ஜலத்தினின்று இவனை நான் என்ன செய்தேன், எடுத்தேன்.
1: I have taken him from the water.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: இந்த ஜலம்,
1: this water,
0: அது பாவத்திற்கு ஒப்பானது.
1: It says
0: அதுல நீ எப்போ அழிந்து முழுகி செத்து போயிருப்ப, மூச்சு தண்ணீர் செத்து போயிருப்ப.
1: And you would have drowned.
0: ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ.
0: Hallelujah. அந்த ஜலம் உனக்குள்ளே போகாதபடிக்கு.
1: The water should not penetrate.
0: உன்னை காத்தார்.
1: The Lord protected you.
0: ஜலத்திலிருந்து நீ எடுக்கப்பட்டாய்.
1: You have taken from the water.
0: ஜலத்துக்குள்ள போனே.
1: You went, you
0: ஜலத்திலிருந்து வெளியே வந்த.
1: You came out.
0: அதுதான் ஞான ஸ்நானம்.
1: That is baptism.
0: ஜலத்தினாலும் ஆவியினாலும்
1: பிறவாவிட்டால்
0: நீ தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டாய். ஆண்டவருடைய பிள்ளைகள்,
1: the children of God,
0: ரட்சிக்கப்பட்டு
1: being saved,
0: பாவம் அவர்களுக்குள்ளே பிரவேசிக்காமல்,
1: the sin should not penetrate,
0: அவர்கள் மனம் திரும்பி,
1: they should repent,
0: அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று,
1: taking baptism,
0: ஜலத்திலிருந்து வெளியிலே வருகிறார்கள்.
1: They are coming out from baptism.
0: பிறகு அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும்.
1: They have to be brought.
0: இப்போ நீங்க வளர்ந்துட்டு வரீங்க.
1: You are growing.
0: அருமையானவர், ஏன் வளர்க்கப்படுகிறோம்?
1: Why we are bringing up?
0: அநேகருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்ந்தோம் கேட்டு பாருங்க. யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு,
1: தம்பி
0: அம்மாவும் வாழ்க்கையின் நோக்கம் என்ன,
1: What is the purpose of your life?
0: அப்படினா என்ன பதில் சொல்வாங்க?
1: What answer
0: they say? வாழ்க்கையின் நோக்கம் என்ன?
1: What is the purpose of your life?
0: யாரை கூப்பிட்டு கேட்டு பார்க்கலாமா?
1: Shall we ask someone?
0: லேட் ஆகும்.
1: No.
0: அநேகருக்கு தெரியாது.
1: Many don't know.
0: Yeah. ஏதோ பிறந்துட்டோம்.
1: We born, that's it.
0: வாழறோம்.
1: We are living.
0: அது ஒரு கூட்டம்.
1: One group like that.
0: எப்படியும் வாழலாம். அது ஒரு கூட்டம்.
1: I can live as I like.
0: எப்படியோ வாழ்கிறோம்.
1: We love.
0: அப்படி ஒரு கூட்டம்.
1: We live as we like.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஏன் வாழறோம்? எதுக்காக வாழறோம்? எதுக்காக பிறந்தோம்?
1: Why did we born? Why did we live?
0: எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டாங்க, அதனால நான் வளர்ந்துருக்கேன். நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்.
1: My parents brought forth, that's why I come to the
0: world. அப்பா அம்மா பெத்து போட்டதனால நீ வரல.
1: Not because of your parents.
0: அதுதான் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்.
1: You have to understand.
0: உலகம் சொல்லும் எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டதனால நான் வந்தேன்.
1: The world may say you are.
0: ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன சொல்வாங்கன்னா,
1: the child of God.
0: நான் தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதாகவே,
1: before I was formed in the mother's
0: womb. உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே,
1: before the foundation of the
0: world. தேவன் என்னை தெரிந்து கொண்டார்.
1: God has chosen
0: me. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: முன்னாலேயே,
1: before that.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்ப ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்.
1: The Lord has chosen you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனால் அவருக்கு தான் தெரியும் ஏன் உன்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கேன். அவருக்கு தான் தெரியும்.
1: He only knows why he is keeping in this world.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர்தான் யாருன்னு கேட்டீங்கன்னா பரம குயவன்.
1: And he is the potter.
0: எரேமியா தீர்க்கதரிசி பார்த்து
1: சொன்னார், to Jeremiah.
0: நீ போப்பா அந்த குயவன் வீட்டுக்கு போ, நான் உனக்கு சொல்றேன்.
1: You go to the potter's house, I will say.
0: எரேமியா 18 அதிகாரத்தில் எரேமியா போய் பார்க்கிறார்.
1: In Jeremiah 18, Jeremiah is going.
0: அங்கே என்ன நடக்கிறது?
1: What is happening?
0: அங்கே அவன் ஒரு களிமண்ணை எடுத்து அந்த சக்கரத்தை வைத்து சுழட்டி கொண்டிருக்கிறான். ஒரு பாத்திரம் உருவாகி கொண்டிருக்கிறது.
1: He took the clay, put it on the wheel, and it was.
0: ஆனால் அது அவன் கையிலே கெட்டு போயிற்று.
1: But it was spoiled in his hand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உடனே அதை எடுத்து போட்டுட்டு
1: He just
0: வேறே ஒரு பாத்திரமாக வணங்கிறான்.
1: He made it another vessel.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உடல.
1: He didn't leave it.
0: அங்கே ஆண்டவர் சொல்றாரு,
1: There the Lord said,
0: ஒரு களிமண் குயவனுடைய கையில இருக்கிறது போல நீங்கள் இருக்கிறீர்கள்.
1: You are as the clay in the potter's hand.
0: இது போல ஒரு களிமண் குயவனுடைய கையில் இருக்கிறது போல இருக்கிறீர்கள்.
1: As the clay in the
0: நீ ஒரு களிமண் தான்.
1: You are the clay.
0: யாரு?
1: Who are you?
0: வெறும் கேக்குறாங்க. ஆண்டவர் தானுங்க மனுஷனை படைச்சாரு.
1: God has created the man.
0: ஆண்டவர் படைச்ச படைப்பு ஏங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான பாவிகளா இந்த மனுஷருக்கு மாறினாங்க?
1: Why the people have
0: கர்த்தர் படைச்சது பெர்ஃபெக்டா தானே இருக்கணும்.
1: God should have made perfectly.
0: அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவர் ஒழுங்கா தான் நம்மளை படைச்சார்.
1: God has created
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: ஆனா
1: பட்
0: மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்கினாரா? செம்மையாகவே உண்டாக்கினார்.
1: God created mankind.
0: ஆனா எதிலிருந்து நீ உண்டாக்கப்பட்டன்றத நல்லா கவனி.
1: You understand how did you
0: நீ பரத்திலிருந்து வருகிறதுல எந்த இடத்துல இருந்து உண்டாக்கல?
1: Not from heaven.
0: கீழ தூசி தூசி.
1: From the dust.
0: நீ யாரு?
1: You are dust.
0: தூசி.
1: You are the dust.
0: மண்டு கூட இல்ல.
1: Not even mud.
0: தூசியில இருந்து நீ வெளியே வந்திருக்கிற.
1: You came out from dust.
0: அந்த தூசியினுடைய சுபாவம்,
1: the nature of that
0: அந்த மண்ணுடைய சுபாவம்,
1: the nature of the mud,
0: அது கெட்டு போற சுபாவம்,
1: it is defiled,
0: அது உடைஞ்சு போற சுபாவம்,
1: it will be broken,
0: அது பாவ சுபாவம்,
1: nature of sin,
0: அது பூமிக்குரிய சுபாவம்,
1: earthly nature.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்.
1: Jesus came down from heaven.
0: அவருடைய சுபாவம் வானத்துக்குரிய சுபாவம்,
1: and it is nature of
0: ஆகவே மனுஷன் கெட்டு போறதுக்கு காரணம் அவன் மண்ணில் இருந்து வந்ததுனால.
1: The man came from mud, that's why.
0: அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன?
1: The purpose of God.
0: தேவனுடைய பிள்ளையே,
1: children of God.
0: ஆண்டவர் உன்னை இந்த மண்ணில் இருந்து உண்டாக்கி ஒரு மனுஷனா தான் ஏற்படுத்தினாரு.
1: The Lord made us as a man from
0: mud. இப்ப நான் கேட்டேன் ஒரு கேள்வி.
1: I asked a question.
0: உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன?
1: What is the purpose of your
0: life? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்?
1: Why do you live?
0: நீ யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்?
1: What for you are living?
0: நீ எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்காய் என்ற நோக்கம் தெரியுமா உனக்கு?
1: Do you know the purpose of
0: Hallelujah.
1: your life?
0: Amen.
1: Amen.
0: என் வாழ்வின் நோக்கம்
1: the purpose of
0: என் ஆண்டவருக்கு தான் தெரியும்.
1: The Lord knows.
0: என்னை குறித்து அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
1: He has a plan about me.
0: என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார்.
1: There is a purpose
0: அது
1: for me.
0: இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே
1: before the foundation of the world
0: அநாதி தீர்மானத்தின்படி
1: according to his determination
0: அநாதி தீர்மானத்தின்படி
1: according to his everlasting
0: அவர் என்னை முன்குறித்தார்
1: he foreordained
0: hallelujah
1: hallelujah
0: amen
1: amen
0: அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்
1: he is fulfilling it
0: hallelujah
1: hallelujah
0: அப்போ இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை 100 வருஷமோ 80 வருஷமோ 70 வருஷமோ எத்தனை வருஷமோ இந்த உலகத்தில் வாழ்கிறான்
1: பீப்புள் லிவ் 100 இயர்ஸ்
0: அவனுடைய வாழ்நாள் குறுகினது தான்
1: தி டேஸ் ஆர் ஷார்ட்டன்
0: ஆனால் அந்த வாழ்க்கை எத்தனை வருஷமோ அத்தனை வருஷமோ எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா
1: வை தி ஸ்பேன் ஆஃப் இயர்ஸ் ஆர் கிவன்
0: டெய்லி எதுக்காகன்னா
1: வாட் ஃபார் இட் டெய்லி
0: ஆயத்தப்படு
1: be prepared
0: aayathapadu
1: be prepared
0: parala naalik aayathapattu
1: be prepared tomorrow
0: endra nathra edupara theriyadu
1: we don't know at what time he will take
0: ஒவ்வொரு நாளும் உன்னை ஆண்டவர் aayathapattine irukkarar
1: every day he is
0: aayathapattite irukkarar
1: every day he is preparing
0: aayathapattite irukkarar
1: every day he is
0: preparing hallelujah
1: hallelujah
0: எதுக்காக aayathapadutrar
1: for what
0: hallelujah
1: hallelujah
0: சும்மா போய் பரலோகத்துல மண்ணை கொண்டு போய் வைக்க மாட்டாரு
1: you will not keep the mud in
0: the மண்ணு என்னவா மாற போகுது
1: the mud will become
0: மகிமையா மாற போகிறது
1: become glory
0: hallelujah
1: hallelujah
0: இந்த மண்ணு மகிமையா மாற போகுது
1: the mud will become glory
0: அப்பதான் பரலோகத்துக்கு போவோம்
1: then only we will enter into heaven
0: hallelujah
1: hallelujah
0: தேவன் அழைத்த அழைப்பு
1: the calling of the lord
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: ரோமருக்கு நிருபம்
1: in romans
0: 8th chapter 29th வசனத்துல
1: 8 and 20
0: நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அது தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு என்ன செய்தார் முன் குறித்தார்
1: God has made man upright but they have sought out many inventions
0: hallelujah
1: hallelujah
0: முன் குறித்தார்
1: he foreordained
0: எதுக்காக
1: for what
0: அவருடைய சாயலுக்கு ஒப்பாக Hallelujah.
1: According to his likeness.
0: நீ உயரமா இருக்கலாம் குள்ளமா இருக்கலாம் கருப்பா இருக்கலாம் சிவப்பா இருக்கலாம் தடியா இருக்கலாம் ஒல்லியா இருக்கலாம்
1: You may be tall or short or fat.
0: நீ எப்படி வேணாலும் இருக்கலாம்
1: Whatever it may be.
0: ஆனா கடைசியில் ஆண்டவருடைய திட்டம் என்ன?
1: The plan of God.
0: அவரை நாம் சந்திக்கும் பொழுது
1: When we meet him.
0: அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால்
1: As he is, we will be.
0: நாம் யாவரும் யாரை போல மாற போறோம்
1: we are going to become
0: ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை யாராக மாற்றி கொண்டிருக்கிறார்
1: every day how he is making
0: இயேசுக்கு ஒப்பாக மாற்றி கொண்டிருக்கிறார்
1: like jesus
0: hallelujah இந்த சத்தியம்லாம் இந்த நாட்கள்ல கிடையாதுங்க
1: no such truth in
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: ஆனால் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபையில
1: the church of the living
0: god கர்த்தர் வெளிப்படுத்துகிற அவருடைய தயவுள்ள சுத்தம் எபேசியருக்கு நிருபத்தில் நீங்க வாசித்து பாருங்க
1: the favor of his will
0: முதலாம் அதிகாரத்தில் 6th வசனத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது
1: 1 and 6
0: நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்தராகும்படி என்ன செய்திருக்கிறார் முன்கூறித்திருக்கிறார் கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி ம் 12th வசனம் தீர்மானத்தின்படி மூணு காரியத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு
1: 3 things are told here
0: ஒன்று 6th வசனம் தயவுள்ள சித்தத்தின்படி
1: according to his favorable will
0: இரண்டாவது 7th வசனம் கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி
1: according to the riches of his grace
0: 12th வசனத்துல அவருடைய தீர்மானத்தின்படி
1: according to his determination 3 things
0: தயவுள்ள சித்தம்
1: the will of favorable
0: hallelujah அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம்
1: the riches of grace
0: அடுத்து
1: next
0: அவருடைய தீர்மானம்
1: the determination
0: ya ishtam illa un ishtam illa
1: not your will or
0: avarude thirmanam
1: according to his determination
0: avar thirmanithar
1: he determined
0: naam yaar
1: who are we
0: avar thirmanithar
1: he determined
0: vaalkai avar thirmanikkirar
1: he determines
0: hallelujah appadi thirmanithabadinaale
1: since he determined like
0: hallelujah
1: that, hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: and mose nail nadiyile adindu pogavillai
1: moses did not perish in Nile river
0: avalai and mose thaayinadathil kondu vittu and thaaya valarkiraar
1: the mother of
0: moses
1: bringing up the
0: moses oru periya ooliyakaranaga valarkiraar
1: he became the servant of
0: mose kartra aayathapaduthukiraar
1: god is preparing
0: hallelujah arumiyana devudey pillaigale
1: dear children of god
0: idu edai kurikkirathu endru sonnal
1: what it shows
0: aavikkuriya vaalkaiyile
1: in our spiritual life
0: devan thammudi sabai kondu சபையின் மூலமாக
1: through the church
0: ஒரு மோசேயை போல
1: like moses
0: ஒரு தீர்க்கதரிசிகளை விசுவாசிகளை
1: the prophets
0: கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்
1: the lord is making the believers
0: hallelujah ஆனா அதுக்கு முன்பதாக பாருங்க, அது ஒரு உபத்திரவ காலம்.
1: It is the time
0: உபத்திரவம்,
1: of trouble,
0: பாடு,
1: sufferings.
0: குழந்தைகள்லாம் சாகுறாங்க,
1: and the babies are dying.
0: அதன் மத்தியில மோசே உயிர் பெற்று வருகிறார்.
1: In the midst of that, Moses is coming out.
0: ஆவியானவர்,
1: the spirit of quickening.
0: அல்லேலூயா. உபத்திரவம் வரும்,
1: the trouble will come.
0: அடுத்த தாயார்,
1: who is
0: under சாமுவேலின் புத்தகத்துல பாத்தீங்கன்னா அன்னாள்,
1: in ஹானா.
0: அந்த சாமுவேல் புத்தகத்துல மூணு பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க.
1: There are three big people in
0: Samuel. ஒன்னு சாமுவேல் தீர்க்கதரிசி,
1: the prophet, the Samuel.
0: இன்னொன்று சவுல் ராஜா,
1: the king of Saul.
0: இன்னொன்று தாவீது,
1: then David.
0: இந்த மூணு பெரிய ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்காங்க,
1: great children of God.
0: ஆனா ஆரம்பம் எதுல ஆரம்பிக்குது பாருங்க,
1: how it starts.
0: அந்த அன்னாள் மூலமா தான் ஆரம்பிக்குது.
1: It starts from Hannah.
0: அன்னாள் அங்க முக்கியமான பங்கு வகிக்கிறார்.
1: Hannah plays a vital role because
0: பெண்ணினால் நிறைய குழந்தையை பெற்றெடுக்கிறார்.
1: She brought
0: அவள் சக்காலத்தி,
1: and the பெண்ணினா
0: இந்த அன்னாளை அவள் கேலி பண்றா, பரியாசம் பண்றா, சித்திரவதை பண்றா.
1: She is mocking.
0: அன்னாள் அழுதுகிட்டே இருக்கிறார்.
1: Hannah was weeping.
0: அல்லேலூயா. ஆனா நீங்க எடுத்து வாசித்து பாருங்க,
1: you read
0: 1 சாமுவேல் புத்தகத்துல,
1: 1 சாமுவேல்.
0: அல்லேலூயா. யாரும் அவளுக்கு ஆறுதல் சொல்லல,
1: nobody could comfort.
0: ஆனால் அன்னாள் எழுந்திருந்தாள்,
1: she stood up.
0: நேர ஆலயத்துக்கு போனாள்,
1: went to the temple.
0: அங்கே போய் அவள் என்ன செய்தாள், இருதயத்தை ஊற்றினாள்,
1: she poured out the heart.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: ஆமென்,
1: ஆமென்.
0: கர்த்தர் ஒரு சாமுவேலை கட்டளையிட்டார்.
1: The Lord commanded Samuel.
0: அருமையானவர்களே,
1: உபத்திரவத்தின்
0: வழியாகத்தான்,
1: through the suffering.
0: ஆமென்,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா. எப்பொழுது பாடுகள் உபத்திரங்கள் வருகிறதோ,
1: when the trouble comes,
0: அப்பொழுது கர்த்தர் சபையை எழுப்புகிறார்.
1: The Lord raises the church.
0: அந்த அன்னாளை போல,
1: like Hannah.
0: மோசேயின் தாயை போல,
1: like mother of Moses.
0: இந்த தாய்கள் எல்லாம் ஆவிக்குரிய தாய்,
1: these are all spiritual mother.
0: விசுவாச தாய்,
1: and the faithful mother.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God.
0: இன்னொரு தாயை குறித்து வேதத்தில் நீங்க வாசிப்பீர்களானால்,
1: another mother.
0: நியாயாதிபதிகளின் புத்தகத்தில்,
1: the judges,
0: 5th அதிகாரத்தில்,
1: 5th verse,
0: 7th வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: and 7th,
0: தேபோராளை குறித்து வாசிக்க,
1: we read about Deborah.
0: இந்த தேபோராள் யார் என்றால்,
1: who is Deborah?
0: அவள் ஒரு தீர்க்கதரிசி,
1: she is prophetess.
0: அவள் ஒரு நியாயாதிபதி,
1: she was the judge.
0: கர்த்தர் அந்த அவளை எழுப்புகிறார்.
1: The Lord raises her.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எவ்வளோ ஆண் தீர்க்கதரிசிகளை நியாயாதிபதியில் எழுப்பினார்.
1: The Lord raised a lot of
0: male. ஒரு பெண்,
1: the lastly the woman.
0: நியாயாதிபதி,
1: she is the judge.
0: அவள்தான் இந்த தேபோரா.
1: She is Deborah.
0: அவளை குறித்து வாசிக்கிறோம்.
1: We read about her.
0: அங்க என்ன வாசிங்க? ஏழாவது, தேபோராளாகிய நான் இஸ்ரவேலிலே ஒரு தாயாக எழும்பும் அளவும், அல்லேலூயா,
1: the mother of Israel,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒரு தாயாக, பெண் பெண்ணாகவோ அங்க குறிப்பிடப்படல.
1: It is not like saying
0: தாயாக,
1: as the mother,
0: அந்த தாயின் உள்ளம்,
1: the heart of mother,
0: அந்த தாயின் சிந்தை,
1: the mind of mother,
0: அதுதான் சபை,
1: that is the church.
0: தாயாக நான் எழும்பும் அளவும்,
1: till I raise
0: அந்த
1: as
0: தேசம்
1: the mother,
0: பாழாய் போயிற்று.
1: The
0: ஒரு பெரிய சிசராவை ஒரு அவர்கள் அழித்தார்கள்.
1: They destroyed Sisera.
0: அவ்வளவு பெரியதான வல்லமை அவளுக்கு கொடுக்கப்பட்டது.
1: Such a power was given to her.
0: ஞானம் கொடுக்கப்பட்டது.
1: Wisdom given to
0: புத்தி
1: her.
0: புத்தி கொடுக்கப்பட்டது.
1: Knowledge given to
0: Hallelujah.
1: her.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஏன்,
1: why?
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த பொழுது கூட,
1: when Jesus Christ was born,
0: கன்னி மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டது எதற்காக?
1: Why did the Lord choose
0: Mary? Hallelujah.
1: Hallelujah.
0: ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளையே.
1: Yes, dear children of God.
0: இப்படி இந்த கடைசி நாட்களிலே,
1: the last days,
0: ஆண்டவர் அற்பமானவைகளெல்லாம் எடுத்து உபயோகப்படுத்தி,
1: the Lord is using,
0: உன்னையும் என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நோக்கம்,
1: the purpose of keeping,
0: அவர் உன்னையும் என்னையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
1: He is preparing.
0: எதற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்?
1: For what?
0: நீ ஆண்டவர் கொடுக்கிற சத்தியத்தின் மூலமாக,
1: through the truth of God,
0: உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கொள்.
1: Be prepared.
0: குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும்.
1: The horse is prepared.
0: ஜெயமா கர்த்தரால் வரும்.
1: The victory comes from God.
0: நீ ஆயத்தப்படு.
1: Be prepared.
0: உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து.
1: Prepare others.
0: உன் தேவனை சந்திக்க ஆயத்தமாயிரு.
1: Get ready to meet God.
0: எப்பொழுதும் ஆயத்தமாயிரு.
1: Get ready.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: கர்த்தருடைய வருகை நெருங்கி போச்சு.
1: The Lord's coming is soon. Not let me to
0: see tomorrow. ஆயத்தப்படு.
1: Be prepared now.
0: ஆண்டவர் பேசும் பொழுதே ஆயத்தப்படு.
1: The Lord speaks to you.
0: இதோ இருக்கிறேன் ஆண்டவரே.
1: Yes, I am here.
0: நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்.
1: I am ready.
0: நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்.
1: I am ready.
0: என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே.
1: Lord, you prepare me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பரிசுத்தாவி அனுப்புகிறார்,
1: வல்லமை
0: அனுப்புகிறார்,
1: அபிஷேகத்தை
0: அனுப்புகிறார்.
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: உன்னை கர்த்தர் தகுதி படுத்துகிறார்.
1: God makes you to be qualified. எழும்ப
0: வேண்டும்,
1: you have to rise up.
0: எழும்ப வேண்டும்,
1: you have to rise up.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: யாரோ என்று, யாரோ செய்யட்டும் என்று வேடிக்கை பார்த்துக்
1: கொண்டிருக்கிறார்.
0: செய்ய போகிறேன்,
1: என்னை
0: அனுப்பும்,
1: என்னை
0: அனுப்பும், யார் என்னை அனுப்புவார்கள்? கர்த்தர் சொல்கிறார், நான் அனுப்புகிறேன். Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: கர்த்தர் உன்னை அபிஷேக விரும்புகிறார்.
1: The Lord wants to anoint you.
0: ஏனென்றால் நீ ஆயத்தமாக்கப்பட வேண்டும்.
1: You have to be prepared.
0: இன்னும் உன்னுடைய சுபாவம் மாறல. கர்த்தர் உன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is preparing.
0: உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார்.
1: Making you holy.
0: உன்னை ஆண்டவர் புதுப்பித்து கொண்டிருக்கிறார்.
1: He is renewing.
0: உன்னை ஆண்டவர் மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார்.
1: Transforming.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை முன்குறித்தார்,
1: He foreordained.
0: உன்னை அழைத்தார்,
1: He called you.
0: உன்னை தெரிந்து கொண்டார்,
1: He has chosen you.
0: உன்னை மகிமைப்படுத்துவார்,
1: He will glorify.
0: Hallelujah. மகிமை மேல் மகிமைப்படுத்தி,
1: He will.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவருடைய வருகையில உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் விட மாட்டார்.
1: He will not leave you.
0: ஆகவே தான் பிரியமானவர்களே,
1: That's why children,
0: நமக்கு இருக்கு ஒரு பெரிய நிச்சயம் என்ன தெரியுமா?
1: The great assurance.
0: இந்த உலகத்துல நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
1: We will not get fear.
0: ஏனென்றால் இது நான் ஏன் இஷ்டமா இந்த உலகத்துல வந்து பிறக்கல,
1: I did not born.
0: நான் ஏன் இஷ்டத்தின்படி வாழல,
1: I didn't
0: live. என்னை அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த உலகத்தில் என்னை அனுப்பினவர் கடைசி வரைக்கும். பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்து இயேசு நாள் பர்யந்தம். தொடங்கினவர் அவர்தான்.
1: He has started it.
0: எபிரேயர் 12
1: Hebrews 12
0: விசுவாசத்தை தொடங்கினவர்,
1: He started the faith.
0: அல்லேலூயா. அவர்தான் தோங்குவார்,
1: He will start it.
0: அவர்தான் முடிப்பார்,
1: He will finish it.
0: அவர்தான் ஆரம்பிக்கிறார்,
1: He will begin.
0: நீயா வரல இங்க?
1: Why did you come?
0: உன் இஷ்டம் இல்லை,
1: Not your wish.
0: கர்த்தர் தான் உனக்குள்ள இதை ஆரம்பித்தார்.
1: The Lord has started.
0: ஆரம்பித்து வைத்தவர் அவர்.
1: He started it.
0: அவர்தான் முடிப்பார்,
1: He will finish.
0: அவருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
1: Okay, come on.
0: ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
1: Come on.
0: அவருடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
1: You commit yourself.
0: ஆரம்பித்தவர் அவர்,
1: He started it.
0: துவங்கினவர் அவர்,
1: He started it.
0: முடிக்கிறவர் அவர்,
1: He will finish.
0: அல்பாவும் ஒமேகாவும்
1: குடிப்போம்
0: வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் புசிப்போம் குடிப்போம் சாவோம் என்று அல்ல, நான் என் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருக்காக நான் வாழ்கிறேன், அவருக்காக மரிப்பேன், அவருக்காக என்னை ஒப்பு கொடுத்துக்கிறேன். என் பலன் அவருடையது, என்னுடைய ஞானம் அவருடையது, என்னுடைய எல்லாம் அவருடையது, என்னுடைய குடும்பம் அவருடையது, என்னுடைய பிரயாசம் அவருடையது. நான் எதெல்லாம் செய்யறனோ எனக்காக அல்ல, என் இயேசுவ அவருக்காக நான் வாழ்கிறேன், அவருக்காக என்கிற நிச்சயம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ராகாபாரா சந்தரபா, உன்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தமாயிரு, ஆயத்தமாயிரு, ஆயத்தமாறு, ஆயத்தப்படு.
1: Hallelujah, stotram, tudikram, tudikram, tudikram, andavare, hallelujah. Thank you, Jesus, thank you, Jesus, thank you, Jesus. Jo ayatha padu, unnodu kuda irukkalle, ayatha paduthu endru sonna devan thagappuni, andavare, naangal ummai sandhikkumbadiyaga, kartave, neer engalai ayatha paduthi kondirukkireer, adarkaga ummai stotrikkirom. Jo ulaga thotrathukku munbe neer engalai munkurithir, engalai peyar solli azhaithir, andavare, adarkaga naangal ummai stotrikkirom. Hallelujah, stotram, stotram, stotram. Jo kartave, oru thaai thetruvathu pole neer engalai thetrukkira devan, andavare, தாயை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இதோ மோசேயின் தாயை கொண்டு நீர் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, அந்த மோசேயை நீர் பராமரித்தீரே ஆண்டவரே. 3 மாதம் ஆண்டவரே ஒழித்து வைத்து தகப்பனே அந்த குழந்தையை வளர்க்க நீர் கிருபை கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்படினால அந்த மோசே ஒரு பெரிய தேவ மனிதனாக வந்து ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே ரட்சிக்கும்படியாய் நீர் தெரிந்து கொண்டீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரி அப்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் தெரிந்து கொண்டு தகப்பனே.

0: ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சபையை நீர் போஷித்து நீர் காப்பாற்றுகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபையின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஞானப்பாலை குடிக்கும்படியாக ஆண்டவரே பலமான ஆகாரத்தை நாங்கள் புசித்து ஆண்டவரே நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு உண்மையாக சபைக்கு உண்மையாக காணப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் நீர் வெளிப்பட்டாலும் நாங்கள் உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளும்படியாய் நீர் எங்களை இப்பொழுதே நீர் ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக. கரைத்திரை அற்ற சபையாய் சபையை நீர் ஆயத்தப்படுத்தும். எங்களோடு இருக்கிறவர்களை நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. இதோ நாங்கள் உண்மை தைரியமாக சந்திக்க மகிழ்ச்சியோடு சந்திக்க கர்த்தாவே இந்த உலகத்தில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு எந்த எந்த எதை நீ நியமித்திருக்கிறீர்களோ அதை நாங்கள் முடித்தவர்களாக ஆண்டவரே நற்கிரியை தொடங்கினவர் அதை கர்த்தாவே நாள் பறைந்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே அந்த கிரியையை நாங்கள் முடித்து ஆண்டவரே கம்பீரமாக உண்டு சமூகத்தில் வர நீர் அனுக்கிரகம் பண்ணும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

நன்றி. முந்தினவைகளை யோசிக்காது, பூர்வமானவைகளை சிந்திக்காது. இதோ கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். சாம்பலான அனுபவங்கள் எல்லாம் இப்பொழுதே துதியின் அனுபவங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. எஸ் கண்ணீரோட விதைச்சதெல்லாம் அப்பா இந்த வருஷத்துல உன்னை கம்பீரத்தோட இருக்க செய்வார். ஹல்லேலூயா.

0: கல்வாரியில் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமே ஒரு நபர் ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிப்புக்கு அது மட்டுமே வழி.
1: வானொலி, தொலைக்காட்சி, செயற்கைக்கோள், இணையதளம் போன்ற சாதனங்கள் மூலம் என்றுமே இல்லாத அளவிற்கு நற்செய்தியை கேட்கும் வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. ஆயினும் உலகத்தில் வாழும் அநேக மக்களுக்கு இப்படிப்பட்ட நவீன கால தொழிற்துறையின் பயன்களால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அரியதாகவே காணப்படுகிறது. இதைவிட நம் கரங்களில் இருக்கும் வேதாகமம் மற்றும் வேதாகம கையேடுகளை கூட சில மக்கள் பார்த்ததே கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் சத்தியத்தை கேள்விப்படாததற்கு அவர்களையே நாம் காரணம் காட்ட முடியுமா? இது பல நூற்றாண்டுகளாக கேட்கப்படும் கேள்வியாக இருந்து வருகிறது. இன்றைக்கு இந்த கேள்வியை ரோமர் முதலாம் அதிகாரத்தின் மூலம் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம்.
0: என் அன்பு நேயர்களே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? மக்கள் நற்செய்தியை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் போதும், நாம் அவர்களுக்கு நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போதும் அவர்கள் பொதுவாக கேட்கும் கேள்வி, இதுவரையிலும் சுவிசேஷத்தை கேள்விப்படாத மக்களின் நிலை எப்படியாக இருக்கும் என்பதே. இயேசுவே இரட்சகர் என்று கேள்விப்படாத மக்கள் பேரில் இருக்கும் வாஞ்சை நிமித்தம் இந்த கேள்வியை அவர்கள் கேட்காமல் தங்களுக்கு சத்தியம் சொல்லப்படுவதை தவிர்க்க வேண்டும், மட்டுமன்றி அதனால் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கக்கூடாது என்பதை மனதில் கொண்டவர்களாக இந்த கேள்வியை கேட்கின்றனர். எப்படியாக இருந்தாலும் அவர்கள் கேட்கும் கேள்வி மிக முக்கியமான ஒன்றாகும். ஆம், நம்மை போன்று நற்செய்தியின் உண்மையை இதுவரை கேள்விப்படாத மக்களின் நிலைதான் என்ன? அப்படிப்பட்டவர்களை தேவன் எந்த கண்ணோட்டத்தில் நியாயம் தீர்ப்பார்? இந்த கேள்வியை மனதில் கொண்டவர்களாக நற்செய்தியை இதுவரை கேள்விப்படாதவர்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த நாள் நிகழ்ச்சியை தொடர்ந்து சிந்திப்போம். ரோமர் 1 அதிகாரத்திற்கு உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்திலே மனிதனை குறித்த தேவ மனப்பாங்கு என்ன என்பதை விளக்கப்பட்டுள்ளது. அதை அறிந்து கொள்வதன் மூலம் சுவிசேஷத்தை இதுவரையிலும் கேள்விப்படாத மக்களின் நிலைதான் என்ன என்ற கேள்விக்கு பதிலை பெற்றுக்கொள்ளலாம். இந்த கேள்விக்கு நம் உணர்ச்சிகளின் அடிப்படையில் உணர்ச்சி வசப்பட்டு பதில் அளிப்பதை பார்க்கிலும் தேவ வசனம் கூறுவதின் அடிப்படையில் பதில் அளிக்க வேண்டும். ஒவ்வொன்றை குறித்த தனிப்பட்ட அக்கறையும் வித்தியாசமான மக்கள் பேரில் நமக்கு அன்பும் இருக்கிறபடியால் தேவன் இவ்விதமாக செய்திருக்கக்கூடாது. நான் அறிந்த மட்டும் தேவன் இப்படி இருக்கவே மாட்டார் என்று நாம் எண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் அறிந்த தேவன் வேதாகமத்தின் தேவனாக, சத்தியத்தின் தேவனாகவே இருக்கிறார். ஆகவே நம் உணர்ச்சிகளுக்கு உட்பட்ட தேவனாக அவர் இருக்க முடியாது. நம் அனைவரும் சேர்ந்து ரோமர் 1:18 முதல் 25 வரை வாசிப்போம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருப்பவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். தேவ வார்த்தையின் அடிப்படையில் ஒரு உண்மை தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த உண்மை என்னவென்று நீங்கள் கேட்கலாம். கவனியுங்கள், மனிதனின் பாவ நிலையே அவனை குற்றவாளியாக தீர்த்துவிட்டது. ஆகையால் தேவனுக்கு முன்பு போக்கு சொல்ல அவனுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. சிலர் நம்மிடம் வந்து இதுவரைக்கும் சத்தியத்தை கேட்டிராத மக்கள் என்ன செய்வார்கள்? தேவனை குறித்து கேள்விப்படுவதற்கு எந்த ஒரு தருணமும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படி இருக்க அவர்களின் நிலைமைதான் என்ன என்று கேட்கலாம். இவர்கள் கேட்பது உண்மையா என்றும் இப்படிப்பட்டவர்களை குறித்து தேவன் சொல்வது என்ன என்றும் நாம் பார்ப்போம். ரோமர் 1:19 சற்று கவனியுங்கள். இது ஒரே மெய் தேவனின் இருவிதமான வெளிப்பாட்டை குறித்து கூறுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். சொல்லப்போனால் ஒவ்வொரு மனிதன் மனசாட்சியிலும் எது சரி எது தவறு என்பதை தேவன் எழுதி வைத்துள்ளார். ஆனால் அநேக மக்கள் இந்த உண்மையை உதறி தள்ளிவிட்டு அதை ஏற்க மறுத்துவிட்டனர். மேலும் கடவுளுக்கு முற்றிலுமாக தங்கள் வாழ்வை அடைத்துவிட்டு உண்மையை நம்பாமல் உண்மையில்லாத ஒன்றை மெய் என நம்பி வாழ்கின்றனர். அதற்காக இப்படிப்பட்ட எண்ணங்களுடனே அவர்கள் பிறந்தார்கள் என்றும் அல்லது தங்கள் வாழ்வை இப்படிப்பட்ட கருத்துடனே துவக்கினார்கள் என்றும் நான் சொல்லவில்லை. மாறாக காலப்போக்கிலே அவர்களாகவே தங்கள் எண்ணங்களிலே தங்களை தேவனுக்கு தூரமாக்கிக் கொண்டார்கள். தேவன் உண்மையை அவர்களுக்கு மனசாட்சியிலே வெளிப்படுத்தி இருந்தும் தங்கள் சிந்தையிலே அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். 20 வாசிக்கிறேன், கேளுங்கள். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அப்படியானால் தேவனை குறித்த உண்மை மனித மனசாட்சியிலே இருந்ததும் அன்றி தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பது சிருஷ்டிப்பின் மூலமாகவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. சிலர், நான் தேவனை நம்ப மாட்டேன், ஆனால் பரிணாம கொள்கையை தான் நம்புவேன் என்று சொல்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் ஒன்றுமில்லாமையில் இருந்து ஏற்பட்ட வெடிப்பின் நிமித்தமாகவே பூமி உருவாயிற்று. ஒரு செல் உயிரான அமீபாவின் வளர்ச்சியின் நிமித்தமே இன்று நீங்களும் நானும் பார்க்கின்ற உயிரினங்கள் உருவாகிற்று என கூறுகிறார்கள். நம்மை பொறுத்த மட்டும் அவர்கள் கூறுவது எதுவும் உண்மையல்ல. அவர்கள் கூறும் கருத்தை இதுவரை மெச்சிக்கொண்ட அநேக விஞ்ஞானிகள் அது உண்மைக்கு புறம்பானது என்றும், அண்ட சராசரத்தையும் படைப்பதற்கு சிருஷ்டிகர் ஒருவர் இருந்திருக்க வேண்டும் என்ற நிலையை எட்டியுள்ளனர். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் கூட்டங்களையும் அவை யாவும் இயங்கும் முறைமையையும் சற்று யோசித்து பாருங்கள். ஏன் பூமியின் சுழற்சியையும் அதனால் ஏற்படும் சீதோசன நிலை மாற்றத்தையும் சந்திரன் அலைகளின் மேல் கொண்டிருக்கும் தாக்கத்தையும் சற்று யோசித்து பாருங்கள். ரோஜா மலரின் உள் அமைப்பை சற்று கண்ணோக்கி பாருங்கள். எவ்வளவு மேன்மையான நறுமணம், எத்தனை மிடுக்கான அழகு! இவை யாவற்றிற்கும் காரணம் தேவன்தான் அன்பானவர்களே. ஏன் தெரியுமா? அவரே இவை யாவற்றையும் படைத்தவர். இத்தனை நேர்த்தியான படைப்பை கண்டும் தேவன் இல்லை என்று சொல்லும் மனிதர்களை பார்த்து தேவன் சொல்லும் உண்மை தம்முடைய சிருஷ்டிப்பே அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். இறுதியில் அவைகளே மனிதர்களை குற்றம் சாட்டப் போகிறது. ஆகவே போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை என்று தேவன் கூறுகிறார். சரி, முதலாவது தேவன் மனிதனின் மனசாட்சியிலே தம்மை வெளிப்படுத்தினார். இரண்டாவதாக சிருஷ்டிப்பின் மூலம் தம்மை வெளிப்படுத்தினார். 2000 முன் நடந்த நிகழ்வை நம் கண்முன் கொண்டு வருவோமானால் தேவன் தம்மை மற்றொரு முறையில் வெளிப்படுத்தியது தெளிவாகிறது. அங்கே தேவன் தம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தின் மூலம் அதை சாத்தியமாக்கினார். யோவான் 14:9 வாசிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய் என்று வாசிக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, தேவன் மூன்று வழிகளிலே மனிதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தியுள்ளார். அப்படி இருக்க அவன் தேவனை புறக்கணிப்பதற்கும் பாவ வாழ்விலே வாழ்வதற்கும் போக்குச் சொல்வதற்கான வழியே கிடையாது. முதலாவது, தேவனை பற்றிய எண்ணம் ஒவ்வொரு மனிதனுடைய மனசாட்சியிலும் எழுதப்பட்டுள்ளது. இரண்டாவது, தேவன் இருக்கிறார் என்பதற்கு சிருஷ்டிப்பு ஓர் ஆதாரமாக இருக்கிறது. அவரே சிருஷ்டிப்பை தம்முடைய ஞானத்தினாலும் வல்லமையினாலும் தாங்குகிறார். தேவன் இடம்பெறாத சிருஷ்டிப்பின் விளக்கம் நமக்கு தேவையற்றது. மூன்றாவதாக, தேவன் இயேசு கிறிஸ்துவின் ஆழ்தத்துவத்தின் மூலம் வெளிப்பட்டார். எந்த ஒரு தனிநபரும் தன் இருதயத்தையும் மனதையும் ஒருமுகமாக்கி தேவன் உண்டு என்பதையும் இயேசு கிறிஸ்துவே மேசியா என்பதையும் கிறிஸ்துவே மனிதனின் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கிறவர் என்பதையும் உணரும்போது தேவனாகவே முன்வந்து சத்தியத்தை விளக்கிக் கூறுகிறார். இந்த சத்தியத்தை விட்டுவிட்டு சத்தியத்தை கேட்காத மக்களின் நிலை எப்படி இருக்கப் போகிறதோ என்றா நாம் யூகித்துக் கொண்டிருக்கிறோம்? முக்கியமாக இரண்டு வழிகளிலே தேவன் தம்மை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த வெளிப்பாட்டின் மூலமாக தேவன் தந்த உண்மைக்கு அவர்கள் எப்படி மாறு உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். ஒரு நபர் பாவத்திலே மாண்டு போவதற்கு அவன்தான் காரணம். நான் சொல்வதை சற்று கவனித்து கேளுங்கள். சுவிசேஷத்தை கேட்டிராத மனிதனை தேவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. ஆனால் மனிதனுக்கு தேவனை பற்றிய உண்மை இரண்டு வழிமுறைகளிலே சொல்லப்பட்டாயிற்று. அப்படி இருந்தும் மனிதன் பாவ வாழ்வை தொடரத்தான் செய்கிறான். தேவனின் ஆக்கினை தீர்ப்பு மனிதனின் பாவ நிலையை பொறுத்ததாகும். ஓர் மனிதன் எப்பேற்பட்டவராகவும் எந்த நிலையிலும் இருந்தாலும் சரி, பாவ வாழ்வில் வாழ்ந்தால் அவர்களுக்கு போக்குச் சொல்ல வழியே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் ஒரு நபர் ரட்சிக்கப்பட முடியுமா என்று சிலர் கேட்கலாம். கிறிஸ்துவின் சிலுவை இல்லாமல் யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. சிலுவை பாடுகள் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையவே கிடையாது. நான் கண்டிப்பாகவே இயேசுவை தான் விசுவாசிக்க வேண்டுமா என்ற கேள்வியுடன் அநேகர் இருக்கின்றனர். அவர்களை குறித்து சிலர் உணர்ச்சி வசப்படக்கூடிய காரியத்தை கூறுவார்கள். கவனியுங்கள், என் கணவன் அல்லது என் மனைவி, என் சகோதரன் என் சகோதரி திருச்சபைக்கு செல்வது கிடையாது. ஏன்? அவர்கள் வேதத்தை வாசிப்பதும் கிடையாது. ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்கள போல இரக்க குணம் யாரிடமும் இருக்காது என்று சொல்வார்கள். எரேமியா 17:9 வாசிக்கிறேன், கேளுங்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆம், நீங்கள் மிகவும் திறமைசாலியாகவும் மக்களுக்கு உதவி செய்யும் நபராக இருந்தாலும் கூட உங்கள் வாழ்வில் உள்ள பாவ பிரச்சனை தீர்ந்து விடாது. நாம் பிறப்பிலேயே தேவனுக்கு எதிர்த்து நிற்பவர்களாக இருக்கிறோம். நாம் பாவம் நிறைந்த மாந்தர்கள். இங்கே நாம் இரண்டில் ஒன்றை தேர்வு செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஒன்று, நாமே பாவ தன்மையுடன் தேவனை எதிர்கொள்ள வேண்டும், அல்லது இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக மரித்தார் என்ற உண்மையை அங்கீகரித்தவனாக தேவனை வாழ்விலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டதும் அவரது மரணமும் அவரது மரணத்தின் வல்லமையும் நம் வாழ்வில் அங்கம் வகிப்பதினால் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவ பிள்ளையாக மாறுகிறோம். அது மட்டுமல்ல, நித்திய காலத்திற்கும் பாதுகாப்பை பெறுகிறோம். என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள் சகோதரனே, சிலுவை இல்லாமல் அல்லது இயேசு கிறிஸ்து இல்லாமல் பாவ சிறையிலிருந்து ஒருவருக்கு விடுதலை கிடைக்குமா என்று கேட்டால் அதற்கு இல்லை என்பதுதான் ஒரே பதில். என் பதிலை பார்த்து என்ன சகோதரனே, நீங்கள் குறுகிய மனப்பான்மை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லலாம். பரவாயில்லை, இயேசுவும் இதே பதிலைத்தான் தந்திருக்கிறார். யோவான் 3:15-16 மற்றும் 36 பாருங்கள். யாரெல்லாம் சத்தியத்தை அறிய வாஞ்சியாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சத்தியத்தை கொடுக்க தேவன் ஆவலோடு இருக்கிறார். இது வேதத்தின் பல வசனங்களில் தெளிவுபட சொல்லப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, வேதாகமத்தின் சாட்சி தேவனின் சாட்சியாகவே இருக்கிறது. அது என்ன சாட்சி தெரியுமா? சிலுவை இல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் பரிகார மரணம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஒருவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத பட்சத்தில் அங்கே ரட்சிப்பு இல்லை. சிலர் இதை குறுகிய மனப்பான்மை என்று சொல்லலாம். ஆனால் ஒரு உண்மை தெரியுமா? யாரெல்லாம் சத்தியத்தை அறிய வேண்டும் என்ற வாஞ்சையுடன் இருக்கிறார்களோ தேவனே அவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கும் பொறுப்பில் ஈடுபடுகிறார். நம்மால் அறியக்கூடாத ஒரு விஷயம் என்னவென்றால், நம் யாரும் பிறருடைய இருதயத்தில் இருப்பது என்ன என்பதை அறியோம். எத்தனை பேர் தங்கள் இருதயத்திலே பாவத்துடனும் கீழ்ப்படியாமையுடனும் வாழ்கிறார்கள் என்பதை நாம் அறியோம். மாயைகளை நம்பி வாழும் இருதயங்களில் தேவன் எவ்விதம் கிரியை செய்கிறார் என்பதும் நமக்கு தெரியாது. அவர்களுக்கு தேவன் தம்மை எவ்விதம் வெளிப்படுத்தப் போகிறார் என்பதும் நாம் அறிய முடியாத உண்மை. அப்படிப்பட்டவர்கள் வாழ்வில் தேவன் எவ்விதம் பாவ வாழ்வை குறித்து உணர்த்துகிறார் என்பதையும், உணர்த்தப்பட்ட பின்பு பாவத்தை விடாமல் அதை ஏன் நேசிக்கிறார்கள் என்பதையும் நாம் அறியோம். அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயம் தேவன் வாய்ப்பு கொடுத்து அவர்களுடன் இடைபடத்தான் செய்கிறார். காரணம், தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அவர் நீதியுள்ள தேவன். அவர் எவ்விதம் தம்மை வாஞ்சிப்பவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் என்பதற்கு அப்போஸ்தலர் 10 ஒரு எடுத்துக்காட்டு தரப்பட்டுள்ளது. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள கொர்நேலியை குறித்து 1-2 வசனங்கள் கூறுவதை வாசிக்கிறேன், கேளுங்கள். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100 அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தோனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தான். கவனியுங்கள், இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் தேவனை தேடுகிறவனாகவும் பயபக்தி உள்ளவனாகவும் இருந்தான். தன் அறிந்து கொண்ட சத்தியத்தின்படியும் வாழ்ந்து வந்தான். தேவன் அவனுடன் பேசி பேதுரு என்ற மனிதனை அழைத்து வரும்படி கூறுகிறார். ஆகவே அவன் ஒரு குழுவினரை அனுப்பினான். அவர்கள் போய் பேதுருவை கண்டுபிடித்தார்கள். அச்சமயத்தில் தேவன் பேதுருவுடனும் பேசினார். பேதுரு தன் சொந்த ஜனத்தை குறித்து வைராக்கியமாக இருந்தபடியால் அவன் தேவனோடு தர்க்கம் பண்ணினான். அந்நாட்களில் யூதனல்லாத வீட்டிற்கு யூதன் செல்வது வழக்கத்திற்கு முரண்பாடான ஒரு செயல். ஆனால் தேவன் பேதுருவோடு பேசினதன் நிமித்தம் தன்னை அழைக்க வந்த மனிதர்களுடன் தர்க்கம் பண்ணாமல் அவர்களுடன் போய் கொர்நேலியை சந்தித்தான். அங்கே பேதுருவும் கொர்நேலியும் பேசிக் கொண்டதை நாம் அப்போஸ்தலர் 10:30 தொடங்கி 38 வரை காணலாம். இங்கே பேதுரு சிறந்த ஒரு செய்தியை கொடுத்தார். அதன் முடிவிலே நடைபெற்றது என்ன என்பதை 44 46 விளக்கி கூறுகிறது. 45 அவர்கள் பல பாஷைகளிலே பேசினது குறிப்பிடப்பட்டுள்ளது. சிலர் நீ ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் கண்டிப்பாக அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று சொல்வதுண்டு. அது சரியான உபதேசம் அல்ல. அந்நாட்களில் இப்படிப்பட்ட அதிசயமான செயல்களின் நிமித்தம் சத்தியம் அறிவிக்கப்பட்ட செயல் உறுதி செய்யப்பட்டது. இந்த இடத்தில் தேவன் பேதுருவை கொண்டு சத்தியத்தை எடுத்துரைக்க காரணமாய் இருந்தவர் கொர்நேலியுதான். ஏன் தெரியுமா? அவன் பயபக்தி உள்ளவனாகவும் சத்தியத்தை அறிய ஆவல் உள்ளவனாகவும் இருந்தான். அப்போஸ்தலர் 10:34-35 வாசித்தால் தம்மை தேட ஆவலுடன் இருப்பவர்களுக்கு பட்சபாதம் எதுவும் காண்பிக்காமல் தம்மை வெளிப்படுத்த தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு நபர் உலகத்தில் எந்த ஒரு பகுதியில் வாழ்ந்தாலும் சரி, தேவனை குறித்து அவருக்கு அதிகம் தெரியாதிருந்தாலும் தேவ பயம் அவருக்கு இருக்கும் பட்சத்தில் அவருக்கு பிரியமாக வாழ எண்ணும் போது தேவன் அப்படிப்பட்ட நபருக்கு தம்மை நிச்சயம் வெளிப்படுத்துவார். ஏற்கனவே நமக்கு தேவன் தெரியப்படுத்தின உண்மையை கடைபிடித்து வாழ்ந்தால் நடப்பது என்ன தெரியுமா? அவர் மேலும் மேலும் உண்மையை நமக்கு தருகிறவராக இருப்பார். யாரெல்லாம் தேவனை அறிய ஆவலுடன் இருந்து சத்தியத்தின் பேரில் வாஞ்சை வைக்கிறார்களோ அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துக் கூற தேவனே பொறுப்பெடுக்கிறார். துன்மார்க்கனின் மரணத்தில் தேவனுக்கு விருப்பமில்லை. யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க அவருக்கு ஆசையும் இல்லை. நம் தேவன் அன்பான தேவன். அதே சமயம் அவர் நீதியும் நியாயமான தேவன். அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார், ஆனால் பாவியையோ நேசிக்கிறார். நண்பனே, யாரெல்லாம் சத்தியத்தை அறிய ஆவலுடன் இருக்கிறார்களோ அவர்கள் பக்கமே தேவனும் இருக்கிறார். ஆனால் இப்பொழுது மனிதன் சத்தியத்தை அசட்டை பண்ணி வேதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து தேவனை புறக்கணிக்கிறார்களோ அச்சமயம் தேவனும் அவர்களை அவர்களுடைய எண்ணத்திற்கு விட்டு விடுகிறார். அதனால் அவர்கள் உண்மையை இழக்க நேரிடுகிறது. ஆம் நண்பனே, சத்தியத்தை அறிந்தும் அதை புறக்கணிப்பவர்களுக்கு வரும் தண்டனை ஒழுக்க சீர்கேட்டில் முதல் இடம் வகித்த சோதோம் குமாரா பட்டணத்திற்கு வந்த தண்டனையை காட்டிலும் விபரீதமாக இருக்கும். முதலாவதாக, நாம் பெற்றுக்கொண்ட சத்தியத்தின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கப்படுவோம். இரண்டாவதாக, நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கப்படுவோம். மூன்றாவதாக, நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை எப்படி பயன்படுத்தினோம் என்பதின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கப்படுவோம். நமக்கு தரப்பட்ட வாய்ப்பை எப்படி பயன்படுத்தினோம் என்பதன் அடிப்படையில் நம் அனைவருமே தேவ சமூகத்திற்கு முன்பு சமநிலையில்தான் வைக்கப்படுவோம். ஆகவே தேவன் என் வாழ்வில் ஏதாவது தவறு செய்து விடுவாரோ என்று கவலை கொள்ள வேண்டாம். அவர் எப்பொழுதுமே நீதியுள்ள தேவன், அதே சமயம் அன்பான தேவனுமாக இருக்கிறார். அவர் அன்புள்ளவர் என்பதற்காக நம்மை தண்டிக்காமல் விடப்போவதில்லை. பரிசுத்தமான தேவனும் பாவியான மனிதனும் எந்த வகையில்தான் பொருந்த முடியும்? அங்குதான் சிலுவை வருகிறது. அது பாவியான மனிதனை பரிசுத்தமான தேவனுடன் இணைக்கிறது. எவ்வளவு மகத்துவமான சிலுவை! அது இருவரும் பிரிவுகளுக்கு பாலமாக வந்து நிற்கிறது. இயேசுவில் விசுவாசம் வைத்தால் மட்டுமே நித்திய ஜீவன் கிட்டும். அவரை நோக்கி கூப்பிடும் யாவரும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள். இதற்கு மாற்று வழியே கிடையாது. இதை விட்டால் வேறு முறையும் கிடையாது. நீங்கள் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் அவர் உங்களை வெறுமனே அனுப்பாமல் நிபந்தனையற்ற அன்பினால் நேசித்து நித்தியமான நிலையான வாழ்வை தம் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு தருவார்.
1: அன்பானவர்களே, நீங்கள் சத்தியத்தை எவ்வளவுக்கு அதிகமாக கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்று நாம் கேட்ட நற்செய்தியை பற்றின விளக்கத்தின்படி, பரிசுத்த தேவனுக்கு முன்பு போக்கு சொல்ல நம் யாருக்கும் இடமில்லை. கிறிஸ்துவை உங்கள் இரட்சகர் என்று நம்புவதற்கு இன்றே தீர்மானியுங்கள். உங்களை நேசிக்கும், உங்கள் தேவைகளை சந்திக்கும் தேவனை இன்றே தொடர்பு கொள்ள ஆரம்பியுங்கள். இயேசுவே இரட்சிப்புக்கான ஒரே வழி என்று வேதாகமம் தெளிவுபடுத்தியுள்ளது. யோவான் 10:7 முதல் 10 வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். அதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறெண்டுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
4: ஒரு பயங்கரமான வேதனையின் பாதை. இந்த உலகத்தில் ஏன் வாழ்கிறோம்? ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்? ஏன் இப்படிய நிலம் பிராயத்திலே இப்படிப்பட்ட அவமானங்கள் என்று சொல்லி நான் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு உதவி செய்ய யார் என்னோடு கூட நிற்க போகிறார்கள் என்று சொல்லி நான் என் உள்ளத்திலே நான் கண்ணீரோடு கூட கீபோர்டு வாசித்துக் கொண்டே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். என் அடைக்கலமே, என் ஆறுதலே, உம்மையே நான் தேடி ஓடி வந்தேன். பாடல். தேவ பிரசன்னத்தோடு இந்த பாடலை என்னோடு கூட கேளுங்கள். உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார்.

0: பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

உலகம் எனக்கெதிரா என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இறை அமைதி உங்களை காக்கும், அச்சம் இனி உங்களை மேற்கொள்ளாது, உங்களுக்கு பயம் இல்லை, ஜெயம். தானியலின் காரியம் ஜெயமா இருந்துச்சா இல்லையா? பக்கத்துல பாஸ் சொல்லுங்க, நீங்க ஒரு தானியல், நீங்க ஒரு தானியா. உங்க தானியல்னா நீங்க தானியா. கையை பிடிச்சு சொல்லுங்க, தானியா. நீங்க பக்கத்துல கைப்பிடிச்சு, தானியல், உங்க காரியம் ஜெயமாக இருக்கும், பயம் ஒரு நாளும் மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அவர் யார் என்றால், கல்வாரி சிலுவை இல்லை, அவனுடைய எல்லா அதிகாரங்களையும் உறிஞ்சி அவனை வெளியரங்க கோலமாக்கி அவனை சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்து உங்களை என்னையும் வெற்றியின் பிள்ளைகளாக மாற்றிவிட்டார். வெற்றியும் வாழ்வும் எங்க இருக்கு? பக்கத்துல பசங்க, வெற்றியும் வாழ்வும் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஒண்ணும் இல்லை, உங்க மூக்குக்கு 1 இன்ச் கீழே வாய். அல்லேலூயா. இந்த வாயை சரியா உபயோகப்படுத்த நான் வெற்றியோடு வாழ்வேன், நான் சமாதானத்தோடு வாழ்வேன், அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு பிடிச்சி வாக் பண்ணுவேன் அப்படின்னு போக போக போக இப்ப பாடணும்ல, இனி அச்சம் மேற்கொள்ளாது, இறை அமைதி என்னை காக்கும். 56 சங்கீதத்துக்கு நேராக உங்க வேத புத்தகத்தை திருப்பி கொண்டு இந்த டாபிக்ல இருந்து 13 வசனம் வரைக்கும் அந்த சங்கீதம் முழுவதையும் வாசித்து தொடர்ந்து அப்பாவை நாம் போற்றி புகழப் போகிறோம். சங்கீதம் 56 எடுத்துட்டீங்களா? டாபிக் எல்லாரும் படிக்க போகிறோம். பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலம் ரிக்கோகீம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இப்ப சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான், நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது, அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள், என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள், அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ, தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன், நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. 3வது, 4வது, 8வது, 9வது, 10வது வசனத்தை திருப்பி வாசிச்சிருவோம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். எந்த தேவ மனுஷன்லாம் முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்காம தேவனை முன்னிட்டு அவன் பாடிக்கொண்டு அவருடைய வார்த்தையை புகழ்கிறானோ. 9வது வசனம்,
என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். முன்னிட்டு நாம் அவரை புகழும் போது பின்னிட்டு சத்துருக்கள் ஓடுவார்கள். உங்க அலைச்சல்களை கர்த்தர் எண்ணி இருக்கிறார். உங்க கண்ணீரை அவர் துருத்தில வச்சிருக்கிறார், பாட்டில வச்சிருக்கிறார், புக்கில் எழுதி வச்சிருக்கிறார். அதனால அப்பா சமூகத்தில், அப்பா எதை குறித்து நான் கவலைப்பட போறதில்லைன்னு அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரே நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். பவுல் சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்னைக்கு பக்கத்தில் பசங்க, ஜெபம் பண்ணாம கவலைப்படுற கூட்டம் அதிகம். கவலைப்படாம இருக்கணும்னா ஜெபம் பண்ணணும், கவலைப்படணும்னா ஜெபம் பண்ணாம இருக்கணும். அவ்வளவுதான், ஈஸியா முடிச்சிட்டாரு. நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணாம எல்லாத்துக்கும் கவலைப்படுகிறோம். எல்லா கவலையும் அப்பா மேல வச்சுட்டு இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு யூனிக்காக வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு தன்னிகரற்றவர்கள், ஆமென். அவர் பார்வையில விசேஷமானவர்கள். நம்ம யாருமே இங்க இருக்கிறவங்க ஜெராக்ஸ் காப்பி இல்லை, எல்லாரையும் கர்த்தர் ஒரிஜினலா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவரே, நாங்க எந்த இடத்துல இருந்தாலும் நாங்க மனத்தாழ்மையா இருக்க உதவி செய்யுங்க. மேல இருந்து ரெண்டு டிராப் பனித்துள்ளி அப்படியே மேல இருந்து வந்துகிட்டே இருந்துச்சான். வந்தபோது ஒரு சின்ன பனித்துளி ரோஜா பூ மேல பட்டுருச்சான். இன்னொரு பனித்துளி கீழே மண்ணில் விழுந்த உடனே இந்த ரோஜா பூ மேல விழுந்த அந்த பனித்துளி முத்து போல பளிச்சுன்னு இருக்கிறப்ப, அந்த ரோஜா மேல விழுந்த பனித்துளி மண்ணுக்கு கீழே விழுந்த அந்த பனித்துளியை பார்த்து சொல்லிச்சான், பாத்தியா பாத்தியா, நம்ம ரெண்டு பேரும் தானே மேல இருந்து இறங்கி வந்தோம். நான் ரோஜா பூ மேல பட்டு நான் முத்து போல பளிச்சிடுறேன், பாத்தியா. நீ என்ன, மண்ணோட போயிட்ட, அவ்வளவுதான், நீ அடையாளத்தையே இழந்துட்ட. எனக்கு பாத்தியா உயர்ந்த ஸ்தானம், உனக்கு பாத்தியா தாழ்ந்த ஸ்தானம்னு அது எதுவுமே சொல்லலையா. அமைதியாவே இருந்துச்சான். கொஞ்ச நேரத்துல தோட்டக்காரன் வந்தானுங்களா, வந்த உடனே அந்த செடிக்கு தண்ணி ஊத்தலான்னு பார்த்த உடனே அந்த செடிக்கு தண்ணி ஊத்தும் போது இந்த பனித்துளியும் அந்த தண்ணீரோடு இணைஞ்சு அப்படியே அந்த ரோஜா பூ அந்த செடிக்குள்ள ஜீவனா அப்படியே உள்ளுக்குள்ள போய் ஒவ்வொரு அந்த கிளைகள்ல அப்படியே பாய ஆரம்பிச்சிருச்சுங்களாம். கொஞ்ச நேரத்துல வெயில் வந்த உடனே இந்த ரோஜா பூ மேல முத்து போல இருந்துச்சு பாருங்க. அந்த சூரியன் பட்டவன ஆவியா ஒண்ணு இல்லாம போயிருச்சான். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை நான் பெரிய ஸ்தானத்துல இருக்கிறேன், உனக்கு என்ன ஸ்தானம்னு யார் என்ன சொல்லியிருந்தாலும் கவலைப்படாம நீங்க ஜீவனா இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பிடாதீங்க, யாரோடையும் நம்ம ஒப்பிடக்கூடாது. நம்ம உப்பாக அவருக்காக இருந்துட்டா போதும். ஒப்பிட்டு ஒப்பிட்டு ஒப்பிட்டு நானும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்தேன். ஜோசப் அண்ணன் ஹைட்டா வச்சுட்டீங்க ஆண்டவரே, என்னை குள்ளமா வச்சுட்டீங்களே ஆண்டவரேன்னு. அப்புறம் அண்ணங்கிட்ட பார்த்தோன்னு கேட்ட ஒன்று தான் சொன்னாங்க, உன்னை பாக்குறப்ப எனக்கு பொறாமையா இருக்கு, பஸ்ல போனா தலையில டாப்பு தட்டுது, சீட்டு தட்டுதுன்னு. இதெல்லாம் பழைய காது காரியம். அதனால ஆண்டவரே, என்னை எண்ணெயா வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்க மேல ஒரு எண்ணெய் இருக்கிறது, அந்த எண்ணெயாகவே உங்களை வைத்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை, நீர் மாத்திரம் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீங்க மட்டும் என் நெருக்கத்துல உதவாமல் போயிருந்தால். அன்னைக்கு பெலிஸ்தியர் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, தாவீதுக்கு அவர் மாத்திரம் உதவி செய்யாமல் போயிருந்தால். யோசிச்சு பாருங்களேன், இதுவரைக்கும் தாவீதின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. அவர் நடந்து வந்த பாதையில பல நேரம் நடக்கிறப்ப அவரே உங்களுக்கு எனக்கும் பலன் தருகிறாரே, எல்லாவற்றையும் நினைச்சு ஸ்தோத்திரப்பான்னு

சங்கீதம் 102 தான், 102 வசனம் 13, 102 வசனம் 13. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயசெய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிற உம்முடைய நேரத்துக்காக நன்றி. உம்முடைய நேரம் வரும்பொழுது நீரும் வருகிறீர். உம்முடைய நேரம் வந்திருக்குன்னா நீங்களும் வந்திருக்கீங்க. அதான் அந்த நேரம் எங்களுக்கு சொல்கிற செய்தி. உம்முடைய ஜனத்தை, இந்த தேசத்தை சந்திக்கும்படியாக நீர் எழுந்தருளி இருக்கிற இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். எழுந்தருளுவீர், எழுந்தருளுவீர்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். We know our God will arise. இதுதான் எங்களுடைய அறிக்கையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிறோம், Now is the time. இதுதான் அந்த நேரம் என்று நாங்கள் சரியாக அதை எங்கள் ஆவியில் அறிந்து உங்களோட ரதத்தோடு நாங்கள் இணைஞ்சு நிற்கிற இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலத்துக்காக தான் நாங்கள் பல ஆண்டுகளாக நாங்கள் காத்திருந்தோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முக்கியமாக இருக்க ஆண்டவரே, இந்த செய்திகளை உள்வாங்க, கிரகிக்க தேவையான பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவரே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஆண்டவரே நீங்கள் பேச போகிற தயவுக்காக மக்கு நன்றி. இதை உள்வாங்க, கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வந்து கொள்ளலாம்.

0: நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்த நாட்கள் முடிஞ்சு சரியான நேரம் வந்திருக்கு என்பதை நினைச்சு கத்தரை துதிக்கிற ஒரு காலத்துல கொண்டு வந்திருக்கிறேன்.
1: ஆமென்.
0: நேரம் சரியில்லைன்னு சொல்லி நீங்க அழுதீங்க, ஆனா ஆண்டவர் சொல்றார் சரியான நேரம் வந்திருக்கும் லைஃப்ல.
1: ஆமென்.
0: நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை, கெட்ட நேரம், கெட்ட நேரம்னு சொல்லி யாராரோ சொல்றத நம்பி நீங்க புலம்பின காரியத்துக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு.
1: ஆமென். வச்சிட்டாரு.
0: நேரம் சரியில்லைன்னு சொன்ன, ஆனா இந்த வருஷம் நீ சாட்சி சொல்ல போற சரியான நேரம் என் வாழ்க்கையில வந்திருக்கு.
1: வந்திருக்கு.
0: The right time has come in my life.
1: Amen.
0: This is my Kairos moment.
1: Amen. புது

0: தங்க முடியாத சந்தோஷங்கள், இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற மாதிரியான கிரியைகள்
1: பேரின்பம்
0: இந்த நேரத்துல கர்த்தர் செய்கிறார்.
1: பேரில்லை,
0: அவர் மறக்கல,
1: நிஜ வாழ்வு
0: அவர் உங்களை மறக்கல.
1: ஹல்லேலூயா.
0: இந்த நேரத்தை நாம சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடந்த துயரங்கள், நிறைய அசம்பாவிதங்கள், அதனால நமக்கு உண்டான பாதிப்புகள், அதனால நமக்கு உண்டான இழப்புகள், டேமேஜ்னு சொல்கிறோம் பாருங்களேன், அது நம்ம பார்வைக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இவ்வளவு நாசம் என் குடும்பத்தில் நடந்துருச்சு, இவ்வளோ பெரிய பாதிப்பை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம், அந்த பாதிப்பினுடைய தாக்கம் வருஷக்கணக்காக என் லைஃப்ல என்னன்னா காணப்படுது. ஐ திங்க் நான் கூட சில நேரம் எனக்கு மனசு எப்படி விரக்தி அடையுதுன்னா, என் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி நாட்கள் என்ன செஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு, இவ்வளவு காலம் போயிருச்சு, இன்னும் இந்த காரியங்கள் சரி செய்யப்படலை அப்படிங்கிற அங்கலாய்ப்போட ஒரு புலம்பலோட நீங்க இருப்பீங்கன்னா, இந்த செய்தி உங்களுக்கானது,
1: ஆமென்.
0: இந்த செய்தி நமக்கானது,
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா. மோசேக்கு முதல் 40 வருஷம் போயிருச்சா?
1: போயிருச்சு.
0: பயங்கர வைப்ரண்டா இருந்த நாட்கள், இளமை துடிப்போட இந்த எனர்ஜி உமக்கு, இந்த வாலிபம் உமக்கு, இந்த வயது
1: உமக்கு,
0: உமக்குன்னு சொல்லி அவர் தீவிரமா ஆர்வமா ஊழியத்துக்கு வந்த அந்த 40th வயது. அதன் பிறகு கர்த்தர் பயன்படுத்துவார்னு பார்த்தா ஓடி ஒளிய வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. கர்த்தர் பயன்படுத்துவார்னு பார்த்தா
1: ஓடி ஒளிய வேண்டிய நிலை.
0: அதுலேயும் 40 ஆண்டுகள் போயிடுச்சு. மாமனார் வீட்டில் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு 40 years of obscurity. எவ்வளோ பெரிய ஆளு எங்கே இருக்கிறான், என்ன செய்கிறான், என்ன வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், யுத்தங்களை நடத்தினவன், எகிப்தனுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று
1: தேர்ந்தவன்,
0: தேர்ந்த ஒரு மனுஷனுடைய நிலைமையை பாருங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். மன்னிக்கணும், கிட்டத்தட்ட 80 வயசு போயிடுச்சு. ஸோ 80 years போறப்ப அவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, அவ்வளவுதான் நம்ம லைஃப் என்னன்னா
1: முடிஞ்சிருச்சு,
0: முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் மானிட்டர் கொடுங்க, கம்மியா இருக்கு, ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒண்ணு என்னன்னா
1: அடக்க போறது
0: இல்லை அப்படிங்கிற ஒரு
1: எஸ்
0: ஃப்ரஸ்ட்ரேஷன்ல

0: அவராகவே ஒரு முடிவுக்கு வந்து அமைதி ஆகிவிட்ட அந்த நாட்கள்ல.
1: எஸ்,
0: அது மோசேக்கான தேவனுடைய முடிவு அல்ல. மோசையாவே ஒரு முடிவெடுத்து மோசே தனக்குள்ள அமைதி ஆயிட்டார்.
1: எஸ்,
0: சில நேரங்களில் நமக்கு நாம எடுத்துக்கொள்ளுகிற முடிவுகள்ல நாம் சில அமைதியை தேடுறோம், ஆனா அது தேவன் தருகிற அமைதி அல்ல.
1: எஸ்,
0: அது நம்மளை வஞ்சிக்கிற அமைதி. இது தேவன் தந்த முடிவினால வந்த அமைதி இல்லை, உனக்கு நீயே எடுத்துக்கொண்ட முடிவினால. அவ்வளவுதான், நம்ம என்னன்னா முடிஞ்சிட்டோம், நான் ரிட்டையர்ட் என்னன்னா
1: ஆயிட்டேன்,
0: இனிமே ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படியான பலனும் எனக்கு இல்லை, அதற்கான நாட்கள் என்னன்னா போயிருச்சு. I have wasted all my days.
1: Yes.
0: I have wasted all my years. என்னுடைய வருஷங்கள் எல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன்னா வீணாவே
1: அழிச்சிட்டேன்
0: அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறப்போ 80வது வயசுல மோசேக்கான கைரோஸ் மொமெண்ட் வருது.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அப்படி முச்செடியில பற்றி எரிகிற முச்செடியில எழுந்தருளின ஆண்டவர்,
1: ஆமென்,
0: தேவா நீர்
1: எழுந்தருளி.
0: மோசேக்கு எங்க எழுந்தருளுகிறார்?
1: முச்செடியில.
0: 80வது வயசுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மோசேயினுடைய கண்கள் ஒரு ஆச்சரியத்தை என்ன செய்கிறதுனா
1: காண்கிறது,
0: ஒரு அதிசயத்தை என்ன செய்கிறது
1: காண்கிறது.
0: பாடிக்கிட்டே போயிருப்பாரு ஆச்சரியமானவரை படம்.

0: மூணாவது அதிகாரம் யாத்திராகமம் மூணுல வசனம் ஒன்னுல இருந்தே வாசிப்போமா. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான்.
1: அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி
0: தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான்.
1: அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான
0: அக்கினி ஜாலையிலே நின்று
1: அவனுக்கு தரிசனமானார்.
0: மிஷன் உண்டாகுது யாருக்கு?
1: மோசேக்கு.
0: கர்த்தரை தரிசிக்கிறவன்லாம் எதை பெற்றுக்கொள்றான்னா தரிசனத்தை
1: பெற்றுக்கொள். எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது.
0: நொந்து போன மோசேக்கு ஒரு காட்சியை கர்த்தர் காட்டுற. எந்த மோசேக்கு?
1: நொந்து போன மோசே
0: வெந்து போகாத ஒரு முட்செடியை பாக்குற.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அது மோசேக்கு எப்படி இருக்குன்னா பயங்கர ஆச்சரியமா இருக்கு.
1: ஆச்சரியம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மோசேக்கு எப்படி இருக்கு?
1: ஆச்சரியம்.
0: ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு அப்பொழுது மோசே,
1: இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன?
0: நான் கிட்ட போய்
1: இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன்.
0: அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டா.
1: முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி
0: மோசே
1: மோசே
0: மோசே என்று
1: கூப்பிட்டார்.
0: அவன் இதோ
1: அடியேன்
0: அடியேன் என்றார். This was Moses Kairos moment. இதுதான் மோசேக்கான கடவுளுடைய நேரம்.
1: நேரம்
0: என் நேரமே சரியில்லை. இப்படி வந்து மாமனார் வீட்டில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், நான்
1: மாட்டிக்கிட்டேன்,
0: மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன் 40 வருஷமானு சொல்லி எப்படி எல்லாம் புலம்பி இருப்பாருன்னு தெரியல. என் கனவு என்னாச்சு? நான் கண்ட எனக்குள்ள பற்றி எரிந்த அந்த வைராக்கியம்லாம் இப்ப என்னன்னா, என் ஜனத்து மேல இருந்த வைராக்கியத்தினால எகிப்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் தூக்கி குப்பைன்னு போட்டுட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் மனாந்தரத்துல ஒரு குப்பையா என்ன செய்யறேன்னா
1: போயிட்டனே,
0: கிடக்குறனே, மக்கி போனனே. எனக்குள்ள அந்த நாள்ல பற்றி எரிஞ்ச நெருப்பு இந்த நாள்ல அவிஞ்சு அணிஞ்சு போய் கிடக்குற இந்த காலத்துலதான் மோசேக்கான தேவனுடைய நேரம்.
1: நேரம். ஹல்லேலூயா. ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கிட்ட போன மோசேக்கு ஆண்டவர் திட்டத்தை குறிச்சு என்ன செய்றார்னா பேசுற,
1: திட்டவட்டமாக பேசுகிறார்.
0: அத கேட்ட மோசேக்கு பிரமிப்பா என்னன்னா
1: போச்சு.
0: ஆச்சரியமா இருக்கு.
1: ஆச்சரியம்.
0: அதிசயமா இருக்கு.
1: அதிசயமா இருக்கு.
0: நான் கூட மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். மாறாமலே என் கூட இருந்திருக்கிறீங்க.
1: ஆமென்.

0: ஆண்டவரே, என்னுடைய என் வாழ்க்கையை மூணு பகுதியா, என் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி போயிடுச்சு அப்படி சொல்லலாமா?
1: சொல்லலாம்.
0: 80 வயசுல மோசே ஆண்டவர்கிட்ட வச்ச வாதம் என்னன்னா, என்னுடைய ஆயுசு நாட்கள்ல
1: பெரும்பகுதி
0: போயிடுச்சு. ஆண்டு சொல்றாரு, பெரும்பகுதி போனாலும் இந்த மீதியான பகுதி தான் உன்னுடைய கைரோஸ் மொமெண்ட்.
1: ஆமென்.
0: இந்த மீதியான பகுதி தான் உனக்கான என்னுடைய நேரம்.
1: ஆமென்.
0: இதுதான் உனக்கான என்னுடைய
1: நேரம்.
0: நேரம்
1: நேரம்
0: இந்த இந்த மூன்றாவது பகுதி அப்பாஸ்தல் ஜார்ஜ் வந்து ஜெபம் பண்ணுவாரு. நான் அப்ப வெட்டில பாரா போயிருந்தப்ப இதுக்கு அவர் வச்சிருக்கிற பேரு The Tremendous One Third.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சொல்லுங்க, The Tremendous One Third.
1: The Tremendous One Third.
0: Tremendous னா எப்படி சொல்றது? அத Tremendous னா Tremendous தான். உங்க வாழ்க்கையினுடைய ஃபைனல் போர்ஷன்.
1: Yes. Hallelujah.
0: Hallelujah. உங்க வாழ்க்கையினுடைய ஃபைனல் லேப். உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க அடி எடுத்து வச்சிருக்கிற இந்த இறுதி சீசன் அல்லது இறுதி சுற்று,
1: பிரம்மாண்டமான மிகப்பெரிய வல்லமை மிக்க பேராற்றல் வாய்ந்த
0: ஒரு ட்ராக்ல உங்களை அறியாமலேயே நீங்க உங்க கால் எடுத்து
1: வச்சிட்டீங்க.
0: உங்களை நீங்க எகிப்தினுடைய ட்ரெஷர்ஸ்.
1: எஸ்.
0: எகிப்தினுடைய ட்ரெஷர்ஸ் அண்ட் பிளஷர்ஸ்.
1: எஸ்.
0: எகிப்தினுடைய பொக்கிஷங்கள், எகிப்தினுடைய பொக்கிஷங்களால வருகிற சந்தோஷங்களை குப்பையா நினைச்சிட்டு வந்தவனே,
1: எஸ்,
0: இந்த உலகம் என்ன ஆக்கிருச்சுன்னா குப்பையாக்கிருச்சு. நான் ஒரு ட்ராஷ்.
1: எஸ்.
0: நான் ஒரு ட்ராஷ்.
1: ட்ராஷ்.
0: நீங்க ஒரு ட்ராஷ் அப்படின்னு உங்களை உலகம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றார், என்னோட மொமெண்ட் வர்றப்ப மேபி நீ உன்னை ஒரு ட்ராஷ் நினைச்சிட்டு இருக்கலாம்.
1: எஸ்.
0: ஆனா நான் உன்னை என்னோட ட்ராக்ல கொண்டு வந்து நிறுத்துவேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நீ குப்பை இல்ல.
1: எஸ்.
0: உனக்காக நான் நியமிச்ச, உனக்காக நான் ஆயத்தம் பண்ணின ஓடு பாதையில.
1: ஆமென்.
0: உன்னோட காலை நீ எடுத்து வச்சிருக்கிற.
1: எஸ்.
0: திஸ் இஸ் யோர் மொமெண்ட்.
1: ஆமென். ஹல்லேலூயா.

0: tremendous one third.
1: ஆச்சரியமானவர்
0: tremendous tremendous one third.
1: அதிசயமானவரே.
0: இந்த அப்போஸ்தலனுடைய கேட்டகரி என்னென்ன ட்ராஷ்ல தான் ஆரம்பமாகுது.
1: ஆமென்.
0: எல்லாரும் துடைத்து போடுகிற
1: கந்தை
0: அழுக்கை போலவும் குப்பையை போலவும் என்னன்னா
1: எண்ணப்பட்டோம்
0: ஆனோம் எண்ணப்படுகிறோம் அப்படின்னா அப்போஸ்தல் பவுல் என்னன்னா சொல்லியிருக்கிற அந்த மாதிரி உங்களை யாராவது ட்ராஷ் குப்பை கூட அந்த தீர்க்க தரிசனம் சொல்றார் நீ என்னோட அப்ப கூட
1: அப்ப கூட
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: யாரு சாமி உன்னை குப்பை கூடன்னு சொன்னா ஏன் அப்பா
1: அப்பா
0: என்னுடைய அப்பா இந்த தலைமுறைக்கான என்னுடைய பிரெட்
1: பிரெட்
0: நான் ஓ மூலமா தான் ஸ்ப்ரெட் பண்ண விரும்புறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: ஆண்டவருடைய அப்பத்தை கேட்டர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டா வெசலா என்னை ஆண்டவர் சூஸ்
1: பண்ணிருக்கிறார். தொடச்சு போடுற அப்ப கூட நீ எனக்காக நில்லுல அதனால நீ அப்ப கூட
0: சொல்லுது குப்பை கூட உலகம் சொன்னாலும் நீ அப்பா கூடயே இருக்கிறதுனால அவர் உன்னைய அப்ப கூடயா
1: அப்ப கூட
0: அப்ப கூடயா
1: அப்ப கூடயா
0: உங்க மொமெண்ட் வர்றப்ப உலகம் சொல்லும் என்னடா குப்பை கூட நினைச்சோம் கடைசியில நமக்கு படி இழக்கிற அப்ப கூட இவன் தான்.
1: ஆமென்.
0: அப்ப கூட இவன் தான்
1: அப்ப கூட இவன் தான்
0: பிரெட் உங்க வாயிலிருந்து தான் வருது.
1: ஆமென். ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ட்ரெமெண்டஸ் ஒன் தேர்ட் ஒன் தேர்ட்
0: முதல்ல 80 வருஷத்துல எல்லாம் வேஸ்டா போச்சுன்னு சொல்லி அவருடைய கிரானஸ் மொமெண்ட்ல ஒரு சொன்னாலும் பின்னாடி வந்த 40 ஆண்டுகள்ல தேவன் செஞ்ச காரியம் மகத்தான எகிப்துக்கு அனுப்பின சில நாட்கள்ல சில சில கொஞ்ச காலத்துக்குள்ள தேவன் மோசேயை கொண்டு செய்த அந்த மகத்தான கிரியைகளால எகிப்தின் நிர்வாகம் ஸ்தம்பித்தது. அந்தகார லோகாதிபதிகளுடைய அதிகார அடுக்குகளை சீர்குலைய பண்ணுகிற அந்த அடுக்குகளை நிலைகுலைய பண்ணுகிற அந்த அடுக்குகளை ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய மகத்தான கிரியைகளை இந்த கைரோஸ் மொமெண்ட்ல இந்த நேரத்துல தேவன் ரிலீஸ் பண்றார்.
1: ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
0: அதிகார அடுக்குகள்ங்களுடைய அதிகார அடுக்குகள் நிலை கொலையுது கத்தர்
1: எழுந்திருக்கிறார்
0: செய்யக்கூடிய
1: அதிசயமா
0: ஒரு டெரர் பிடிக்குது
1: அப்படி

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: இதுதான் எத்தனை ஆண்டுகளை வந்து காத்திருப்புல போயிருந்தாலும் அந்த வருஷங்கள்ல ஒருவேளை நம்ம இவ்வளவுலாம் செஞ்சிருக்கலாம், இவ்வளவுலாம் செஞ்சு முடிச்சிருக்கலாம் அப்படின்னு முடியாம போயிருச்சேங்கிறதா நம்முடைய அங்கலாய்ப்பு, நம்முடைய புலம்பல்,
1: எனர்ஜி எல்லாம் போயிருச்சே.
0: ஆனா ஆண்டவருடைய வேலை வர்றப்ப அவர் மிக குறுகிய நேரத்துல பல வருஷத்துக்கான வேலையை முடிச்சுட்டு போயிருவார்.
1: ஆமென்.
0: அப்படி குறுகிய காலத்துல பல வருஷத்துக்கான வேலையை முடிகிறப்ப நமக்கு இத்தனை வருஷம் காத்திருந்தது வீணா போச்சுன்னே சொல்ல முடியாது.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அருமையான பாஸ்டர் ஜான்சம் தந்தையர்களோட பேசிட்டு இருந்தப்ப சொன்னாங்க ஒரு முறை, ஃபாதர் 70 வருஷத்துல செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் 7 வருஷத்துல செஞ்சார்.
1: ஆமென்.
0: செய்ய முடியாத காரியத்தை 7 வருஷத்துல செஞ்சு முடிச்சிட்டு போயிட்டே
1: முடிச்சிட்டாரு.

0: கொண்டு உங்களை நடத்தி வந்தார். சொல்லுங்க, நடத்தி வந்தார்,
1: நடத்தி வந்தார்.
0: இனி வருகிற நாட்கள்ல கத்தர் செஞ்சு முடிப்பாரு. என்ன 20 வருஷமா நம்ம செஞ்சிருந்தா கூட செஞ்சிருக்கா
1: முடியாது.
0: 20 நாள் செஞ்சுட்டு என்ன செஞ்சிட்டாரு? இதான் ஆண்டவருடைய நேரத்தினுடைய ஆற்றல்.
1: ஆமென்.
0: அந்த நேரம் வந்திருக்கிறதுனால என் காலம் போச்சுன்னு இனிமே சொல்ல மாட்டீங்களே?
1: எஸ், சொல்ல மாட்டோம்.
0: வயசாயிருச்சுன்னு சொல்ல மாட்டீங்களே?
1: சொல்ல மாட்டோம்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நமக்கு தான் 56 ஆச்சுன்னு பயாலஜிக்கலா பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. அது ஃபாதர் சொல்றாங்க, சின்ன வயசு ஓடுற அப்படிங்கிறாங்க. ஐயோ, மனசுல பால் வர்த்த மாதிரி என்னன்னா,
1: எங்கடா போனீங்க அப்படின்னாங்க. அப்பா ஓசூர் போய் வெட்டில் போற போயிட்டு நைட்டோட நைட்டா, சரி இந்த வாரம் என்ன ப்ரோக்ராம், சென்னை போறப்பா, போயிட்டு போயிட்டு வந்துட்டு அடுத்து சென்னை. அடப்பா, சரிடா, சின்ன வயசு ஓடுங்கடா.
0: தேவன் உள்ள இறங்கி வர்றப்ப வயசுக்கான பலன் இருக்காது,
1: தரிசனத்துக்கான பலன்.
0: ஓடுறதே தரிசனத்துக்காக.

0: உங்களை அழிச்சிட்டோம்னு நினைச்சாங்க, உங்களை
1: அழிச்சிட்டோம்,
0: கழிச்சு போட்ட குப்பைன்னு நினைச்சாங்க, குப்பையாவே என்ன எல்லாரும் பார்த்து பார்த்து பழகிட்டாங்க.
2: எஸ்,
0: வீட்டில் சமுதாயத்தில் என்ன எல்லாரும் என்ன குப்பையாவே பார்த்து பார்த்து
2: பழகிட்டாங்க.
0: கழித்து போடப்பட்ட, அனைவராலும் கழித்து போடப்பட்ட குப்பை.
2: எஸ்,
0: ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன்னை அழிச்சிட்டோம், உன்னை கழிச்சு போட்டோம், அப்படி இப்படின்னு ஆயிரம் பேர் சொன்னாலும் அழிச்சு கழிச்சு புது ஆட்ட ஆட நான் வந்திருக்கேன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்ட,
0: புது ஆட்ட,
1: புது ஆட்ட. 1 கொரிந்தியர் 4:13 புது ஆட்ட.
0: எல்லாரும் உங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு என் விதை இந்த வருஷம் நீ பார்க்க போறது என்னுடைய ஆரம்பத்தை,
1: ஆரம்பத்தை
0: உனக்கான எனது ஆரம்பத்தை.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஆனா இத்தனை வருஷம் காத்திருப்புல, இத்தனை வருஷம் டேமேஜ்ல, இத்தனை வருஷம் பாதிப்புல, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனிமே எனக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோட அமர்ந்திருந்த என்னிடத்துல வந்து, இப்பதான் என் காரியத்தை உன் வாழ்க்கையில என்ன செய்யறேன், ஆரம்பிக்கிறேன்,
1: ஆரம்பிக்கிறேன்,
0: உன் வாழ்க்கையில கிரியை செய்யும்படி நான் எழுந்தருளி இருக்கிறேன்.
1: ஆமென்.
0: இது உனக்கான என்னுடைய நேரம்,
1: நேரம்.
0: குறுகிய காலத்துக்குள்ள எத்தனை வருஷம் பாதிப்பா இருந்தாலும் சரி, அதை சடுதியா சரி செய்ய என்னால முடியும்.
1: ஆமென்.
0: எவ்வளவு சிக்கலா உண்டாக்கி இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாதிப்பை பண்ணியிருந்தாலும் சரி, அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்ட, புது ஆட்ட. ஆமென்.

0: Hallelujah.
1: Hallelujah.
0: நேற்று நேற்று இரவு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ரொம்ப உடைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரி, ரொம்ப தயங்கி தயங்கி ஜனங்கள்லாம் இருந்தாங்க. அதனாலதான் நான் உங்கள்கிட்ட நான் பேசல. ஜனங்கள்லாம் போன உடனே நான் வீட்டுக்குள்ள வந்து நான் இப்ப உங்களோட நான் பேசுறேன் பாஸ்டர். எனக்கு இன்னைக்கு 32வது திருமண நாள், 32nd இயர். என் கணவரும் நானும் வல்லமையா நாங்கள் ஊழிய செஞ்சிட்டு இருந்தோம். ஆனால் அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அந்த ஊழியத்தை நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், அவரோட என்னால் தொடர்பு கொள்ள முடியல. ஆனால் இன்னைக்கு எங்களுடைய வெட்டிங் டே, பின்னாடி ஒண்ணுமே கேட்கலையாமையா? ஆச்சரியமானவர், செக் பண்ணுங்க போய் அப்படி.

0: கேட்டுருச்சுன்னா இப்படி கையை காட்டுங்க. அப்படி
1: ஆச்சரியமா
0: கேக்குதா?
1: அதிசயமா.
0: அவங்க அவங்க சொல்றாங்க, 32வது திருமண நாள் எனக்கு, நான் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறேன், ஆனால் அவர் திரும்ப வருவார் அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய ஃபெய்த்தில் இருக்கிறேன். இந்த நாட்களில் அண்ணன் நீங்கள் பண்ணுற பிரசங்கம் வந்து என்னை பயங்கரமாக என் ஃபெய்த்தை தூக்கி விட்டுருச்சு. என் ஊழியம் முடிஞ்சு போல, என் கணவரோட நான் மீண்டும் நான் ஊழியம் செய்வேன், அவரோட நான் மீண்டும் இணைஞ்சு நான் நிற்பேன். அந்த நேரம் என் வாழ்க்கையில் வந்துருச்சுங்கிற விசுவாசம் எனக்கு பயங்கரமாக வந்துருச்சுனே. அவங்க ரொம்ப ரொம்ப பிரபலமானவங்க, பிரபலமானவங்க. என்னுடைய ஆரம்ப நாட்களில் அவங்கள ஒரு அவ்வளோ வல்லமையாக பிரகாசித்தவங்க. அவங்க ஊழியத்தினால் எங்கள் குடும்பங்களே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய மனுஷனுடைய மனைவி சொல்கிறாங்க, என் குடும்பத்தில் இப்படி ஒரு டேமேஜ் பல வருஷம், இது எத்தனையோ வருஷம் சொல்றாங்க, இன்னும் செப்பரேஷன்ல போகுது. ஆனா இன்னைக்கு 32வது ஆண்டு என்னுடைய திருமண ஆண்டு. நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பா இந்த ஊழியம் பாழா போகாது.
2: எஸ்,
0: நாங்க சேர்ந்து நின்று செய்வோங்கிற ஃபெய்த் எனக்கு என்னன்னா வந்திருக்கு. குழந்தை இல்லை, 32 ஆண்டுகள், 32 இயர்ஸ். ஆனா அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். நான் கொஞ்சம் முன்னாடி இருந்து வாசிக்கிறேன், மீகா 4:6 இருந்து. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு, நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். மந்தையின் துருக்கமே, சியோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரிகம் எருசலேம் குமாரத்தியினிடத்தில் வரும்.
2: ஆமென், ஹல்லேலூயா.
0: எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, முந்தின ஆளுகைய எங்க போச்சுன்னு நான் தேட வேண்டியதில்லை, முந்தின ஆளுகை எனக்கான நேரத்துல என்னை தேடி வரும்.
2: ஆமென், ஹல்லேலூயா.
0: ராஜரிகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும்,
2: வரும்.
0: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
0: எதையாவது நீங்க தொலைச்சிருப்பீங்கன்னா அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த நாட்கள்ல அது உங்களை தேடி வருகிற பீரியட்.
2: ஆமென், ஹல்லேலூயா.
0: ஆமென் சொல்லுங்க.
2: ஆமென்.
0: சடுதியா சடுதியா அந்த காரியத்தை சரி செஞ்சு ஆண்டவர் தூக்கி நிறுத்தி மகிமையான காரியத்தை செய்வார்.
2: ஆமென்.
0: விசுவாசிக்கிறீங்களா?
2: விசுவாசிக்கிறோமா?
0: இந்த ஷார்ட் பீரியட்ல, இந்த குறுகிய காலத்துல இத ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு முடிக்கிறாரு.
2: ஆமென், ஹல்லேலூயா.
0: எத்தனை வருஷமா அவமானத்தை சுமந்திருக்கலாம், எத்தனை வருஷமா ஒரு நிந்தையை நீங்க சுமந்திருக்கலாம், ஆனா உங்களுக்கான இந்த நேரத்துல, இந்த சரியான நேரத்துல சடுதியில எல்லாத்தையும் ஆண்டவர் சரி செஞ்சு அழிச்சு கழிச்சு
2: புது ஆட்டை.

0: இனி வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய உங்களுடைய லைஃப்ல ஆண்டவருடைய காரியம், அவருடைய அவர் விரும்பின காரியம் பூக்குற நேரம் வந்திருக்கு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நீ எத்தனை வருஷம் இதை சகிச்சேன்னு எனக்கு தெரியாது, எத்தனை வருஷம் இந்த நிந்தையில நீ கடந்து வந்தன்னு எனக்கு தெரியாது, எத்தனை வருஷம் இந்த போராட்டத்துல நீ தனியா தவிக்கிறன்னு எனக்கு தெரியாது, எத்தனை வருஷம் நீ அழற, ஆனா கர்த்தர் அறிவார்.
1: எஸ்,
0: சடுதியில சடுதியில ஐயோ இத்தனை ஆண்டுகள் வேஸ்டா போச்சு வேஸ்டா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய லைஃப்ல ஆண்டவர் குறிச்சிருக்கிற இந்த காலத்துல அந்த பல வருஷ பாதிப்புகளை சடுதியா சரி செய்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: இஸ் தட் ரிடீமிங் யுவர் டைம்?
1: எஸ்.
0: ஆண்டவர் நம்மளை மீட்டு கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில நாம தொலைச்சிட்டோம்னு நினைச்ச நாட்களையும் நம்ம தொலைச்சதோட அதிகமா எனக்கு மீட்டு தர்றாரு.
1: ஆமென்.
0: ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றார், 10 வருஷத்தை நீ தொலைச்சிருக்கலாம், ஆனா நான் உனக்கு 20 வருஷத்தை தர்றேன்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: யோபு இழந்தது ஒரு தலைமுறை, ஆனா தேவன் பார்க்க வச்சது நாலு தலைமுறை.
1: நாலு தலைமுறை
0: யோசேப்பு வாழ்க்கையில விரயமாக்கப்பட்ட நாட்கள், தப்பு அப்படி சொல்லக்கூடாது, கர்த்தர் அவரை பிரிப்பேர் பண்ண நாட்கள் 13 ஆண்டு. ஆனா 30 வயசுல இருந்து யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த வருஷங்கள்
1: 70 ஆண்டுகள், சாரி
0: 80 வருஷம்,
1: 80 வருஷம், 110 வருஷம் மொத்தம்.
0: நீங்க துன்பத்தை கண்ட நாட்களை விட அவருடைய காலத்துல வாழ்ந்திருக்க போகிற வருஷங்கள் அதிகம்.
1: ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: ஒரு தலைமுறை தானே அடிச்சான் சொல்றீங்க, மூணு தலைமுறை உட்கார்ந்து பாப்பீங்க.
1: ஆமென், உட்கார்ந்து பாப்பீங்க.
0: இந்த சைடு யோசேப்போட காரியம் எப்படி, மோசேனுடைய காரியம் எப்படி, யோபோடைய காரியம் அப்படி.
1: ஹல்லேலூயா.
0: அதனால எதை இழந்துட்டேன், எது விரயமாக்கிட்டேன், விரயமானாலும் நீங்க அப்பா கூட இருந்தீங்க பாருங்க, பாதிப்பு வந்தாலும் விரக்தி வந்தாலும் என்னன்னு புரியலைனாலும் உங்களை விட்டு நான் எங்க போவேன் ஆண்டவரே, உங்களை விட்டு போய் என்னால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லி அவரையே உறுதியா பற்றிக்கொண்டு அவரோடய இருந்தீங்க பாருங்க, அவரோட நடந்தீங்க பாருங்க. அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீங்க இழந்ததை விட அதிகத்தை மீட்டுக் கொள்வீர்கள்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: ரெண்டு இழந்தா ரெண்டு இல்ல, ரெண்டு இழந்த உனக்கு 10 வச்சிருக்கிறேன்.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: நீ சந்திச்ச பாதிப்பு ஒரு மடங்கு, ஆனா உனக்கு நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது பல மடங்கு,
1: பல மடங்கு.

0: இனி வாழ்க்கை இல்லை உங்களுக்குன்னு உலகம் சொல்லுது. இனி என்ன இல்ல?
1: வாழ்க்கை இல்லை,
0: அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுமே எழும்புறதுக்கு என்ன இல்ல?
1: வாய்ப்பே இல்லை.
0: வாய்ப்பே இல்லைன்னு யாரு சொல்றா? உலகம் சொல்லுது.
1: வாழ்க்கை இல்லை, வாய்ப்பும் இல்லைன்னு உலகம் சொல்லுது.
2: ஆனாண்டு சொல்ல, உனக்கு என்னோட வார்த்தை இருக்குல்ல.
1: ஆமென்.
0: நீங்க இன்னும் உணரலன்னா நான் பொறுப்பு இல்லை.
1: எஸ்,
0: இன்னும் வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் பொறுப்பு இல்ல. அதுக்கு வார்த்தை பிறந்துகிட்டே இருக்கு.
1: எஸ்,
0: வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. அதுல உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: ஒவ்வொருத்தரையும் நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
1: எஸ்,
0: வாய்ப்பை பார்க்காதீங்க, உங்களை நோக்கி கடந்து வந்திருக்கிற வார்த்தையை மட்டும் பாருங்க.
1: ஆமென்.
0: வார்த்தைக்குள்ள இருந்துதான் கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கை வருது.
1: எஸ், கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கை வருகிறது வார்த்தையிலிருந்து.
0: தை பிறந்தா
1: வழி பிறக்கும்.
0: அன்று சொல்ற தையில எல்லாம் வராது, வார்த்தையில தான் வருது.
1: வார்த்தையில தான் வரும்.
0: தை மாசத்தை நம்புறது போல
1: வார்த்தையை
0: விசுவாசிக்கிறவனுக்கு எவ்வளவு
1: தெம்பு.

0: வார்த்தையை தந்த ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்தாரா?
1: திறந்தார்.
0: வார்த்தை வந்த பொழுதெல்லாம் என்னுடைய விழிகள் என்ன செய்யப்பட்டது?
1: திறக்கப்பட்டது.
0: ஆண்டு சொல்றாரு, விழிகளை திறந்தவர் வழி வாசலையும் திறப்பார்.
1: திறப்பாரு.
0: நமக்கு ஒரு வழிவாசல் திறக்காமலா
1: போயிடும்?
0: சொல்றமா?
1: அட்டாயம்.
0: கண்ணை திறந்திருக்கிறாரா?
1: கண்ணை திறந்திருக்கு.
0: கண்ணை திறந்தவர் கதவையும் திறப்பாரு.
1: கதவையும் திறப்பாரு. இந்த வசனத்தை பார்த்துக்கிட்டே இருந்த நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால், அப்ப சொன்னாரு, பூட்டப்பட்ட அநேக வாசலையும் நீட்டப்பட்ட கரத்தினால திறக்கண்டா அப்படின்னாரு.
0: கண்ணை திறந்திருக்காரா?
1: திறந்திருக்கிறார்.
0: வர்றப்பெல்லாம் கண்ணை திறக்கிறார்ல?
1: திறக்கிறார்.
0: கண்ணை திறந்த ஆண்டவர் நாம பிரவேசிக்க தேவையான கதவையும் திறப்பார்.
1: கதவையும் திறப்பார்.
0: பெரிதும் அனுகூலமான கதவு உங்களுக்கு திறக்கப்படுகிற ஆண்டு இது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: பெரிதும் அனுகூலமான
1: வாசல்கள்.
0: முட்டு சந்தில இருந்த மாதிரி இருந்தீங்கல்ல, கத்தர் செய்யற பாருங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நெகேமியா அலங்கத்தை கட்டுறதுக்கு முன்னாடி இடிக்கப்பட்ட அந்த அலங்கம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல இடிஞ்சே கிடந்துச்சு.
1: இடிஞ்சே கிடந்துச்சு.
0: எத்தனை வருஷத்துக்கு மேல?
1: 100 ஆண்டுகளுக்கு மேலாக.
0: ஆனா நெகேமியா லைஃப்ல ஆண்டவருடைய நேரம் வந்த பொழுது அந்த 100 ஆண்டு காலத்துக்கு மேல இருந்த பாதிப்பு சரி செய்யப்பட்டது. வெறுமனே 4:2 வாசிக்கிறோம். அந்த அலங்கம் கட்டுற வேலையை பார்த்து எப்படி எப்படி கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா,
1: அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன?
0: அந்த அற்பமான யூதர் செய்கிறது
1: என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்ட மண் மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான்.
0: சுட்டெரித்து போடப்பட்டு மண் மேடுகளான கற்களுக்கு
1: உயிர் கொடுப்பார்களோ?
0: அன்று சொல்றாரு, உயிரற்று போனது உயிர் பெறும்.
1: ஆமென்.
0: உயிரற்று போனது
1: உயிர் பெறும்.
0: வேறற்று போனது திரும்பவும் வேர்விடும்.
1: வேர்விடும்.
0: அல்லேலூயா. அந்த அடிக்கட்டை வந்து அடிமரம் செத்து போனாலும் தண்ணீரின் வாசனையினால வேலர் என்ன செய்வார்? ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். யோபு அப்படித்தான் சொல்றார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மக்கி போய் செத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்றார், அதை துளிர்க்க பண்ணக்கூடிய ஒரு தண்ணீரின் வாசனைய கொண்டு வருவேன். வாசிக்கலாம்.
1: யோபு 29
0: வாசிங்க.
1: சரி சரி சரி.
0: பட்டு போனது திரும்ப என்ன செய்யும்னா துளிர்க்கும். பாலானது பயிர் நிலமா மாறும். பயிர் நிலம் அடர்ந்த காடாகும். சடுதியாய்.
1: யோபு 14:9 தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்தது. அதின் வேர் ஒரு மரத்தை குறித்தாவது
0: நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும்
1: திரும்ப தழைக்கும்.
0: அதன் இளம் கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும்.
1: கிளைவிடும். ஹல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உன்ன பழசுன்னு சொல்றாங்க, ஆனா நீ இளசு உன்னோட போட்டி போட.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இளமரம் போல.
1: இளமரம் போல.
0: இளம் இளைச்சு போன நீ களைச்சு போன நீ ஒரு ஒரு ஒரு இளமரம் போல கிளைவிடுவாய்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இளமரத்தின் இளமரம், கிளமரம் இல்ல இளமரம்,
1: இளமரம்
0: மரம் என்னன்னா பத்து கட்டையா கிடக்குற
1: பழைய மரம்,
0: பழைய மரம். ஆனா அது இளமரம் போல என்ன செய்யுமா?
1: கிளை விடும்,
0: கிளை விடுமா?
1: கிளை விடும்.
0: விசுவாசிக்கிறீங்களா? நீங்க
1: விசுவாசிக்கிறேன் ஆண்டவர்.
0: சடுதியில உங்களுக்கு செய்யப்பட்ட கெடுதிகள், உங்களுக்கு செய்யப்பட்ட
1: கெடுதிகள்,
0: கெடுதிகள் சடுதியில் சரி செய்யப்படும்.
1: ஆமென். எஸ்,
0: சடுதியில பல கெடுதிகளை செஞ்சாங்க. கெடுதின்னு ஒண்ணு உண்டுன்னா சடுதியில் ஆண்டவர் காரியத்தை செய்து முடிக்கிற ஒரு அதிசயமும் உண்டு.
1: உண்டு.
0: பல கெடுதிகளை பார்த்த, ஆனா சடுதியில நான் உனக்கு செய்கிற அதிசயங்களை இந்த சீசன்ல நீ பாப்ப.
1: ஆமென்.

0: ஹல்லேலூயா.
1: பல பொண்ணு அலங்கங்களை 52 நாள்ல கட்டி முடிச்சிட்டாரு ஆண்டவர்,
0: முடிச்சிட்டாரு.
1: ஆனா பாதிப்போடு இருந்தது எத்தனை ஆண்டுகள்?
0: பல 100 வருஷத்துக்கு
1: மேல.
0: எஸ்.
1: ஆனா காரியத்தை சரி செஞ்சது எத்தனை நாள்ல? 52 நாள்ல 52 வாரம் இல்ல 52 மாதம் இல்ல 52 நாள். நீங்க வருஷ கணக்கா காத்திருந்த காரியங்கள் சில நாட்களுக்குள்ள நடந்து முடியும்.
0: ஆமென்.
1: சில நாட்களுக்குள்ள வருஷ கணக்கா காத்திருந்தேன், ஆனா சில நாளைக்குள்ள அதை நான் செஞ்சேன். ஏன்னா அது உனக்கான என்னுடைய நேரம்.
0: ஆமென்.
1: பைபிள்ல தான் இருக்கு எல்லாமே.
0: எஸ்.
1: இத நான் விசுவாசிக்கும் பொழுது என் வாழ்க்கையில அப்படியே செய்யற ஆண்டு.
0: ஆமென்.
1: நம்ம தரிசனத்துல நடந்துகிட்டு இருக்கு போ.
0: எஸ்.
1: ஹல்லேலூயா. அட்டு புட்டுன
0: நடந்துகிட்டு இருக்கு
1: காரியங்க. நடக்கிற அதிசயத்தை கண் என்னன்னா
0: ஆகும்
1: ஆகும்
0: ஆகும்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: அத்தராமோ 12வது அதிகாரத்துல 31வது வசனம் 32-33 வாசிக்கலாமா? நேரம் வர்றப்ப என்னென்ன நடக்குது பாருங்க.
0: ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். புளிக்கும் முன் ஜனங்கள்
1: எப்படி அனுப்ப?
0: அவர்கள்
1: தீவிரமாய்
0: எஸ்
1: அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட
0: அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்.
1: அவர்களை மிகவும்
0: துரிதப்படுத்தினார்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: நேரம் வந்துருச்சு, சீக்கிரம் நினைச்சீங்கன்னா
0: கிளம்பி போங்க,
1: கிளம்பி போங்க,
0: போயிடுங்க.
1: நேரம் வந்த பொழுது பார்வோனுடைய அரண்மனையில இருந்து வந்த உத்தரவு யோசேப்ப தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து
0: வெளியே கொண்டு வந்தது.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: 41:14. அப்ப கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு குறிச்சிருக்கிற காலத்துல நம்மளை பகைத்த சக மனுஷங்களால நமக்கு நிகழ்ந்த பாதிப்புகளை சடுதியில சரி செஞ்சிடறார்.
0: அமேன்.
1: அதாவது சரி செய்ய முடியாத ஒரு பாதிப்பு மனுஷன்ட்ட தான் இருக்கு. அந்த ஆண்டவர் காரியத்தை சரி செய்கிறவர் அல்ல, சகலத்தையும் புதிதாக்குகிறார்.
0: அமேன். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: உன் காரியத்தை சரி செஞ்சா போதும், சரி செஞ்சா போதும்னு நீ அழற. ஆனா உனக்கான இந்த நேரத்துல நான் சொல்றேன், உன் காரியத்தை நான் புதுசாக்குறேன்.
0: ஆமென். ஹல்லேலூயா. எஸ்.
1: அதான் இளங்கல.
0: இளங்கல.
1: இளமரம் போல.
0: இளமரம் போல.
1: இளமரம் போல.
0: இளமரம் போல.
1: இளமரம் போல.
0: இளமரம் போல.
1: இது மாதிரி உன் காரியத்தை நான் புதுசாக்குறேன்.
0: ஆமென்.
1: சுத்தரிக்கப்பட்ட வாழ்க்கை, பட்டு போன வாழ்க்கை, பாழ போன வாழ்க்கை. ஆனா என் வார்த்தை உனக்கு இருக்கிறதுனால, என்னுடைய நேரம் உனக்கு இருக்கிறதுனால வாழ்க்கையில் இது போல நான் சகலத்தையும்
0: புதிதாக்குகிறேன். சகலத்தையும் புதிதாக்குறேன்.
1: அடையாளம் தெரியாத அளவுக்கு நீங்க அடியோட மாத்திருவார்.
0: எஸ். அல்லேலூயா.
1: சொல்லுங்க, புத்தம் புதுசு.
0: புத்தம் புதுசு. புத்தம் புதுசு.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: குறுகிய மனம் கொண்ட மனுஷங்க நமக்கு விரோதமா செஞ்ச தீங்குனால நம்மளால மீண்டு எழ முடியாத பாதிப்புகளை உண்டாக்குனாங்க. சின்ன புத்திகாரன் சில பேர் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில விளையாண்டதுனால நம்மளால திரும்ப என்ன செய்ய முடியல?
0: மீண்டும் எழ முடியல.
1: எழ முடியல. அழதான் முடிஞ்சு.
0: எஸ்.
1: ஆண்டவர் சொல்றாரு, என்னோட நேரம் வாழ்க்கையில வந்திருக்கிறதுனால எழுந்து நின்னா போதும் ஆண்டவரேன்னு நீ நினைச்ச அழுத. ஆனா நீ எழுந்து நிக்கிறது மட்டும் இல்ல, உன்னை எழுந்து நிமிர்ந்து நிக்க.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: சில ரதங்களை குறித்தும்
0: சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டு.
1: நாங்களோ எங்கள் தேவனாகிய
0: கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு.
1: உங்களுக்கு விரோதமா சில விஷயங்களை பிடிச்சுக்கிட்டு மேன்மை பாராட்டின காரியங்கள் முறிந்து விழுது.
0: ஆமென்.
1: ஆனா தேவனுடைய இந்த நேரத்துல நீங்க அவங்க கண்ணு முன்னாடி எழுந்து நிக்கிறதே அதிசயம். மனுஷங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியம் தானே.
0: ஆச்சரியமே.
1: இந்த அதிசயத்தை இந்த வருஷம் உனக்கு நான் செய்யறேன்.

0: அல்லேலூயா.
1: சின்ன புத்திகாரங்க, சில சின்ன புத்திகாரன் பண்ண வேலையால கடுமையான பாதிப்பு வாழ்க்கையில,
0: எஸ்
1: எழ முடியாத அளவுக்கு உங்களை கீழே தள்ளினாங்க. ஆனா நீ எழுந்து நிப்ப,
0: எழுந்து நிற்பாய்,
1: நிமிர்ந்து நிப்ப,
0: நிமிர்ந்து நிற்பீங்க.
1: உனக்கான இந்த நேரத்துல உன் விஷயத்த நான் சகலத்தையும்
0: புதிதாக்குகிறேன்.
1: நீ மடங்கி மடங்கி விழுந்த, துவண்டு துவண்டு விழுந்த, மடங்கி மடங்கி துவண்டு துவண்டு விழுந்த, ஆனா நீ எழுந்து நிப்ப.
0: ஆமென்.
1: நிமிர்ந்து நிப்ப.
0: எஸ்.
1: அது மட்டும் இல்ல, உனக்கு விரோதமா செய்யப்பட்ட சகல தீமைகளும் அப்படி முறிஞ்சு விழும்,
0: முறிஞ்சு விழும், முறிஞ்சு விழும்.
1: ஆமென் சொல்லு.
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: விசுவாசிக்கிறீங்களா?
0: ஆமென்.
1: எதெல்லாம் பாதகமா இருந்துச்சோ அவ்வளத்தையும் ஆண்டவர் சாதகமா மாத்திருவார்.
0: ஆமென், ஹல்லேலூயா.
1: எதிர்காற்றோடு நீங்க போராடினது ஒரு காலம், உங்களுக்கு சாதகமா காற்று வீசுறது இன்னொரு காலம், கண்டு வலிச்சது ஒரு காலம், அப்படி காற்று சேர்ந்துக்கிற பாருங்க, அப்படி உங்களை தூக்கிட்டு போவார் ஆண்டு.
0: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: இது அவருடைய மொமெண்ட்,
0: மொமெண்ட்.
1: இதுல வெட்டுக்கிளி பட்சித்த வருஷங்களுடைய விளைவு, முசுகொட்ட பூச்சி தின்னது, அது தின்னது, இது எல்லாம் டேமேஜையும் பயங்கரமா சிக்கல் வந்து கடைசியில கழுத்து புடியில வந்து நிக்கிறப்ப எதை கொடுத்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. வட்டி மேல வட்டி படாத பாடு படுத்துறாங்க. மாசம் 15,000 வட்டி கொடுக்கணும், 5 லட்சம் ரூபாய்க்கு. கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறதுக்கு முதல்ல கொடுக்க வழி இல்லை. அப்ப ஒரு முறை ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாட்கள்ல கேஷோட அடையாளமே புல்லட்டு தான். தீவுல என்னதான் புல்லட்ல தான் வருவார், புல்லட்ல தான் போவார். கடைசியில ஆசை ஆசையா வச்சு சுத்திக்கிட்டு இருந்த புல்லட்டு தான், அது வித்து தான் அப்படியே ஒரு 15 லட்சம் ரூபா 15,000 ரூபா வட்டியை தூக்கி கொடுத்துட்டு நான் வெறுமனே அந்த புல்லட்டை திரும்பி திரும்பி பார்த்துட்டு மதுரையில் நடந்து வந்தேன். நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆண்டு சில காரியங்களை அனுபவிச்சிருக்கலாம். அங்கே எவ்வளவு இழந்துட்டோம் தெரியுமா? எதெல்லாம் நாங்கள்
0: இழந்துட்டோம் தெரியுமான்னு
1: சொல்லி அந்த நாட்களில் சில இழப்புகள் கண்ணுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அந்த ஆண்டவருடைய கரத்துல இருக்கிற இந்த நாட்கள்ல தேவன் செஞ்சிருக்கிறது. என்னடா புல்லட்ட போய் பெருசா
0: பேசுறீங்க?
1: இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் மீட்டு தருகிறவர்.
0: ஆமென்.
1: இழந்த வருஷங்களை

0: உங்க வாழ்க்கையில விளையாண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு விளைச்சல வச்சிருக்கிறாரு.
1: பெரிய காரியம்,
0: அநேகர் விளையாண்டாங்க உங்க வாழ்க்கையில, மனுஷங்க விளையாண்டாங்க, ஆனா நீ

0: நடத்திடுவார்.
1: சில பேர் உங்க வாழ்க்கையில விளையாண்டாங்க. விளையாண்டதுனால உண்டான பாதிப்பு பயங்கரம். ஆனா ஆண்டு சொல்றார், இந்த உனக்கான என்னுடைய இந்த நேரத்துல மற்றவங்க விளையாட்ட நீ பார்த்த, ஆனா என்னோட விளைச்சல நீ பார்ப்ப, உனக்கு விளையுதுன்றாரு.
2: ஆமென்.
1: இந்த சீசன்ல உனக்கு விளையுது. மற்றவங்க விளையாண்டாங்க, என் வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டாங்களே,
2: விளையாண்டுட்டு
1: போயிட்டாங்க. ஆனா என் விளைச்சல், உன் கண்ணு மனுஷங்க உன் வாழ்க்கையில விளையாண்டதை பார்த்துச்சு. ஆனா உன் கண்ணு உன் குடும்பத்துல விளைகிற என் விளைச்சலை பார்க்கும்.
2: ஆமென். ஆமென். ஆமென்.
1: நீ விளைச்சலை பார்க்கிற வருஷம்.
2: ஆமென்.
1: நீ என்னுடைய விளைச்சலை பார்க்கிற வருஷம். உனக்கு விளையுது.

ஐயோ போயிச்சேன்னு சொல்லி புலம்பன நாட்கள், ஐயோ விட்டுட்டனேன்னு சொல்லி நீ கதறி அழுத நாட்கள், ஐயோ என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்லி நீ புலம்பன நாட்கள், கைரோஸ் மொமெண்ட்ல விளைச்சல், 20 வருஷம் பாதிப்பு, 2 நாள்ல சரியாகும், 25 வருஷம் பாதிப்பு, 24 மணி நேரத்துல சரியாகும்.

0: சில உறவுகள் மீட்டெடுக்கப்படும், உறவுகள் மீட்டெடுக்கப்படும். வருஷ கணக்கா நீங்க சந்திச்சுட்டு வருகிற அந்த கசப்புகள், உங்க மேல விரோதமா இருந்தவங்க, உங்க மேல கசப்பா இருந்தவங்க, உங்க மேல எரிச்சலா இருந்தவங்க உங்களை தேடி வருவாங்க. உங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய
1: மனுஷி,
0: மனுஷி
1: கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறாராம்,
0: கூட ஆண்டவர் இருக்கிறார்,
1: இருக்கிறாரு.
0: மரியாதை இல்லாம உங்களை நடத்தினவங்க, உங்களை கேவலமா ட்ரீட் பண்ணவங்க, நாலு இடத்துல வச்சு உங்களை அசிங்கப்படுத்தினவங்க, நீங்க வருகிற பொழுது எழுந்து நின்று உங்களை வரவேற்பாங்க.
1: ஆமென்.
0: எஸ்,
1: ஹல்லேலூயா.
0: பேசிக்கொள்ள முடியாம இருந்தவங்க பேசிக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் மீட்டெடுக்கிறார்.
1: ஆமென்.
0: யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் எத்தனையோ ஆண்டுகால
1: பகை,
0: ஆனா மாமனார் வீட்டில இருந்து கத்தர் திரும்ப நீ போ, திரும்ப பெத்தேலுக்கு போன்னு சொன்ன அந்த கைரோஸ் மொமெண்ட் வந்தப்போ, பல வருஷ பகைய ஆண்டவர் ஏசாவும் யாக்கோபும் சந்தித்து கொண்ட பொழுது, அந்த எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சம்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆற தழுவி கொள்ள கர்த்தர் கிருபை செஞ்சாரா?
1: ஆமென்.
0: பங்காளி சண்டைகளுக்கு ஆண்டவர் முடிவு கட்டறாரு.
1: ஆமென்.
0: நீண்ட காலமா பேசிக்கொள்ள முடியாது இருந்த உறவுகள், எலியும் புனிமா இருந்த உறவுகள் எல்லாம் திரும்ப நகமும் சதையுமாய் மாறுகிறது.

0: மனாசே ஆசீர்வாதங்கள், எப்ராயிம் ஆசீர்வாதங்கள், மனநிலையை மாற்றக்கூடிய மனாசே ஆசீர்வாதம், சூழ்நிலையை மாற்றக்கூடிய எப்ராயிம் ஆசீர்வாதம், உறவுகளை கத்தர் மீட்டெடுக்கிறார், உறவுகளை மீட்டெடுக்கிறார். சமீபத்தில் ஒரு போதகர் எனக்கு அனுப்பிச்சிருந்தார், அண்ணே போன முறை உங்கள் மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க, நானும் வந்திருந்தேன், என் கூட கசப்பாக இருந்தவங்க இருந்தாங்க, பேச முடியல, அவ்வளோ வருத்தம் என் மேலே அவங்களுக்கு. ஆனால் அந்த நாளில் உரைக்கப்பட்ட தீக்க தரிசனத்தின்படியே பல ஆண்டு என் மேலே கோபம் இருந்த அந்த ஊழியக்காரன் என் வீட்டுக்கு வந்து சால்வை போற்றி என்னை கட்டி பிடிச்சி என்னோட பேசினார். அவரோடு சேர்ந்து நான் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன்னு அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. யாரோ ஒரு சிலருடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, வீடு தேடி வருவாங்க, உங்க வீடு தேடி வந்து ஒப்புரவாங்க.
1: ஆமென்.
0: உங்களை தேடி வந்து கட்டி பிடிச்சி ஆற தழுவி இல்லை பழசெல்லாம் கம்ப்ளீட்டாக நான் என்ன செஞ்சிட்டேன் மறந்துட்டேன்னு, என் ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்கு.
1: ஆமென். ஆமென்.
0: எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ.

0: உனக்கு நடக்கும் மகனே, நிரம்பி வழிவழிகிறது உனக்குள்ள இருந்து, நான் நிரம்பி வழிவேன்.
1: பாத்திரம் நிரம்பி வழிகிறது,
0: நீ வெடிப்புள்ள பாத்திரம் இல்ல, நிரம்பி வழிகிற பாத்திரம் நீ.

0: மீட்டு தர்றேன், மீட்டு தருகிறேன், மீட்டு தருகிறேன், மீட்டு தருகிறேன். நீ இழந்தது இழந்ததை விட அதிகமா உனக்கு நான் மீட்டு தர்றேன். நீ இழந்ததை விட அதிகத்தை மீட்டுக் கொள்வாய். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். மனுஷங்க வாழ்க்கையில விளையாண்டதை பார்த்த, ஆனா என்னுடைய நாட்கள் வந்திருக்கு, என்னுடைய நேரம் வந்திருக்கு. என்னுடைய விளைச்சல, என்னுடைய விளைச்சல உன்னுடைய கண்கள் காணும். என்னுடைய விளைச்சல உன்னுடைய கண்கள் காணும். உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்.
1: மீட்டு தருபவரே.
0: பல ஆண்டுகால பாதிப்புகளை சடுதியில் ஆண்டவர் சரி செய்கிறார். எதிர்பாருங்க, எதிர்பாருங்க.

0: சடுதியில சடுதியில பல ஆண்டுகால பாதிப்புகளை சடுதியில தேவன் சரி செய்கிற அதிசயத்தை இந்த வருஷத்துல நீ காண்பாய், இந்த நாட்கள்ல நீ காண்பாய்.
1: மீட்டு தருபவரே,
0: மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், சடுதியான நன்மைகள், சடுதியான நன்மைகள் உன்னிடத்திற்கு வரும். முந்தின முந்தின ஆளுகை உன்னிடத்திற்கு வரும். முந்தின ஆளுகை, நீ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிற ஆளுகை, நீ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிற ஆளுகை உன்னிடத்துக்கு வருது, உன்னிடத்துக்கு வருது. எருசலேம் குமாரத்தியே, ராஜரீகம், ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம், முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம், முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம் உன்னிடத்துக்கு வருகிற வருஷங்கிறது. எழுந்து நிக்க முடியாத இடத்துல எழுந்து நிமிர்ந்து நிப்பீங்க. உங்களை பாடா படுத்தின அந்தகார சக்திகள் முறிஞ்சு விழுகிறத நீ பார்ப்ப, முறிஞ்சு விழுகிறத நீ பார்க்கும் பொழுது நீ எழுந்து நிற்கிறத, நிமிர்ந்து நிக்கிறத முறிஞ்சு விழுறவன் பாப்பான். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. பார்வோன் முறிந்து விழுந்தத செங்கடலை கடந்த மோசையும் ஜனங்களும் பார்த்தார்கள். மோசையும் ஜனங்களும் எழுந்து நிமிர்ந்து நிக்கிறத பார்வோனுடைய சேனை பார்த்தது. எழுந்து நிமிர்ந்து நிக்கிறத உனக்கு விரோதமா கிரியை செய்த காரியங்கள் முறிந்து விழும் பொழுது காண்பார்கள். அவர்கள் முறிந்து விழுகிறத நீ பார்ப்ப, நீ எழுந்து நிமிர்ந்து நிக்கிறத அவர்கள் காண்பார்கள், அவர்கள் காண்பார்கள். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இந்த கைரோஸ் மொமெண்ட்ல எங்க காலத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்க இந்த நாட்கள்ல செய்ய போற காரியங்களை படம் பிடிச்சு காட்டுறீங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்காக நன்றி. இன்னும் இதுல எங்களோட நீங்க பேச விரும்புறீங்க, எங்களோட பேசுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
3: உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்.

0: for Sunday evening teaching.
1: இப்போதும் ஞாயிற மாலை போதனைக்கு நாம் செல்வோம்.
0: We were teaching about the precious blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
0: We have began to teach on it several weeks ago.
1: பல வாரங்களுக்கு முன்பதாக இதை நாம் போதிக்க ஆரம்பித்தோம்.
0: Turn with me to Revelation chapter 12.
1: திருப்போம் வெளிப்படுத்தல் 12 அதிகாரம்.
0: And verse 11 is our key text that we are using.
1: 11 வசனம் தான் நாம் பயன்படுத்துகிற முக்கியமான வசனமாக
0: இருக்கு. Revelation chapter 12 verse 11.
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 11 வசனம்.
0: They overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto the death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: Talks about believers' victory over Satan.
1: விசுவாசிகள் பிசாசை ஜெயித்ததை குறித்து இந்த வசனம் கூறுகிறது.
0: How did they take victory?
1: எப்படி அவர்கள் ஜெயித்தார்கள்?
0: By three things.
1: மூன்று காரியங்கள் மூலமாய்.
0: By the blood of the lamb.
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே.
0: The word of God.
1: தேவனுடைய வசனத்தினாலே.
0: And by their testimony.
1: பிறகு தங்கள் சாட்சியினாலே.
0: How do these three things work together?
1: இந்த மூன்று காரியங்களும் எப்படி இணைந்து செயல்படுகிறது?
0: They testified about what the blood of Jesus and they testified about what the word of God says that the blood of Jesus has done for them.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை அவர்கள் சாட்சியாய் அறிவித்தார்கள்.
0: The testimony, the word and the blood is there.
1: பாருங்க, சாட்சி, வசனம், இரத்தம் மூன்றும் இருக்கு.
0: How do they function together?
1: அவைகள் எப்படி இணைந்து செயல்படுகிறது?
0: The believer testifies about what the word says that the blood of Jesus has done for them.
1: இயேசுவின் இரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை விசுவாசி சாட்சியாய் அறிவிக்கிறார்.
0: The blood and the word never change in its power or effectiveness.
1: இரத்தமும் இரத்தமும் வசனமும் தம்முடைய வல்லமையிலே அதனுடைய திறமையிலே குறைவதே கிடையாது.
0: Their efficacy is guaranteed.
1: அவருடைய ஆற்றல் உத்தரவாதம் உள்ளது.
0: Forever.
1: என்றென்றைக்கும்.
0: The word and the blood are this are constant.
1: இரத்தமும் வசனமும் மாறாதவைகள்.
0: Only one thing can change and bring about or determine defeat or victory for us.
1: ஒரே ஒரு காரியம் தான் மாறக்கூடியது. அதுதான் நம்முடைய வெற்றியையும் தோல்வியையும் நிர்ணயிக்க கூடியதா இருக்கிறது.
0: And that is our testimony concerning that is our testimony and what it's going to be.
1: அதுதான் நம்முடைய சாட்சி. அந்த சாட்சி எப்படி இருக்க போகிறது என்பது.
0: If you are going to take what the word says about what the blood has done for us and testify, you're going to have victory.
1: இயேசுவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை எடுத்து பேசும்போது நமக்கு வெற்றி உண்டாகிறது.
0: If you testify to the contrary then the defeat is there.
1: ஆனால் அதுக்கு நேர் எதிராக நீங்கள் சாட்சி சொன்னால் பிறகு தோல்விதான்.
0: The word is there and the blood is there.
1: வசனம் இருக்கிறது, இரத்தமும் இருக்கிறது.
0: But what we do with it is what brings us victory.
1: ஆனால் அதை கொண்டு நாம் என்ன செய்கிறோம் அதுதான் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது.
0: That is why so many believers even though they have the word and they have the blood that was shed 2000 years ago still can't take victory.
1: ஆகவே தான் நிறைய விசுவாசிகளே பாருங்கள், வசனம் இருக்கிறது, 2000 வருஷங்களுக்கு வெற்றி பெற முடியாமல்
0: இருக்கிறார்கள். அவர்கள்
1: தவறாய் போவதற்கு ஒரு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை அறியாது இருக்கிறார்கள்.
0: That is why we are teaching about what the word says about what the blood of Jesus has done.
1: ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறதோ அதை உங்களுக்கு போதிக்கிறோம்.
0: Now I have taught you already 9 things I think.
1: ஏற்கனவே 9 காரியங்களை உங்களுக்கு போதித்தேன் என்று நினைக்கிறேன்.
0: And let me just quickly mention them.
1: சீக்கிரமாக அவைகளை நான் சொல்லட்டும்.
0: The blood has brought us redemption.
1: இரத்தம் நமக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறது.
0: Secondly forgiveness of sins.
1: இரண்டாவது பாவ மன்னிப்பு.
0: Thirdly cleansing from sin.
1: பாவங்களிலிருந்து ஒன்பதாவது தேவனோடு கூட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.
0: Now I want to go to the 10th thing about what the word says that the blood has done for us.
1: இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறது அதுல 10th காரியத்தை இப்போ சொல்ல விரும்புகிறேன்.
0: These are things that you need to probably write down to remember.
1: இந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும்படி எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும்.
0: Now let us go to the 10th matter that the Bible talks about that the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக செய்திருக்கிறதை குறித்து வசனம் என்ன சொல்கிறது அந்த 10th காரியத்தை பார்ப்போம்.
0: The blood the Bible says gives us a right to dwell in the very presence of God in the holiest place.
1: வேதம் சொல்கிறது தேவன் வாசம் பண்ணுகிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் வாசம் பண்ணக்கூடிய உரிமையை இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிறது.
0: We receive the right to dwell in the holiest by the blood, the Bible says.
1: ரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிற உரிமை நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: Now I want to emphasize once again, it is not about entering into the holiest place, it is about dwelling there.
1: பாருங்கள், மீண்டும் இதை வலியுறுத்தி சொல்லுகிறேன், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நுழைவதை பற்றி இது சொல்லவில்லை, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுவதை குறித்து சொல்லுகிறது.
0: When I say holy of holies, for those of you who are not familiar so much so with the Bible, it means the very presence of God.
1: மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும்போது வேதத்தை அந்த அளவுக்கு அறியாதவள் சொல்கிறேன், அது தேவனுடைய பிரசனம், தேவன் இருக்கிற இடமா இருக்கிறது.
0: And we have a right to dwell, stay, not visit, not just go here and come. We have a right to stay in the very presence of God.
1: தேவன் வாசம் பண்ணுற அந்த இடத்திலே சும்மா போய் போய் வருவதற்கு நமக்கு உரிமை இல்லை, மாறாக அங்கேயே தங்குவதற்கான உரிமை, வாசம் பண்ணுவதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது.
0: The best that I have heard when I was growing up is about how to enter.
1: நான் வளர்ந்து வந்தப்போ கேள்விப்பட்ட கேட்ட சிறந்த பிரசங்கம் என்ன தெரியுமா, எப்படி உள்ளே பிரவேசிப்பது என்பதுதான்.
0: Entering itself was a problem, that itself was preached very infrequently, very rarely.
1: உள்ள நுழைவது ஒரு பிரச்சனை, அதுவே எப்போதாவது பிரசங்கம் பண்ணாங்க.
0: When they preached it, they said, will you enter? How will you enter? We'll see if you can enter.
1: பிரசங்கம் பண்ணுவது எப்படி பண்ணாங்க, உள்ள நுழைவீங்களா பார்க்கலாம், நீங்க எப்படி உள்ள நுழைவீங்க அப்படி.
0: Not so easy.
1: அது அவ்வளவு சுலபம் இல்ல.
0: But we not only enter, we have a right to dwell through the blood.
1: உள்ளே நாம் பிரவேசிப்பது மட்டுமல்ல, ரத்தத்தின் மூலமாக அங்கேயே வாசம் பண்ணும் உரிமை நமக்கு இருக்கிறது.
0: This is a tremendous mind boggling truth.
1: இது நம்முடைய மனதை திகைக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சத்தியமாக
0: இருக்கிறது. This is to me and to my heart, it is a most wonderful thing to think about.
1: என்ன பொறுத்தவரை இதுதான் சிந்திப்பதற்கு மிகவும் அற்புதமான ஒரு காரியமா இருக்கிறது.
0: The New Testament believer has to learn to phrase these truths correctly.
1: புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இந்த சத்தியங்களை சரியான முறையிலே சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: The church, our church here must learn to say these truths correctly.
1: இங்க இருக்கிற நம்முடைய சபை மக்கள் சத்தியத்தை சரியாய் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: That's why we are teaching it.
1: ஆகவே தான் அதை போதிக்கிறோம்.
0: You ought not to say that we enter into God's presence, we ought not to leave it at that. We have to go on and say that we dwell. We must use that word. We dwell, we stay in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சொல்வதை நிறுத்தி விடாமல் அங்கேயே நம்மால் வாசம் பண்ண முடியும் என்று நாம் சொல்ல வேண்டும்.
0: This idea of dwelling in God's presence.
1: தேவனுடைய பிரசன்னத்திலே வாசம் பண்ணுகிற அந்த
0: எண்ணம் grip our hearts and our minds.
1: அதுதான் நம்முடைய இதயத்தை நம்முடைய மனங்களை பற்றிக்கொள்ள வேண்டும்.
0: Truth must be cherished and loved.
1: இந்த சத்தியத்தை நாம் நேசிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும்.
0: Our hearts tonight must rejoice.
1: இன்றைக்கு நம்முடைய உள்ளம் களிகூர வேண்டும்.
0: I'm going to preach about this, and as we get through, your hearts must leap for joy for this great privilege that God has given.
1: இந்த சத்தியத்தை நான் போதிக்க போகிறேன், இதை கேட்கும்போது தேவனும் கொடுத்திருக்க சாக்கியத்தை எண்ணி உங்கள் இதயம் துள்ளி குதிக்க வேண்டும் சந்தோஷம்.
0: If your heart does not rejoice, then you need to get saved.
1: உங்களை இதயம் கழிகூறாவிட்டால் பிறகு நீங்க கண்டிப்பா ரட்சிக்கப்படணும்.
0: Because you don't know anything about the salvation.
1: ஏனென்றால் ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை.
0: You are a saved person and the Lord of heaven lives in you. You will rejoice and cherish this.
1: நீங்கள் ரட்சிக்கப்பட்டவராக இருந்து பரலோகத்தின் தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணினால் பிறகு நீங்கள் இதிலே கழிகூர்ந்த மகிழ்வீர்கள்.
0: This truth will be dear to your heart.
1: இந்த சத்தியம் உங்களுக்கு மிகவும் அருமையான ஒன்றாக இருக்கும்.
0: You will not only hear it and just enjoy it, you will take it home and you will speak it out.
1: இதை கேள்விப்பட்டு அனுபவிப்பது மட்டுமல்ல, இதை வீட்டுக்கு எடுத்து சொல்வீர்கள், அதை மற்றவர்களுக்கும் கூறுவீர்கள்.
0: You will live in the very consciousness of dwelling in the presence of God.
1: தேவனுடைய பிரசன்னத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்ற அந்த உணர்வோடு கூட நீங்கள் வாழ்வீர்கள்.
0: Turn with me to Hebrews chapter 10.
1: திருப்பும் எபிரேயர் 10 அதிகாரம்
0: verse 19 to 22.
1: 19 முதல் 22 வரை.
0: Hebrews 10 19 to 22.
1: எபிரேயர் 10 19 முதல் 22 வரை.
0: Having therefore brethren boldness to enter into the holiest by the blood of Jesus.
1: ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால்,
0: by a new and a living way which he hath consecrated for us through the veil, that is to say his flesh, and having a high priest over the house of God, let us draw near with a true heart in full assurance of faith, having our hearts sprinkled from an evil conscience and our bodies washed with pure water.
1: அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரிய நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சீரக்கடவோம்.
0: Now the author of the book of Hebrews is speaking with the picture of the Old Testament and the tabernacle in his mind, or the temple in his mind.
1: எபிரேயர் நிருபத்தை எழுதின இந்த ஆசிரியர் பழையர்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை தன்னுடைய மனதில் நிறுத்தி இதை எழுதுகிறார்.
0: If you read the book of Hebrews, you cannot understand it without some Old Testament understanding.
1: எபிரேயர் நிருபத்தை வாசிக்கும்போது பழையர்பாட்டை புரிந்துகொள்ளாமல் இதை புரிந்துகொள்ள முடியாது.
0: So he's writing with that picture in mind.
1: ஆகவே அதை மனதில் கொண்டவராய் இதை எழுதுகிறார்.
0: There was the temple of God or the tabernacle of God.
1: அங்கேதானே தேவனுடைய ஆலயம் அல்லது தேவனுடைய வாசஸ்தலம் இருந்தது.
0: Through that God wanted to teach the people something about how to approach God and come to God.
1: அதன் மூலமாக எப்படி தேவனை அணுகுவது என்பதை தேவன் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்.
0: Now the people stood outside in the outer court.
1: மக்கள் எல்லாரும் வெளி பிரகாரத்திலே வெளியே நின்றார்கள்.
0: There they offered the sacrifices.
1: அங்கேதானே பலிகளை எல்லாம் செலுத்தினார்கள்.
0: And then the priests were allowed to enter into the next stage, inner circle, inner area called the holy place.
1: அதன் பிறகு மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட இடத்திலே ஆசாரியர்கள் மாத்திரம் பிரவேசிக்கும்படி கட்டளை இருந்தது.
0: And even they just cannot enter just like that. They had, the blood had to be sprinkled on them. They have to be cleansed by the blood in order to enter in there and to serve God there in the holy place.
1: பரிசுத்த ஸ்தலத்திலே இவர்கள் பிரவேசித்து அங்கே தேவனை தொழுது கொள்வதற்கு ஆராதிப்பதற்கு இவர்கள் கூட சும்மா நுழைந்து விட முடியாது. இவர்களுக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதன் பிறகுதான் இவர்கள் நுழைய முடியும்.
0: Only the descendants of Aaron, the Levites, can enter in.
1: ஆரோனின் சந்ததியாக இந்த லேவியர் மாத்திரமே அங்கே உள்ளே பிரவேசிக்க முடியும்.
0: Only the priests can enter in, not everybody.
1: ஆசாரியர் மட்டுமே பிரவேசிக்க முடியும். எல்லாரும் பிரவேசிக்க முடியாது.
0: That also through the blood only.
1: அதுவும் ரத்தத்தின் மூலமாகத்தான்.
0: The holy of holies is the innermost sanctum, innermost area where it was believed that God's presence was there.
1: ஆனால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறதே அங்குதான் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள்.
0: And so there to enter in there is not an ordinary thing.
1: ஆகவே அதற்குள்ளே நுழைவது சாதாரண ஒரு காரியமே
0: இல்லை. Even all the priests are not allowed.
1: அங்கே எல்லா ஆசாரியர்களும் நுழைய முடியாது.
0: Only the high priest is allowed only once a year, that also.
1: பிரதான ஆசாரியன் மட்டுமே உள்ளே நுழையலாம். அது கூட வருஷத்துக்கு ஒரு முறைதான்.
0: There he also enters only with the blood.
1: அங்கே அவன் கூட ரத்தத்தின் மூலமாக தான் உள்ளே நுழைகிறான்.
0: So the picture is this.
1: ஆகவே படம் இப்படி தான் இருக்கு.
0: Without the blood you cannot even step into that place.
1: ரத்தம் இல்லாமல் உள்ள காலை கூட வைக்க முடியாது.
0: It is through the blood only.
1: ரத்தத்தின் மூலமாய் மட்டுமே முடியும்.
0: Priests have the blood sprinkled on them before they enter into the holy place.
1: ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்கு முன்பாக ரத்தம் அவர்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்க
0: வேண்டும். The high priest entering into the holy of holies has to carry the blood and through the blood he has to enter.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைகிற பிரதான ஆசாரியன் அவன் மீது ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். அவனும் ரத்தத்தை சுமந்து கொண்டு அதன் மூலமாய் தான் உள்ளே போக வேண்டும்.
0: But what has happened in the New Testament time?
1: ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்களில் என்ன நடந்தது?
0: That we have all become priests.
1: நாம் எல்லாரும் ஆசாரியர்களாய் மாறிவிட்டோம்.
0: Bible calls us a kingdom of priests.
1: வேதம் நம்மை ராஜதீக ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கிறது.
0: How many people believe you are all priests?
1: எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க எல்லாரும் ஆசாரியர்கள்
0: என்று? That means that the blood of Jesus has been sprinkled upon you.
1: அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது.
0: We do not have the Old Testament priesthood now.
1: இப்போது பழைய ஏற்பட்ட ஆசாரிய முறையெல்லாம் நமக்கு கிடையாது.
0: We are all priests.
1: நாம் எல்லாரும் ஆசாரியர்கள்.
0: And as such we have the blood sprinkled upon us and we can enter in and serve God in the holy place.
1: ஆகவே இயேசுவின் ரத்தம் நம் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து நாம் ஆராதனை செய்யலாம்.
0: But the priests of the New Testament times, the New Testament believers are not just to enter into the holy place.
1: ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நாம் ஆசாரியர்களாக நாம் வெறுமனே பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவது மட்டுமல்ல.
0: The blood of Jesus. You see, the New Testament times, we have the blood of Jesus.
1: ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நமக்கு இருக்கிறது.
0: In the Old Testament, it was only the blood of bulls and goats.
1: பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது வெறும் ஆடு மாடுகளின் ரத்தமாக இருந்தது.
0: It was only a symbolic thing of the real.
1: நிஜத்துக்கு அது வெறும் அடையாளமாக மட்டுமே இருந்தது.
0: It was a shadow of the real.
1: நிஜத்தினுடைய நிழலாகவே இருந்தது.
0: It was a type of the actual.
1: அது நிஜத்தினுடைய மாதிரியாக இருந்தது.
0: So now we have the precious blood of Jesus.
1: ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் நமக்கு இருக்கிறது.
0: Now this not only gets us into the holy place, it gets us into the holiest. The book of Hebrews says
1: இயேசுவின் ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்மை கொண்டு செல்வது மட்டுமல்ல, எபிரேயர் நிருபம் சொல்கிறது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்மை கொண்டு செல்கிறது.
0: We enter into the holiest.
1: நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம்.
0: The holiest, the holy of holies is opened for the believer now.
1: இப்போது விசுவாசிகளுக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் திறந்து இருக்கிறது.
0: Through the blood of Jesus, the holy of holies becomes accessible for us.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் இப்போது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாகவே நாம் பிரவேசிக்கலாம்.
0: Now I like the way the author of the book of Hebrews puts it.
1: எபிரேய ஆசிரியர் அது சொல்லுகிறாரே அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது.
0: He says four things have been prepared for us.
1: அவர் சொல்லுகிறார் நமக்காக நான்கு காரியங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது.
0: God has prepared four things for us.
1: தேவன் நமக்காக நான்கு காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
0: That is what is mentioned in these verses.
1: அதை தான் இந்த வசனங்களிலே அவர் குறிப்பிடுகிறார்.
0: One,
1: முதலாவது,
0: God has prepared for us the holiest place, the holy of holies.
1: தேவன் மகா பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
0: What does it mean to say that God has prepared the holiest place for us?
1: தேவன் நமக்காக மகா பரிசுத்தமான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்னால் என்ன அர்த்தம்?
0: Not so that we may visit once in a while and go.
1: ஏதோ எப்பவாவது அங்க போய் பார்த்துட்டு வருவதற்காக அல்ல.
0: The apostle Paul said it as he preached in Athens.
1: அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்தில் பிரசங்கித்த போது அதை சொன்னார்.
0: We live and move and have our being in him.
1: நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று.
0: In other words, he said we are dwelling in him.
1: வேறுதமா என்ன சொல்கிறார்? நாம் அவருக்குள்ளாகவே வாசம் பண்ணுகிறோம்.
0: Our existence is in him.
1: நம்முடைய நாம் பிழைத்திருப்பதே அவருக்குள்ளதான்.
0: The New Testament believer now goes in and the dwelling place has been prepared for him.
1: புதிய ஏற்பாட்டு விசுவாசி இப்போது உள்ளே பிரவேசிக்கிறார், அங்கே அவருக்காய் வாசம் பண்ணுகிற இடமே இருக்கிறது.
0: What is the dwelling place?
1: அந்த வாசம் பண்ணுகிற இடம் எது?
0: That dwelling place is the dwelling place of God himself.
1: அந்த வாசம் பண்ணுகிற இடம் தேவனே வாசம் பண்ணுகிற இடம்.
0: God not only wants you to just enter but he wants you to dwell there.
1: நீங்கள் உள்ளே பிரவேசிக்கிறது மட்டுமல்ல அங்கேயே நீங்கள் வாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
0: Make it your house.
1: அதை உங்களுடைய வீடாக ஆக்கிக்கொள்ளுங்கள்.
0: Make it the place where you belong.
1: நீங்கள் அங்கே இருக்கிற உங்களுக்கு சொந்தமான இடமாய் மாற்றிக்கொள்ளுங்கள்.
0: Holy of holies is opened for you.
1: மகா பரிசுத்த ஸ்தலம் உங்களுக்காய் திறந்திருக்கிறது.
0: God has prepared that for you.
1: தேவன் அதை உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
0: Believers used to stand outside but now through the precious blood of Jesus God has prepared the holy of holies to be inhabited by the believers, ordinary believers.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் சாதாரண விசுவாசிகள் கூட மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து அங்கேயே வாசம் பண்ணும்படியாய் தேவன் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: Now this because the people don't understand this they have many other holy of holies here.
1: இத மக்கள் புரிந்து கொள்ளாதபடினாலே இப்போது இந்த உலகத்திலேயே நிறைய பரிசுத்த ஸ்தலங்களை மகா பரிசுத்த ஸ்தலங்களை ஏற்படுத்தி வச்சிட்டாங்க.
0: Like I told you, one man said, I went to this great man of God to see him and there was a big line. And they said he is only seeing foreigners today.
1: நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆள் பா ஒரு பெரிய ஊழியக்காரர் பார்க்க போனார், லைன்ல நின்னார், சொல்லிட்டாங்க இன்னைக்கு வெளிநாட்டு ஆளுங்களை மட்டும் தான் பாப்பாரு, நீங்க போங்க.
0: He is so great.
1: அவர் ரொம்ப பெரியவர்.
0: He is in the holy of holies.
1: அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துல.
0: All these people are standing and waiting.
1: இந்த ஆட்கள் எல்லாம் பாவம்
0: காத்து enter in.
1: உள்ள பிரவேசிப்பார்.
0: And he says I will only see foreign people.
1: அவர் சொல்றார் இன்னைக்கு வெளிநாட்டு ஆளுங்களை மட்டும் தான் பாப்பாரு.
0: I am telling you.
1: நான் உங்களுக்கு சொல்றேன்.
0: You've got the holy of holies itself, the very presence of God opened for you to come in.
1: நீங்கள் உள்ளே நுழைவதற்கு தேவன் வாசம் பண்ணுகிற மகா பரிசுத்த ஸ்தலமே உங்களுக்காய் திறந்திருக்கிறது.
0: Not some pastors or evangelists room.
1: ஏதோ ஒரு போதகருடைய சுவிசேஷகருடைய அறை அல்ல அது.
0: No,
1: கிடையாது.
0: It is the very dwelling place of God.
1: அது தேவனே தங்கி இருக்கிற இடம்.
0: Where God is.
1: அங்கே தேவன் தான் இருக்கிறார்.
0: That itself God has prepared for you and he is telling you to come.
1: அதை தேவனே உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வாருங்கள் என்று உங்களை அழைக்கிறார்.
0: He says you must have now boldness to enter.
1: அவர் சொல்கிறார் உள்ளே பிரவேசிக்க உங்களுக்கு தைரியம் வேண்டும்.
0: That is why I don't stand in any other holy of holies.
1: ஆகவே தான் நான் வேற எந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் போய் நிக்கிறது கிடையாது.
0: Because if I can go straight to him into the very holy of holies and dwell there then I have no problem.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நேரா நானே உள்ளே பிரவேசித்து அங்கேயே நான் வாசம் பண்ண முடியும்னா அப்புறம் எனக்கு பிரச்சனையே கிடையாது.
0: I believe that if God has opened the way and the door and provided the blood of Jesus for me then there is nothing in the whole world to stop me from entering into the holy of holies.
1: தேவன் எனக்கு வழியையும் வாசலையும் திறந்து வைத்து உள்ளே பிரவேசிக்க இயேசுவின் இரத்தத்தை எனக்கு கொடுத்திருப்பார் என்றால் பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உள்ளே பிரவேசிக்க.
0: You see the problem today with the believers is they don't think like that.
1: இன்றைய விசுவாசிகளின் பிரச்சனை இதுதான், இப்படி சிந்திப்பதே கிடையாது.
0: Not thinking like that they are weak believers.
1: இப்படி சிந்திக்காமல் இருப்பதனால தான் பலவீனமான விசுவாசிகளாக இருக்கிறார்கள்.
0: You see we have a provision made by God.
1: பாருங்கள் தேவனே நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி இப்படி வைத்திருக்கிறார்.
0: What is that provision?
1: அந்த வழி என்ன?
0: Provision is a dwelling place.
1: தேவன் வாசம் பண்ணுகிற இடம் அதான் நம்முடைய வழி.
0: Amen.
1: Amen.
0: Not a place where we enter.
1: ஏதோ சும்மா உள்ள நுழையிற இடம்
0: இல்ல. Not a place where we peek into and just come out.
1: அது சும்மா எட்டி பார்த்து விட்டு வந்து விடுகிற இடம் அல்ல.
0: Not a place where we look stand far away and look and wonder and be in amazement about.
1: அல்லது வெகு தூரத்தில் நின்று பார்த்து ஆச்சரியப்பட்டு வியந்து விட்டு வருகிற இடம் அல்ல.
0: It is a place where we enter and stay.
1: அங்கே நாம் உள்ளே பிரவேசித்து அங்கேயே வாசம் பண்ணலாம்.
0: There is no one stopping us there.
1: நம்மை தடுக்கிற ஆள் யாருமே இல்லை அங்கே.
0: People think Peter is there telling you to come in.
1: மக்கள் நினைக்கிறாங்க உள்ள வாங்க வாங்கன்னு பேதுரு தான் நம்ம கூப்பிடுறாரு.
0: No no no we don't enter by Peter.
1: கிடையாது, பேதுரு உத்தரவுப்பட்டு நம்ம உள்ள போவது
0: கிடையாது. Neither do we enter by any other saint.
1: வேற எந்த பரிசுத்தவானுடைய உத்தரவுல உள்ள போவது
0: கிடையாது. We don't need anybody's help to enter in there.
1: உள்ள அங்க பிரவேசிக்க யாருடைய உதவியும் நமக்கு தேவையில்லை.
0: Amen. Peter was just a man like us.
1: பேதுரு நம்ம போல ஒரு சாதாரண மனுஷன்.
0: He has also entered in.
1: அவரும் உள்ள பிரவேசித்திருக்கார்.
0: So we are not banking on Peter and Paul and other saints.
1: ஆகவே பேதுரு, பவுல், மற்ற பரிசுத்தவான் இவங்களெல்லாம் நாம சார்ந்த இல்லை.
0: So we don't give importance to that.
1: ஆகவே அதுக்கெல்லாம் நாம முக்கியம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை.
0: We enter in through our high priest and his blood that was shed for us.
1: நம்முடைய பிரதான ஆசாரியன் நமக்காய் அவர் சிந்தின இரத்தம் அதன் மூலமாக தான் நாம் உள்ளே நுழைகிறோம்.
0: See, we must not reduce this Christian faith, this great faith into some little religion, you see.
1: பாருங்க, இந்த மாபெரும் கிறிஸ்து விசுவாசத்தை சாதாரண ஒரு மதமாக்கிட கூடாது நாம்.
0: We must not reduce these great things to these flimsy little things.
1: இந்த மாபெரும் காரியங்களை சாதாரண அல்பகாரியங்களாக்கி விட கூடாது.
0: No.
1: கிடையாது.
0: It is Jesus himself who has provided us the way.
1: இயேசுவே நமக்கான வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: So the author of Hebrews says the holiest or the holy of holies is prepared for us.
1: ஆகவே எபிரேயர் ஆசாரியர் சொல்கிறார் மகா பரிசுத்த ஸ்தலமே நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Secondly, he says there is another thing that is prepared, God has prepared for us, that is a liberty to enter in through the blood.
1: இரண்டாவதாக இரத்தத்தின் மூலமாய் உள்ளே பிரவேசிக்கிற ஒரு விடுதலையை அவர் நமக்கு உரிமையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: A liberty and a right to enter into the holy of holies through the blood.
1: இரத்தத்தின் மூலமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கும் உரிமை நமக்கு உண்டாயிருக்கு.
0: Once again, let me emphasize the authority that allows us into the presence of God is no less than God himself.
1: பாருங்கள், மறுபடியும் இதை சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்திலே நம்மை நுழைவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறவர் தேவனே தான், வேற யாரும் கிடையாது.
0: The admission rights belong to God.
1: பாருங்க, உள்ள அனுமதிக்கிற உரிமை தேவனுக்கு மட்டும்தான் இருக்கு.
0: No saint, nobody has got it.
1: எந்த பரிசுத்தவானும் கிடையாது, யாருக்கும் கிடையாது.
0: He says if you come in this way I will get you, I will let you in.
1: தேவன் சொல்கிறார் இந்த வழியா வந்தா நான் உன்னை உள்ள விடுவேன்.
0: I have prescribed the way.
1: வழியை நானே சொல்லி இருக்கேன்.
0: What is the way?
1: என்ன வழி?
0: It is called a new and a living way.
1: அதான் புதிதும் ஜீவனமான மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது.
0: How did he inaugurate this new and a living way?
1: இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை எப்படி திறந்து வைத்தார்?
0: Through the veil that is the flesh.
1: மாம்சம் என்னும் திரையின் ஊடாக.
0: What does that mean?
1: அதன் அர்த்தம் என்ன?
0: It means when his flesh was rend on the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையிலே அவருடைய சரீரம் மாம்சம் கிழிக்கப்பட்டபோது.
0: When his flesh was rent for us.
1: நமக்காக அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டபோது.
0: When it was torn into pieces.
1: அது இரண்டாய் கிழிக்கப்பட்டபோது.
0: He suffered there in his body.
1: தம்முடைய சரீரத்தில் அவர் பாடுபட்டபோது.
0: He shed his blood there on the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினபோது.
0: Through the veil that is his flesh he opened this new and a living way.
1: அவருடைய மாம்சமாகிய திரையின் ஊடாக புதிய ஜீவனமான மார்க்கத்தை திறந்தார்.
0: Through the blood he has made it.
1: இரத்தத்தின் மூலமாக அவர் செய்திருக்கிறார்.
0: It mentions it very specifically.
1: குறிப்பாக சொல்றாரு பாருங்க.
0: By the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக.
0: A new and a living way has been consecrated.
1: புதிதும் ஜீவனமான மார்க்கம் ஒன்று நமக்கு உண்டா இருக்கிறது.
0: Through the veil. Through the flesh.
1: மாம்சத்தின் வழியாய்.
0: Amen.
1: Amen.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: The blood procures the admission for us.
1: இரத்தம் தான் உள்ளே நுழைக்கூடிய உரிமை நமக்கு கொடுக்கிறது.
0: Why?
1: Yeah.
0: What is there in that blood?
1: அந்த இரத்தத்துல என்ன இருக்கு?
0: What does that blood say?
1: அந்த இரத்தம் என்ன கூறுகிறது?
0: As we enter in the blood says.
1: உள்ளே பிரவேசிக்கும் போது அந்த இரத்தம் சொல்லுகிறது.
0: The blood of Jesus is speaking there, remember?
1: ஞாபகம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அங்கே பேசுகிறது.
0: It is speaking better things than the blood of Abel.
1: ஆபேலின் இரத்தத்தை விட மேலானவைகளை பேசுகிறது.
0: What is it speaking?
1: அது என்ன பேசுகிறது?
0: It is speaking saying that his punishment has already been given.
1: அவருடைய தண்டனை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது என்று அது பேசுகிறது.
0: His death, the punishment of death has already been given.
1: அவருடைய மரண தண்டனை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது.
0: And God says when?
1: தேவன் கேட்கிறார் எப்போது என்று.
0: What is the proof?
1: அதுக்கு ஆதாரம் என்ன?
0: The blood is the proof.
1: இரத்தம் தான் ஆதாரம்.
0: Life is in the blood.
1: உயிர் இரத்தத்தில் இருக்கிறது.
0: The blood was shed.
1: இரத்தம் சிந்தப்பட்டது.
0: The blood is kept in the very presence of God.
1: இரத்தம் தேவனுடைய பிரசன்னத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது.
0: And the blood says yes, here is the proof that his sins have been taken care of. His punishment has been already given. His death has already been given to him.
1: அவருடைய பாவம் பரிகரிக்கப்பட்டு விட்டது. அவருடைய தண்டனை முடிந்து விட்டது. அதுக்கு ஆதாரம் இதுதான் என்று இரத்தம் அங்கே பேசுகிறது.
0: The blood is speaking that.
1: இரத்தம் அதை பேசுகிறது.
0: That is why we enter in, my friend.
1: ஆகவே தான் நாம் உள்ளே நுழைகிறோம் நண்பர்களே.
0: So now we have the liberty.
1: இப்போது அந்த உரிமை நமக்கு இருக்கிறது.
0: The blood is

0: you in a living way.
1: அதுதான் புதிதும் ஜீவனமான மார்க்கம்.
0: There is no other way.
1: வேற வழியே கிடையாது.
0: So those who believe in Jesus believe that Jesus has provided the way through his shed blood, through his death on the cross.
1: ஆகவே ஏசுவை விசுவாசிக்கிறவர்கள் ஏசு தம்முடைய மரணத்தின் மூலமாய், கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாய் வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்கள்.
0: And that is how they can enter.
1: அப்படிதான் உள்ளே பிரவேசிக்க முடியும்.
0: So first of all, the Holy of Holies is prepared for us as a dwelling place.
1: மகா பரிசுத்தலம் நாம் வாசமான இடமாய் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Secondly, God has given us the right and the liberty to come in and dwell there through the blood.
1: இரத்தத்தின் மூலமாய் நாம் உள்ளே பிரவேசித்து அங்கேயே தங்கியிருக்கும்படியான உரிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: Thirdly, God has provided a new and a living way, he says.
1: மூன்றாவது, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்கிறது.
0: That is what I just explained just now.
1: அதைதான் இப்பொழுது நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன்.
0: Through the flesh means through the death on the cross.
1: மாம்சமாகிய திரையின் வழியாய் என்று சொன்னால் கல்வாரி சிலுவையிலே அவருடைய மரணத்தின் மூலமாக.
0: The blood that was shed there.
1: பிறகு அங்கு சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக.
0: Fourthly, he says, we have a great high priest also provided for us by God.
1: நான்காவதாக தேவன் நமக்கு மகா ஆசாரியர் ஒருவரையும் கொடுத்திருக்கிறாரா?
0: Having a high priest over the house of God.
1: தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடி.
0: Jesus is our high priest.
1: இயேசுதான் நம்முடைய பிரதான ஆசாரியர்.
0: God has provided us a high priest.
1: தேவன் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியனை கொடுத்திருக்கிறார்.
0: You see, the priests in those days, in the Old Testament days, that entered into the holy place.
1: பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்த அந்த ஆசாரியர்கள்
0: they couldn't go into the holy of holies.
1: அவங்களாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது.
0: Only the holy place.
1: பரிசுத்த ஸ்தலம் மட்டும்
0: just outside the presence of God.
1: தேவனுடைய பிரசன்னத்துக்கு கொஞ்சம் வெளியே.
0: For that they have to be sprinkled with blood.
1: அதுக்கே அவங்க மேல ரத்தம் தெளிக்கப்படணும்.
0: And also they have to be related to Aaron, that they have to be descendants of Aaron.
1: அது மட்டுமல்ல அவங்களாம் ஆரோனுடைய சந்ததியாரா இருக்க வேணும்.
0: You just can't enter in.
1: சும்மா அப்படியே நுழைந்து வர முடியாது.
0: You know, all the tribes of Israel can't just enter in.
1: இஸ்ரவேல் கோத்திரத்தை எல்லா மக்களும் உள்ள போக முடியாது.
0: Only the sons of Aaron.
1: ஆரோனுடைய குமாரர் மட்டும்தான்.
0: With the blood and through the blood.
1: இரத்தத்தை கொண்டு இரத்தத்தின் மூலமாக.
0: That is all.
1: அவ்வளவுதான்.
0: Their relationship to the high priest Aaron is very important.
1: ஆர் பிரதான ஆசாரியாக ஆரோனுடைய சந்ததியா அவங்க இருக்கணும். அது ரொம்ப முக்கியம்.
0: The question asked is, who are you?
1: கேள்வி கேட்பாங்க, நீ யார் அப்படின்னு.
0: You must say, my ancestor is Aaron.
1: நீங்க சொல்லணும், என்னுடைய முற்பிதா வந்து ஆரோன் அப்படின்னு.
0: And I am a priest.
1: நானும் ஒரு ஆசாரி.
0: Because of my relationship to Aaron, I am a priest.
1: நான் ஆரோனுடைய சந்ததி, அவனுடைய உறவினன், ஆகவே நான் ஆசாரியன்.
0: That is how I enter in.
1: ஆகவே அப்படிதான் உள்ள நுழைறேன்.
0: The New Testament.
1: ஆனா புதிய ஏற்பாட்டிலே
0: believers,
1: விசுவாசிகள்,
0: we enter in through our relationship to our high priest Jesus Christ our Lord.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரதான ஆசாரியர். அவரோடு உள்ள உறவு நிமித்தமாய் நாம் உள்ளே நுழைகிறோம்.
0: When you enter in, nothing else matters but your relationship with Jesus.
1: நீங்கள் உள்ளே நுழையும் போது வேற எதுவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. இயேசுவோடு உங்களுக்கு இருக்கிற உறவு மட்டுமே கணக்கில் எடுக்கப்படும்.
0: It is not important whether you are rich or poor.
1: நீங்க ஏழையா பணக்காரனா அதெல்லாம் முக்கியம் இல்லை.
0: Not whether you are educated or not educated.
1: நீங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா அதுவும் முக்கியம் இல்லை.
0: Not important what caste you belong to.
1: நீங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்க அதுவும் முக்கியம் இல்லை.
0: No.
1: கிடையாது.
0: When you enter in,
1: உள்ளே நுழையும் போது
0: the only thing that is asked of you is that who are you?
1: அங்க கேட்கப்படுற ஒரே கேள்வி, நீ யார்? அதான்.
0: What right do you have to enter in?
1: உள்ளே பிரவேசிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது?
0: You say, I belong to the high priest.
1: நீங்க சொல்லலாம், நான் பிரதான ஆசாரியனுக்கு சொந்தமானவன்.
0: I come on the basis of my relationship to him.
1: அவரோடு கூட எனக்கு உறவு இருக்கிறதே, அந்த உறவின் அடிப்படையிலே நான் வருகிறேன்.
0: And I come on the basis of the blood.
1: இரத்தத்தின் அடிப்படையிலே நான் வருகிறேன்.
0: You see, this is a wonderful thing that God has provided for us.
1: அவர் தேவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற அற்புதமான ஒரு காரியம் இது.
0: He has provided the holy of holies for us to dwell in.
1: நாம் வாசமண்ணும்படியாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: He has given us the right to enter in and to dwell in through the blood.
1: பிரவேசித்து அங்கே வாசமண்ணும்படி இரத்தத்தின் மூலமாய் உரிமையையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: He has inaugurated and consecrated and opened a new and a living way for us to enter in.
1: பிறகு உள்ளே பிரவேசிக்க புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்காக அவரே ஏற்படுத்தி
0: வைத்திருக்கிறார். And there is a high priest there.
1: பிறகு பிரதான ஆசாரியர் ஒருவர் அங்கே இருக்கிறார்.
0: He is a living high priest.
1: அவர்தான் இன்றைக்கும் உயிர் வாழ்கிற பிரதான ஆசாரியர்.
0: He is standing there and saying, yes, he is allowed, he is mine.
1: அவர் அங்கே நின்று கொண்டு இவர் உள்ள வரலாம், இவர் என்னுடைய சொந்தம் தான்
0: அப்படின்னு. He is there to receive you.
1: அவர் உங்களை வரவேற்க அங்கே இருக்கிறார்.
0: Now how many think you can enter in?
1: எத்தனை பேர் இப்ப நினைக்கிறீங்க நீங்க உள்ள பிரவேசிக்க?
0: The place is prepared.
1: இடம் ஆயத்தம்
0: பண்ணப்பட்டது. Right is given.
1: உரிமையும் கொடுக்கப்பட்டது.
0: The way has been made.
1: வழியும் ஏற்படுத்தப்பட்டது.
0: And there is a person there welcoming you and opening the door for you.
1: பிறகு அங்க ஒருவர் நின்று கொண்டு உங்களை வரவேற்று வாசலையும் திறந்து விடுகிறார்.
0: Now after you hear that, you feel like entering in.
1: இதை கேட்ட பிறகு உள்ளே போகணும் போல இருக்கு.
0: You want to dwell in.
1: நீங்க உள்ள போய் வாசம் பண்ண
0: விரும்புறீங்க. But then he doesn't leave it at that. He tells us four more things about how we are prepared to enter in.
1: பிறகு அவ அப்படியே நம்மை விட்டுவிடுவது கிடையாது. உள்ளே பிரவேசிப்பதற்கு நாம் எப்படி ஆயத்தம் பண்ணப்படுகிறோம் என்று நான்கு காரியங்களை சொல்லுகிறார்.
0: First, I told you about what God has prepared.
1: முதலாவது தேவன் என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று பார்த்தோம்.
0: Now we are going to talk about how God has prepared us to enter in and dwell in the presence of God.
1: இப்போது தேவனை

0: பிரசனத்திலே பிரவேசித்து வாசம் பண்ண முடியும். தேவன் நம்மை எப்படி ஆயத்தம் பண்ணுகிறார் அதை பார்ப்போம்.
1: About that, here in these verses that I read to you.
0: அதை குறித்து நான் வாசித்த இந்த வசனங்களிலே.
1: First of all, he says, a true heart has been prepared.
0: முதலாவதாக.
1: We are prepared with a true heart.
0: சுத்தமான இருதயம் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும்.
1: Now, even though the right is given and the place is there and the high priest is there and the new and a living way is there.
0: பாருங்கள், இடம் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு, புதிதும் ஜீவனுமான மார்க்கம் இருக்கிறது, பிரதான ஆசாரிய நமக்கு இருக்கிறார்,
1: உரிமை இருக்குது,
0: உரிமை நமக்கு இருக்கிறது.
1: But you can't just enter in just because all those things are there. You have to be prepared to enter in.
0: இந்த காரியங்கள் இருக்கிறதுனால நீங்க சும்மா அப்படியே நுழைந்து விட முடியாது. உள்ளே பிரவேசிக்க நீங்கள் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும்.
1: The heart must be cleansed.
0: இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும்.
1: Sin must be taken care of.
0: பாவம் முதலாவது அகற்றப்பட வேண்டும்.
1: That is why he says, let us draw near with a true heart.
0: ஆகவே தான் சொல்கிறார், உண்மையுள்ள இருதயத்தோடு சேரக்கடவோம்.
1: The heart can be true only when it is cleansed by the blood of Jesus.
0: இருதயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டால் மட்டுமே உண்மையுள்ளதாக இருக்க முடியும்.
1: Talking about the heart that is washed and is yielded to the power of the blood, the cleansing power of the blood.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்தம் பண்ணப்பட்டது, சுத்திகரிக்கிற அந்த வல்லமைக்கு தன்னை ஒப்பு கொடுத்த இதயத்தை குறித்து இது பேசுகிறது.
1: A true heart is not when you look at yourself in the mirror and say, well, I'm a pretty good person, I can enter in.
0: உண்மையுள்ள இதயம் சொன்னா உங்களை நீங்களே கண்ணாடியில பார்த்து, ஆ நான் நல்லா தான் இருக்கேன், நான் உள்ள போகலாம் அப்படி சொல்றது கிடையாது.
1: Not judging yourself and saying, well, I'm fine, I'm a good person, I can go in.
0: உங்களை நீங்களே நிதானிச்சிட்டு, ஆ நான் நல்லா தான் இருக்கேன், நான் உள்ள போகலாம் அப்படி கிடையாது.
1: No.
0: கிடையாது.
1: The only right you have is through the blood.
0: உங்களுக்கு இருக்கிற ஒரே உரிமை இரத்தத்தின் மூலமாக மட்டுமே.
1: The heart must be cleansed through the blood.
0: இருதயம் இரத்தத்தின் மூலமாக சுத்தமாக்கப்பட வேண்டும்.
1: Sins must have been confessed.
0: பாவங்கள் அறிக்கை செய்யப்பட வேண்டும்.
1: And it must the heart must have been cleansed by the power of the blood.
0: பிறகு இருதயம் இரத்தத்தின் வல்லமையால் சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
1: A true heart is a heart that God gives.
0: உண்மையுள்ள இருதயம் என்பது தேவன் அருளும் இருதயமாக இருக்கிறது.
1: God doesn't judge us by our perfection.
0: நம்முடைய
1: our performance,
0: நம்முடைய பூரணத்தை கண்டோ அல்லது நம்முடைய செயல்களை கண்டோ தேவன் நம்மை நிதானிப்பதில்லை.
1: He judges only by the covering of the blood.
0: ரத்தம் நம்மை மூடி இருக்கிறதா, அதை கொண்டு மட்டுமே நம்மை அவர் நிதானிக்கிறார்.
1: Only if we are covered by the blood, then we can enter.
0: ரத்தத்தினால் மூடப்பட்டிருந்தால் மட்டுமே நாம் உள்ளே பிரவேசிக்கலாம்.
1: A true heart is something that God gives, and only through
0: ஒன்று அது இருந்தால் மட்டுமே உள்ளே நுழைய முடியும்.
1: So God prepares us to enter in by giving us a true heart.
0: ஆகவே உண்மையுள்ள இருதயத்தை நாம் கொடுத்து உள்ளே பிரவேசிப்பதற்கு தேவனே நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார்.
1: The second thing that God does to prepare us.
0: தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுவதற்கு செய்கிற இரண்டாவது காரியம்
1: is that he gives in our hearts a full assurance of faith.
0: விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை கொடுக்கிறார்.
1: That is another thing that God gives.
0: தேவன் கொடுக்கிற இன்னொரு காரியம் இதுதான்.
1: See, that is why I'm amazed when people hesitate to enter in to God's presence.
0: ஆகவே தான் பாருங்கள், தேவனுடைய சமூகத்திலே உள்ளே நுழைய மக்கள் தயங்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
1: How can you hesitate?
0: எப்படி நீங்க தயங்கலாம்?
1: God has made everything ready.
0: தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கார்.
1: Then he comes and gives you a true heart.
0: பிறகு அவரே வந்து உண்மையுள்ள இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார்.
1: By cleansing your heart through the blood of Jesus.
0: ரத்த இயேசுவின் ரத்தத்தின் மூலமா உங்கள் இருதயத்தை
1: சுத்திகரிப்பார். Then after your heart is cleansed, he comes and gives you the full assurance of faith.
0: இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை அவரே வந்து
1: How does he give the full assurance of faith?
0: விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை எப்படி அவர் கொடுக்கிறார்?
1: When you come to know what God says about the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் அறியும் போது,
1: when you come to know the word of God,
0: தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது,
1: and when you confess it and make it your testimony,
0: அதை நீங்கள் அறிக்கை செய்து அதையே உங்கள் சாட்சியாய் மாற்றிக் கொள்ளும் போது,
1: that brings full assurance of faith.
0: அதுதான் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை கொடுக்கிறது.
1: This is the full gospel.
0: இதுதான் பூரண சுவிசேஷம்.
1: This is not the full gospel.
0: இது கிடையாது பூரண சுவிசேஷம்.
1: This is the full gospel.
0: இதுதான் பூரண சுவிசேஷம்.
1: Full assurance.
0: பூரணமான நிச்சயம்.
1: Full boldness.
0: பூரணமான தைரியம்.
1: Full confidence.
0: முழுமையான நிச்சயம்.
1: No
0: கவனித்துக் கொண்டார் என்ற பூரணமான ஒரு அறிவு.
1: The full assurance of faith.
0: விசுவாசத்தின் பூரண நிச்சயம்.
1: Are you there, my friend?
0: இருக்கலாம் நண்பர்களே.
1: How many of you are filled with full assurance tonight?
0: எத்தனை பேர் இன்றைக்கு இரவு பூரண நிச்சயத்தால் நிறைந்திருக்கிறீர்கள்?
1: Does your heart say, yes, I can enter in?
0: ஆம், நான் உள்ளே நுழைய முடியும் என்று உங்கள் இருதயம் சொல்கிறதா?
1: Does your heart rejoice in the blood of Jesus?
0: உங்கள் இருதயம் இயேசுவின் இரத்தத்திலே களி கூறுகிறதா?
1: Does your heart say, oh, thank you Lord for you have given me a new and a living way?
0: தேவனே, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் என்று உள்ளம் சொல்கிறதா?
1: Does your heart say, thank you Lord for the holy of holies?
0: உங்கள் இருதயம் தேவனே, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்கிறதா?
1: Does your heart say, I have the right?
2: உரிமை எனக்கு இருக்கிறது என்று உங்கள் இருதயம் சொல்லுகிறது.
1: As your heart say, I must enter in because the holy the high priest is there.
2: பிரதான ஆசாரியன் அங்க இருக்கிறார். ஆகவே கண்டிப்பா நான் உள்ளே நுழைய வேண்டும் என்று இருதயம் சொல்லுகிறது.
1: Does your heart have full confidence and full assurance?
2: உங்கள் இருதயத்திலே முழுமையான நம்பிக்கை நிச்சயம் இருக்கிறதா?
1: Amen.
2: Amen.
1: That is lot of people have got the half gospel.
2: நிறைய பேருக்கு பாதி சுவிசேஷம் இருக்கு பாருங்க.
1: One man said to me, what do you mean full gospel? Does it mean we have all got half gospel?
2: ஒருத்தர் கேட்டார், என்ன பூரண சுவிசேஷம் சொல்றீங்களா? அப்ப நான் நாங்களா என்ன பாதி சுவிசேஷமா அப்படின்னு.
1: I said, do you have half gospel?
2: நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன பாதி சுவிசேஷமா இருக்கு அப்படினு.
1: What do you believe? Tell me.
2: நீங்க என்னத நம்புறீங்க சொல்லுங்க.
1: Let's find out whether you got half the gospel or full gospel.
2: உங்கட்ட பாதி இருக்குதா பூரண சுவிசேஷம் இருக்கா பார்க்கலாம் அப்படி.
1: He said, oh brother, I thought you meant this by full gospel.
2: அவர் சொன்னார், brother, full gospelனா நான் இதையோ இதுன்னு நீங்க இத சொல்றீங்கன்னு யோசிட்டேன்.
1: No, full gospel everything is there. Full, it is full of stuff.
2: பூரண சுவிசேஷத்துல எல்லா பூரணமா இருக்கு.
1: Have you got it full?
2: பூரணமா இருக்கு அவங்ககிட்ட.
1: Many people haven't got it full.
2: நிறைய பேருக்கு அது ஃபுல்லா இல்ல பாருங்க.
1: That is why the full assurance is not there.
2: ஆகவே தான் பூரண நிச்சயம் அங்க இல்ல.
1: This is something that God prepares us with.
2: இந்த காரியத்திலே தேவனே நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார்.
1: Gives us a true heart.
2: நமக்கு உண்மையுள்ள இருதயத்தை கொடுக்கிறார்.
1: Then gives us a full assurance.
2: பிறகு பூரண நிச்சயத்தை கொடுக்கிறார்.
1: Then thirdly,
2: பிறகு மூன்றாவது,
1: it says he our hearts are cleansed.
2: நம்முடைய இருதயம் கழுவப்படுகிறது என்று சொல்கிறார்.
1: This is another way that he deals with us.
2: இந்த விதத்திலும் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார்.
1: He gives us a true heart.
2: நமக்கு உண்மையுள்ள இருதயத்தை கொடுக்கிறார்.
1: But then after we get the true heart,
2: பிறகு உண்மையுள்ள இருதயம் நமக்கு கிடைத்த பிறகு,
1: many times we do still wrong.
2: பல சமயங்களில் இன்னமும் நாம் தவறு செய்கிறவர்களாக இருக்கிறோம்.
1: We sometimes commit sins.
2: சில சமயத்திலே பாவம் செய்து விடுகிறோம்.
1: We fall sometimes.
2: சில சமயத்திலே விழுந்து விடுகிறோம்.
1: We falter sometimes.
2: சில சமயத்திலே தவறுகிறோம்.
1: There are many shortcomings that we have.
2: பல குறைகள் நம்மிடத்தில் காணப்படுகிறது.
1: It's a true heart. It's a true heart.
2: உண்மையுள்ள இருதயம் தான்.
1: It's a God given heart.
2: தேவனால் கொடுக்கப்பட்ட இருதயம் தான்.
1: But this true heart sometimes needs to be cleansed again and again.
2: ஆனா இந்த உண்மையுள்ள இருதயம் சில சமயத்துல திரும்ப திரும்ப கழுவப்பட வேண்டியிருக்கிறது.
1: And God provides the cleansing also from time to time.
2: அதை கழுவுவதற்கு வேண்டியதான காரியங்களையும் தேவனே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
1: That is why John says in 1 John 1:7.
2: ஆகவே தான் 1 யோவான் 1:7 யோவான் கூறுகிறார்.
1: He says the blood of Jesus Christ his son cleanses us from all sin.
2: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: This is not talking about an unbeliever.
2: இது ஒரு அவிசுவாசி குறித்து பேசவில்லை.
1: This is talking about a believer.
2: இது விசுவாசி குறித்து பேசுகிறது.
1: Some of you say, oh, believer sinning, brother.
2: சிலர் ஐயோ விசுவாசி பாவம் செய்கிறதா?
1: Yeah, he is talking about believers. Sometimes when they sin, he says, the blood of Jesus Christ cleanses us from all sin.
2: ஆ விசுவாசி பத்தி தான் பேசுறார். விசுவாசி சில சமயத்துல பாவம் செய்யும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது.
1: He says us, நம்மை
2: நம்மை அப்படின்றார் பாருங்க. நம்மை சுத்திகரிக்கும்.
1: He includes himself.
2: தன்னையும் சேர்த்துக்கிறார் அதுல.
1: Saint John.
2: பரிசுத்த யோவான்.
1: He says the blood of Jesus cleanses us.
2: அவர் சொல்றார் இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்.
1: Cleanses us.
2: நம்மை சுத்திகரிக்கும்.
1: This great saint says it cleanses us.
2: மாபெரும் பரிசுத்தவான் சொல்றார் நம்மை சுத்திகரிக்கும் என்று.
1: Cleanses John.
2: யோவானை சுத்திகரிக்கும்.
1: Cleanses Paul.
2: பவுலை சுத்திகரிக்கிறது.
1: Peter.
2: பேதுருவை.
1: It cleanses you and I.
2: உங்களை என்னையும் அது சுத்திகரிக்கிறது.
1: All of us need the cleansing power of the blood from time to time.
2: நம் எல்லாருக்கும் இயேசுவின் சுத்திகரிக்கும் வல்லமை அவ்வப்போது தேவைப்படுகிறது.
1: If God gave us a true heart and then he gave us the full assurance of faith, very soon we will sin and lose the assurance of faith and will be afraid to enter in.
2: தேவன் உண்மையுள்ள இருதயத்தையும் விசுவாசத்தையும் பூரண நிச்சயத்தையும் கொடுத்து விட்டால் பிறகு வெகு சீக்கிரத்திலே நாம் பாவம்
1: செய்ய அத மட்டும் கொடுத்திருந்தால் வெகு சீக்கிரத்திலே ஏதாவது பாவம் செய்த உடனே உடனே நிச்சயம் போயிடும். உள்ள இருக்கிறதுக்கு பயமா இருக்கும். வெளியே ஓடி வந்துருவோம். That is why he says I'll give you cleansing also.
2: ஆகவே தான் அவர் சொல்கிறார் நான் சுத்திகரிப்பையும் கொடுக்கிறேன்.
1: Cleansing, continual cleansing.
2: தொடர்ந்து நான் சுத்திகரிக்கிறேன்.
1: Cleansed from an evil conscience, the Bible says.
2: வேதம் சொல்கிறது துர்மன சாட்சியிலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறோம்.
1: Cleansed constantly as we confess our sins.
2: பாவங்களை அறிக்கை செய்யும்போது தொடர்ந்து நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம்.
1: You are living in the presence of God.
2: தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வாழ்கிறோம்.
1: Sometimes when you sin,
2: சில சமயத்தில் நீங்கள் பாவம் செய்யும்போது
1: makes you very uncomfortable.
2: அது உங்களை தர்ம சங்கடத்துக்குள்ளாக்குகிறது.
1: Puts fear in your heart.
2: உங்கள் இதயத்தில் பயத்தை உண்டாக்குகிறது.
1: Strains your relationship with God.
2: தேவனோடு உங்களுக்குள்ள உறவை துண்டிக்கிறது.
1: Unable to pray.
2: ஜெபிக்க முடியவில்லை.
1: Unable to enjoy your fellowship with God.
2: தேவனுள்ள ஐக்கியத்தை அனுபவிக்க முடியவில்லை.
1: What do you do?
2: நீங்கள் என்ன செய்வது?
1: Don't just get out.
2: சும்மா அப்படியே வெளியே போய்டாதீங்க.
1: Don't just walk away.
2: அப்படியே நடந்து போய்டாதீங்க.
1: Don't just walk away from the communion.
2: திருவிருந்தை விட்டு வெளியே எழுந்து போயிடாதீங்க.
1: All those things are not the right thing to do.
2: இதெல்லாம் செய்வதற்கு சரியான காரியம்
1: இல்லை. What do you do when you feel uncomfortable?
2: இப்படி சங்கடப்படும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: What do you do when you know that you have done wrong and it's not right?
2: பாவம் செய்து விட்டேன் இது சரியில்லை என்பதை உணரும் போது என்ன செய்ய வேண்டும்?
1: Confess.
2: அறிக்கை செய்யுங்கள்.
1: The blood of Jesus cleanses you from all your sins.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்.
1: Fourthly.
2: நான்காவது.
1: the body is also washed
2: sarinamum kaluvapadugirathu
1: with pure waters
2: sutta jalatha
1: this is another fourth preparation that god gives us
2: devan namai aayatham pannugira naangavathu kaaryam idu
1: what does it mean by the body being washed with pure water
2: sarinam sutta jalathal kaluvapadugirathu endru solugirathe enna artham
1: you see the blood cleanses us from all our sins
2: paarunga nammudi ella paavangal irundhu ratham nammai sudhigarikkirathu
1: but jesus said you are clean by the words that I have spoken to you
2: anal yesu sonnar naan ungalku sonna vasanathinale neengal ippozhu suttamaga irukkireergal
1: this is another kind of cleansing
2: idu innoru vagaiyana sudhigarippu
1: not the cleansing with the blood it is the cleansing with the water of the word
2: இது இரத்தத்தினால சுத்திகரிக்கப்படுகிறது அல்ல திருவசனமாகிய ஜலத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது
1: it is a constant work of sanctification done in the believer through the word of god which cleanses him and makes him more and more sanctified and holy
2: வசனத்தின் மூலமாய் விசுவாசி தொடர்ந்து எப்பொழுதும் சுத்திகரிக்கப்படுகிறார் அது அவரை சுத்திகரித்து இன்னும் அதிகமாக அவரை பரிசுத்தமாக்குகிறது
1: in all his life in all matters of life and dealings he is made holy by the word of god dealing with him correcting him and washing him and cleaning him up
2: வாழ்நாளெல்லாம் தேவனுடைய வசனம் அவரோடு கூட இடைப்பட்டு அவரை திருத்தி அவரை கழுவி அவரை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது
1: now when you come to the lord through the blood
2: பாருங்க இரத்தத்தின் மூலமாய் கர்த்தரண்டை நீங்கள் வரும்போது
1: you are washed with the blood
2: நீங்க இரத்தத்தினாலே கழுவப்பட்டீர்கள்
1: covered with the blood
2: இரத்தத்தினாலே மூடப்பட்டு விட்டீர்கள்
1: and enter into the presence of god
2: தேவனுடைய சமூகத்திலே பிரவேசித்து விட்டீர்கள்
1: and dwell there
2: அங்கே வாசம் பண்றீங்க
1: but then you got to grow a lot
2: பிறகு நீங்க நிறைய வளர வேண்டும்
1: grow a lot in holiness and in purity
2: பரிசுத்தத்திலும் சரி சுத்தத்திலும் சரி நிறைய வளர வேண்டும்
1: how do we grow
2: எப்படி வளருவது
1: is through the word of god
2: தேவனுடைய வசனத்தின் மூலமாக
1: the word of god is the thing that god uses in us to correct and to continually lead us into sanctification and a life of holiness
2: நம்மை திருத்தவும் தொடர்ந்து நம்மை சுத்தமாக்கவும் பரிசுத்த பாதையில் நடத்தவும் தேவன் பயன்படுத்துகிற காரியம் தேவனுடைய வார்த்தை தான்
1: now let us look at the two sets of four things
2: இப்போ இந்த நான்கு காரியங்களா இருக்கிறதே இது இரண்டையும் நாம் பார்ப்போம்
1: now listen very carefully
2: நல்லா கவனிங்க
1: god has prepared four things
2: தேவன் நான்கு காரியங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கார்
1: the holy of holies
2: மகா பரிசுத்த ஸ்தலம்
1: the right to enter there
2: அங்கே நுழையக்கூடிய உரிமை
1: and a new and a living way has been consecrated dedicated
2: புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கம் நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது
1: and then the high priest is also given
2: பிறகு மகா ஆசாரியரும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்
1: this is god preparing for us
2: இது தேவன் நமக்காக
1: then we are prepared so that we may come in
2: பிறகு உள்ளே பிரவேசிக்க நாமும் ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்
1: we are given a true heart
2: நமக்கு உண்மையுள்ள இதயம் கொடுக்கப்படுகிறது
1: we have given the full assurance of faith
2: பிறகு விசுவாசத்தின் பூரண நிச்சயம் கொடுக்கப்படுகிறது
1: then our heart is also continually cleansed from continually cleansed from sins time to time
2: பிறகு நம்முடைய இதயம் அவ்வப்போது நாம் செய்கிற பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறது
1: then the word of god also is given to wash us and clean us
2: பிறகு நம்மை கழுவி சுத்தமாக்கும்படியாய் தேவனுடைய வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது
1: after telling us what god has done four things that god has done and after telling us the four things that god has done to prepare us
2: தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணிருக்க நான்கு காரியங்களை சொன்ன பிறகு தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுகிற நான்கு காரியங்களையும் வசனம் கூறுகிறது
1: and then only he says let us draw near
2: அதன் பிறகு தான் சொல்கிறார் நாம் உள்ளே பிரவேசிப்போம்
1: so you must not just read the let us draw near alone you must understand these things and only then he says let us draw near
2: அது உள்ளே பிரவேசிப்போம் அத மட்டும் வாசித்து விட்டு விட கூடாது இவை எல்லாவற்றையும் வாசித்து விட்டு அதன் பிறகு சொல்ல வேண்டும் உள்ளே பிரவேசிப்போம் என்று
1: if he simply said let us draw near many of us will run away
2: நாம சும்மா உள்ளே பிரவேசிப்போம் சொல்லி இருக்கிற அந்த வாஸ்தவம் சொன்னா நம்மள அனே ஓடி போய்
1: விடுவோம் why does he say let us draw near
2: ஏன் அவர் சொல்கிறார் உள்ளே பிரவேசிக்க வருவோம் என்று
1: let us draw near because he has prepared the holy of holies for us to dwell
2: மகா பரிசுத்த ஸ்தலத்தை நாம் வாசம் பண்ணும்படி அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஆகவே சேரக்கடவோம்
1: let us draw near because he has given us the right and the liberty to enter
2: உள்ளே நுழைக்கூடிய உரிமை சாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார் ஆகவே சேரக்கடவோம்
1: let us draw near because a new and a living way has been inaugurated through the cross
2: சிலுவையின் மூலமாய் புதிதும் ஜீவனுமான பாதை நமக்கு திறக்கப்பட்டு விட்டது ஆகவே சேரக்கடவோம்
1: let us draw near because the high priest is there to welcome us
2: மகா ஆசாரியர் நம்மை வரவேற்கும்படி அங்கே இருக்கிறார் ஆகவே சேரக்கடவோம்
1: let us draw near because we have a heart given to us by god a pure true heart
2: தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட உண்மையுள்ள சுத்தமான இதயம் நமக்கு இருக்கிறது ஆகவே சேரக்கடவோம்
1: let us draw near because we have full assurance of faith that everything is all right
2: விசுவாசத்தின் பூரண நிச்சயம் நமக்கு இருக்கிறது ஆகவே நாம் சேரக்கடவோம்
1: let us draw near because our heart is cleansed from sins now and then
2: இப்ப இப்போவும் அப்போது நாம் செய்கிற பாவங்களிலிருந்து நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சேரக்கடவோ.
1: Let us draw near because the word is cleansing us all the time and making us better and better.
2: தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து நம்மை சுத்திகரித்து நம்மை சிறப்பான மக்களாய் மாற்றுகிறது. ஆகவே நாம் சேரக்கடவோ.
1: After hearing that you cannot stay out.
2: இதெல்லாம் கேட்ட பிறகு நீங்க வெளியே நிற்கவே முடியாது.
1: After hearing that how can you fear?
2: இதை கேட்ட பிறகு எப்படி உங்களுக்கு பயம் உண்டாகும்?
1: After hearing that you will draw near and you will draw in and you will live in and dwell in the very presence of God.
2: இதை கேட்ட பிறகு நீங்க கிட்டே வருவீர்கள், உள்ளே பிரவேசிப்பீர்கள், தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்வீர்கள்.
1: Glory to God.
2: தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
1: Amen.
2: Amen.
1: Now does it tell you does the words let us draw near mean anything to you?
2: இப்போது சேரக்கடவோம் என்ற வார்த்தை உங்களுக்கு அர்த்தம் நிறைந்ததா இருக்கிறதா?
1: You know what let us draw near means?
2: சேரக்கடவோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
1: I like the Tamil translation. It says what I want to say really.
2: நான் என்ன சொல்ல வரேனோ அது தமிழ் மொழிபெயர்ப்பு நல்லா சொல்லுது பாருங்க.
1: Says what the Bible is really saying it.
2: வேதம் எப்படி சொல்லுதா சரியா சொல்லுது.
1: சேரக்கடவோம்னா கடைசியா வந்து அரை வாய்டுவோன்னு. இங்க வந்து சேர்ந்துருங்க. Are you there?
2: இருக்கீங்களா?
1: Not visiting.
2: சும்மா போய் பார்த்துட்டு வரது
1: இல்ல. Not coming once in a while.
2: எப்போதாவது வந்துட்டு போறது இல்ல.
1: Finally, don't be going here and there and loitering. Come and arrive in the very presence of God. Don't be hesitating, don't be wondering. Come and arrive.
2: இங்க அங்கே போய் அலையாதீங்க, சுத்திட்டு இருக்காதீங்க, தயக்க வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், பயம் வேண்டாம், வந்து சேருங்கள்.
1: This is your destination, your destiny. Arrival point. Come and arrive.
2: நீங்க வந்து சேர வேண்டிய இடம், கடைசியா வர வேண்டிய இடமே இதுதான்.
1: வந்து சேர்ந்துருங்க. Are you there?
2: இருக்கீங்களா?
1: Look at the person next to you.
2: பக்கத்துல இருக்க பாத்து சொல்லுங்க.
1: சே வந்து சேந்திருங்க.
2: வந்து சேந்திருங்கன்னு.
1: Into the very presence of God.
2: தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்திலேயே.
1: Oh praise God.
2: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: What a wonderful thing it is to meditate on these things.
2: இந்த காரியங்களை தியானிப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்.
1: You see a lot of believers the problem is that they never think about these things.
2: பாரு நிறைய விசுவாசியோட பிரச்சனையே இதெல்லாம் நினைப்பதே கிடையாது.
1: You know because they never think about these things there is no boldness and there is no confidence.
2: இதெல்லாம் நினைக்காதனால தான் ஒரு தைரியம் கிடையாது, ஒரு நம்பிக்கை கிடையாது.
1: Because these truths are not there they have struggles.
2: இந்த சத்தியங்கள் இல்லாதபடியால தான் அவ்வளவு போராடுகிறார்கள்.
1: Now let me share with you one more thing.
2: இப்போது இன்னொரு காரியத்தை உங்களோட பகிர்ந்து
1: கொள்ளுங்கள். Just in the next few minutes and then we'll close.
2: அடுத்த சில நிமிடங்களில் இதை சொல்லி பிறகு முடிப்போம்.
1: The 11th matter.
2: 11வது காரியம்.
1: The 11th thing that the Bible says that the blood of Jesus has done for us.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது வேதம் கூறுகிற 11வது காரியம்.
1: I'm going to just take maybe 7 or 8 minutes because that's all I have.
2: இன்னும் ஒரு 7 8 நிமிடங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வேன்.
1: We don't have much time.
2: நேர் நமக்கு அதிகம்.
1: But I will share it with you.
2: ஆனால் அது உங்களோடு பகிர்ந்து கொள்ளட்டும்.
1: Victory over the devil through the blood.
2: இரத்தத்தின் மூலமாக பிசாசின் மீது நாம் வெற்றி பெறுகிறோம்.
1: That is why I read Revelation 12:11. That is the key text.
2: ஆகவே தான் வெளிப்படுத்தல் 12:11 வாசிதா அதான் முக்கியமான வசனம்.
1: But now let us read John chapter 12.
2: ஆனால் இப்பொழுது யோவான் 12 அதிகாரத்தை நாம் வாசிப்போம்.
1: John chapter 12.
2: யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரம்.
1: And verse 31
2: to 33. 31 முதல் 33
1: வரை. It says, now is the judgment of this world. Now shall the prince of this world be cast out. And if I be lifted up from the earth, I will draw all men unto me. This he said signifying what death he should die.
2: இப்போதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்போதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். தம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார்.
1: Now the cross Jesus is talking about the cross here.
2: பாருங்க இங்க இயேசுவானவர் சிலுவை குறித்து பேசுகிறார்.
1: You know he says if I be lifted up from the earth.
2: அதுல நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது.
1: He is talking about being lifted up on the cross.
2: சிலுவையிலே உயர்த்தப்படுவதை குறித்து இங்க பேசுகிறார்.
1: Verse 33 clearly says that this is talking about the kind of death he will die.
2: 33 சரியாய் தெளிவா சொல்கிறது தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார்.
1: What will happen when he dies on the cross?
2: அவர் சிலுவையிலே மரிக்கும் போது என்ன நடக்கும்?
1: One of the things that will happen he says is that the prince of this world be cast out.
2: நடக்க போகிற காரியங்கள் ஒன்று இந்த உலகத்தின் அதிபதி புறமாக தள்ளப்படுவான் என்று அவரே சொல்கிறார்.
1: You and I know that the devil is the prince of this world.
2: உங்களுக்கு எனக்கு தெரியும் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு தான்
1: என்று. When Jesus dies on the cross the prince of the world will be cast out.
2: இயேசு சிலுவையிலே மரிக்கும் போது உலகத்தின் அதிபதி புறமாய் தள்ளப்படுவான்.
1: How is it that the cross deals with the devil in that way?
2: பிசாசு இந்த அளவுக்கு புறமே தள்ளுகிற விதத்தில் சிலுவை எப்படி என்ன காரியத்தை செய்கிறது?
1: In what way is the cross the means of casting out this prince of this world?
2: சிலுவை எந்த விதத்தில் இந்த உலகத்தின் அதிபதியை புறமாக தள்ளக்கூடியதா இருக்கிறது?
1: See, we have to understand how the devil has power over people.
2: பாருங்க மக்கள் மீது பிசாசுக்கு எப்படி அதிகார வல்லமை இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: The devil has power and authority over people because of their sin.
2: மக்களுடைய பாவங்கள் நிமித்தமாய் தான் அவள் மீது பிசாசுக்கு அதிகாரம் வல்லமை.
1: If a man is not a sinner, the devil has no power over him.
2: ஒரு மனுஷன் பாவியா இல்லாவிட்டால் அவன் மீது பிசாசுக்கு அதிகாரம் இல்லை.
1: The Bible says all have sinned.
2: வேதம் சொல்லுது எல்லாரும் பாவம்
1: செய்துட்டாங்க. All are under the power of the devil.
2: ஆகவே எல்லாரும் பிசாசின் வல்லமையின் கீழாய் இருக்கிறார்கள்.
1: So the devil is the prince of this world because he has power over every person in the whole world.
2: ஆகவே உலகத்தில் இருக்க எல்லார் மீதும் பிசாசுக்கு வல்லமை இருக்கிறபடியாலே அவன் தான் இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறான்.
1: He has power over people through sin.
2: பாவத்தின் மூலமாய் மக்கள் மீது அதிகாரம் வல்லமை இருக்கிறது.
1: As long as their sin is not taken care of in the way that it should be taken care of, they will always be under the power of Satan.
2: மக்களுடைய பாவம் எப்படி அகற்றப்பட வேண்டுமோ அப்படி அகற்றப்படாத வரையிலே எல்லாரும் பாவத்தின் வல்லமை பிசாசுடைய வல்லமையின் கீழாக தான் இருப்பார்கள்.
1: On the cross of Calvary,
2: கல்வாரி சிலுவையிலே,
1: when Jesus died there and shed his blood,
2: இயேசுவானவர் அங்கே மரித்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினபோது,
1: when he was lifted up there on the cross,
2: கல்வாரி சிலுவையிலே அவர் உயர்த்தப்பட்டபோது,
1: when his blood was shed,
2: அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டபோது,
1: it was shed for the remission of our sins.
2: நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அது சிந்தப்பட்டது.
1: And that blood covers us.
2: அந்த நம்மை மூடுகிறது.
1: God sees us as the ones that are covered by the blood of Jesus.
2: தேவன் நம்மை காணும்போது இயேசுவின் இரத்தத்தினால் மூடப்பட்டவளாய் நம்மை காண்கிறார்.
1: The devil is the great accuser of the brethren.
2: பாருங்க சகோதர பேரில் குற்றம் சாட்டுகிறவன் இந்த பிசாசு தான்.
1: The devil has power because he accuses us night and day.
2: இரவும் பகலும் பிசாசு நம்ம மீது குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறான்.
1: That is his job.
2: அதான் அவனுடைய வேலை.
1: But all of a sudden,
2: ஆனால் திடீரென்று,
1: when a person comes and believes that Jesus died for him,
2: ஒரு மனிதர் வந்து இயேசு எனக்காய் மரித்தார் என்று விசுவாசிக்கும்போது,
1: and that the blood was shed for him,
2: இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது என்று விசுவாசிக்கும் போது,
1: and puts his faith in Christ,
2: இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கும்
1: போது, and is saved,
2: அவர் ரட்சிக்கப்படுகிறார்.
1: Then what happens?
2: பிறகு என்ன நடக்கிறது?
1: The devil finds no accusation.
2: இப்ப குற்றம் சாட்ட பிசாசுக்கு ஒண்ணும் இல்லங்க.
1: That is why the apostle Paul says in Romans 8:34.
2: ஆகவே தான் ரோமர் 8:34ல அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான்,
1: Who is he that condemneth?
2: நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்?
1: He says it is Christ that died, yea rather is risen again.
2: கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர்.
1: Who is now at the right hand of God interceding for us?
2: அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர்.
1: Which accuser is he talking about?
2: எந்த குற்றம் சாட்டுகிறவனை பத்தி அவர் பேசுகிறார்?
1: Which condemning person he is talking about?
2: எந்த ஆக்கினைக்குட்படுத்துகிற மனிதரை பற்றி பேசுகிறார்?
1: There is only one person that does that.
2: ஒரே ஒரு ஆள் தான் அப்படி செய்கிறான்.
1: He is talking about the devil that accuses and condemns us all the time.
2: நாம் எப்பொழுதும் ஆக்கினைக்குட்படுத்தி குற்றம் சாட்டுகிற பிசாசை அவர் குறிப்பிடுகிறார்.
1: He says, who is he that condemneth?
2: அவர் சொல்கிறார், நம்மை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்?
1: It is Christ who died.
2: கிறிஸ்துவே மரித்தவர்.
1: His blood was shed.
2: அவருடைய ரத்தம் தான் சிந்தப்பட்டது.
1: He took care of my sin.
2: அவருடைய பாவங்களை எல்லாம் சரி செய்தார்.
1: Therefore the devil has no right to condemn me.
2: ஆகவே என்னை குற்றப்படுத்த பிசாசுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது.
1: See, the devil all of a sudden is landed without any power.
2: பாருங்க பிசாசு திடீர்னு பார்த்தா அவனுக்கு என்ன விதமான அதிகாரம் வல்லமை இல்லாமல் போயிடுச்சு.
1: This is the way through the cross and what happened there, the prince of this world is cast out.
2: இப்படிதான் கல்வாரி சிலுவையின் மூலமாய் அங்கே நடந்த காரியம் மூலமாய் உலகத்தின் அதிபதி புறமாய் தள்ளப்பட்டான்.
1: Amen. He has been cast out from the thrones of many people's hearts and lives.
2: அநேக மக்களுடைய இருதயங்களிலே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்தானே அதிலிருந்து அவன் புறமே தள்ளப்பட்டான்.
1: He has been the lord and master over them, dominating them. He has been cast out.
2: அவர் மீது ஆண்டவன் எஜமானமாய் இருந்து அவளை ஆண்டவன் தான் இப்போது தள்ளப்பட்டு விட்டான்.
1: The prince of this world has been cast out.
2: உலகத்தின் அதிபதி புறமே தள்ளப்பட்டு விட்டான்.
1: When the blood was shed,
2: இரத்தம் சிந்தப்பட்டபோது,
1: sins have been forgiven.
2: பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
1: The devil's weapons were confiscated.
2: பிசாசுடைய ஆயுதங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு விட்டது.
1: The greatest weapon was the weapon of accusation.
2: மிகப்பெரிய ஆயுதமே அவனுடைய குற்றச்சாட்டுதல் தான்.
1: It has been taken away from him.
2: அது அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு விட்டது.
1: He has no weapon to wield now.
2: இப்போது அவன் மிரட்ட ஆயுதம் இல்லை.
1: He is a devil without a teeth. The Bible says in Psalm 2.
2: சங்கீதம் 2ல சொல்றது அவன் பல்லு இல்லாத பிசாசு.
1: In the boxing match he lost his teeth.
2: பாக்ஸிங் மேட்ச்லயே அவர் இருக்க பல்லெல்லாம் போயிடுச்சு அவனுக்கு.
1: Are you there?
2: இருக்கீங்களா?
1: Poor fellow can't chew on you.
2: பாவம் இப்போ உங்களுக்கு மெல்ல கூட முடியாது அவனால.
1: He just opens his mouth and roars.
2: வாயை திறந்து சும்மா கர்ச்சிட்டே
1: இருப்பான். But if you look into the mouth as he is roaring, there is no teeth.
2: அவன் கர்ச்சிக்கும் போது கொஞ்சம் வாயுகளை பாருங்க, பல்லே இருக்காதங்க.
1: Jesus has knocked out all his teeth.
2: இயேசு இருக்கிற பல்லெல்லாம் பிடிக்கிட்டார்.
1: There's no power.
2: அவங்க கிட்ட வல்லமே இல்ல.
1: When you put your faith in Jesus,
2: நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது,
1: when you believe that his blood washes you,
2: அவருடைய ரத்தம் உங்களை கழுவுகிறதுன்னு விசுவாசி,
1: the devil has no grip on you.
2: பிசாசு உங்கள் மீது பிடி இல்லை.
1: He cannot put his claws on you and hold you.
2: அவன் தன்னுடைய கரங்களை வைத்து உங்களை பற்றிக் கொள்ள முடியாது.
1: No, nothing can hold you.
2: முடியாது, எதுவும் உங்களை பற்றிக் கொள்ள முடியாது.
1: So this world has been cast out
2: in the உலகத்தின் அதிபதி புறமே தள்ளப்பட்டு
1: from the throne of your heart
2: உங்கள் இருதய சிம்மாசனத்திலிருந்து
1: for everyone that believes in Jesus the prince of the world has been cast out
2: இயேசு விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலிருந்து இந்த உலகத்தின் அதிபதி புறமே தள்ளப்பட்டு
1: now in the throne of your life and my life Jesus is lord
2: இப்போது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை சிம்மாசனத்திலே இயேசுவே ஆண்டவரும் இரட்சகருமாய் வெற்றிருக்கிறார்
1: we have victory over this accuser
2: இந்த குற்றம் சாட்டுவர் மீது நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம்
1: we say like the apostle paul
2: அப்போஸ்தலன் பவுலை போல நாம் சொல்கிறோம்
1: who is he that condemneth
2: அக்கினிக்குள்ளாய் தீர்க்கிறவனா?
1: We don't say, oh, he is condemning me.
2: ஓ, அவன் அக்கினிக்கு உட்படுத்திட்டே இருக்கான் நாம சொல்லுவோம்.
1: We don't let him come and chase us.
2: அவன் வந்து நம்ம துரத்த நாம என்ன கொடுக்கிறது?
1: We are looking for him.
2: நாம தான் அவனுக்காக பார்த்துட்டு இருக்கோம்.
1: அவன் எங்க நம்ம தேடிடுறோம்? எங்க அவன்? Where is he? Let's stand up together and lift up our hands and rejoice. Amen.
2: Amen.
1: Praise God and rejoice.
2: கர்த்தரை துதித்து மகிழுங்கள்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: For what the blood of Jesus has done for you.
2: இயேசுவின் இரத்தம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறதோ அது நிமித்தமாய்
1: rejoice.
2: மகிழுங்கள்.
1: Amen.
2: Amen.
1: You are righteous.
2: நீங்கள் நீதிமான்கள்.
1: In the sight of God.
2: தேவனுடைய பார்வையில்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Oh, praise you, Jesus.
2: Oh, நன்றி கர்த்தாவே.
1: Praise you, Jesus.
2: நன்றி இயேசுவே.
1: Praise you, Father.
2: நன்றி தகப்பனே.
1: Thank you, Lord.
2: நன்றி கர்த்தாவே.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Praise you, Jesus. Praise you, Father. Lift up your hands and say, I have been given the right to dwell in God's presence.
2: தேவனுடைய சமூகத்திலே வாசமணும் உரிமை என கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: Everybody, I have been given that right to dwell in the presence of God.
2: எல்லாரும் சொல்லுங்கள், தேவனுடைய சமூகத்திலே வாசமணும் உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: I have right to enter.
2: உள்ளே பிரவேசிக்கும் உரிமை எனக்கு இருக்கிறது.
1: The way is open.
2: வழியும் திறக்கப்பட்டிருக்கிறது.
1: High priest is there.
2: மகா ஆசாரியர் அங்க இருக்கிறார்.
1: I have a true heart.
2: உண்மையுள்ள இருதயம் எனக்கு இருக்கு.
1: Full confidence and assurance.
2: விசுவாசத்தின் பூரண நிச்சயம் இருக்கு.
1: The cleansing of the heart.
2: இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது.
1: And the cleansing of the body with the washing of the water.
2: சரீரமும் ஜலத்தால் சுத்தமாக்கப்பட்டிருக்கு.
1: And the high priest is there to welcome me.
2: என்னை வரவேற்க மகா ஆசாரியர் அங்க இருக்கிறார்.
1: Oh, that is my dwelling place.
2: ஓ, அதுதான் நான் வாசமான இடம்.
1: I live in him.
2: நான் அவருக்குள் வாழ்கிறேன்.
1: Praise God.
2: கர்த்தருக்கு
1: ஸ்தோத்திரம். Clap your hands and praise the Lord.
2: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்.
1: Praise him.
2: அவரை துதியுங்கள்.
1: Oh, praise you, Jesus.
2: ஸ்தோத்திரம் உண்டு.
1: Praise you, Lord.
2: Oh, ஸ்தோத்திரம்.

அவருடைய காரணியத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல.

என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவராய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக பரலோகத்திலே வாசஸ்தலத்தை ஆயத்தமாக்குகிறார். ஆயத்தமாக்கு மட்டும் இங்கே வாழ வைப்பார், ஆயத்தமாக்கின பின்பு அங்கே அழைத்து செல்வார். இயேசுவை நம்புங்கள், அவரையே பின்பற்றுங்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக அவர் விடமாட்டார். ஆமென்.

இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.

பணப்பணுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற தளபதியே, படைத்தவரே உங்களுக்குள் இருந்து செயலாற்றுகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் வீணாக ஓடவில்லை, வெறுமையாய் உழைக்கவில்லை, தொடர்ந்து ஓடுவோம். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு நட்சத்திரங்களாய் சுடர் விடுவோம்.

0: Second Timothy chapter 2 and verse 3.
1: Rendu Timothyin pustakam rendam adhigaram moondram vasanam.
0: You therefore must endure hardship as a good soldier of Jesus Christ.
1: Neeyum Yesu Kristuvukku nalla por sevaganai theengu anubavi.
0: In Tamil the verse begins as you also must endure a hardship as a good soldier of Jesus Christ.
1: இந்த வசனத்தை நாம் தமிழ் மொழிபெயர்ப்பிலே பார்க்கும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் நீயும் கூட என்று சேர்த்து ஆரம்பிக்கிறது.
0: Which means apostle Paul also identified himself as a soldier.
1: நீயும் என்று கூட சேர்த்து ஆரம்பிக்கும் பொழுது இதை எழுதிய அப்போஸ்தலாகிய பவுலும் தன்னையும் இணைத்து அங்கு சொல்லுகிறார்.
0: Apostle Paul lived a life like a soldier. He wanted Timothy to also live a life like a soldier.
1: அப்போஸ்தலாகிய பவுலும் ஒரு போர் சேவகனை போல தன் வாழ்க்கையை ஜீவித்து அவர் கடைபிடித்ததனால் தன்னை பின்பற்றி வருகிற அந்த தீமோத்தேயும் கூட அதே போல ஒரு போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
0: If you see how Apostle Paul looked at some of his fellow workers, you will also find out that he also identified them as soldiers.
1: அப்போஸ்தலாகிய பவுல் தீமோத்தேயு மாத்திரமல்ல தன்னோடு இருந்த கூட உடன் ஊழியர்களாய் வேலையாட்களாய் இருந்த எல்லாரையும் கூட போர் சேவகராய் அவர் அடையாளப்படுத்தி குறிப்பிடுகிறார்.
0: In the epistle to Philemon chapter 1 and verse 2.
1: பிலமோனின் புத்தகம் இரண்டாம் வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால்
0: there we read to the beloved Apphia to Archippus our fellow soldier.
1: அங்கே அப்பியாளுக்கும் அர்க்கிப்புவுக்கும் உடன் வேலையாட்களாகிய அவர்களுக்கு அங்கே எழுதும்போது சொல்லுகிறார்
0: உடன் போர் சேவகன் அப்படின்றவர். Come to Philippians chapter 2 verse 25.
1: பிலிப்பியரின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் 25 வசனத்துக்கு வாருங்கள்.
0: There when he writes about Epaphroditus.
1: அங்கே எபாப்பிராத்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
0: He calls him as a fellow soldier.
1: அங்கே எபாப்பிராத்துவை சொல்லும் பொழுதும் உடன் சேவகனும் என்று குறிப்பிடுகிறார்.
0: Paul when he wrote about his own life he said in 2 Timothy chapter 4 and verse 7 Paul. I have fought the good fight of faith.
1: Paul தன்னுடைய சுயசரிதை எழுதும் பொழுது கூட தன்னை குறித்து வசனத்தை சொல்லும் பொழுது 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4 அதிகாரம் 7 வசனத்தை சொல்கிறார்
0: I fought a good fight.
1: நல்ல போராட்டத்தை போராடினேன்.
0: Praise be to God.
1: தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: As a Christian we also need to identify ourselves as soldiers.
1: ஒரு கிறிஸ்தவர்களாய் வாழுகிற நாமும் கூட நம்மை அடையாளப்படுத்தி குறிப்பிடும் பொழுது ஒரு போர் சேவகனாய் குறிப்பிடப்பட வேண்டும்.
0: Why?
1: ஏன்?
0: Because Jesus said in John chapter 16 verse 33.
1: ஏனென்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16 அதிகாரம் 33 வசனத்தில் இயேசு இவ்விதமாய் சொல்லியிருந்தார்.
0: In this world you will have tribulation.
1: உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
0: We are not living in a trouble free world.
1: நாம் இந்த உலகத்திலே எந்த ஒரு உபத்திரவமும் இல்லாத சௌகரியமான ஒரு வாழ்க்கையை வாழவில்லை.
0: We have tribulations in every area of our life.
1: நம்முடைய ஜீவத்தின் எல்லா பகுதியிலும் நமக்கு உபத்திரவம் காணப்படுகிறது.
0: As long as we are alive, tribulations will continue to exist.
1: நம்முடைய ஜீவகாலத்தில் ஜீவன் இருக்கும் வரைக்கும் இந்த உபத்திரவம் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும்.
0: Therefore we should remain in a constant state of war.
1: ஆதலால் நாம் தொடர்ந்து இந்த யுத்த களத்திலே நீடித்து போராட்டத்தை தொடர்ந்து நாம் கடைபிடித்து தான் ஆக வேண்டும்.
0: You see the war may be against our personal life.
1: இந்த யுத்தம் என்பது நம்மளுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை எதிர்த்து கொடுக்கிறதுனா தாக்குதலா இருக்கலாம்.
0: It can be against our family.
1: நம்மளுடைய குடும்பத்தை எதிர்த்து தொடுக்கிறதுனா ஒரு தாக்குதலா இருக்கலாம்.
0: It can be against our children.
1: நம்மளுடைய பிள்ளைகளை எதிர்த்து தொடுக்கிறதுனா ஒரு தாக்குதலா இருக்கலாம்.
0: It can be in our businesses, in our work, in our career.
1: அவருடைய நம்மளுடைய தொழிலோ நம்ம வியாபார சம்பந்த காரியங்களில் கூட அந்த தாக்குதல் ஏற்படுத்தப்படலாம்.
0: Sometimes this problem can be seen even in our physical health.
1: சில நேரங்களில் இந்த தாக்குதல் என்பது உள்புறமாக நம்மளுடைய சரீரத்தை கூட தாக்குறதான சுகவினத்தை ஏற்படுத்துகிற தாக்குதலாகவும் இருக்கலாம்.
0: Sometimes this war can be in ministry.
1: சில நேரங்களில் ஊழியத்திலும் இந்த தாக்குதல் இருக்கும்.
0: So no matter where the warfare is, the Bible says we have to face it as soldiers.
1: ஆதலால் நாம் ஜீவத்தின் எந்த காலகட்டத்தில் எந்த பகுதியில் எந்த இதில் இருந்தாலும் யுத்த களம் என்பது ஒரு நிலையானது. நாம் அந்த யுத்தத்தை சந்தித்தே ஆக வேண்டும்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: எப்படி சந்திக்க போறோம்னா ஒரு போர் வீரனா சந்திக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எப்படி சந்திக்கணும்? போர் வீரன். அந்த மனநிலைக்கு நம்ம வந்துடணும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். போர் வீரனா நான் இருக்கணும். தமிழ்ல வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவின்னு இருக்கு. எனக்கு முதல்ல படித்த உடனே ஒரே கஷ்டமாகி போச்சு. அப்போ நம்ம அனுபவிக்கிறதே தீங்கு தானா? அனுபவி அனுபவி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதில் உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஆங்கில வேதாகமத்தில் வாசித்தீங்கன்னா அனுபவியின் போடல தீங்கை சகித்து கொள்ன்றிருக்கு. என்டியோர் ஹார்ட்ஷிப், தீமையை சகித்துக்கோ. அதை கடந்து போனோம் நீ அனுபவின்றதை விட சகிச்சுக்கோ. அல்லேலூயா. One day I was very down and I was very low in my heart.
1: என்னோட இதயத்தில் நான் மனசோர்வுட்டவனாக நான் காணப்பட்ட நாவிலே தோய்ந்து போனவரா காணப்பட்டிருந்தேன்.
0: There were questions in my heart. Should I continue? Should I do this? Should we take up this? And I found that I was lacking in strength.
1: என்னோட எனக்குள்ளாக சில கேள்விகள், வினாவுகள், சந்தேகங்கள் வந்தது. இதை நான் செய்ய வேண்டுமா? இதை நான் தொடர வேண்டுமா? இதை செய்யலாமா என்று எனக்குள்ளாக ஏதோ ஒன்று முட்டுக்கட்டை போட்டு நிறுத்தி கொண்டிருந்தது.
0: That morning I was driving my car to do ministry in two different schools.
1: இரண்டு வெவ்வேறு பள்ளிகளிலே ஊழியம் செய்யும்படியாக என்னுடைய வாகனத்தை நான் ஏக்கி போய் கொண்டிருந்தேன், காரை ஏக்கி போய் கொண்டிருந்தேன்.
0: And as I was driving I was praying in my heart also.
1: அந்த காரை ஏக்கி நான் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது போய் கொண்டிருந்த என் உள்ளத்துக்குள்ளே நான் ஜெபித்தேன்.
0: Lord speak to me.
1: ஆண்டவரே என்னோடு பேசும்.
0: Strengthen me.
1: என்னை பலப்படுத்தும்.
0: Help me to go through this.
1: இந்த பாதையின் ஊடாக போவதற்கு எனக்கு உதவி செய்யும்.
0: At that moment the Holy Spirit spoke to me through this verse.
1: அந்த ஷண பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் ஊடாக என்னோடு பேச ஆரம்பித்தார்.
0: The Lord said,
1: ஆண்டவர் சொன்னார்,
0: you have to be like a soldier.
1: நீ ஒரு சேவகனை போல, ஒரு வீரனை போல இருக்க வேண்டும்.
0: Hallelujah. The original title of my sermon was
1: என்னுடைய
0: heart of a soldier. That was my original title.
1: என்னுடைய செய்தியினுடைய உண்மையான தலைப்பு என்னவென்று சொன்னால், ஒரு வீரனுடைய இருதயம்.
0: But then I decided that we will title this sermon as a good soldier.
1: பிற்பாடு அந்த செய்தியின் தலைப்பை இவ்விதமாக மாற்றி அமைக்கலாம் என்று சொல்லி ஒரு நல்ல போர் வீரன், நல்ல சேவகன் என்று மாற்றினேன்.
0: So we are going to talk today about a good soldier.
1: இன்றைய நாளிலும் கூட ஒரு நல்ல சேவகனை குறித்து நாம் பார்க்க போகிறோம்.
0: The Bible also says that.
1: வேதமும் அதை சொல்லுகிறது.
0: Endure hardship as a good soldier of Jesus Christ.
1: கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவோட நல்ல போர் சேவகனாய் நீ தீங்கு அனுபவி, அதாவது துன்பத்தை அந்த கஷ்டங்களை சகித்துக்கொள்.
0: எல்லாரும் சொல்லுங்க, நல்ல போர் சேவகன்.
1: நல்ல போர் சேவகன்.
0: All soldiers are not good.
1: எல்லா போர் சேவகர்களும் நல்லவர்கள் அல்ல.
0: Even in the life of Jesus he met some soldiers.
1: இயேசுவோட வாழ்க்கையிலும் சில போர் சேவகர்களை அவர் சந்தித்தார்.
0: These soldiers were very very cruel to him.
1: இந்த போர் சேவகர்கள் இயேசுவின் இடத்தில் மிக கடின இருதயத்தோடு நடந்து கொண்டார்கள்.
0: The Bible says they began to hit him and began to mock him as they tortured him.
1: வேதம் சொல்லுகிறது, அவரை தலையிலே குட்டி, அவர் முகத்திலே காரி உமிழ்ந்து அவரை இவ்விதமாக துன்பப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
0: பரிகாசம் பண்ணவங்கள பார்க்கலாம். That's not the job of a soldier.
1: இது ஒரு போர் சேவகனுடைய வேலை அல்ல.
0: The Bible also says they began to cast lots for his garment and they took it away from him.
1: வேதம் சொல்லுது போர் சேவகர்கள் இயேசுவோட வஸ்திரத்தை எடுத்து தங்களுக்குள்ள சீட்டு போட்டு கொண்டார்கள் என்று.
0: Even after resurrection the Bible says the Jews went and gave money to the soldiers, the Roman soldiers, and told them, go and spread the word everywhere that Jesus body was stolen away by his disciples.
1: இந்த இயேசு உயிரோடு எழுந்த பிறகு கூட அந்த உயிர்த்தலை மறைக்கும்படியாக, பொய் சாட்சி சொல்லும்படியாக, பொய் கூற்றை உருவாக்கும்படியாக அந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் அந்த போர் சேவகரிடத்தில் போய் லஞ்ச பணத்தை கொடுத்து அவரை சரீரத்தை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லும்படியாக அங்கே லஞ்சம் கொடுக்கப்படுகிறது.
0: And the Bible says the soldiers took that money and they spread a false news that Jesus was robbed, his body was robbed.
1: வேதம் சொல்லுகிறது அந்த போர் சேவர்கள் அந்த லஞ்ச பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் இயேசுவை திருடி கொண்டு போய்விட்டார்கள், இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் என்று அந்த பொய் செய்தி வதந்தியாய் யூதா தேசம் முழுவதும் பரவிவிட்டார்கள்.
0: You see, there are good soldiers, there are bad soldiers.
1: பாருங்கள், நல்ல போர் சேவகரும் இருக்கிறார்கள், கெட்ட போர் சேவகரும் இருக்கிறார்கள்.
0: But God wants us to be good soldiers.
1: ஆனால் தேவன் நம்மை ஒரு நல்ல போர் சேவகரா இருக்கும்படியாக விரும்புகிறார்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So today we are going to talk about three characteristics of a good soldier.
1: இன்றைய நாளிலும் கூட இந்த நல்ல போர் சேவகருடைய மூன்று குணாதிசயங்களை இன்றைய நாளில நாம் பார்க்க போகிறோம்.
0: Number 1.
1: முதலாவது,
0: Turn with me to Psalms 18 verse 39.
1: என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 18 சங்கீதம் 39 வசனத்திற்கு வாருங்கள்.
0: Psalm 18:39.
1: சங்கீதம் 18:39.
0: For you have armed me with strength for the battle. You have subdued under me those who rose up against me.
1: யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர்.
0: The first characteristic of a good soldier is this.
1: முதலாவது குணாதிசயமாக இந்த ஒரு நல்ல போர் சேவகருடைய நல்ல குணாதிசயம் என்று சொன்னால்,
0: a good soldier is strong.
1: ஒரு நல்ல போர் சேவகன் திடமாய் இருப்பான்.
0: Hallelujah. A good soldier is a strong soldier.
1: அந்த நல்ல போர் சேவகன் என்பது திடமான போர் சேவகனா இருப்பான்.
0: Have you ever seen a soldier, you know, missing a step, holding a small stick and then asking somebody to hold his hand because he cannot walk?
1: ஒரு போர் சேவகன் எங்காவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? தடுக்கி விழுகிற ஒரு போர் சேவகனோ அல்லது அது ஊன்றுகோல் குடித்து கைகோல் கொடுத்து என்னை தாங்கி கொண்டு பிடித்து கொண்டு போங்கள் என்று மற்றொரு உதவியை நாடுகிற ஒரு போர் சேவகனை எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா?
0: Have you seen a soldier who says, my back is aching, I cannot walk?
1: சில போர் சேவர்கள் யாராவது என்னால் முடியவில்லை, என்னோட கால் வலிக்கிறது, என்னால் நடக்க முடியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் யாராவது பார்த்திருக்கிறீர்களா?
0: Have you told them, have you seen a soldier who says, I'm very tired these days, I'm not even able to carry my gun?
1: அந்த சில போர் சேவர்கள் என்னால் இந்த நாளில்களே என்னால் நடக்கவே முடியல, ரொம்ப களைப்பாக இருக்கிறேன், என்னுடைய துப்பாக்கியை கூட என்னால் சுமந்து கொண்டு போக முடியவில்லை என்று சொல்லுகிற ஒரு போர் சேவரை கண்டிருக்கிறீர்களா?
0: Have you ever seen a soldier who says, can you give me a hand, you know, I'm not able to walk?
1: எந்த ஒரு போர் சேவர் உங்கள் கையை கொஞ்சம் கொடுங்கள், உங்கள் கையை பிடித்துக் கொண்டு நான் நடக்கிறேன், ஏனென்றால் நடக்க முடியவில்லை என்று சொல்லுகிறதான ஒரு சேவகரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா?
0: Have you seen?
1: இப்படி யாராவது ஒரு போர் சேவகரை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா?
0: Soldiers are known for strength.
1: அந்த போர் சேவகர் என்று சொன்னாலே அவர்கள் பலசாலி, திடமா இருப்பவர்களுக்கு பேர் பெற்றவர்கள்.
0: They are trained to be strong.
1: அவர்கள் திடமா இருப்பதற்காக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள்.
0: They take good exercises.
1: அவர்கள் தினமும் அந்த எக்ஸசைஸ், அந்த பயிற்சி, உடற்பயிற்சியை செய்கிறவர்கள்.
0: And they always keep their body very fit.
1: எப்பொழுதும் அவங்களுடைய சரீரத்தை முழு பலத்தோடு, முழு உளத்தகுதியோடு வைத்திருப்பார்கள்.
0: They can carry heavy loads.
1: எந்தபடியான கடின பளுவையும் அவர்கள் சுமக்க முடியும்.
0: In an emergency, when the floods come, the soldiers come.
1: அந்த அவசர காலத்தில், வெள்ள நிவாரண காலத்தில கூட இந்த போர் சேவகர்கள் தான் வந்து உதவி செய்கிறார்கள்.
0: Have you seen they carry big people just like that on their shoulders and just keep walking in the water?
1: நீங்கள் பார்க்கல அந்த வெள்ள நிவாரணத்திலே அந்த ஜனங்களை, மக்களை தங்கள் முதுகிலே, தோளிலே சுமந்து கொண்டு லகுவாக நடந்து போகிற அந்த போர் சேவகர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள்.
0: Can you imagine a soldier going to a house, knocking them and say, you are inside the water? I also got caught. Can you carry me outside?
1: எந்த போர் சேவர் வெள்ளத்திலே மாட்டி கொண்டு ஒரு வீட்டுக்குள்ளே கதவை தட்டி, நீங்களும் வெள்ளத்திலே மாட்டி கொடில், நானும் வெள்ளத்திலே மாட்டி, என்னை உங்களால் தூக்கி கொண்டு போக முடியுமா என்று கேட்பார்களா?
0: No.
1: இல்லை.
0: He is a strong man.
1: ஏன்று சொல்ல, அவன் திடமானவன்.
0: You know, when they select soldiers, they check for their physical fitness.
1: அந்த ஒரு போர் சேவகரை அந்த தகுதியின் அடிப்படையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களை உடல் தகுதியை உன்னிப்பாக பார்த்து தேர்ந்தெடுப்பார்கள்.
0: Are they strong?
1: அவர்கள் பலமா இருக்கிறார்களா?
0: Are they able to run a long distance?
1: அவர்களால் நெடுதூரம் ஓட முடியுமா?
0: Are they able to climb walls?
1: அவர்களால் செவர்களை எகிரி போக முடியுமா?
0: Are they able to jump over walls?
1: அவர்கள் செவரை எகிர்த்து தாவி போக முடியுமா?
0: Are they able to carry heavy loads?
1: அவர்கள் வலுவான அந்த மூட்டைகளை அவர்கள் சுமக்க முடியுமா?
0: Are they strong in their eyesight?
1: அவர்களுடைய தூர பார்வையில், அவர்கள் பார்வையில கூர்மையா இருக்கிறார்களா?
0: Are they strong in their IQ?
1: அவர்களுடைய நுட்பத்திறனில் அவர்கள் கூர்மையா இருக்கிறார்களா?
0: So they test them for everything.
1: இப்படிப்பட்ட எல்லா பகுதிகளிலும் ஒரு போர் சேவகனை தேர்ந்தெடுத்து தகுதிப்படுத்தி எடுப்பார்கள்.
0: If they find one weakness in them, they will not choose them to be soldiers.
1: இந்த போர் சேவகனை சொல்லப்பட்ட பகுதியில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு குறைவாய் காணப்படுவார் என்று சொன்னால் அவரை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள்.
0: Soldiers are meant to be strong.
1: போர் சேவகன் என்பவன் அவன் திடமாய் இருப்பதற்காகவே அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான்.
0: Hallelujah. In Psalm 138 and verse 3,
1: சங்கீதம் 138 ஆம் சங்கீதம் 3 ஆம் வசனம்,
0: the Bible says, in the day when I cried out, you answered me and you made me bold with strength in my soul.
1: நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவரில் நீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர்.
0: Hallelujah. God gives strength in the soul.
1: அவர் ஆத்துமாவிலே பலனை கொடுக்கிறார்.
0: Because a soldier of Jesus Christ may not be strong in their body, but they are strong in the soul.
1: ஆனால் இயேசுனுடைய போர் சேவர் என்று சொல்பவன் சரீரப்பிரகாரமான பலசாலியா இல்லாமல் போனாலும் அவன் ஆத்மாவிலே பலசாலியாய் உள்ள ஒரு போர் சேவகனா இருக்கிறான்.
0: Why?
1: ஏன்?
0: The attack is on his mind, on his soul.
1: ஏனென்று சொன்னால் தாக்குதல் சரீரத்தில் இல்ல, தாக்குதல் அவன் சிந்தையிலும் அவன் ஆத்மாவிலும் ஏற்படுகிறது.
0: Therefore we need to be strong in our heart.
1: ஆதலால் நாம் ஆத்மாவிலே திடமாய் இருக்க வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: This morning God is looking for soldiers who will be strong in their heart.
1: இந்த நாளிலும் கூட காலையிலே தேவன் சரீரத்தில் இல்ல, ஆத்மாவிலே திடமா இருக்கிறவர்களை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார்.
0: A good soldier is strong.
1: ஒரு நல்ல போர் சேவகன் திடமா இருப்பான்.
0: You know why a soldier of Jesus Christ has to be strong?
1: ஏன் ஒரு இயேசு கிறிஸ்துவோட போர் சேவகன் திடமா இருக்க வேண்டும் தெரியுமா?
0: Three reasons.
1: மூன்று காரணங்கள்.
0: First,
1: முதலாவது,
0: if you come to Ephesians chapter 6 and verse 13.
1: எபேசியரின் புத்தகம் 6 அதிகாரம் 13 வசனத்துக்கு நீ வருவீங்க சொன்னால்,
0: Apostle Paul says, finally my brethren, be strong in the Lord and in the power of his might.
1: கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்.
0: In verse 11 he says, put on the whole armor of God that you may be able to stand against the wiles of the devil.
1: 11 ஆம் வசனத்தை சொல்கிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள்.
0: Verse 12.
1: 12வது வசனம்.
0: For we do not wrestle against flesh and blood, but against principalities, against powers, against rulers of the darkness of this age, against spiritual hosts of wickedness in the high places.
1: ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலோ பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
0: Verse 13.
1: 13வது வசனம்.
0: Therefore take up the whole armor of God that you may be able to withstand in the evil day and having done all to stand.
1: ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
0: Praise be to God.
1: தேவனுடைய நாமத்தை
0: மகிமை. What is the first job of a soldier?
1: அந்த போர் சேவகனுடைய முதல் கடமை என்ன?
0: To expel or eradicate enemies.
1: சத்துருக்களை விரட்டி அடிக்க வேண்டும்.
0: To expel or eradicate enemies.
1: சத்துருக்களை விரட்டி அடிக்க வேண்டும் அல்லது முற்றிலுமாக நிக்கரகம் பண்ண வேண்டும்.
0: He should be strong enough to withstand them and say, you cannot be here.
1: அந்த போர் சேவன் எதிர்த்து நின்று தைரியமா எதிர்த்து நீ இங்க இருக்க முடியாது என்று தைரியமாய் சொல்றவனா இருக்க வேண்டும்.
0: There's so many times we get this news that there were some terrorists who were caught in Kashmir.
1: சில நேரங்களில் அநேக வேளை நம்ம செய்திகளை கேட்பது உண்டு தீவிரவாதிகள் அந்த காஷ்மீர் என்றதான் அந்த இடத்துல வந்து விட்டார்கள் சூழ்ந்து விட்டார்கள் என்று.
0: And we see that the soldiers overpowered them and they arrested them or they killed them.
1: உடனடியாக அந்த தீவிரவாதி எதிர்த்து ராணுவத்தினர் சென்று அவர்களை தங்களோட வசப்படுத்தி அவர்களை கைது செய்கிறார்கள்.
0: You don't see the army men going there and begging to the terrorists, don't kill me brother.
1: இப்படிப்பட்ட சூழ்நிலை தீவிரவாதிகள் இடத்துல போய் ஒரு ராணுவ போர் சேவகன் போய் தாயு கூர்ந்து கெஞ்சி மன்றாடி தயவு செய்து கொன்றாதீங்க என்று கெஞ்சி போவது கிடையாது.
0: They don't say, tell me what you want water, juice or something, I'll give you.
1: அந்த தீவிரவாதிகளை பார்த்து ராணுவ வீரர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் ஜூஸ் வேண்டுமா தண்ணி வேண்டுமா என்று அவர்கள் பவ்யமா கேட்க போவதும் கிடையாது.
0: No, no, no. A soldier is a strong man.
1: இல்லை வீரன் என்பவன் ஒரு தைரியமாய் திடமானவனாய் இருக்கிறான்.
0: He is ready to expel any enemy and speedy the process.
1: அவன் எந்த ஒரு சத்துருக்களை உடனடியாக விரட்டி அடிக்க அவன் தைரியமாய் இருக்கிறான்.
0: He will eradicate him from his coast.
1: அந்த இடத்திலிருந்து முற்றிலுமாக அவளை அழித்து விடுவான்.
0: For that you need strength.
1: அதற்கு உங்களுக்கு பலன் வேண்டும்.
0: You need strength to eradicate him.
1: அவனை முற்றிலும் விரட்டி அடிக்க உங்களுக்கு பலன் வேண்டும்.
0: They don't run away from the enemy, they withstand the enemy.
1: அவர்கள் எதிரியை பார்த்து ஓட்டம் பிடித்து போகிறவர்கள் அவர் எதிரியை விரட்டி அடிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The Bible says resist the devil and he will flee from you.
1: வேதம் சொல்லு பிசாசு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: If you are strong the enemy will run, if you are weak you will run.
1: நீங்கள் பலசலையா இருந்தால் பிசாசு சத்ருவான உங்களை பார்த்து ஓடுவான். நீங்கள் பலவீனனாய் காணப்பட்டால் சத்ருவை பார்த்து நீங்கள் ஓடி போவீர்கள்.
0: You see, look at David.
1: தாவீதை பாருங்கள்.
0: 1 Samuel chapter 17 verse 48.
1: 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம்.
0: The Bible says when the Philistine arose and came and drew near to meet David, David hurried and ran toward the army to meet the Philistine.
1: அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கு அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி.
0: எனக்கு அந்த வசனத்துல ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னா எதிராக ஓடி. எல்லாரும் சொல்லுங்க, எதிராக ஓடினான். என்ன ஒரு தைரியங்க அவனுக்கு, என்ன பலன் அவனுக்கு இருந்துச்சு. தி எனிமி குடன்ட் டெரரைஸ் ஹிம்.
1: எதிரியால் தாவீதை அதரியப்படுத்தவோ பயமுறுத்தவோ முடியவில்லை.
0: Look at him, he did not have much weapons.
1: பாருங்கள் அவனிடத்தில் அப்படியான ஒரு ஆயுதங்கள் இல்லை.
0: But he was running towards the giant to chase him off.
1: ஆனால் ஆயுதம் இல்லாதவன் ஆயுதம் தருத்தவனை எதிர்த்து தைரியமாக ஓடினான்.
0: If you have strength, if you are a strong soldier, you will expel the enemy.
1: நீங்கள் தைரியமான ஒரு போர் சேவனா இருக்கும் பட்சத்தில் எதிரியை நீங்கள் விரட்டி அடிப்பீர்கள்.
0: Number 2.
1: இரண்டாவது.
0: When we are a strong soldier, what we can do?
1: நீங்கள் ஒரு தைரியமான போர் சேவனா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்கிற காரியம் இரண்டாவது காரியம்.
0: பலமான போர் சேவகனா இருந்தா என்ன செய்ய முடியும்னா, Number 2, Joshua chapter 1 and verse 9.
1: யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
0: It says, have I not commanded you, be strong and of good courage, do not be afraid and do not be dismayed, for the Lord your God is with you wherever you go.
1: நான் உனக்கு கட்டளையிடவில்லையோ பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார்.
0: Number 2, a strong soldier will expand his territory.
1: இரண்டாவது, ஒரு நல்ல போர் சேவகன் தன்னுடைய எல்லையை விரிவாக்கம் செய்வான்.
0: A strong soldier will expand his territory.
1: ஒரு நல்ல போர் சேவகன் பலமுள்ள போர் சேவகன் தன்னுடைய எல்லையை விரிவாக்கம் செய்வான்.
0: His strength is exhibited by his expansion.
1: அவனுடைய பலம் என்பது அந்த விரிவாக்கத்தில் காணப்படும்.
0: He will expand.
1: அவனுடைய எல்லையை விரிவாக்குவான்.
0: He will not stay alone. He will not stay as he is.
1: அவன் இருக்கிற வண்ணமாக அதே இடத்திலே அவனால் இருக்க முடியாது.
0: You see, there is a difference between a security guard, a watchman and a soldier.
1: ஒரு போர் சேவகனுக்கும் ஒரு இடத்தில் பாதுகாப்புக்கு இருக்கிற ஒரு காவலாளிக்கும் வித்தியாசம் உண்டு.
0: A security guard will try to protect what he has.
1: அந்த பாதுகாக்கிற காவலாளியினுடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால் இருக்கிற இடத்தை பாதுகாத்துக் கொள்ளுவான்.
0: But a soldier will expand his territory.
1: ஆனால் ஒரு போர் சேவகன் பாதுகாப்பது மாத்திரமல்ல இன்னும் எல்லை விரிவாக்க முன்னேறி செல்லுவான்.
0: Go to any army that is strong.
1: எந்த ஒரு நல்ல திடமான ஒரு ராணுவத்திற்கும் சென்று பாருங்கள்.
0: They will always expand their territory.
1: எப்பொழுதும் அவர்களை எல்லையை விரிவாக்கி கொண்டே போய் கொண்டிருப்பார்கள்.
0: The way they prove they are stronger than the neighbor is by taking up spaces in the other man's land.
1: தன்னுடைய எல்லையில் இருக்கிற இடத்தை விரிவாக்கி அதன் மூலமாக தன்னுடைய அண்டை நாடுகளை விட நான் பலசாலியான நிரூபிக்கொண்டமாக தன்னுடைய அண்டை நாட்டின் எல்லைக்குள்ளாக இந்த ஊடுருவி விரிவாக்கி கொண்டே போய் கொண்டிருப்பான்.
0: See, go to any part of the world today and you look at the wars where people go, where a country goes and annexes some other parts of another country.
1: பாருங்கள், உலகத்தில் இருக்க எந்த நாட்டுக்கும் எந்த இடத்துல போய் பாருங்கள், யுத்தம் என்ற பட்சத்திலே போய் பாருங்கள், அந்த யுத்தம் எதனால் வரும், எந்த இடத்துல என்ன சம்பவிக்கும் என்று சொன்னால் தங்களோட அயல் நாட்டு எதிரி நாட்டின் எல்லையோ பிடித்துக் கொண்டு விரிவாக்கி கொண்டே போய் கொண்டிருப்பார்கள்.
0: They will put up camps in the enemy's territory.
1: அவர்கள் எதிராளியுடைய எல்லையிலே போய் முகாமிட்டு இருப்பார்கள்.
0: Why are you going there? Is your land not enough?
1: ஏன் அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு இடம் போதாதா? ஏன் அங்க போய் எங்களை பிடிக்கிறீர்கள்?
0: They want to prove that they are stronger than the other person.
1: ஏனென்று சொன்னால் அயல் நாட்டை விட நாங்கள் பலசாலி என்று நிரூபித்து காட்டும் வண்ணமாக செய்கிறார்கள்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You see, if you stay as you are not a soldier.
1: பாருங்கள், நீங்கள் இருக்கிற இடத்திலே அப்படியே இருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் ஒரு நல்ல போர் சேவகன் அல்ல.
0: Sorry for saying you are just a watchman.
1: தயவு கூர்ந்து மன்னித்துக் கொள்ள சொல்லுவதற்கு நீங்கள் போர் சேவகன் அல்ல, நீங்கள் ஒரு காவலாளி.
0: But if you are a soldier,
1: ஆனால் நீங்கள் ஒரு போர் சேவகனா இருக்கும் பட்சத்தில்
0: you will not stay as you are.
1: நீங்கள் இருக்கிற இடத்தில் சும்மா இருக்க மாட்டீர்கள்.
0: You will expand your boundary.
1: உங்களுடைய எல்லையை விரிவாக்கி கொண்டே இருப்பீர்கள்.
0: Hallelujah. Alexander the Great was a mighty warrior.
1: அலெக்சாண்டர் மாபெரும் வீரனாகிய அலெக்சாண்டர் ஒரு பெரிய ஒரு யுத்த வீரனாய் இருந்தான்.
0: At the age of 33 he almost conquered the entire known civilized world.
1: 33 வயதிலே உலகத்திலே தெரிந்ததான கலாச்சாரத்தில் நாகரிகத்தில் வளர்ந்த நாடுகளை ஏறத்தல எல்லா நாடுகளையும் பிடித்து விட்டான்.
0: It seems at the age of 33 he once knelt down by the Aegean seashore. He stretched out his hands and then he cried.
1: அந்த 33 வயதிலே ஒரு காலகட்டத்திலே இந்த ஏஜியன்ஸ் கடற்கரையின் ஓரமாக முட்டி போட்டு தன் இரண்டு கைகளையும் விரித்து இவ்விதமாக அவன் அழுதான்.
0: What is it?
1: என்ன?
0: I wish I had more lands in the world to conquer.
1: கடவுளே, இன்னும் இந்த உலகத்திலே நான் பிடிப்பதற்கு அதிகமான நாடுகள் இருந்தா நல்லா இருக்குமே.
0: இன்னும் நாடு இருந்தா பிடிச்சிருப்பேன். எல்லாத்தையுமே என்ன பண்ணேன், பிடிச்சிட்டேன். அதாங்க வீரன், ஏதோ இருக்கிறத பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாட்ச்மேன் தான். நீங்க சொல்லுங்க, வாட்ச்மேனா இருக்க விரும்புறீங்களா, சோல்ஜரா இருக்க விரும்புறீங்களா? அதை கொஞ்சம் நெஞ்ச நிமித்தி சொல்லணும். சோல்ஜராக இருந்துக்கிறேங்க, அது வாட்ச்மேன் கேட்குறது. நீ கொடுக்குற இடத்த அப்படியே பார்த்துக்கிறேன். நீங்கள் சொல்லணும், நான் யாராக இருக்க விரும்புகிறேன்? போர் வீரனாக இருக்க விரும்புகிறேன். சொல்லுங்கள். என்னங்க சத்தமே வர மாட்டேங்குது. போர் வீரனாக இருக்க விரும்புகிறேன். அதில் இல்லை ஐயா, வித்தவுட் எக்ஸ்பேன்ஷன் தெர் இஸ் நோ பவர்.
1: விரிவாக்கம் இல்லாமல் வல்லமை என்பது கிடையாது.
0: When you expand your influence grows.
1: உங்கள் விரிவாக்கத்தின் நிமித்தமாக உங்களுடைய ஆளுமை தன்மை விரிவாக்கப்படும்.
0: When something that doesn't grow or expand, it is doomed for destruction.
1: ஏதோ ஒரு காரியம் விரிவாக்கம் பட செய்யவில்லை வளரவிடை என்று சொன்னால் அங்கே ஏதோ ஒரு தடை இருக்கிறது, தோல்வி இருக்கிறது.
0: நிச்சயமா இது ஒரு நாள் அழிந்து போகும். Anything, it can be your family, it can be your business, it can be ministry, whatever. If you don't grow, if you don't expand, you will die very soon.
1: அது எந்த காரியமா இருக்கலாம், உங்கள் குடும்பத்தின் காரியமா இருக்கலாம், வேலையின் காரியமா இருக்கலாம், ஊழியத்தின் காரியம், எந்த ஒரு வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் சரி, அந்த வாழ்க்கையின் பகுதி வளர்ச்சி அடையவில்லை என்று சொன்னால் அது ஒரு நாள் அழிந்து போய்விடும்.
0: If you are scared of enlargement, you don't have a long expiry date.
1: நீங்கள் விரிவாக்கத்தை குறித்து, உங்கள் எல்லை விரிவாக்கிற வாழ்க்கையின் வளர்ச்சியை குறித்து நீங்கள் பயந்து போவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான வாழ்க்கையினுடைய காலகட்டமும் குறுகிவிடும்.
0: That is why Jabez prayed to the Lord. He said, Lord, bless me, he said.
1: அதனால் தான் யாபேஸ் இப்படியாக ஜெபித்தார், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும்.
0: How to bless you?
1: எப்படி நான் உம்மை ஆசீர்வதிப்பது?
0: Two aspects of his blessing.
1: அந்த ஆசீர்வாதத்தில் இரண்டு காரணங்கள், முக்கியமான இரண்டு காரியங்கள் இருக்கிறது.
0: One, he said, Lord, let your hand be with me and keep me from all evil.
1: ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீமைக்கினை விலக்கி காத்துக்கொள்ளும்.
0: தீங்கினை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி
1: காத்துக்கொள்ளும்.
0: This is a security thing, which is like, Lord, you have given me this territory, let no evil come upon it. It's more like a watchman style.
1: இந்த கூற்றிலே பார்க்கும் பொழுது என்ன சொன்னால், இது ஒரு பாதுகாப்புக்கான ஒரு வேண்டுதல். அதாவது ஆண்டவரே எனக்கு இந்த எல்லையை நீர் கொடுத்திருக்கிறீர், இந்த எல்லை எந்த ஒரு தாக்குதலுக்கு உட்படுத்தப்படாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஏற்படுத்தப்பட்ட அந்த விண்ணப்ப வார்த்தைகள்.
0: But then he asked for more.
1: அதுக்கு அடுத்தது இன்னொரு கேட்கிறான்.
0: He says, Lord, enlarge my territory.
1: இரண்டாவதாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிற, ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும்.
0: Hallelujah. God should not only protect us, God must also proliferate us.
1: தேவன் நம்மளுடைய எல்லை பாதுகாப்பது மட்டுமல்ல, அதை வளர்ச்சி அடையவும் செய்ய வேண்டும்.
0: எத்தனை பேர் விரும்புறீங்க வளரணும்னு விரும்புறவங்க? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. The enemy is always afraid if when we grow, when we expand, when we enlarge.
1: எப்பொழுதே பிசாசானவன் எதிரியானவனுக்கு நாம் வளர்கிறோம், நாம் விரிவாக்கப்பட செய்யப்படுகிறோம் என்று சொன்னாலே அவனுக்கு பயம் வந்துவிடும்.
0: He is really scared.
1: உண்மையாக பயந்து விடுவான்.
0: He will try to bring everything to stop the expansion.
1: அந்த விரிவாக்கத்தை தடை செய்யும்படி என்னவனா செய்வான்.
0: But a good soldier, a strong soldier, will always enlarge.
1: ஆனால் ஒரு நல்ல போர் சேவகன், ஒரு திடமான போர் சேவகன் எப்போதும் தன்னை விரிவாக்கத்துக்கு உட்படுத்திக் கொண்டே இருப்பான்.
0: First you need strength.
1: முதலாவது
0: to expel or eradicate your enemies.
1: முதலாவது உங்களுடைய சத்துருவை விரட்டி அடிக்க அழிப்பதற்கு உங்களுக்கு ஒரு பலன் வேண்டும்.
0: Number 2, you need strength to expand your territory.
1: இரண்டாவது உங்கள் எல்லையை விரிவாக்கம் பண்ணுவதற்கு உங்களுக்கு பலன் வேண்டும்.
0: Number 3,
1: மூன்றாவது,
0: why does a soldier need to be strong?
1: ஏன் இந்த போர் சேவகன் திடமாய் இருக்க வேண்டும்?
0: Romans chapter 13 and verse 4.
1: ரோமர் எழுதின புத்தகம் 13:4.
0: Rulers are not a terror to good works but to evil. Do you want to be unafraid of the authority? Do what is good and you will have praise from the same. For he is God's minister to you for good. But if you do evil, be afraid. For he does not bear the sword in vain. For he is God's minister and avenger to execute wrath on him who practices evil.
1: 3:3. மேலும் அதிகாரிகள் நற்கிரைகளுக்கு அல்ல துர்க்கிரைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடிக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கனை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே.
0: Why a soldier has to be strong?
1: ஏன் அந்த வீரன் திடமாய் இருக்க வேண்டும்?
0: Because his strength will enable him to execute justice.
1: என்று சொன்னால் அவனுடைய பலம் என்பது நீதியை சரிக்கட்ட பயன்படும்.
0: He will execute justice through his power.
1: நீதியை சரிக்கட்ட, தன் வல்லமையின் மூலமாக நீதியை சரிக்கட்ட, அது நீதியை நிலைநாட்ட.
0: When somebody sees a soldier, they are terrified.
1: யாராவது ஒரு போர் சேவகரை பார்க்கும்போது அவர் நிஜமாக பயப்படுவார்கள்.
0: Why?
1: ஏன்?
0: He has a strong appearance.
1: அவனுடைய தோற்றம், அந்த பலமான தோற்றம்.
0: He has strong weapons.
1: அவனிடத்தில் இருக்கிறதான அந்த பலமான ஆயுதங்கள்.
0: The way he looks, the way he talks can terrorize anybody.
1: அவன் பார்க்கிற பார்வைகள், அவன் பேசுற பேச்சின் திறமைகளை பார்க்கும் பொழுது யாருக்கா இருந்தாலும் ஒரு பயம் வரும்.
0: Especially a criminal will be afraid.
1: குறிப்பாக சொல்ல குற்றம் செய்தவர்கள், குற்றவாளிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு போர் சேவகரை பார்க்கும் பொழுது பயம் வரும்.
0: The Bible says God has put these people in authority so they will execute justice in the lives of people.
1: வேதம் சொல்லு இப்படிப்பட்டவர்களை அதிகாரத்திலே தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் நீதியை நிலைநாட்ட, நீதியை சரிக்கட்ட.
0: If they are weak, justice will be broken.
1: இந்த போர் சேவகன் பலவீனனாய் காணப்பட்டால் அந்த நீதி அங்க நிலைநாட்டப்படாது.
0: Whatever people want to do, they will start doing it.
1: ஜனங்கள் என்னெல்லாம் செய்யணும் தோணுது எல்லாத்தையும் செய்வார்கள்.
0: See, there's a difference between our Indian police force and if you go to overseas, there's a different way people look at police.
1: India இவில் இருக்கிறதான போலீஸ் காரர்களுக்கும் வெளிநாடுகள், அயல் நாடுகளில் இருக்கிறதான காவலாளிகள், போலீஸ்காரர்களும் வித்தியாசம் உண்டு.
0: You know, in Indian police system, I'm not degrading them, but Indian police has a lot of power.
1: நான் இந்திய போலீஸ்காரர்களை குறைவாக மதிப்பிட்டு சொல்லவில்லை, அவர்களுக்கு நிறைய அதிகாரங்கள் வல்லமைகள் உண்டு.
0: பட் தி ப்ராப்ளம் வித் தெம் இஸ் தே ஆர் கண்ட்ரோல்ட் பை தி பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மென்ட்.
1: ஆனால் பிரச்சனை என்னன்று சொல்ல, அதிகாரத்தை அவர்கள் சுதந்திரமாக செயல்படுத்தாத வண்ணம் அவர்கள் அரசியல்வாதிகளால் அவர்கள் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள்.
0: தேர்ஃபோர் ஈவன் இஃப் தே கேட்ச் எ கிரிமினல் ஆர் கேட்ச் அன் அஃபெண்டர்,
1: ஆதலால் அவர்கள் ஒரு குற்றவாளியை உண்மையாக பிடித்தாலும்,
0: தட் ஃபெலோ வில் ஷோ ஹிஸ் பார்ட்டி கார்டு.
1: அந்த குற்றவாளி உடனடியாக தன் இடத்துல இருக்கிறத கட்சியின் அடையாள சீட்டை காட்டுவான்.
0: இது முன்னாடி சொல்லக்கூடாதப்பா, போ பா போ. வை?
1: ஏன்?
0: பிகாஸ் ஆர் சிஸ்டம் இஸ் லைக் தட்.
1: ஏன்னு சொன்னால், நம்மளுடைய அமைப்பு, நம்மளுடைய இந்திய நிர்வாக அமைப்பு அப்படி இருக்கிறது.
0: பட் இஃப் யூ கோ டு ஓவர்சீஸ்,
1: ஆனால் வெளிநாடுகளுக்கு, அயல் நாடுகளுக்கு சென்று பார்ப்பீர்கள் சொன்னால்,
0: தே டோன்ட் ஆஸ்க் யூ ஃபார் யுவர் பார்ட்டி கார்டு.
1: அவர்கள் எந்த கட்சியில் உறுப்பினர் இருக்கிற அடையாள அட்டை காட்ட சொல்ல மாட்டார்கள்.
0: லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளீஸ்.
1: ஓட்டுநர் உரிமத்தையும் அந்த பதிவேடையும் காட்ட சொல்லுவார்கள்.
0: You should not even get out of your car.
1: நீ அந்த வாகனத்தை விட்டு இறங்க கூட வேண்டாம்.
0: You have to sit there and just be quiet.
1: நீ அந்த வாகனத்திலே உட்கார்ந்து கூட அமைதியா இருந்தாலே போதும்.
0: If you do something, raise your voice, instantly will pull out the gun.
1: நீங்கள் அந்த வாகனத்தில் இருந்து உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஏதாவது அசௌகரியமான காரியத்தை செய்ய முயற்சித்தால், உடனடியாக உங்களுக்கு முன்பாக துப்பாக்கி நீட்டப்படும்.
0: If you open the door and you try to come out and argue with him,
1: நீங்கள் ஒருவேளை அந்த காரை திறந்து அந்த போலீஸ்காரோ தர்க்கம் பண்ணும்படி, வாக்குவாதம் பண்ணும்படியாக நீங்கள் வெளியே வருவீர்கள் என்று சொன்னால்,
0: இன்ஸ்டன்ட்லி யூ வில் பி ஹேண்ட்கஃப்ட். தட்ஸ் ஆல்.
1: உடனடியாக உங்களுடைய இரண்டு கையும் பின்னாக கட்டப்படும்.
0: They will take you in their car and you have to be there in the jail at least for a few days.
1: அவர்கள் அவங்களோட வாகனத்தில் எடுத்து கொண்டு போய் உங்களை சிறைச்சாலையில ஒரு 2-3 நாட்களா இருக்க வேண்டியிருக்கும்.
0: There if they see a police following them, they are terrified.
1: அங்கே அயல் நாட்டிலே ஒரு போலீஸ்காரர் நம்மை துரத்துகிறார் என்று தெரிந்தாலே அவர்களுக்கு கதி கலங்கிவிடும்.
0: There is the power to execute justice.
1: ஏனென்று சொன்னால், அங்கே நீதியை நிலைநாட்ட அங்கே ஒரு அதிகாரம், வல்லமை இருக்கிறது.
0: But sometimes,
1: ஆனால் சில வேளைகளிலே,
0: there are some police officers who are deputed to a particular area.
1: சில வேளைகளிலே சில போலீஸ்காரர்கள் சில காவல்துறை அதிகாரிகள் குறிப்பிட்ட இடத்துல இடமாறுதலை வைப்பார்கள்.
0: There are some police officers who don't care anything about anybody.
1: சில போலீஸ்காரர்கள் தங்களோட எல்லைக்குட்பட்ட எந்த பிரச்சனை, எந்த காரியத்தை குறித்து அக்கறை இல்லாதவர்களா இருப்பார்கள்.
0: இல்ல, யாரை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க. யார வேணா நீ கூட்டுவா, பயப்பட மாட்டான். அப்படி ஆளை பார்த்துட்டாங்க, அந்த ஏரியாவுக்கு ரவுடிகளுக்கெல்லாம் பயம் வந்துடும். ஏன்? நம்ம ஐயா என்ன பண்ண மாட்டாரு, யாருக்கும் அசர மாட்டார்னு தெரிஞ்சாலும் எல்லாம் வாழை சுருட்டிட்டு உட்காந்துடும், அந்த ஏரியாவே மாறி போயிடும். ஏன்? இவருடைய வல்லமை, இவருடைய அதிகாரத்தை வச்சு நீதியை நிலைநாட்டிடுவாரு. You are called, you and I are called to be a good soldier of Jesus Christ.
1: வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
0: As a good soldier you have to be strong.
1: அந்த ஒரு நல்ல போர் சேவகன் என்பவன் திடமா இருக்கிறது போல நாம் இருக்க வேண்டும்.
0: What for?
1: எதற்காக?
0: To eradicate the enemy.
1: அந்த சத்ருவை விரட்டி அடிக்க.
0: Not to be hand in glove with the enemy and say you and I are partners.
1: அந்த சத்ருவின் கையை பிடித்து உடன்படிக்கை பண்ணுவது போல நீ நானும் சகோதரன் என்று சொல்லு, உடன் பங்காளிகள் என்று சொல்வதற்கு அல்ல.
0: Resist the devil.
1: அந்த பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும்.
0: Hallelujah. They fight to expand their territories.
1: அவர்கள் எல்லையை விரிவாக்கும் பண்ணும்படியாக அவர்கள் சண்டையிட வேண்டும்.
0: They are there strong enough to declare, execute justice.
1: அந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் திடமாய் இருக்க வேண்டும்.
0: Jesus had this strong spirit of a soldier in him.
1: இயேசுக்குள்ளாக இந்த போர் சேவக, திடமான போர் சேவகன் ஆவி அவருக்குள்ளாக இருந்தது.
0: The Bible says nobody could resist him at all in his words or in his actions.
1: வேதம் சொல்கிறது, அவருடைய வார்த்தையோ அவருடைய கிரியையோ ஒருவனாலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை.
0: Why?
1: ஏன்?
0: He was so strong in his heart.
1: அவர் தன்னுடைய இதிலே திடமாய் இருந்தார்.
0: Hallelujah. Today we need to ask Lord, give me that strength.
1: இந்த நாளில் ஆண்டவரை பார்த்து நாம் கேட்க போகிறோம், ஆண்டவரே அந்த பலத்தை, அந்த திடத்தை எனக்கு கொடுங்கள்.
0: No matter what problems I face.
1: எந்த பிரச்சனை, எப்படிப்பட்ட பிரச்சனை சந்தித்தாலும் பரவாயில்லை.
0: What kind of difficulties I'm going through.
1: எந்த எதிர்ப்பு, எந்த அசௌகரியத்து கூட நான் சென்றாலும்
0: சரி. No matter what challenges I face.
1: எப்படிப்பட்ட சவாலை எதிர்கொண்டாலும் சரி.
0: Lord, give me a heart that is strong.
1: ஆண்டவரே எனக்கு அந்த பலமான, திடமான இருதயத்தை மாத்திரம் கொடுங்க.
0: Hallelujah. Give me that strong soldier stance.
1: அந்த ஒரு போர் சேவகனுக்கு இருக்கிறதான திடமான இருதயத்தை போல இருதயத்தை எனக்கு கொடுங்கள்.
0: Sometimes you know when you watch these soldiers you are enamored by their strength.
1: சில நேரங்கள அந்த போர் சேவகளை பார்க்கும்போது அவருடைய பலத்தை பார்த்து நாம் பிரமித்திருக்கிறோம்.
0: You know recently we had this Republic Day parade.
1: சில மாதங்களுக்கு நாட்களுக்கு முன்பு குடியரசு தின விழா நடந்தது.
0: அந்த parade பாத்தீங்கன்னா you can see the soldiers marching past.
1: அந்த குடியரசு தின அணிவகுப்பில் பார்க்கும் பொழுது அந்த வீரர்கள் அவர்கள் கால் வைத்து மார்ச் பாஸ்ட் போனதை நீங்கள் பார்க்கலாம்.
0: I was watching that for a little while.
1: அந்த அணிவகுப்பை நான் சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தேன்.
0: And then I saw the soldier, you know, soldiers in a band, walking, their feet almost touched their face.
1: அந்த அணி அணியாக அந்த சாரணர் அணியை போல் அந்த போர் சேவர்கள் போகும் பொழுது அவர்கள் அந்த மார்ச் பாஸ் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட அந்த கால் அவர்களை தூக்கி நெற்றிக்கு நேராக முகத்துக்கு நேராக ஒரு முறை வந்தது.
0: ஒரே ஒரு முறை பார்த்தேன், அம்மா எனக்கே பலவீனம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு முறை செஞ்சோன்னா அவன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான், எவ்வளோ கிலோமீட்டர் நடந்து நம்மெல்லாம் ஒரு கால் இப்படி தூக்கி வச்சோன்னா அத்தோட மல்லாக்க விழுந்துட வேண்டியதுதான். என்ன என்ன பலங்க, என்ன வலிமை, என்ன வேகமாக போகிறாங்க. நானும் பார்த்தேன் யாராவது அப்படி தவண்டுக்கிட்டு போகிறாங்களான்னு, எல்லாம் அவ்வளோ வலிமையாக போகிறாங்க. அதான் ஒரு நல்ல போர் சேவகனுடைய அழகு. ஆமேன். கைத்தாங்கலா தள்ளாடிக்கிட்டு நடந்து வர்றவனாம் போர் சேவகன் கிடையாது. இல்லை பலமாக திட்டமாக போகிறான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பலமாக இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த சத்ருவை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அவனுடைய ஒவ்வொரு சதி ஆலோசனைகளை எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கணும். என்ன வந்தாலும் ஒரு நாள் நான் துவண்டு போக மாட்டேன், தைரியமாக நிற்பேன். Bible says when Jesus was taken to be tempted,
1: வேதம் சொல்ல இயேசு சோதிக்கும்படியாக கொண்டு செல்லப்பட்ட பொழுது
0: he was so strong in resisting the devil.
1: அந்த பிசாசை எதிர்த்து நிற்பதில் மிக திடமாய் தைரியமாய் இருந்தார்.
0: He was so strong.
1: அவர் மிக திடமாய் இருந்தார்.
0: Whatever was given at him, thrown at him, he stood there, withstood it.
1: எப்படிப்பட்ட தாக்குதலை பிசாசு தொடுத்த பொழுதும் அதை எதிர்த்து அவர் லாகவமாக திடமாய் கையாண்டார்.
0: As young people, you need to be strong.
1: இளம் வாலிபர்களாக இருக்கிற நீங்களும் அதே போல ஒரு திடமாக இருக்க
0: வேண்டும். As a believer of Christ, be strong.
1: கிறிஸ்துவின் விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் திடமாக இருக்க வேண்டும்.
0: No matter what comes at you.
1: எந்த பிரச்சனை உங்களை எதிர்த்து எது வேணா வரட்டும்.
0: Lord, give me the strength.
1: ஆண்டவரே அந்த பலத்தை எனக்கு கொடுங்கள்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Give me the strength to keep on expanding.
1: ஆண்டவரே என்னை விரிவாக்கத்தை தொடர்ச்சியான விரிவாக்கம் செய்வதற்கான பலத்தை கொடுங்கள்.
0: Help me to improve, develop, grow.
1: ஆண்டவரே நான் வளர்வதற்கு, நான் வளர்ந்து மேலோங்கி செல்வதற்கு உதவி செய்யுங்கள்.
0: Hallelujah. A good soldier is strong.
1: ஒரு நல்ல போர் சேவகன் திடமாய் இருப்பான்.
0: நம்பர் 2.
1: இரண்டாவது
0: 2 திமோத்தி chapter 2 verse 3 and 4 once again.
1: 2 திமோத்தியின் புத்தகம் 2 அதிகாரம் 3 4 வசனங்கள்.
0: You therefore must endure hardship as a good soldier of Jesus Christ.
1: நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கனுபவி.
0: Verse 4.
1: 4 வசனம்.
0: No one engaged in warfare entangles himself with the affairs of this life that he may please him who enlisted him as a soldier.
1: தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான்.
0: தண்டில் சேவகம் பண்றது அப்படின்னா யுத்தம் பண்ற எவனும் அர்த்தம். Anybody who engages in war,
1: யுத்தத்திலே தன்னை உருகும்படுத்தி கொண்ட எந்த ஒரு போர் சேவகனும்
0: he will never entangle himself in the affairs of this life.
1: பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான்.
0: Why?
1: Yen
0: he doesn't want to please himself, he will please the one who enlisted him as a soldier.
1: அந்த போர் சேவகன் தன்னை தானே பிரியப்படுத்திக் கொள்ள விரும்ப மாட்டான். ஆனால் யாருக்கு அவன் சேவகம் எழுதி கொடுத்தானோ அவர்களுடைய பிரியத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வான்.
0: In other words,
1: இன்னொரு விதத்தில்
0: he will always put his desires behind and he will always fulfill the desires of his superiors.
1: உன்னர்வத்தில் சொல்லவேண்டும் சொன்னால் தன்னுடைய விருப்பங்களை ஆவல்களை அவன் பின்னுக்கு தள்ளிவிட்டு தான் யாருக்கு சேவகம் எழுதி கொடுத்தானோ தனக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவன் ஒப்பு கொடுக்கப்படுவான்.
0: That brings us to thought number 2.
1: இது இரண்டாவது சிந்தனையில்.
0: A good soldier is a sacrificial soldier.
1: ஒரு நல்ல போர் சேவகன் தியாகம் உள்ளவனாய் இருப்பான்.
0: He is willing to sacrifice his own desires, his own fancies, his own wants, his own lusts, all of that sacrificed to fulfill the wishes of his master.
1: ஒரு நல்ல போர் சேவகன் தன்னுடைய விருப்பங்கள், தன்னுடைய தேவைகள், தன்னுடைய ஆவல்கள், தன்னுடைய இச்சைகள், தன்னுடைய எல்லா காரியத்தையும் தியாகம் பண்ணுகிறவனாய் காணப்படுவான்.
0: Without a sacrificial spirit, you can never be a soldier.
1: இந்த தியாகத்தின் மனப்பான்மையின் ஆவி இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல போர் சேவகனாய் இருக்க முடியாது.
0: In order to sacrifice, he will go to the limit, even to die.
1: இந்த போர் சேவகன் தியாகத்தின் உச்சக்கட்டமா எது வரைக்கும் சொல்வான் என்று சொன்னால் தன் ஜீவனை இழப்புக்கும் வரைக்கும் இழப்பதற்கும்.
0: He may be put up with the most uncomfortable places.
1: ஒருவேளை அவனை ஒரு அசௌகரியமான இடத்தில் போடப்பட்டிருந்தாலும்
0: He may be taken to places he doesn't want.
1: அவன் இருக்க விருப்பம் இல்லாத இடத்திலே அவன் போடப்பட்டிருந்தாலும்
0: But he will sacrifice himself and do his duty.
1: அந்த இடத்திலும் தான் ஜீவியத்தை தியாகமா இருந்து தன்னோட கடமையை நிறைவேற்றுவான்.
0: Apostle Paul said, I was a soldier of Jesus Christ.
1: அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றா, நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து போர் சேவகனாய் இருக்கிறேன்.
0: Timothy, you too should become a good soldier of Jesus Christ.
1: நீயும் தீமோத்தேயுவே அதே போல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாய் இருக்க.
0: I fought the good fight of faith.
1: நான் நல்ல போராட்டத்தை, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன்.
0: You also should fight a good fight of faith.
1: நீயும் அதே போல விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும்.
0: In Acts chapter 20 verse 22 to 24 you can see how Paul was a sacrificial soldier.
1: அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நிருபம் 20 அதிகாரம் 22 ல இருந்து 24 வசனங்களை பார்க்கும் பொழுது எப்படி அவன் ஒரு தியாக மனப்பான்மையுள்ள போர் சேவகனாக இருந்ததை பார்க்கிறோம்.
0: I'm going to take you verse by verse and I'm going to show you three ways his sacrificial heart is exposed.
1: அந்த முழு வசனங்களையும் எல்லாத்தையும் வசனத்தின் ஊடாக நான் செல்ல போவது கிடையாது. முக்கியமான மூன்று காரியங்கள் வழிகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் அங்கே.
0: If you come to verse 22.
1: 22 வசனத்துக்கு போகும் பொழுது
0: look at what he says.
1: அங்கே சொல்கிறார்,
0: See, now I go bound in the spirit to Jerusalem, not knowing the things that will happen to me there.
1: இப்பொழுதும் நான் ஆவியில் கட்டுண்ட எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன்.
0: I will show you three places a soldier will go and why sacrifice is needed.
1: அந்த மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். எப்படி ஒரு போர் சேவகன் தியாக மனப்பான்மை தேவை என்பதை நான் மூன்று காரியங்களை காண்பிக்கிறேன்.
0: மூன்று இடங்களுக்கு ஒரு போர் சேவகன் போவான். அந்த மூன்று இடங்கள் அவன் போகிறதுனால தான் அவனுக்கு ஒரு தியாகம் தேவைன்னு நான் உங்களுக்கு காண்பிக்க வரேன். முதலாவது பாருங்க, look at that verse. He says, I do not know the things that will happen to me there.
1: அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன்.
0: First,
1: முதலாவது,
0: a soldier is taken to an unpredictable place.
1: முதலாவது, ஒரு போர் சேவகன் அவனால் கணிக்க முடியாத, அவன் யூகித்து பார்க்க முடியாத இடத்திற்கு அவன் கொண்டு செல்லப்படுகிறான்.
0: You cannot predict anything where the soldier is going. Anything can happen anytime.
1: அந்த போர் சேவகன் எங்க போக போகிறான் என்று உங்களால் கணிக்க முடியாது. அங்க என்ன நடக்கும் என்றும் தெரியாது. எது வேணாலும் நடக்கலாம்.
0: You cannot assume that this is what is going to happen in that place.
1: நீங்களாகவே ஒரு உருவகப்படுத்தி அனுமானப்படுத்தி இங்கே அதுதான் நடக்கும் என்று ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது.
0: There will be no announcement as to what is coming.
1: அங்க என்ன நடக்கும் என்ற ஒரு அறிவிப்பும் இருக்காது.
0: Anything can happen at any time.
1: எப்போ வேணா எது வேணா நடக்கும் என்கிறதான இடம்.
0: You don't have the Chinese military sending an email to India and said February 28 at about 10 AM we are going to send rockets. Are you ready?
1: ஒரு சீன ராணுவத்திலிருந்து இந்திய ராணுவத்திற்கு ஒரு மின் அஞ்சலிலே இந்த மாதிரி பிப்ரவரி 28 காலை 10 நாங்கள் ஒரு ராக்கெட் அனுப்ப போகிறோம் என்று அவர்கள் மின் அஞ்சல்லாம் போட மாட்டார்கள்.
0: Are you free that day? Are you ready to fight? You know, we want to fix an appointment.
1: அந்த நாளில ராக்கெட் போடும்போது நீங்கள் ஃப்ரீயா இருக்கிறீங்களா, உங்களால் யுத்தம் செய்ய முடியுமா, அன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வைத்துக் கொள்ளலாமா, இல்லை வேற ஒரு நாள் பார்க்கலாமா?
0: Or there is a horn blasting from the other end and say ready ready ready bombs are coming your way
1: alle endra anda naattil irundhu oru periya oru sathathai erupi oru samingiye yerpaduthi oru echirpai yerpaduthi aayithamaayirungal naangal anga irundhu gundumalai poliya pogurom endru solluvaargala.
0: You can't expect anything, no announcement.
1: Endha oru saminjayo endha oru arivuppum illamal nadakkum. Neengal edhaiyum edhirpaarthu kanikka mudiyadhu.
0: When they have landmines they don't put up big signboards and say landmines here, be careful.
1: கண்ணிவெடிகளை வைத்து விட்டு அந்த கண்ணிவெடிக்கு மேலாக ஒரு அறிவிப்பு பலகையை வைத்து இங்கே கண்ணிவெடிகள் இருக்கிறது, ஜாக்கிரதையா இருங்கள் என்று போடப்பட்டிருக்காது.
0: No. Unpredictable terrain is where a soldier will go.
1: கணிக்க முடியாத இடம் அல்லது எந்த ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ண முடியாத இடத்திற்கு ஒரு வீரன் செல்லுவான்.
0: He may think everything is okay but everything will be wrong.
1: அவன் நினைக்கலாம் எல்லாம் சௌகரியமா நல்லா இருக்கும் என்று நினைக்கலாம், ஆனால் அங்க எல்லாம் முற்றிலும் வேறு விதமா இருக்கும்.
0: He may think everything is perfect but when he steps foot on that there may be a landmine.
1: அவன் நினைப்பான் இந்த இடம் நல்ல இடமா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைப்பான், ஆனால் கால் எடுத்து வைத்த பிறகு தான் தெரியும் அங்கே ஒரு கண்ணி வெடி இருக்கிறது என்று.
0: He has to sacrifice his life to face the unpredictable.
1: இந்த கணிக்க முடியாத காரியங்களை எதிர்கொள்ளும்படியாக தன் வாழ்க்கையே ஒரு போர் சேவகன் தியாகம் பண்ண வேண்டும்.
0: Ready for anything from any direction.
1: எந்த திசையிலிருந்தும் எந்த காரியம் வந்தாலும் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
0: You know, sometimes in war, it is not only what you see with your eyes, but there are so many things you don't see with your eyes that happens in order to bring the soldier down.
1: பாருங்கள், யுத்தத்திலே நீங்கள் கண்களால் காண்கிற காணி காரியம் மாத்திரம் உங்கள் ஆபத்தை நேரிட பண்ணாது, உங்கள் கண்களால் காணாத சில காரியமும் ஒரு வீரனை மனமடியே கீழே தள்ளும்படியாக இருக்கும்.
2: There are so many military secrets that is being shared.
1: சில ராணுவ ரகசியங்கள் பரிமாறப்படும்.
2: Everything is secret.
1: எல்லாம் ரகசியமா இருக்கும்.
2: Everything is coded.
1: எல்லாமே அந்த சமிங்கிய மொழியில் இருக்கும்.
2: You cannot decipher what the enemy is speaking.
1: அந்த சமிங்கிய மொழியை உங்களுடைய மொழியை குறித்து என்ன அவங்க பேசுறாங்கன்னு உங்களால கணிக்க முடியாது.
2: You cannot guess when the attack is going to come.
1: எப்பொழுது தாக்குதல் ஏறும் என்று உங்களால கணிக்கவும் முடியாது.
2: A soldier has to be ready to face all of that.
1: இந்த யுத்த வீரன் என்பவன் எது நடந்தாலும் எப்பொழுதும் அவன் ஆயத்தமா இருக்க வேண்டும்.
2: You know, there is something called as honey trap. They call it as honey trap.
1: எப்படி சொல்றா, வசியப்படுத்துற கண்ணியின் திட்டங்கள் என்று சில காரியங்கள் இருக்குது.
2: You know what is honey trap is basically in order to get military secrets from a soldier or an officer.
1: இந்த வசியப்படுத்துற கண்ணிகளின் திட்டம் என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், ஒரு ராணுவ வீரனிடத்திலிருந்து சில ரகசியங்களை ராணுவ ரகசியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக.
2: Nobody goes and sticks a gun and say give me all your secrets.
1: யார் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு அவனிடத்தில் வைத்து உன் ரகசியத்தெல்லாம் கூட என்று கேட்க மாட்டார்கள்.
2: உன் ரகசியங்கள் எல்லாம் கூட துப்பாக்கி நீட்டினா he will say if you want you kill me, I'm not going to give you my secrets.
1: அப்படியே எல்லாம் துப்பாக்கி வைத்து மிரட்டலாம் ராணுவ வீரன் சொல்வான், நீ என்னை சுட்டாலும் பரவாயில்லை நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வான்.
2: So what they will do?
1: அதற்கு பதிலாக என்ன செய்வார்கள்?
2: Sometimes they will send a beautiful girl a trap for the officer.
1: சில நேரங்களில் இந்த போர் சேவகரை துப்பாக்கி முனையிலே எதிர்கொண்டு ரகசியத்தை வாங்க முடியாமல் ஒரு அழகான ஒரு பெண்ணையே அவனிடத்தில் அனுப்பி வசியப்படுத்தி அவனிடத்திலிருந்து ரகசியங்களை வாங்க முயற்சி செய்வார்கள்.
2: The girl will look like a true person who really has fallen in love with him.
1: அந்த பெண் எப்படி இருப்பாள் என்று சொன்னால், அந்த போர் சேவகரை உண்மையாகவே மனமார்த்தமாக விரும்புகிற காதலிப்பதை போல இருப்பாள்.
2: And this man will fall for it.
1: இந்த அன்பின் காதல் வலையிலே அந்த போர் சேவகன் விழுந்து விடுவான்.
2: And then at the peak of this deception she will take away all the secrets and give it to the enemy.
1: இந்த இரு உறவின் உச்சத்தின் கட்டத்திலே அவள் அவனிடத்திலிருந்து எல்லா ரகசியங்களையும் எப்படியோ வாங்கி விடுவாள்.
2: Samson, this thing happened in his life.
1: இந்த காரியம் சிம்சோனோட வாழ்க்கையில நடந்தது.
2: He was a strong man.
1: அவன் மிக பலசாலி.
2: Nobody could trap him.
1: அவனை யாராலும் கண்ணில் வரிவித்து மாட்டி வைக்க முடியாது.
2: Nobody could control him.
1: யாராலும் அவனை கட்டுப்படுத்தவும் முடியாது.
2: A lion could not overcome him.
1: சிங்கத்தால் அவனை மேற்கொள்ள முடியவில்லை.
2: An army cannot overcome him.
1: ஒரு சேனையால் அவனை மேற்கொள்ள முடியவில்லை.
2: But one girl, Delilah, brought him down.
1: ஆனால் ஒரே ஒரு பெண்ணாகிய தெலீலாள் அவனை விழ தண்ணீலாள்.
2: And till the end he never even guessed that this was the girl who was there to take away his secret.
1: ஆனால் சிம்சோன் கடைசி வரைக்கும் தெரியல இந்த தெலீலாள் தான் தன்னோட ரகசியங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி அனுப்பப்பட்ட ஒரு ஆள் என்று.
2: He never imagined that she was a spy all along.
1: அவன் கடைசி வரைக்கும் தெரியாது இவள் ஒரு உளவாளி என்பதை கடைசி வரைக்கும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை.
2: A soldier has to have a sacrificial heart because he will be taken to unpredictable places.
1: ஒரு வீரன், ஒரு உண்மையான வீரன் என்பவன் ஒரு தியாக மனப்பான்மை உள்ளவன் இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் அவன் கணிக்க முடியாத இடத்திற்கு அவன் கொண்டு செல்லப்படுவான்.
2: You cannot predict where the danger is.
1: ஆபத்து எங்கே இருக்கிறது உங்களால் தீர்மானமே கணித்து சொல்ல முடியாது.
2: But if a man has a sacrificial heart and says, I will not give myself up for any whim or fancy, I will put all my desires behind me and go for the prize, he can never be moved.
1: ஆனால் அதே ஒரு போர் சேவகன் தன்னுடைய விருப்பங்கள், தன்னுடைய காரியங்கள், இச்சையின் காரியங்கள், எல்லா காரியங்களும் பின்னுக்கு தள்ளிவிட்டு நான் எந்த சூழ்நிலை என் விருப்பத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு தியாக மனப்பான்மையோடு நான் போவேன் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக பரிசை பெற்றுக் கொள்வான்.
2: Hallelujah. I used to always used to think about Samson.
1: சிம்சோனை குறித்து எப்பொழுதும் நினைத்து பார்ப்பது உண்டு.
2: I used to think, you know, this man, the lion could not overcome him.
1: பாருங்கள், சிங்கம் அவனை மேற்கொள்ள முடியல.
2: One hand, you know, just tore it apart.
1: ஒரே கையில அந்த சிங்கத்தின் வாயை கிழிச்சிட்டான்.
2: 300 foxes he was able to tie their tails together.
1: 300 நரிகளை ஜோடு ஜோடாக அந்த வாளிலே பின்னி அவளை தீ குளித்து போட்டு விட்டான்.
2: He carried the doorpost and walked up the hill.
1: ஒரு கதவு பெரிய கதவு எடுத்துக்கொண்டு அந்த மலை உச்சி முகடுக்கு சென்று விட்டான்.
2: With one dry bone he killed many.
1: ஒரு சாதாரண தாடை எலும்பை எடுத்து அநேகரை அவன் கொன்று குவித்தான்.
2: But he could not touch this one girl.
1: ஆனால் ஒரு சாதாரண ஒரு பெண்ணை அவனால் தொட முடியவில்லை.
2: He had all strength physically.
1: சரீர பிரகாரமா அவனுக்கு பலம் இருந்தது.
2: One slap this girl would have got smashed.
1: ஒருவேளை அவனுக்கு இருந்த பலத்தில் அந்த பெண்ணை ஒரே அறை கன்னத்தில் ஓங்கி விட்டிருந்தால் அவள் கீழே மடிந்து விழுந்திருப்பாள்.
2: அன்றைக்கே இறந்திருப்பாள். Because she is so strong.
1: ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு பலசாலி.
2: But he was so strong in his body.
1: அவனோட சரீரத்தில் மிக பலசாலி.
2: பட் ஹி குட் நாட் சாக்ரிஃபைஸ் ஹிஸ் ஓன் டிசையர்.
1: ஆனால் தன் சொந்த விருப்பத்தை அவனால் தியாகம் பண்ண முடியவில்லை.
2: ஹிஸ் ஓன் டிசையர்ஸ் லஸ்ட் அவனோட சாக்ரிஃபைஸ்
1: அவனோட சொந்த விருப்பம் சொந்த இச்சையை அவனால் தியாகம் பண்ண முடியவில்லை.
2: ஹி ஃபெல் ஃபார் ஹர் பியூட்டி
1: அவளோட அழகுக்கு விழுந்து விட்டான்.
2: See, as a child of God
1: பாருங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நீங்கள்
2: the Bible says be a soldier for Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாய் இருங்கள்.
2: A true soldier has a sacrificial life.
1: ஒரு நல்ல ஒரு போர் சேவகன் தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும்.
2: The Bible says those who have known Christ have crucified their lusts and desires on the cross.
1: வேதம் சொல்லு கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களோட ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள்.
2: I sacrifice it Lord.
1: எல்லாவற்றையும் ஆண்டவரே தியாகம் பண்ணி இருக்கிறேன்.
2: I'm going into unprecedented territory.
1: நான் என்னால் கிரகிக்க முடியாத கணிக்க முடியாத ஒரு புது இடத்துக்கு செல்கிறேன்.
2: The enemy has traps everywhere.
1: அந்த இடத்திலே என்னால் கணிக்க முடியாத இடத்திலே சத்துருவானவன் கண்ணிகளை மறைத்து வைத்திருக்கிறான்.
2: But Lord, I have already sacrificed my desires in your altar.
1: ஆண்டவரே ஆனால் அதற்கு முன்பதாக ஏற்கனவே உம்முடைய பலிபீடத்திலே என்னுடைய விருப்பங்களை எல்லாம் நான் தகனித்து விட்டேன்.
2: All my lusts I have put it on the altar.
1: எல்லா என்னுடைய இச்சைகளையும் உம்முடைய பலிபீடத்திலே நான் எரித்து விட்டேன்.
2: Nothing will move me.
1: என்னிடத்தில் இன்று ஒன்றும் இல்லை.
2: Nobody can tempt me.
1: யாரும் என்னை சோதனை பரீட்சை பார்க்க முடியாது.
2: I am standing above all that.
1: எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இருக்கிறேன்.
2: Hallelujah. Never forget you are a soldier.
1: நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஒரு போர் சேவகனாய் மறந்து விடாதீர்கள்.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Why he has to have a sacrificial heart?
1: ஏன் அப்படிப்பட்ட ஒரு தியாக மனப்பான்மை அவனுக்கு இருதயம் இருக்க வேண்டும்?
2: First I said he will be taken to unprecedented or unpredictable places.
1: முதலாவது நான் சொல்லியிருந்தேன் அவனால் நிர்ணயிக்க முடியாத கணிக்க முடியாத ஒரு புது இடத்திற்கு அவன் அழைத்து செல்லப்படுவான்.
2: Number 2.
1: இரண்டாவது
2: a soldier will also be taken to unpleasant places.
1: இரண்டாவது ஒரு போர் சேவகனை சௌகரியம் இல்லாத இடத்திற்கும் கொண்டு செல்வார்.
2: Look at how Paul went there.
1: பவுல் எப்படி போனார் என்று பாருங்கள்.
2: Verse 23 Acts 20.
1: அப்போஸ்தலர் நிருபம் 20:23 பாருங்கள்.
2: He says the Holy Spirit testifies in every city that chains and tribulations are awaiting me.
1: 23 சொல்கிறது கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன்.
2: He saying where I am going is very unpleasant.
1: அவர் சொல்கிறார் நான் எங்கே போகறனோ அது சௌகரியமான இடம் அல்ல.
2: Unpleasant.
1: அது சௌகரியமான இடமும் இல்ல.
2: A soldier when he is going for war,
1: ஒரு வீரன் ஒரு யுத்தத்துக்கு செல்லன்ற சொன்னால்,
2: he will not call and ask, well, I am called to fight in Kashmir. Do you have a single bedroom or double bedroom?
1: ஒரு வீரன் ஒரு யுத்தத்திற்கு பொதுவாக ஒரு காஷ்மீர் என்ற இடத்திற்கு மாநிலத்திற்கு அவன் யுத்தத்துக்கு செல்ற சொன்னால் அலைபேசியை அழைத்து அந்த இடத்துல நான் காஷ்மீர் யுத்தத்துக்கு வருகிறேன் அந்த இடத்துல எனக்கு நீங்கள் சிங்கிள் பெட்ரூம் கொடுப்பீங்களா தங்கறதுக்கு இல்ல டபுள் பெட்ரூம் கொடுப்பீங்களா கேட்க
2: மாட்டான். Do we have queen size bed or king size bed? Even king size is okay for me. Do you provide all that, you know?
1: அந்த இடத்துல போன் செய்து எனக்கு குளிப்பதற்கு சுடுதண்ணி வெந்நீர் இருக்குமா இல்லது நான் படுக்கை அறையில படுப்பது ஒரு ராஜ படுக்கை போல விரிவான படுக்கையா இருக்குமா இல்ல ஒற்றையால் படுக்கிற படுக்கையா இருக்குமா?
2: Will I have comforter? Will I have shoe polish? Don't ask all that.
1: எனக்கு எல்லா சௌகரிய உடையின் சௌகரியங்கள் என ஷூ பாலிஷ் பண்ணப்பட்டதன காரியங்கள் எல்லாம் இருக்குமா? இப்படிப்பட்ட காரியங்களை கேட்க மாட்டார்.
2: Will you have washing machine?
1: அங்க துணி துவைப்பதற்கு இயந்திரம் வாஷிங் மிஷின் இருக்குமா?
2: கேட்க முடியுமாங்க? No comforts whatsoever.
1: அந்த யுத்த காலத்துல எந்த ஒரு சௌகரியத்தையும் நீங்க எதிர்பார்க்க முடியாது.
2: Unpleasant place.
1: அசௌகரியமான இடமா இருக்கும்.
2: You don't know where you will sleep tonight.
1: நீங்கள் இன்று இரவு அந்த இடத்துல எந்த இடத்துல தூங்குவீங்க கூட நிர்ணயிக்க முடியாது.
2: You don't know whether you will be allowed to sleep tonight.
1: ஒருவேளை நீங்க தூங்குவதற்கு அனுமதிக்கப்படுவீர்களா என்று கூட தெரியாது.
2: They'll give you a small ditch and say stay here for the next 7 days.
1: ஒரு சின்ன ஒரு குழி போல ஒரு பதுங்கு இடத்தை கொடுத்து விட்டு அந்த இடத்துல ஒரு 7 நாள் அங்கேயே இருந்து விடுவார்கள்.
2: Don't show your face outside.
1: அந்த முகத்தை அந்த குழியிலிருந்து வெளியே காட்டி விடாதே என்று சொல்வார்கள்.
2: They will cover you with some dry leaves.
1: அவர்கள் ஒரு காய்ந்த இலைகளை போட்டு அந்த பதுங்குழி மூடியும் விடுவார்கள்.
2: Stay inside.
1: அதிலே அமர்ந்திரு.
2: Wait for the enemy.
1: சத்ருவுக்கு எதிராளிக்கு காத்துரு.
2: This can be unpleasant but you have to stay there.
1: இது ஒருவேளை சௌகரியம் இல்லாத இடமா இருக்கலாம் ஆனா நீங்க அங்க தான் இருந்தாகணும்.
2: From that place you cannot call Zomato and say can you give me biryani.
1: அந்த இடத்துல இருந்து நீங்கள் எந்த ஒரு உணவு ஆர்டரும் எந்த ஒரு காரியம் Zomato-க்கு யாருக்கும் ஆர்டர் செய்ய போன் உணவுகள் எதுவும் ஆர்டர் செய்ய முடியாது.
2: They'll give you a few pieces of bread or maybe chocolates or some tanned food and then they say you eat it and survive.
1: ஒரு சில ரொட்டிகளை ஒரு சில

0: கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவை போர் செய்வங்கனாய்
1: the holy spirit told me
0: பரிசுத்தாவியார் தெரிவிக்கிறார்
1: you will have only chains and tribulations waiting for you
0: கட்டுகளும் உபத்திரவங்களும் மட்டுமே உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது
1: it is unpleasant
0: இது அசௌகரியமான காரியம்
1: it will be painful
0: அது வலியை ஏற்படுத்துகிற காரியம்
1: what did paul say
0: ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்
1: in whatever state I am I have learned to be content
0: பவுல் சோ எந்த நிலையில் நான் இருந்தாலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன்
1: hallelujah I know how to be in comfort I know how to be in discomfort
0: என்னுடைய சௌகரியமான இடத்தில் என்னால எப்படி இருக்க முடியும் என்று தெரியும் அசௌகரியமான இடத்தில் எப்படி இருக்க முடியும் என்று தெரியும்
1: I know how to be full I know how to be hungry
0: எப்படி நிறைவா என்னால இருக்க முடியும் என்று தெரியும் எல்லாம் குறைவுபட்ட காலத்திலும் எப்படி இருக்க முடியும் தெரியும்
1: வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் நிறைவா இருக்கவும் தெரியும் பட்டினியா இருக்கவும் தெரியும் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமா இருக்கிறேன் hallelujah I will not give up my position for a little desire for a little food for a little comfort
0: ஒரு சின்ன சௌகரியத்துக்காகவோ சின்ன ஆகாரத்துக்காகவோ என்னுடைய விருப்பத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்
1: no I will always sacrifice all my desires to fulfill my duty
0: என்னுடைய விருப்பத்தை என்னுடைய அந்த கொடுக்கப்பட்ட அந்த சேவையை செய்யும்படியான தியாக மனப்போடு இருக்கும் பட்சத்தில் என்னுடைய எல்லா விருப்பத்தையும் அதற்காக நான் தியாகம் பண்ணுவேன்
1: no matter how much I suffer
0: எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் ஊடாக சென்றாலும் சரி
1: I will only be a true soldier
0: நான் ஒரு நல்ல போர் சேவகனாய் மட்டும் இருப்பேன்
1: hallelujah
0: hallelujah
1: என்ன என்ன செய்தாலும் சரி இயேசுவை மட்டும் விடவே மாட்டேன் அதான் ஒரு நல்ல போர் சேவகன் hallelujah அடிச்சாலும் சரி உதைச்சாலும் சரி தூக்கி வீசினாலும் சரி இயேசுக்காக மட்டுமே வாழ்வேன்

0: Hallelujah. No matter what happens, I will never stop following Christ.
1: எந்த சூழல் எந்த காரியம் எப்படி நடந்தாலும் சரி நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதை நான் விடவே மாட்டேன்.
0: Sacrificial soldier.
1: தியாகமுள்ள ஒரு போர் சேவகன்.
0: Even in unpleasant places he continues to stay faithful to his army.
1: ஒரு சௌகரியம் இல்லாத இடத்தில் இருந்தாலும் சரி அந்த இடத்திலும் தன்னுடைய ராணுவத்திற்கு அவன் உண்மை உள்ளவனாய் தியாகமுள்ளவனாய் இருப்பான்.
0: Number 3.
1: மூன்றாவது.
0: Why a soldier should be sacrificial?
1: ஏன் ஒரு போர் சேவகன் தியாகமுள்ளவனாய் இருக்க வேண்டும்?
0: The third place he goes to is an unprotected place.
1: மூன்றாவது இடமாக அவன் செல்கிற இடம் பாதுகாப்பு இல்லாத இடம்.
0: Verse 24 of Acts 20.
1: அப்போஸ்தலர் நிருபம் 20 அதிகாரம் 24 வசனம்.
0: None of these things move me, nor do I count my life dear to myself.
1: ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்.
0: Do you see the statement there? Very powerful statement.
1: பாருங்கள், எவ்வளவு வல்லமையான ஒரு ஆணித்தரமான ஒரு கூற்றை இங்கே வைக்கிறார்.
0: I do not count my life worth anything.
1: என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்.
0: In other words,
1: இன்னொரு விதத்தில்,
0: I know that there is no guarantee for my life.
1: இன்னொரு சொல்ல வேண்டும் சார், என் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடையாது.
0: There is no safety or security for my welfare.
1: என்னுடைய சுகத்திற்கு என்னுடைய பாதுகாப்பிற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது.
0: But in spite of that, I will continue to serve as a soldier.
1: ஆனால் அப்படி பாதுகாப்பு இல்லாமல் போனாலும் நான் ஒரு போர் சேவகனாய் தொடர்ந்து இருப்பேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Just imagine one of your relatives, husbands, wives, or your children are working in the army and they are in the border in Kashmir.
1: கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கோ, உங்களுடைய பிள்ளைகளோ இல்ல உறவினர்கள் யாரோ ஒருத்தர் ராணுவத்தில் வேலை செய்கிறார், ராணுவத்தில் எல்லையில காஷ்மீர் எல்லையிலே ஒரு பணியில் இருக்கிறார்.
0: When he is leaving your house to go for war,
1: அவர் இங்க யுத்தத்திற்கு போகும் பொழுது,
0: will you go and tell him you're going to Kashmir?
1: நீங்கள் அவரிடத்துல சென்று நீங்கள் யுத்தத்துக்கு காஷ்மீருக்கா போறீங்க?
0: When you come back, get me some apples. They said Kashmir apple is very good.
1: நீங்க யுத்தத்த முடித்து வரும்போது காஷ்மீர் ஆப்பிள் நல்லா இருக்கும், காஷ்மீர் ஆப்பிள் வாங்கி வந்திருக்கேன்னு சொல்லுவோமா?
0: மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க சொல்லுவோமாங்க. என்ன சொல்லுவோம்? பத்திரமா உயிரோட வாப்பா, அதுதான் வேணும். கம் அலைவ், கம் சேஃப்.
1: உயிரோட வந்தா போதும்.
0: Why?
1: ஏன்?
0: Because we know when the soldier goes to war, there is no protection for him.
1: ஏனென்று சொன்னால் உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு போர் சேவன் யுத்த களத்திற்கு செல்வான் என்று சொன்னால் அங்கே அவனுக்கு

0: பாதுகாப்பு கிடையாது.
1: There is no guarantee whether he will come back alive.
0: அவன் திரும்ப உயிரோடு வருவானா என்பதற்கு உத்தரவாதமும் கிடையாது.
1: That's why when a soldier leaves the house, the whole family weeps over him.
0: அதனால தான் ஒரு யுத்த வீரன் யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்பதாக தன் குடும்பத்தில் உள்ள எல்லா உறவினர் எல்லாரும் கூடி சேர்ந்து அவனை கட்டி அணைக்கிறார்கள்.
1: They will cry over him.
0: அவர்கள் அழுவார்கள்.
1: They have no guarantee if they will see him again alive.
0: ஏனென்று சொன்னால் போகிறவன் திரும்பி வருவானா உயிரோடு திரும்ப பார்ப்போமா என்றதான் உத்தரவாதம் கிடையாது.
1: It is not only the relatives who know this truth.
0: அந்த உறவினர்கள் மட்டும் அந்த சத்தியம் தெரிந்ததல்ல.
1: The soldier also knows that.
0: அந்த யுத்த வீரனுக்கும் தெரியும்.
1: He knows he is going into that position.
0: ஏனென்று சொன்னால் அந்த இடத்திற்கு நான் போகிறேன்.
1: I am going into that border.
0: அந்த எல்லைக்கு நான் போகிறேன்.
1: I don't know if I will see the next day alive.
0: அடுத்த நாள் காலை நான் உயிரோடு பார்ப்பனா என்பது அவனுக்கே தெரியாது.
1: He doesn't know what kind of problem will create, what kind of situation he will be into in the next minute.
0: அடுத்த நொடி பொழுதிலே எப்படிப்பட்ட பிரச்சனை வரும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறும் என்பதையும் அவனுக்கு தெரிந்திருக்காது.
1: But you know what?
0: ஆனால் பாருங்கள்,
1: he loves the country more than he loves his own life.
0: அவன் தன் சொந்த ஜீவியத்தை நேசிப்பதை காட்டிலும் தன் நாட்டை அதிகமாய் நேசிக்கிறான்.
1: He sacrifices his desire to live long in order to protect his country.
0: தன் ஆயுசு நாட்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்கிற தன் ஆயுசு நாட்களையும் தன் நாட்டின் நலனுக்காக பாதுகாப்பிற்காக தன் ஆயுசையும் அவன் தியாகம் செய்கிறான்.
1: He gives up his desire to live long.
0: அவன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கிற தன் விருப்பத்தையே விட்டு விடுகிறான்.
1: Sacrifice.
0: தியாகம் பண்ணுகிறான்.
1: Sacrifice.
0: தியாகம் பண்ணுகிறான்.
1: The Bible says, "Be a good soldier of Jesus Christ."
0: வேதம் சொல்லுது, நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் செய்வானாய் இரு.
1: In order to be a good soldier, you need to have the spirit of sacrifice.
0: நல்ல போர் செய்வானாய் இருப்பதற்கு உனக்கு அந்த தியாகத்தின் ஆவி இருக்க வேண்டும்.
1: Unpredictable places you will be taken to.
0: கணிக்க முடியாத இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுவீர்கள்.
1: Unpleasant places will be your share.
0: அசௌகரியமான இடத்திற்கு நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள்.
1: Unprotected places may be your place to dwell.
0: பாதுகாப்பு இல்லாத இடங்களுக்கும் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள்.
1: Apostle Paul says, wherever I'm going, the Holy Spirit is telling, chains and tribulations are waiting for you.
0: அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், எங்கே சென்றாலும் பட்டணங்கள் தோறும் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், கட்டுகளும் உபத்திரவங்கள் தான் உனக்கு உண்டு.
1: It is not going to be pleasant.
0: அது நல்ல சௌகரியமான நல்ல காரியம் இல்லங்க.
1: The enemy is not going to be kind.
0: அந்த பிசாசானவன் எதிராளி அவன் உங்கள் மேல் இரக்கமா இருக்க போவது கிடையாது.
1: He will be treated unfairly.
0: பட்சபாதம் இல்லாமல் அவன் உங்களை கையாளுவான்.
1: He will treat you unkindly.
0: உங்கள் இரக்கம் இல்லாதமாய் உங்களை கையாளுவான்.
1: But a soldier says,
0: ஆனால் ஒரு வீரன் சொல்லுகிறான்,
1: I am willing to suffer for him.
0: நான் அவருக்காக நான் பாடுபட ஆயத்தமா இருக்கிறேன்.
1: Hallelujah. You see, this word really, really encouraged me 2 weeks ago.
0: இரண்டு வாரங்கள் முன்பதாக இந்த வார்த்தை திரும்ப திரும்ப அதிகமாய் உற்சாகப்படுத்தியது.
1: When I went through a problem, I thought, Lord, why should I suffer? Why should I carry? Why should I do this?
0: ஒரு பிரச்சனையின் ஊடாக நான் செல்லும் பொழுது, ஆண்டவரே, ஏன் இப்படி நான் பாடுபட வேண்டும், ஏன் இதை சுமந்து செல்ல வேண்டும் என்று நான் வேதனைப்பட்டது உண்டு.
1: Why not somebody else?
0: ஏன் மற்றவர்கள், ஏன் மற்றவர்கள் இல்லை எனக்கு மட்டும்?
1: Why should I not give it up?
0: ஏன் இது விட்டு விட கூடாது?
1: When the Lord spoke to me, he said,
0: அப்பொழுது தேவனோடு பேசி சொன்னார்,
1: You are a soldier of Jesus Christ.
0: நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகன்.
1: Be willing to suffer.
0: ஆயத்தமாயிரு, தீங்கு அனுபவிக்க உபத்திரவப்பட ஆயத்தமாயிரு.
1: Hallelujah. When we have the heart of sacrifice,
0: நம்மளுக்குள்ள அந்த தியாக மனப்பான்மை இருதயம் இருக்கும் பட்சத்தில்,
1: nothing will shake us.
0: நம்மை எதுவுமே நம்மளை அசைக்க முடியாமல் இருக்கும்.
1: Hallelujah. Nothing can discourage us.
0: நம்ம எதுமே அதரியப்படுத்த சோர்வுக்குள்ளாக சென்று கொள்ளாது.
1: When a soldier is hit with bullets,
0: ஒரு ராணுவ வீரனை அந்த புல்லட்டுகள் அந்த தோட்டாக்கள் தாக்கப்படும் பொழுது,
1: when he is stuck in pain,
0: அந்த தாக்குதலுக்கு உட்படுத்தும் பொழுது, அந்த வேதனையில் இருக்கும் பொழுது,
1: he only remembers one thing.
0: அவன் ஒரே ஒரு காரியத்தை தான் ஞாபகப்படுத்துவான்.
1: I am fighting for my country.
0: என் தேசத்திற்காக நான் போராடுகிறேன்.
1: I am fighting for my army.
0: என்னுடைய சேனைக்காக நான் போராடுகிறேன்.
1: My pain today will be somebody's gain.
0: இன்றைய நான் படுகிற இந்த உபத்திரவம் பிற்காலத்தில் யாரோ ஒருவருக்கு சௌகரியத்தை கொடுக்க போகிறது.
1: Therefore I will endure this pain.
0: ஆகையால் இந்த உபத்திரவத்தை இன்று நான் தாங்கிக் கொள்கிறேன்.
1: I sacrifice my comforts so the next generation will reap the fruits of this labor.
0: அடுத்த தலைமுறை இந்த பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறதுக்காக இந்த தலைமுறையில் இருக்கிற நான் இந்த வலியை, இந்த அசௌகரியத்தை பொறுத்துக் கொள்கிறேன்.
1: I tell you, as a soldier of Jesus Christ,
0: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகனாய்,
1: may the Lord give us a heart of sacrifice.
0: கர்த்தர் நமக்கு நல்ல இந்த தியாகத்தின் இருதயத்தை கொடுப்பாராக.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: Finally,
0: கடைசியாக,
1: who is a good soldier?
0: யார் ஒரு நல்ல போர் சேவகன்?
1: First I said a good soldier is strong.
0: முதலாவது நல்ல போர் சேவகன் திடமாய் இருப்பான்,
1: பலமாய் இருப்பான். Number 2, a good soldier is sacrificial.
0: இரண்டாவது, நல்ல போர் சேவகன் தியாகம் உள்ளவனாய் இருப்பான்.
1: Third,
0: மூன்றாவது,
1: Luke chapter 7 verse 8.
0: லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 7 அதிகாரம் 8 வசனம்.
1: For I also am a man placed under authority, having under myself soldiers. I tell this one, go, and he goes, and to another, come, and he comes.
0: நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான்.
1: I tell one to go, he goes. I tell the other to come, he comes.
0: நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான்.
1: The third characteristic of a good soldier is, a good soldier is submissive.
0: மூன்றாவது, இது ஒரு நல்ல போர் சேவகன் குணாதிசயம் என்னவென்று சொன்னால், ஒரு நல்ல போர் சேவகன் கீழ்ப்படிதல் உள்ளவனா இருப்பான்.
1: Hallelujah. In the army, in the rule book of soldiers, there is no word called no.
0: ராணுவத்திலே அந்த ராணுவ வீரர்களுக்கு கோட்பாடுகள் புத்தகம் உள்ளது. அந்த கோட்பாடு புத்தகத்திலே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கிடையாது, என்னவென்று சொன்னால் இல்லை.
1: முடியாதுன்ற வார்த்தையை எந்த ராணுவ வீரனும் எப்பவுமே சொல்ல மாட்டான், சொல்லக்கூடாது. If there is a command and says go, march forward, he has to just march.
0: ஒரு கட்டளை வருகிறது அவன் இடத்திலே, நீ முன்னோக்கி செல், மார்ச் பாஸ் பண்ணி முன்னோக்கி நடந்து செல் என்று சொன்னால் அவன் சென்று தான் ஆக வேண்டும்.
1: He cannot turn and say, is this justified?
0: அவன் திரும்பி பார்த்து, இது நியாயமா?
1: Can't you think about something else?
0: வேற ஏதாச்சும் நீங்க யோசிக்க கூடாதா?
1: Can we go tomorrow?
0: நாளைக்கு போலாமா?
1: Go means go.
0: போனா போ.
1: If he says no, I'm not going.
0: ஒருவேளை அவ இல்ல நான் போக மாட்டேன் அப்படி சொன்னா,
1: instantly he'll be fired, taken out.
0: உடனடியாக அந்த சேவையில இருந்து அவன் விலக்கப்படுவான்.
1: There is a rule of obedience that is taught to every soldier.
0: ஒவ்வொரு ராணுவ வீரருக்கும் இந்த கீழ்ப்படிதல் என்ற கோட்பாடு கற்றுக் கொடுக்கப்படும்.
1: When I was studying in Loyola College,
0: லயோலா கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது,
1: I happened to visit the NCC department once.
0: இந்த தேசிய சாரணர் படை மாணவர் படையை நான் பார்க்கும்படியாக நான் போயிருக்கிறேன் லயோலா கல்லூரி வளாகத்தில் உள்ள.
1: One of my friends was there, he had called me for something, so I went there.
0: அந்த NCC என்கிறதான தேசிய மாணவர் படையில் நண்பர் இருந்தார், அவரை பார்க்க நான் போயிருந்தேன்.
1: And there was this beautiful writing on the wall of the NCC department.
0: அந்த NCC department இருக்கிறதான அந்த இடத்துல அந்த செவுற்றிலே ஒரு அழகான ஒரு போர்டில் ஒரு எழுதப்பட்டிருந்தது.
1: And lot of rules were written.
0: அங்க अनेक சட்டதிட்டங்கள் கோட்பாடுகள் எழுதப்பட்டிருந்தது.
1: Rules of NCC.
0: அந்த கோட்பாடுகள் NCC இல் இருக்கிறவங்களுக்கான கோட்பாடுகள்.
1: Rule number 1.
0: முதலாவது கோட்பாடு,
1: learn to obey every order.
0: எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள்.
1: Rule number 1, obey every order.
0: எல்லா கட்டளையும் கீழ்ப்படியுங்கள்.
1: And then rule number 2, rule number 3, rule number 4, lot of rules.
0: அப்படியே ஏகப்பட்ட கோட்பாடு 2 3 4 என்று இருந்தது.
1: And then the last rule, rule number 9.
0: 9வது கோட்பாடாக ஒன்று இருந்தது.
1: If you choose to dissent.
0: ஒருவேளை நீங்கள் இணங்கவில்லை என்று சொன்னால்,
1: if you choose to dissent, refer to rule number 1.
0: ரூல் நம்பர் 1 இல் இருக்கிறது, அதுக்கு போய் பாருங்கள்.
1: நான் சொல்றதை செய்யல அப்படின்னா முதல் ரூலை போய் படிங்க. என்ன ரூல் அது? எதை சொன்னாலும் செய், அவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிலிட்ரியில் இப்ப செய்யட்டுமா, அப்புறமா செய்யட்டுமா, நாளைக்கு செய்யட்டுமா, கேள்வியே கிடையாது. செய்யணும், செய், அவ்வளவுதான். ஒபே மீன்ஸ் ஒபே, அவ்வளவுதான். அதான் சட்டம் அங்க. You don't need any opinions. Nobody's going to ask your opinions. Nobody's going to ask your comments, your criticism, your ideas, your thought processes. It has no validity there.
0: நீங்கள் சொல்ற ஆலோசனைகள், நீங்கள் சொல்ற அறிவுரைகள், உங்களுடைய விருப்பங்கள் அதெல்லாம் யாரும் கேட்க போவதே கிடையாது.
1: A soldier is taught to be submissive.
0: ஒரு வீரன் என்பவன் கீழ்ப்படிதலுக்கு உட்பட்டவனா
1: இருக்கிறான். Last week,
0: கடந்த வாரத்தில்,
1: I was watching a documentary.
0: ஒரு ஆவண படத்தை பார்த்து கொண்டிருந்தேன்.
1: About this man called Eichmann. He was the former guard, a German guard, an officer who was responsible for the killing of many many thousands of Jews.
0: கடந்த வாரத்தில் நான் ஒரு ஆவணப்படத்தை பார்த்து கொண்டிருந்தேன். ஐக்மன் என்கிறதான அந்த ஜெர்மன் நாட்டில் இருந்ததான ஒரு போர் சேவகன் ஆயிரக்கணக்கான யூதர்கள் கொல்வதற்காக காரணமாக இருந்தவன்.
1: He passed the rules and laws, and sorry, he gave the orders for killing so many Jews.
0: Aneya yudralai kollumbadiya ivan dhan kattalai pirappiduthappattavan.
1: And you know what he did after the war, when Germany lost the war,
0: yuddhathirku pirupiga Germany desam idu yuddhathile thotra piragu,
1: he escaped and went to Argentina.
0: Eichmann enbavar Argentina ga tappi adaikalamaga ange poi vittar.
1: For many years he stayed there. He changed his name, he changed his identity, nobody found him out.
0: அந்த இடத்துல போனவர் தன்னோட அடையாளத்தை மாற்றும்படியாக மாற்றிவிட்டார். தன்னுடைய ஆவணங்கள், தன்னுடைய பெயர்கள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார்.
1: Nobody guessed that he was there.
0: யாராலும் அவர் அங்கே தான் இருக்கிறார் கண்டுபிடிக்க முடியாது.
1: But someone tipped off the Israeli army that this man, the murderer who murdered so many thousand Jews, is actually living in Argentina.
0: ஆனால் இந்த இஸ்ரேல் தேசத்து உளவு படையில் இருந்த ஒருவர், இந்த ஐக்மன் என்பவர் அர்ஜென்டினா தேசத்தில் இவர்தான் மறைமுகமாக வாழ்கிறார் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள்.
1: And you know what the Israeli army did?
0: Israel ranu enna seidhu theriyungala,
1: they formed a group of spies.
0: Oru kootam olavali kootathai yerpaduthi,
1: they went to Eichmann's place, they captured him, they drugged him, and they moved him from Argentina to Israel.
0: இந்த உளவு பார்க்க போனவர்கள் அந்த ஐக்மனை கையங்களுமாக பிடித்து அங்கிருந்து வானத்தில் ஏற்றி அங்கிருந்து அர்ஜென்டினால இருந்து இஸ்ரேல் தேச சொந்த நாட்டுக்கு நாடு கடத்தி கொண்டு வந்து விட்டார்கள்.
1: When he came to Israel,
0: இஸ்ரேலுக்கு வந்தபொழுது
1: he was taken to court. Many cases were put upon him.
0: நீதிபதி வளாகத்தில் கொண்டு போகப்பட்டு அவர் மீது அநேக வழக்குகள் போடப்பட்டது.
1: And he was made to stand trial.
0: அந்த வழக்குக்கு முன்பதாக நிற்க வேண்டியதாயிற்று.
1: And one of the interesting things that I saw there was,
0: அந்த வழக்கிலே மிக முக்கியமாக சுவாரஸ்யமாக நான் கண்ட காரியம் என்னவென்று சொன்னால்,
1: this man, you know, the Israeli guards, they will say, stand up, let's go.
0: இஸ்ரேல் பாதுகாவலர்கள் ஐக்மனை பார்த்து சொல்லுவார், எழுந்து போகலாம்.
1: Immediately will stand and go.
0: உடனடியாக எழுந்து சாதாரணமாக போய்விடுவார்.
1: They will say, sit down in this place.
0: உடனடியாக இங்கே உட்கார் என்று சொல்வார்கள்.
1: They will immediately sit down.
0: உடனடியாக உட்கார்ந்து விடுவார்.
1: He was a great officer in the German army.
0: பாருங்கள், ஜெர்மன் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தவர்.
1: But whatever was told him, he just did it.
0: ஆனால் இந்த இஸ்ரேல் பாதுகாப்பு படையில் இருக்கிறவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்வார்.
1: They never found a reason to force him to do something or, you know, corner him to do something. No, just tell, he will do it.
0: இந்த நபரை கையாளுவதில் இஸ்ரேல் ராணுவத்துக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லை. ஏதோ நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னாலே தானா செய்து விடுவார்.
1: And in the documentary they made this statement.
0: அந்த ஆவண படத்திலே ஒரு குறிப்பை இப்படியாக எழுதி இருந்தார்கள்.
1: For years and years and years, this man being trained in the strict German army to simply obey and never resist, he followed it even in Israel.
0: பல ஆண்டுகளாக ஜெர்மன் தேசத்திலே ஜெர்மனியில் ராணுவ அதிகாரி இவருக்கு எப்படி அங்கே கற்றுவிக்கப்பட்டது என்று சொன்னால், எது சொன்னாலும் அப்பட்டமாக அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று அதிகார தோரில் கற்றுவிக்கப்பட்டதனால் அவர் அந்த ராணுவத்திலிருந்து வெளியே வந்த பிறகும் இப்பொழுதும் அதே பழக்கம் அவருக்குள் இருக்கிறது.
1: Even now, stand means stand.
0: நில்லுனா நில்லு.
1: Sit means sit.
0: உட்காருனா உட்காரு.
1: ஏன்னா இத்தனை வருஷமா என்னது பழக்கம், பயிற்சி, train money. Yes na no ne manasla varadu. Yes na yes da, go na go da, sit na sit, stand na stand. Andra solrare nee yaar na yesuukku nalla por sevaga, nalla por sevaga ondra kai thukum paapom. Hallelujah. Nalla por sevaga yaara irupana, submissive to God.
0: Avan devanukku keelpadindulona irupan.
1: The centurion says, I look at one person and say, go, he goes, come and he comes.
0: நூற்றுக்கதிபதி சொல்கிறான், நான் ஒருவனை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான்.
1: That is a soldier.
0: இதுதான் ஒரு போர் செய்வதற்கான அதிசயம்.
1: If you look at the life of David,
0: தாவீதோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால்,
1: you can see how he followed God in every step of his life.
0: அவரோட வாழ்க்கையின் எல்லா காலகட்டத்திலும் எப்படி அவன் தேவனை பின்பற்றினால் கீழ்ப்படிந்தான்.
1: When I say submissive to God, it has got two parts.
0: தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்று சொல்லும்போது இரண்டு பகுதியில் இருக்கிறது.
1: One,
0: முதலாவது,
1: you don't do anything without asking God's permission.
0: தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதையும் செய்யாமல் இருத்தல்.
1: Number two,
0: இரண்டாவது,
1: you don't decline any order that comes from God.
0: தேவனிடத்தில் வரும் எந்த கட்டளையும் நிராகரிக்காமல் அப்படியே செய்ய வேண்டும்.
1: புரியுதுங்களா? அதாவது தேவன் சொல்லாததையும் செய்யக்கூடாது, தேவன் சொன்னதை செய்யாம இருக்க கூடாது. சொல்லுங்க பாப்போம் திரும்ப. தேவன் சொல்லாததை செய்யக்கூடாது, தேவன் சொன்னதை செய்யாம இருக்க கூடாது. இதுதான் மிலிட்டரி ரூல். ஒரு சோல்ஜர் இப்படிதான், அவர் இஷ்டத்துக்கு கண்ணை தூக்கிட்டு அங்கங்க ஓட முடியாது, எல்லாம் பெர்மிஷன் வாங்கணும். என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தான் செய்வேன், எதை சொல்லலையோ அதை செய்ய மாட்டேன், எதை செய்யறதுக்கு முன்னாலையும் கேட்காம செய்ய மாட்டேன். இதுதான் ஒரு சோல்ஜர். That is a soldier. Look at David.
0: தாவீதை பாருங்கள்.
1: I'll show you a few verses.
0: ஒரு சில வசனங்களை காண்பிக்கிறேன்.
1: Come with me to 1 Samuel chapter 23 verse 2.
0: 1 சாமுவேல் புத்தகம் 23 அதிகாரம் 2 வசனத்துக்கு வாருங்கள்.
1: At this juncture the Philistines were at war and they were plundering the barns.
0: பெலிஸ்தியர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது.
1: What did David do?
0: தாவீது என்ன பண்ணார்?
1: Verse 2.
0: இரண்டாவது வசனம்.
1: David inquired of the Lord and asked, "Shall I go and attack these Philistines?" And the Lord said to David, "Go and attack and save Keilah."
0: அப்பொழுது தாவீது, "நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார்.
1: அதுல வார்த்தை வந்து விசாரித்தான். He had got the power to do it.
0: அவனுக்கு அதை செய்வதற்கான அதிகாரம் வல்லமை இருந்தது.
1: He got the army to do it.
0: அவனிடத்தில் செய்வதற்கு அதை சேனையும் இருந்தது.
1: He got weapons.
0: அவனிடத்தில் ஆயுதமும் இருந்தது.
1: But he asked God, "Shall I do it?"
0: ஆனால் அவன் ஆண்டவரை கேட்கிறான், "நான் இதை செய்யட்டுமா?"
1: 1 Samuel chapter 30 verse 8.
0: 1 சாமுவேல் புத்தகம் 30 அதிகாரம் 8 வசனம்.
1: David inquired of the Lord and said, "Shall I pursue this troop? Shall I overtake them?"
0: தாவீது கர்த்தரை நோக்கி, "நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா?"
1: "Shall I overtake them?"
0: அதை பிடிப்பேனா என்று கேட்டான்.
1: And the Lord answered and said, "Pursue, for you shall surely overtake them and without fail recover all of them."
0: அதற்கு அவர், "அதை பின் தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய்" என்றார்.
1: 2 Samuel chapter 2 verse 1.
0: 2 சாமுவேல் 2 அதிகாரம் 1 வசனம்.
1: David inquired of the Lord and said, "Shall I go up to any of the cities of Judah?" And the Lord said to him, "Go up."
0: பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, "நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா?" என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர், "போ" என்றார்.
1: David said, "Where shall I go up?" And God said, "To Hebron."
0: எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர், "எப்ரோனுக்கு போ" என்றார்.
1: You see how this whole thing works?
0: பாருங்கள் இந்த முழு காரியமே எப்படி நடக்கிறதுன்னு பாருங்கள்.
1: 2 Samuel chapter 5 verse 22 to 24.
0: 2 சாமுவேல் புத்தகம் 5 அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள்.
1: Verse 23, let's read.
0: 23 வசனத்தை படிக்கிறோம்.
1: David inquired of the Lord and he said, "You shall not go up, circle around behind them and come upon them in the front of the mulberry trees, and it shall be when you hear the sound of the marching of the troops of the mulberry trees, then you shall advance quickly, for the Lord will then go before you and strike the camp of the Philistines."
0: தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், "நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்கிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போய் அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தரனுக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார்.
1: And verse 25 is very, very beautiful.
0: 25th வசனம் மிக அழகாக இருக்கிறது.
1: It says,
0: சொல்லுகிறது,
1: "And David did so as the Lord commanded him."
0: கர்த்தர் தாவீதுக்கு கட்டளை இட்ட பிரகாரமாக அவன் செய்து.
1: Sometimes we will go and inquire the Lord, "Shall I do this, Lord? Do you need this, Lord? Is it your will?" All of that we'll inquire.
0: சில நேரத்துல தேவனிடத்துல போய் கேட்போம், ஆண்டவரே இதை செய்யட்டுமா, அது உங்களுடைய சித்தமா, இந்த மாதிரி சில உத்தரவுகளை கேட்போம்.
1: And then based on the answer, our response will also change.
0: அவர் சொல்லுற பதிலுக்கு ஏற்ற போல நம்மளுடைய மறுபதிலையும் மாத்தி விடுவோம்.
1: If God is telling exactly what we want, we will immediately do it.
0: கர்த்தர் நாம என்ன நினைக்கிறோமோ அதையே கர்த்தர் சொல்லிட்டாரா அதை செஞ்சிருவோம்.
1: If God is saying something else, probably this is the voice of the devil.
0: ஒருவேளை நம் விருப்பத்திற்கு மாறா கர்த்தர் ஏதாவது சொல்லுவார்னு சொன்னால், இல்ல இல்ல இது ஆண்டவருடைய சத்தம் இல்ல, பிசாசு பேர் சத்தம் என்று சொல்லிடுவோம்.
1: சொல்லுது புரியுதா உங்களுக்கு? ஆனா தாவீது என்ன பண்ணானா, just as the Lord did, he just obeyed.
0: ஆனால் தாவீது தேவன் எப்படி கட்டளையிட்டாரோ அதே பிரகாரமாக செய்தான்.
1: That is why the Lord gave a testimony about him.
0: அதனால தான் தாவீதை குறித்து தேவன் ஒரு சாட்சி சொல்லி இருந்தார்.
1: He is a man after my own heart.
0: என் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சொல்லி இருந்தார்.
1: And he will fulfill all my will.
0: என்னுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றுவான் என்று சொல்லி இருந்தார்.
1: என் உள்ளத்தில் உள்ளபடியெல்லாம் அவன் செய்வான். ஹல்லேலூயா. கட்டளைக்கு அப்படியே கட்டுப்படுகிறவன் தான் போர்வீரன். ஆமென். எப்படி கட்டுப்படுவான்னா, மனப்பூர்வமா கட்டுப்படுவான். ஹி ஒபேஸ் வில்லிங்லி.
0: அவன் மனப்பூர்வமா முழு இருதயத்தோடு அவன் அது கீழ்படிவான்.
1: ஐ திங்க் தேர் இஸ் ஒன் வேர்ஸ் இன் தி பைபிள் விச் எவ்ரிபடி லவ்ஸ்.
0: நீங்க எல்லாரும் விரும்புகிறதான வசனம் வேதத்தில் இருக்கிறது.
1: தி வேர்ட்ஸ் ஆஃப் டேவிட் இன் ஹிஸ் பிரேயர் டு தி லார்ட், ஹி செட், "லார்ட், ஹூ அம் ஐ அண்ட் வாட் இஸ் மை ஹவுஸ் தட் யூ ஹவ் பிராட் மீ தஸ் ஃபார்?"
0: தாவீது சொல்லுகிறத ஜெப விண்ணப்பமாக அந்த வசனம் இருக்குது. ஆண்டவரே, என்னை இம்மட்டும் நடத்துறதுக்கு நான் என்ன மாத்திரம், என் வீடு எம் மாத்திரம்,
1: இம்மட்டும் என்னை கொண்டு வந்ததற்கு நானே மாத்திரம், என் வீடு. We like that verse, we like that prayer.
0: அந்த வசனம் அந்த ஜெபம் நமக்கு மிகவும் விருப்பமான ஒரு வார்த்தை.
1: Do you know when David prayed that prayer?
0: ஆனால் தாவீது எப்பொழுது ஜெபித்தான் தெரியுங்களா?
1: It was a response to God telling David, you will not build my house.
0: எப்பொழுது இந்த ஜெபத்தை அவன் ஏறெடுக்கணும் சொன்னால் தாவீது செய்த ஒரு விண்ணப்பத்திற்கு பதிலாக ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீ எனக்கு ஆலயத்தை கட்ட மாட்டாய்.
1: Your son will build the temple.
0: உன்னுடைய குமாரனாகிய அவன் சாலமோன் கட்டுவான்.
1: If we were there in that place,
0: ஒருவேளை நாம இந்த பதில் வர இடத்துல நாம இருந்திருந்தோம்னா
1: அநியாயமா இல்லையா? இது 40 வருஷம் கஷ்டப்பட்டு நாடை நடத்திட்டு இவ்வளோ பொண்ணையும் சேர்த்து வெள்ளியும் சேர்த்து டன்னு கணக்கில் காணிக்க கொடுத்து நீ கட்ட மாட்டேன்னா அது என்ன ஆண்டவர், அநியாயமா இல்லையா? கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க. சொல்லியிருப்போம். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? டன்னு கணக்கில் காணிக்கையை கொடுத்துட்டு தங்கத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டக்கூடாதுன்னா அப்படி ஆண்டவர் என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம், என்னை குறித்து வெகு தூரத்து காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாக சொன்னீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பான்னா. ஏன் சொன்னான்னா, ஹி வாஸ் அ ட்ரூ சோல்ஜர் ஆஃப் காட்.
0: ஏனென்று சொன்னால் அவன் தேவனுடைய உண்மையான ஒரு போர் சேவகன்.
1: ஹல்லேலூயா. டோட்டலி சப்மிசிவ் டு ஹிஸ் பிளான்.
0: முழுவதுமாக தன் ஜீவியத்தை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவன், அர்ப்பணிக்கப்பட்டவனாக
1: இருந்தான். ஜீசஸ் இஸ் ஆர் எக்ஸாம்பிள் அஸ் வெல்.
0: இயேசு நமக்கு அது உதாரணமாக இருக்கிறார்.
1: ஹவ்?
0: எப்படி?
1: I wish that this cup will pass from me.
0: இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்.
1: But not my will.
0: ஆகிலும் என் சித்தம் அல்ல.
1: But as your will.
0: உம்முடைய சித்தமே.
1: Hallelujah. He obeyed the Father till the death on the cross.
0: மரண பரியந்தம், சிலுவை பரியந்தம் அவர் தன்னுடைய தகப்பனாக பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்.
1: Hallelujah. கடைசி வரைக்கும் கீழ்ப்படிஞ்சாராம். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். என்ன ஒரு சப்மிஷன், என்ன ஒரு வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு எஜமான் தான், ஒரே ஒரு தளபதி தான், நீங்கள் தான் ஆண்டவரே. நீங்கள் சொல்கிறீங்க நான் ஏங்குறேன், அவ்வளோதான். நீங்கள் சொல்லாத நான் செய்ய மாட்டேன், உங்கள்கிட்ட கேட்காமலும் செய்ய மாட்டேன், நீங்கள் சொன்னதை செய்யாமல் இருக்கவே மாட்டேன், நீங்கள் சொன்னதை அப்படியே செய்வேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இப்போ ஆண்டவருக்காக ஒரு சோல்ஜராக மாறணும்னு நினைக்கிறீங்க? ஹல்ல எல்லோய்யா. இன்னைக்கு தான் நம்ம செய்தி. குட் சோல்ஜர்.
0: ஒரு நல்ல போர் சேவகன்.
1: குட் சோல்ஜர்.
0: நல்ல போர் சேவகன்.
1: Who is a good soldier?
0: யார் நல்ல போர் சேவகன்?
1: Three thoughts we learned today.
0: மூன்று சிந்தனைகளை பார்த்தோம்.
1: A good soldier is a strong soldier.
0: ஒரு நல்ல போர் சேவகன் பலமான திடமான போர் சேவகன்.
1: A good soldier is a sacrificial soldier.
0: ஒரு நல்ல போர் சேவகன் தியாக மனப்பான்மை உள்ள போர் சேவகன்.
1: A good soldier is a submissive soldier.
0: ஒரு நல்ல போர் சேவகன் கீழ்ப்படிந்தல் உள்ள அர்ப்பணிக்கப்பட்ட போர் சேவகன்.
1: ஆண்டவரே, என்னையும் ஒரு நல்ல போர் சேவகனாக மாற்றும்.

0: Thank you, Jesus.
1: நன்றி ஆண்டவரே.
0: Endure hardship as a good soldier of Jesus Christ.
1: கர்த்தராக இயேசு கிறிஸ்து நல்ல போர் சேவகனாய் அதை சகித்துக்கொள்ளு.
0: Hallelujah. What a privilege to be called as the soldiers of Jesus Christ.
1: கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய போர் சேவகன் என்று சொல்லப்படுவது எவ்வளவு பெரிய பாக்கியம்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரே நான் இதிலாவது பலவீனப்பட்டிருக்கிறேனா, எதிர்த்து நிற்க முடியாமல் நிற்கிறேனா, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. பிசாசு நம்மை எப்படியாவது விழத்தள்ளணும்னு நம்ம எழும்பி வருவான். அவனை விரட்ட வேண்டியது நம்முடைய கடமை. நாம் தொடர்ந்து எல்லைகள் விஸ்தாரமாக்க வேண்டியது அவசியம். நம்ம நீதியை நிலைநாட்ட வேண்டியது முக்கியம். அதுக்கு தேவை பலன். சொல்லுங்க ஆண்டவர், ஆண்டவர் எனக்கு ஆத்மாவில் பலன் தாங்கன்னு கேளுங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் ஆத்மாவில் எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. ஓ ஹல்லேலூயா. எதிர்த்து நிற்கிறக்கு பலன் இல்லாமல் இருக்கிறேனே ஆண்டவரே, எல்லாத்துக்குமே மடிஞ்சு விழுந்துடுறேனே, எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல போர்ச்சேவகனாக தியாகமுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் போகிற இடம் கணிக்க முடியாத இடமா இருக்கலாம், அது அசௌகரியமான இடமா இருக்கலாம் ஆண்டவரே, அது பாதுகாப்பே இல்லாத ஒரு இடமா இருக்கலாம், ஆனால் நான் என் ஜீவனையும் என் ஆசைகளையும் நான் பணையம் வச்சு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. சிம்சோனை போல பாதியில் ஆசையில் விழுந்துடுறவனா இல்லை, நிமிர்ந்து நிற்க கிருபை தாங்க, எதிர்த்து நிற்க கிருபை தாங்க, என்னோட ஆசைகள் எல்லாம் நான் தியாகம் பண்ணி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாங்க. அப்படியே கரங்களை வந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் இயேசுவை பின்பற்றவே முடியாது. என்னையே நான் வெறுத்துறேன், ஆசைகளை வெறுக்கிறேன், இச்சைகளை வெறுக்கிறேன், என்னோட பாசங்களை வெறுக்கிறேன். இயேசுவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினால் போதும், அதுதான் எனக்கு முக்கியம், அதுதான் எனக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல போர் சேவகனாய் முற்றுமுடிய கீழ்ப்படிய கிருபை தாங்க. முழுவதுமா நமக்கு அர்ப்பணிக்க கிருபை தாங்க. உங்கள்கிட்ட கேட்டு செய்கிற ஒரு பழக்கத்தை எனக்கு தாங்க. நீங்கள் சொன்னதை செய்யாமல் முரட்டாட்டம் பண்ணாமல் இருக்க ஆண்டவரே கடின இருதயத்தை எடுத்து போடுங்க. கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. உங்களுடைய உள்ளத்தின் உள்ளபடியெல்லாம் செய்கிற கிருபை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா.
2: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382217774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: ரயில்வே ஸ்டேஷன் நான் படுத்துட்டு இருந்தேன். இப்போ ரயில் வரப்போகுது, நான் போய் விழ போகிறேன், என் உயிர் பிரிய போகுது, அவ்வளோதான் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர். அப்போது நான் போயிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நான் நிற்கிறேன். நிற்கும்போது என் புள்ள பிசாஸ் பேசுகிறான்.
1: கிறிஸ்தவர்களே, எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சாட்சியை நம்ம கேட்கப் போகிறோம், கர்த்தரை துதிக்கப் போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்வாராக. ப்ரைஸ் தி லார்ட் பாஸ்டர்,
2: ப்ரைஸ் தி லார்ட்.
1: உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள முடியாது வந்திருக்கிறீங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சாட்சியை பார்த்து ஆண்டவர் துதிக்க போகிறாங்க. ஒரு புதிய ஒரு தெம்பு அவர்களுக்கு வரப்போகுது. ஆகவே கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவாராங்க. முதலாவது நம்ம ஆரம்பிப்போம். முதலாவது உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது பிறந்த டைமில் உள்ள காரியங்கள், அப்பா அம்மா, உங்கள் குடும்ப டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அப்புறமா அடுத்த காரியங்களை நம்ம சொல்லுவோம்.
0: என்னோடய பேர் வந்து பிரதர் காட்சன் ராஜ்குமார். என்னுடைய ஊர் வந்து வெள்ளூர் மாவட்டம், பேர்ணம்பட்டுன்ற பகுதியில் நான் இருக்கிறேன். அப்படி இந்த பேர்ணம்பட்டில் பக்கத்தில் கிராமம், ஒரு கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். அந்த கிராமத்து பேர் கள்ளிப்பேட்டை. அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்து, என் தகப்பன் கிறிஸ்டியன், அவங்க ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான் நான். என் அம்மா வந்து இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க. அப்போது என்னுடைய அம்மா வந்து திருமணம் ஆகும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, அதுக்கு பிறகு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வரவும் கணவன் மனைவியாக ஆண்டவர் தொழுது கொள்ளுகிற ஒரு குடும்பத்தில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு பக்தி வைராக்கியத்தோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்க குடும்பத்தில் தான் நான் வந்து ரெண்டாவது மகனாக, எனக்கு மூத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னுடைய தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஆண்டவர் வந்து ரெண்டாவது ஒரு மகனாக எங்கள் வீட்டில் பிறப்பதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். ஸோ பிறந்து வாழ்க்கையில் அப்படியே கர்த்தர் நடத்தி கொண்டிருந்தார். இதுதான் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்.
1: பிற்பாடு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களுடைய கல்வி எப்படி இருந்தது, உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது என்பதை லைட்டாக சொல்லுங்கள்.
0: நான் வந்து ஒரு மிஷினரி ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ படிக்கும்போது அந்த அளவுக்கு பெரிய ஒரு வசதியான குடும்பத்தில் நாங்கள் இருக்கலை. அந்த நாட்களில் நாங்கள் எங்கள் கிராமத்திலேருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு, பேர்ணம்பட்டுன்ற பகுதிக்கு தான் போனோம். ஏறத்தால எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 இல்லை 4 கிலோமீட்டர் வரும். அப்போது எங்களுக்கு எந்த விதமான வசதியுமே கிடையாது. நாங்கள் நடந்து போயிட்டு தான் நடந்து வரணும். அப்படி நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 1வது வகுப்பு படிக்கும்போதுலேருந்து 10th வரைக்கும் நாங்கள் நடந்து போய் தான் படிச்சுட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலை, எங்கள் ஃபேமிலியில் என் தகப்பனார் வந்து ரோட்டு ஓரத்தில் ஒரு சின்ன கடையை வச்சு தான் அவர் வியாபாரம் பண்ணி, என் அம்மாவும் தெருவில் வியாபாரம் பண்ணி, இப்படி தான் எங்களை படிக்க வச்சாங்க. அந்த நாட்களில் நோட்டு புத்தகம் வாங்கிறதுக்கு கூட எங்ககிட்ட காசு இருக்காது. நிறைய நேரங்களில் என் அம்மா அழுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, என் பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வைக்கணுமே, எப்படியாவது வந்து அவங்க பிள்ளைங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுமேன்னு சொல்லிட்டு நிறைய முறை அவங்க அழுதுருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஒரு முறை நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களுக்கு நோட்டு வாங்கிறதுக்கு எங்ககிட்ட காசு இல்லும்போது என் அம்மா தாலி சரடை எடுத்து அவங்க அந்த தாலியில் இருந்த அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு நகை கடையில் வச்சு அந்த 1 மாதம் நாங்கள் அந்த 1 இயர் படிக்கிறதுக்கு கத்தர் அவங்க இருதயத்தில் பேசி, அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை ஆனாலும் பிள்ளைங்க வாழணும் படிக்கணுன்றதில் என் அம்மா நிறைய உதவி செஞ்சாங்க. என் அப்பாவும் அது போல தான். அப்போது ஒரு நிலத்தில் நாங்கள் குத்தகைக்கு வேலை செஞ்சுருந்தோம். அந்த நிலத்துலேயும் வேலை செய்வார். மாலை நேரத்தில் போயிட்டு அந்த தெரு ஓரத்தில் அந்த கடை போட்டு அதில் வர்ற கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறதுக்கு என் அப்பா ரொம்ப முயற்சி எடுத்தார். அது மூலமாக தான் நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் +1 +2 நான் குடியாத்தம்ன்ற பகுதிக்கு நான் படிக்கிறதுக்கு நான் வந்துட்டேன். பிறகு எம்ஏ டிடெட் படிப்பதற்கு கர்த்தர் படிப்படியாக உயர்த்தி செஞ்சார்.
1: சரி சரி. இப்போ இந்த படிக்கிற டைம்ல எல்லாம் உங்கள்ட்ட தெய்வ பக்தி எப்படி இருந்தது? சர்ச்சைக்கு போவீங்களா? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது? அதை
0: என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ முறை நான் ஆண்டவரை வந்து நான் தேடுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு உலக பிரகாரமான சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பைபிள் எடுத்துகிட்டு போகிறது, ஜபம் பண்ணுறது, ஆராதிக்கிறது, அலுலியாக சொல்கிறது, இப்படிலாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஏன்னு சொன்னால், நான் சின்ன வயசுலேருந்து என்னோடு இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் எல்லாம் விளையாட்டில் கேம்ஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணதுனால பல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட நான் போக மாட்டேன். பைபிளே நான் எடுத்ததில்லை. முதலாவது 17 வயசு வரைக்கும் பைபிளே நான் தொட்டதும் கிடையாது, நான் அதை வாசித்ததும் கிடையாது. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அந்த தேவ பயம்ன்றது எனக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. ஒரு முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு சம்பவம். நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போயிட்டேன். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நான் கிரவுண்டில் போய் விளையாடிருக்கிறேன். அந்த நாள் வந்து சண்டே ஆராதனை, ஓய்வு நாள். அந்த ஆராதனை நேரத்தில் நான் போயிட்டு சர்ச்சு அட்டன் பண்ணாமல் நான் போயிட்டு கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தேன். சண்டே சர்ச்சுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி டேடியெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துருக்காங்க. சர்ச்சில் நான் இல்லைன்னு உடனே சர்ச்சு முடிச்சுட்டு என் அம்மா கோபம் கோபமாக ஓடி வந்து அது எனக்கு சொன்னால் இப்போ கூட ரொம்ப சிரிப்பாக இருக்கிறது. ஆனால் ரொம்ப அந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது. அந்த வீட்டு பெருக்கிற தென்னம் தொடப்பத்தில் அப்போ அவங்க அந்த பெருக்கு பெருக்கி பெருக்கி அந்த எஜ்ஜெல்லாம் ரொம்ப ஷார்ப் ஆகிட்டுருக்கும் இல்லையா, அந்த தென்னம் தொடப்பத்தில் ஓங்கி அடித்தாங்க. வேகமாக அந்த தொடப்பம் வந்து என் காலில் குத்திக்கிச்சு. நிறையா அந்த குச்சியெல்லாம் குத்துனதுனால அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா அங்கங்கே அப்படியே பிளட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்போ மருந்தெல்லாம் எதுவுமே இல்லை, வீட்டுக்கு ஃபேஸுக்கு போடுற அந்த பவுடர் தான், அதை எடுத்து அப்படியே அதில் எடுத்து நான் பூசும்போது நிறையா ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு முடிவு பண்ணேன், இனி நம்ம அடி வாங்க கூடாது, இனி அம்மா அப்பா கிட்ட நம்ம அடி வாங்கக்கூடாது. என்ன அவங்களுக்கு தேவை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அவ்வளோதானே, இனி நம்ம சர்ச்சுக்கு போயிடலாம், இனிமேல் சண்டே நம்ம என்ன பண்ணக்கூடாது, கட்டடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து தான் நான் சபைக்கு ரெகுலராக போகலாம் அப்படின்னா. அப்போ கூட நான் வந்து நான் பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டேன், கடைசியில் இப்போ உட்காந்துட்டு நான் போகிறேன் வரேன் அப்படின்னு தான் இருப்பேனே தவிர, ஆண்டவரை பற்றி தான் அறிவோ அந்த எண்ணமோ ஆண்டவரை தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு சுத்தமாக இருந்ததே இல்லை. ஃபஸ்ட்டு
1: பைபிள் வாசிக்கிறதுக்கோ ஜபிக்கிறதுக்கோ வீட்டில் அவங்கள ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க,
0: அது தெரியாதுன்றதுனால அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சுக்கு வரணும் ஆண்டவரை தேடணும்
1: அவ்வளோதான், வீட்டில் பிரச்சனை இல்லை.
0: ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்லாததுனால, அவங்க பாரம்பரிய கிறிஸ்துவத்தில் இருந்ததுனால அவங்க அதை பற்றி சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. சரி சரி சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நான் பேசிட்டு அப்படியே போயிடுவேன்.
1: சரி சரி.
0: ஊரில் இருக்கிற எல்லாரும் கிராமத்தில் கூட சொல்லுவாங்க, இவன் ரொம்ப அரட்டை பண்ணுறான், பைக் எடுத்தாவே நான் வந்து ரொம்ப வேகமாக ஓட்டுவேன். அப்போ ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து உருப்பிடாது, இது எப்படி பாரு இந்த கிராமத்தில் இப்படி சுற்றி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவமானமாக என் வீட்டுக்கு நான் இருந்திருக்கிறேன். நிறைய நேரத்தில் ஏன் இப்படி பண்ணுறேன், சண்டை போடுவேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு கோபம் அதிகமாக வரும். அப்போ அந்த கோபப்பட்டுனான்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அப்படி ஒரு முறை நானும் என் ஃப்ரெண்டு பைக்கில் நான் வந்துட்டு இருந்தேன். பாஸ்டர் வந்துட்டு இருக்கும்போது டூ வீலர் நான் பைக்கில் வந்துட்டுருக்குறேன், ஒரு ஷூ ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு வேன் வருது. அப்போ வேன் வந்துட்டு இருக்கும்போது நான் அதை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறேன். அவள் எனக்கு கிராஸிங் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக 100 ஸ்பீடில் போயிட்டு சடனாக யூ-டர்ன் அடித்து எகிரி அந்த பிடிச்சி அந்த வேன்காரரை எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுட்டே இருக்கிறேன். அவருக்கு ரத்தம் வந்துடுச்சு. அப்புறம் ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சேர்ந்துட்டாங்க, அவ்வளோ கோபம். காரணம் என்னென்னா, அதுக்கு நம்ம ஒரு ஆண்டர் பிள்ளையே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லை எனக்கு. அந்த நேரத்தில் எனக்கு கோபம் அதிகமாக வரும். அதனால் நான் வந்து ஒரு உலக பிரகாரமான ஒரு சாதாரண மனுஷனாக தான் வாழ்ந்தேன் தவிர ஆண்டவரை பற்றி தான அறிவு எனக்கு அப்போ இல்லாமல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு
1: பிறகு காலேஜ் முடிச்சிட்டீங்க, முடிச்சுட்டு அப்புறம் இப்போ
0: தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் 17 வயசில் நான் 2007 2007 ஆம்பூரில் கன்கர்டியா ஆசிரியர் பயிற்சி பள்ளின்ற அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படிப்பதுக்காக போகிறேன். நான் ப்ளஸ் டூவில் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தேன். என் அப்பா சொன்னார், நீ நிச்சயமாக ஒரு வாதியாக ஒரு டீச்சராக மாறணும். ஏன் சொன்னால் நம்ம கஷ்டப்படுற குடும்பம், நீ டீச்சருக்கு படிச்சுன்னு சொன்னால் நீ ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன், நம்முடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் மாற்றப்பட்டுடும், அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய வருமானம் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க பாஸ்டர். அப்போ நான் சரி விருப்பப்பட்டு நான் ஆசிரியருக்கு படிக்கணும், சரி படித்து இதுக்கப்புறம் நம்ம நல்ல முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் நான் 10th ஃபெயிலு, 12th நான் ஃபெயிலு. என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி படிப்பு அறிவுன்றது எனக்கு சுத்தமாக கிடையாது, நான் ஒரு மக்கு வேஸ்ட்டுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பாஸ்டர். என் வீட்டில் கூட எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க, இவன் ஒன்றும் படிக்க மாட்டான், இது தத்தி, இது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த 10th ஆந்திர எப்படியோ தேவ கிருபை தான் சொல்லுவேன், நான் பாஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் டூவும் பாஸ் பண்ணிவிட்டு டீச்சர் ட்ரைனிங் போயிட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் 2007. அப்போ தான் என்கிட்ட ஒருத்தர், நான் அப்படி பஸ்லேருந்து இறங்கி போயிட்டுருக்கும்போது ஒரு சகோதரி என்கிட்ட பேசினாங்க, ஏசு கிறிஸ்து நல்லவர், மா நானே கிறிஸ்டியன் தான், எனக்கே சொல்லாதீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய முறை நான் படித்தது வந்து அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படித்ததுனால அது ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனம். அங்கே போய் ஜாம் பண்ணுவாங்க, எனக்கு ஜாம் பண்ண தெரியாது, ஹாஸ்டலில் பைபிள் படிவாங்க, அது நான் செய்ய மாட்டேன். இப்படியே இருக்கும்போது நான் ரோட்டில் மீட் பண்ண அந்த சகோதரி ஒரு முறை அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்டாங்க, கன்வென்ஷன் மீட்டிங்கு. அந்த கூட்டத்துக்கு கூப்பிடும்போது எனக்கு விருப்பமே கிடையாது, சும்மா இந்த அலேலியா அலேலியான்னு கத்திட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சும்மா கத்துவாங்க, அந்த அந்நிய பாஷையில் பேசுறதெல்லாம் நிறையா எவ்வளோ கேலி பரிகாசம் பண்ண முடியுமோ அவ்வளோ கேலி பரிகாசம் பண்ணியிருக்கிறேன். அந்நிய பாஷையில் அப்படியே பேசுகிறதெல்லாம் நான் அப்படியே பேசி சிரித்து அந்த ஸ்டூடெண்ட் எல்லோரும் சிரிக்க வைப்பேன். அவங்க எல்லாருக்குமே அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை, ஒரு பக்கம் துன்மார்க்கமான ஜீவியம் எப்படின்னு சொல்லனா, அடங்காத ஒரு மனுஷனாக யாரான்னா நான் தான் அப்படின்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம் பாஸ்டர். அது அப்படி இருந்த சூழ்நிலையிலும் கூட அந்த கூட்டத்துக்கு என்னை எப்படியோ அந்த சகோதரி கூப்பிட்டதுனால சரி நம்ம போவோம், போய் பார்க்கலாம், அது போய் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 2007 அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு நான் பின்னாடி போய் லாஸ்ட் வரிசையில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஊழியக்காரர் பேசினார், உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார். அப்போது நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயமே நடந்ததில்லை. ஏன்னா நான் பிறந்தது ஒரு ஏழை குடும்பத்தில், என் அப்பா ஒரு ஏழ்மையான வியாபாரம் பண்ணுறாரு, எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல வருமானம் இருந்ததில்லை, சரியானபடி எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கலை, படிப்பிலும் நான் ஃபெயிலியரு, இனி எங்கள் வாழ்க்கையில் போய் என்ன அதிசயம் நடக்க போகுது, அவ்வளோதான் வாழ்க்கை வாழ்கிற வழிக்கு வாழ்ந்து ஏதோ வர்ற வருமானத்தை வச்சு வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அப்போ அந்த பிரசங்கியாளர் பேசும்போது என் மனசுக்குள்ளே தெளிவாக ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், இது உனக்கு தான், இது உனக்கு தான். இன்னோ ஒரு மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்கு வந்துச்சு. அது வரைக்கும் நான் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லை. அன்னைக்கு உனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி பேசின உடனே அப்படியே நான் பயபக்தியோடு பின்னாடி கண்ணை மூடி நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே கண்ணை மூடி நான் அமைதியாக இருக்கிறேன். அந்த ஊழியக்காரர் வந்து என் தலை மேலே கையை வச்சு கத்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டோம், உன்னை அதிசயங்களை காணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து என் வாழ்க்கையை அந்த நாள் தான் முதல் முதல் ஆண்டவருக்கு என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஃபஸ்ட்டு அன்னிலிருந்து நான் என் வாழ்க்கையில் என்னுடைய பேச்சு மாறினது. அன்றைக்கு இரவே நான் போய் ஹாஸ்டலில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஜெபிப்பேன்னா, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஏன்னா நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. நான் நோட்டில் எழுதுவேன், இப்போ முதலாவது பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, ஆண்டவரே, நல்ல மெய்ப்பனே, தூயாதி தூயவரே, எப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது முதல்ல ஸ்டார்டிங்கு அப்படி எழுதி நான் ஹாஸ்டலில் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு பிறகு ஹாஸ்டல்லையே நான் அவனுடைய வார்த்தையை பேசுகிற அளவுக்கு வசனத்தை அதிகமாக படிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. 2007 ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஏக்கம் வந்துச்சு, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவருக்காக எப்படியாவது இந்த பூமியில் ஜெயமாக இருக்கணும், இந்த பூமியில் இது காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நான் தீர்மானம் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் கூட என்னால் ஒன்றும் செய்ய முடியல. இப்படி என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது பாஸ்டர். அப்படி போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் அதிகமான காலங்கள் இந்த டீச்சர் ட்ரைனிங்க்கும் நான் பாஸ் பண்ணுவேனா, அல்லது நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை நம்பி அப்பா வந்து எங்கள் ஊரில் ஒரு லேண்டு வச்சுருந்தார் பாஸ்டர். அந்த லேண்ட் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பை ரொம்ப பக்கமாக இருக்கிற ஒரு பில்டிங். இன்றைக்கி அதோடைய மதிப்பு ஏறத்தால் ஒரு 20 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் அந்த நாளில் எனக்கு ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டணும். என்னுடைய ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டுவதுக்கு அப்போது 1 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டணும், 2 வருஷத்துக்கு 2 லட்சம் கட்ட வேண்டியதாக இருந்தது. ஆனாலையும் எங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. என் அப்பா ஏழ்மை, அந்த தெருவோர கடையை வச்சு, அந்த தள்ளு வண்டி கடையை வச்சு அவர் வியாபாரம் பண்ணி ஒரு நாளைக்கு 150 ரூபாயில் 200 ரூபா தான் வருமானமே வரும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் அண்ணன் சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு இருந்தார், நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறேன், என் தங்கச்சி ஸ்கூல் படிக்கிறாங்க, எங்கள் 3 பேருடைய வாழ்க்கைக்கும் அவர் பணத்தை கொடுக்கணும். அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என் அம்மாவும் தெரு ஓரத்தில் அந்த கடையை போட்டு அந்த கடையிலேருந்து வர்ற கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தெல்லாம் சேகரித்து தான் எங்களுக்கு கொடுக்கணும். அப்போ எங்களுக்கு இருந்த அந்த ஒரு இடத்த விற்று தான் சரி என் மகன் படிக்கணுன்றதுக்காக என் தகப்பனார் அதை விற்றுட்டார். அது அன்னைக்கு விற்கும்போது 40,000 ரூபாய், ஒரே 40,000 ரூபாய்க்கு அந்த லேண்டை சேல்ஸ் பண்ணிவிட்டு என்னை படிக்க வச்சார். எதுக்கு படிக்க வச்சார்னா, எப்படியாவது நம்ம குடும்ப கஷ்டமெல்லாம் மாறிடும், நீ படித்து முன்னேறிட்டேனா போதும் அப்படின்னு நினச்சார். ஸோ நானும் படித்து முடிச்சிட்டேன். அப்படி என் வாழ்க்கையில் என்னோடு கூட நிறைய பேர் எக்ஸாம் எழுதினாங்க, அதில் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் தனியாக, அப்புறம் கவர்மெண்ட் எய்டு அனுப்பிச்ச ஸ்டூடெண்ட் தனியாக இருந்தாங்க. அதில் மேனேஜ்மெண்ட்டில் ஏறத்தாழ ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு கம்மியாக தான் எல்லோரும் எக்ஸாமில் பாஸ் பண்ணதே. மேக்ஸிமம் 35லேருந்து 38 ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எல்லாருமே தமிழ் சப்ஜெக்ட்லேயே ஃபெயில் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ ரொம்ப எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால டீச்சர் ட்ரைனிங் ரொம்ப அதிகமான பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். எனக்கு டீச்சர் ட்ரைனிங் சீட் கிடைச்சதே ஒரு பெரிய அதிசயம். நான் 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எனக்கு எப்படியாவது மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை. ஆனால் அப்பா சொல்லிட்டார், இனி ஒன்றும் என்னால் என்ன பண்ண முடியாது, படிக்க வைக்க முடியாது சொல்லிட்டார். சரி, நான் பக்கத்தில் இருக்கிற லெதர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டேன். ஒரு ஹெல்ப்பர் வேலையில் போயிட்டு ஒரு 2 மாதம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ என் மனசுக்குள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என் அப்பா பார்க்கும்போதெல்லாம் அழுவார், எப்படியாவது என் மகனை படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. அவருடைய பிரியாசத்தையும் அவருடைய நம்பிக்கையும் தான் கடவுள் வந்து கேட்டு அதை வந்து அதை வாய்க்க செஞ்சார் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறோம், உங்களுக்கெல்லாம் சீட் கிடையாது, நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்களை விரட்டி விட்டாங்க. ஆனும் வேதனையான கஷ்டத்தோடு என்ன இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு ரொம்ப கஷ்டம் ஃபீல் பண்ணி நான் வந்துட்டேன். அந்த ஷூ கம்பெனியில் போய் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். யார் வேணான்னு சொன்னாங்களே அவங்களே அந்த ஹெட்மாஸ்டரே கால் பண்ணி, சி குரூப்பாக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அப்போ நான் படித்த 12th வந்து ஹிஸ்ட்ரி குரூப், சி குரூப் இருந்ததுனால கடவுள் எப்படி மேட்ச் பண்ணிருக்கிறாரு பாருங்க. ஒரு வேளை நான் சி குரூப் எடுக்கலன்னு சொன்னால் எனக்கு அதில் படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்காது. நான் என் வாழ்க்கையில் அப்படியே வேலை செஞ்சுட்டு அப்படியே ஷூ கம்பெனியில் இருந்து என் வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கோம், படிப்புக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அப்போ அப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையில் தான் கத்தர் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு கிருபை செஞ்சாருன்னு நான் அதுக்கு பிறகு இப்போ நான் வரும்போது நான் யோசிக்கிறேன். அவனுடைய கிருபை தான் நம்மளை நடத்தி வந்திருக்குது.
1: படித்து முடிச்சுட்டு அடுத்தது என்ன
0: பண்ண, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன். அப்போ தான் என் வாழ்க்கையில் உபத்திரமே ஸ்டார்ட் ஆச்சு.
1: சரி சொல்லுங்க.
0: ஏன் சொன்னால் நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன் 2009. அதுக்கு பிறகு நிறைய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2007 நாங்கள் அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நான் எங்கள் சர்ச்சில் ஒரு ஜபக்குழுவும் ஆரம்பித்து நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அப்படியே ஜபக்குழுவில் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜபிக்க ஆரம்பித்தோம். காரியங்கள் அப்படியே போயிட்டு இருந்தது. குடும்பத்தில் என்ன ஆகிடுச்சின்னு சொன்னால், படித்து முடிச்சுட்டு இவன் வேலைக்கு போவான். அப்போ கவர்மெண்ட் வந்து டெட் எக்ஸாமு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த எலிஜிபிள் எக்ஸாம்னால என் வாழ்க்கையில் நிறைய டைம் நான் எக்ஸாம் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. பிறகு நான் வேலைக்காக காத்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப என் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் எங்கள் வாழ்க்கைக்காகவே அம்மா வந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க. அவங்க சந்தோஷத்தை இது வரைக்கும் அவங்க நினச்சதே கிடையாது. என் பிள்ளைங்க வாழணும், என் பிள்ளைங்க படிக்கணும், எங்கள் பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அப்படி இருக்கிற என் தாயார் நான் வேலைக்கு போகாதனால வார்த்தைங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கலாம், 10 ரூபா சம்பாதிக்கிறது உனக்கு தகுதி இல்லை, நீ ஏன் இந்த பூமியில் வாழ்கிற, எங்கேயாவது என் வீட்டை விட்டு போயிடு. அதுவும் நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த தட்டு எடுத்து வச்சுருப்பேன், நான் அந்த சாப்பாடு கையில் இருக்கும், அவங்க அப்படியே கடுமையான வார்த்தைங்க பேச ஆரம்பிப்பாங்க. காரணம் அந்த வீட்டின் வறுமையினால் கஷ்டத்தினால நான் ஒரு வாலிப பையன். 2009 நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வருமானத்தை கொண்டு வருவான்னு எதிர்பார்த்துருக்கிற சூழ்நிலை. நான் வேலைக்கு போகாதனால எனக்கு நிறைய அவமானமான வார்த்தை. என் அப்பா ஒரு பக்கம் திட்டுவார், என் அம்மா ஒரு பக்கம் திட்டுவாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் பலம்பரை சாப்பாடு தட்டு வச்சுட்டு அழுவேன். பஸ் நான் அழும்போது என் கண்ணில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த சாப்பாட்டில் விழும். ஆண்டவரே, இந்த சாப்பிட்றது சாப்பாட்டுக்கும் நான் தகுதி இல்லையே, என்னாவது சம்பாதிக்க முடியலையே. அப்போதான் நான் வாழ்க்கையில் வேலை இல்லாத ஒரு சாபம், சாபமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நான் வேலையை தேடி தேடி தேடி அடைஞ்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்போது சில மாதம் 2-3 மாதங்கள் நான் தேடுறேன். பிறகு எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பல வருஷம் ஏறத்தாழ 3-4 வருஷமாக எனக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. அப்போது என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இந்த ஊர்லேயே இருக்காது, நீ போயிடு, நீ எதுக்கு வாழ்கிற அப்படின்னு நிறையா முறை பேசுனதுனால இனி இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு போயிட்டேன் ஃபஸ்ட்டு. சென்னையில் என் அண்ணன் அப்போ வேலை முடிச்சுட்டு அவர் அங்கே வந்திருக்கிறாரு. நான் அவருக்கு சொல்லாமே நான் சென்னைக்கு போயிட்டேன். சென்னைக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் வீட்டிலேருந்து வந்துட்டேன், இனி நான் ஊருக்கு போக மாட்டேன், நான் வந்து இங்கே தான் வேலை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் அண்ணனும், இல்லை எங்கள் வேலையெல்லாம் நம்ம இப்போ தேட முடியாது, நீ ஊருக்கு போயிடு ஊருக்கு போயிடுன்னு நிறைய முறை சொன்னார். அப்புறம் நான் இல்லை நான் இங்கே வேலை தேடி தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எதுக்கு இந்த வாழ்க்கை, வாழ்கிறத விட நம்ம செத்து போயிடலாம், இனி நம்ம படித்தோம் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, உறவுகளும் என்னை விரு எல்லாரும் வெறுக்கிறாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை ஆண்டவரே, நான் வாழ்கிறத விட செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இங்கே இருக்கவும் கூடாது அங்கேயும் போகக்கூடாது, நம்ம செத்து போயிடலான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ஊருக்கே வந்துட்டேன். வந்துட்டு நான் ஒரு நாள் கூட இல்லை, அன்றைக்கெல்லாம் என் மனசுக்குள்ளே நான் அழுறேன், ஆண்டவர் எதுக்கு ஆண்டவரே என்னை இந்த பூமியில் வச்சிங்க, எதுக்காக ஆண்டவர் இந்த பூமியில் என்னை படைச்சிங்க, என்னை படைச்சதுக்கான நோக்கம் என்ன ஆண்டவரே, ஆண்டவர் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஜபக்குள்ள ஊழியம் கிராமங்களில், அப்புறம் நிறைய கேம்ப் மினிஸ்ட்ரி தெரு மினிஸ்ட்ரி இப்படி நிறைய ஊழியங்களில் இருந்தேன். 2007 ஒரு ஊழியத்தோடு இணைஞ்சு வாலண்டியராக அந்த காலங்கள் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இசப்பா உமக்காக இவ்வளோ காரியங்களை நம்ம செஞ்சுருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோட பேச ஆரம்பிக்கிறேன். ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் கையிலேருந்து வரல. அந்த நெருக்கத்தை அனுமதிக்கிறதுக்காக கடவுள் விட்டாரா என்னான்னு எனக்கு தெரில. அப்படி கஷ்டப்பட்டு இருந்தேன், செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் பாஸ்டர். தற்கொலை தான் இதுக்கு ஒரே முடிவு.
1: அப்போ உங்களுக்கு செத்து போனால் தற்கொலை பண்ணிட்டா அப்படி முடிவு வேறன்னு ஒரு எண்ணம் ஏதாவது இருந்தது?
0: அது எதுவுமே எனக்கு வரல.
1: எப்படியாவது
0: செத்து போயிடணும், என் மனசு முழுசா இந்த பூமியில இருக்கக்கூடாது.
1: இப்ப நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டாச்சு, ஊழியம் செய்துட்டு இருக்கீங்க.
0: ஆமா, அப்படி செஞ்சுட்டு இருக்கும் போதும் எனக்கு வந்து அந்த வேலை இல்லாதது, அந்த வார்த்தைங்க, அந்த
1: வழியினால
0: எனக்கு வந்து இந்த இதெல்லாம் என்னுடைய காரியங்கள்லாம் மறைக்கப்பட்டு பிசாசு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கூத்துட்டான். தற்கொலை தான் இதுக்கு முடிவு, தற்கொலை தான் என்ன. எத்தனையோ முறை நம்ம வசனத்தை பேசியிருந்தாலும் இந்த வேலை இல்லாததுனால குடும்பத்தின் வார்த்தைகள் இதெல்லாம் எனக்கு ஒரு விரக்தியை கொடுத்துருச்சு, வருமானத்தை சம்பாதிக்க முடியல. பல முறை நான் தனியார் ரூம்ல இப்போ அழுத, என்னால் ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியலையே, எதுக்கு நான் வாழணும் அப்படின்னு நான் அழுத இருக்கிறேன். நிறைய நேரங்கள் நான் தனியுமே இல்லை, நான் அழுதுறதுக்கு அளவே இல்லை பாஸ்டர். அந்த அளவுக்கு நான் வேதனையில் கடந்து போயிட்டேன். அப்புறம் நான் உண்மையாக செத்து போயிடணும் அப்படின்றதுக்காக எங்கள் பேர்நம்பட்லேருந்து ஆம்பூரில் ரயில்வே ஸ்டேஷன் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். கத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, வாழ்க்கையில் சாவு தான் இதுக்கு முடிவு அப்படின்னு என் மனசுக்குள்ளே நான் ஒரு முடிவோடு எங்கள் ஊர்லேருந்து, அது ஒரு 20 கிலோமீட்டர் வரும், நான் பஸ் ஏறி போயிட்டேன். போயிட்டு இனி அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நம்ம விழுந்து செத்து போயிடலாம், நம்ம யாருக்கும் வேதனையாக இருக்கக்கூடாது, இந்த பூமிக்கு நம்ம வேதனையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் செத்து போயிடணும்னு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நான் படுத்துட்டு இருந்தேன். இப்போ ரயில் வரப்போது நான் போய் விழப்போகிறேன், என் உயிர் பிரிய போகுது, அவ்வளோதான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர். அப்போது நான் போயிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நான் நிற்கிறேன். நிற்கும்போது எனக்குள்ள பிசாசு பேசுகிறான், என்னென்னவோ ஆண்டவருக்காக சாதிக்கணும்னு சொன்னியே, ஏதோ ஆண்டவருக்காக பண்ணுன்னு சொன்னியே, உன்னை எங்கே வந்து கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கேன் பார்த்தியா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் சரீரம் துண்டு துண்டாகி உன் சதையெல்லாம் இங்கே கீழே விழப்போகுது, இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் அதை பொறுக்கி கொண்டு போய் உன் சொந்த ஊருக்கு வைக்க போகிறாங்க, நீ சாவதான் போகிற அப்படின்னு சொல்லும்போது அப்போது என் மனசுக்குள்ளே ரொம்ப வலியும் வேதனையும் என்னை நெருக்கிடுச்சு. இனி எவ்வளோதான் வாழ்க்கை விடு, நம்ம செத்து போயிடலாம், எதுக்கு நம்ம வாழணும்னு நான் நினச்சிட்டு அப்படியே நான் அழுதுட்டு இருக்கிறேன். அப்படியே என் கண்ணில் தார தாரியாக தண்ணி ஊற்றிட்டு இருக்குது, என்னை சுற்றிலும் ஏதோ ஒரு இருள் இருக்குது, என்னை எதை குறித்து யோசிக்க முடியல, என் அப்பா அம்மா யோசிக்கலை, என் சகோதரர்களை யோசிக்கலாம், எதுவுமே யோசிக்கலை.

விட்டுருங்க, இல்லை நான் உன்னை பயன்படுத்துவேன், நீ வா வா. ஆண்டவர் பல முறை நோடு கூட என் இருதயத்தில் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துலேருந்து நான் தனியாக வந்து கொஞ்ச நேரம் அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஓரத்துலேயே உட்காந்து நான் அழுதுட்டு இருந்தேன். இன்னைக்கு வீட்டுக்கு போட்டோமா என்ன செய்யட்டும்னு சொல்லிட்டு அப்படி கஷ்டப்பட்டு முதல் முறையாக அந்த தற்கொலைக்கு அனுபவத்துக்கு போயிட்டு கடவுள் வந்து, இல்லை நான் உன்னை அடைச்சிருக்கிறேன், கத்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துடுச்சு. அப்புறம் நான் கடந்து போயிட்டு வீட்டில் 2 மாதம் இருந்துட்டு மறுபடியும் நான் சென்னை போயிட்டேன். சென்னை போயிட்டு என்னுடைய ரெசியூம் எடுத்துகிட்டு தெரு தெருவாக ஒவ்வொரு கடை விடாமல் என் ரெசியூம் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, என் அப்பா அம்மாவை நான் வீட்டில் ஒரு ஏழை கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சென்னையில் எங்கெல்லாம் தேட முடியுமோ என் ரெசியூம் என் ஃபைலை எடுத்துகிட்டு நான் தேடி தேடி தேடி தெரிஞ்சேன். பல முறை எனக்கு சாப்பிடாமல் நடுத்தெருவில் அப்படியே அந்த தெரு ஓரங்கள் அந்த டி நகர் பஸ் ஸ்டாப்பில் எல்லாம் உட்காந்து நான் அழுதுருக்குறேன். பசிக்கும், ஆனால் கையில் காசு இருக்காது, அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ வேதனை. அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், எதுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் அழைச்சார், மறுபடியும் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார். அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார், அன்னைக்கு ஊழியக்கார மூலமாக பேசினார், இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யக்கூடாதா அப்படின்னு நான் நிறைய முறை ஏக்கத்தோட கஷ்டத்தோடு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இது வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறையாக என் தற்கொலை முயற்சிக்கு நான் போயிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்போ அங்கே அந்த மெரினா பீச்சில் என் சர்டிஃபிகேட் எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, ரெசியூமெல்லாம் தூக்கி அந்த மணலில் வீசி எறிஞ்சிட்டு அந்த கடல்லே விழுந்து நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் அணிஞ்சிட்டு அந்த மணலில் அப்படியே படுத்துட்டேன். பார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போயிட்டு அந்த கடல் விழுந்து செத்து போகலாம், எனக்கு நீச்சலும் தெரியாது, எப்படியும் இந்த கடலுக்குள்ளே போனோம்னா அந்த கடல் அலைகள் என்ன பண்ணோம், எடுத்துகிட்டு போயிடும், நம்ம செத்து போயிடலாம், அப்படி யாருக்கு தெரியாமல் இந்த பணமாக நம்ம மறைஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில் அழுது படுத்துட்டு இருந்தேன். அப்போது ஆண்டவர் எப்படி பேசினாருன்றதை இன்றைக்கு வரைக்கும் கூட என்னால் மறக்க முடியல. நானும் ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள்னு சொல்லிட்டு பாஸ்டர், அதில் நான் எழுதியிருக்கிற இந்த என்னுடைய காரியங்கள் எல்லாம். அப்போ நான் ரொம்ப வேதனையோடு படுத்துட்டு இருக்கும்போது என் எதிரில் வரிசையாக எறும்பு அப்படியே போயிட்டு இருந்துச்சு பாஸ்டர். அப்போ எறும்பு ஒன்றோடு ஒன்று அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிட்ட பேச ஆரம்பித்தார், நீ அந்த எறும்பை பாரு, அந்த எறும்பை பாரு நீ அப்படின்னு சொன்னார். அதை பார்க்கும்போது ஒரு எறும்பையே நான் வாழ வைப்பேன்னு சொன்னால் உன்னை நான் வாழ வைக்க மாட்டேனா, அதுக்கு நான் உணவை கொடுக்குறேனே, அதுக்கு நான் வந்து ஜீவனை கொடுத்துருக்குறேனே, அதை வாழ்கிறதுக்கு ஒரு வழியை வச்சுருக்கிறேனே, உனக்கு நான் அந்த வழியை வைக்க மாட்டேனா அப்படின்னு சொன்ன உடனே என் மனசுக்குள்ள ஒரு தெளிவு வந்தது, என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அப்போ நான் பரவாயில்ல, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சென்னையில் அந்த மேடவாக்கத்தில்தான் நான் தங்கியிருந்தேன். அங்கே இருக்கிற ஒரு ஹோப் ஏஜி சர்ச்சுன்ற ஒரு சர்ச்சில் வாசப்பட்டில் போயிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவரே, எனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, இந்த சென்னையில் எனக்கு யாருமே தெரியாத ஆண்டவர், நான் என்ன ஆண்டவரை பண்ணுறது, வாழ்க்கையில் நெருக்கம், வேதனை, கஷ்டம், வேலை இல்லாததுனால நான் நிறைய அவமானங்களை சந்தித்தேன் ஃபஸ்ட்டு. யாரெல்லாம் என்னை நேசித்தாங்களோ அவங்கெல்லாம் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிராமத்தில் வெறுக்கப்பட்டேன், குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டேன், பல விதமான அவமானங்களை சந்தித்தேன். அப்போ நான் அந்த காலையில் போயிட்டு அந்த சர்ச் வாசிப்பில் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயத்தை செஞ்சார். என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த சர்ச்சிலேருந்து ஒரு அண்ணன் வந்து, தம்பி ஏன் நீங்கள் அழுது ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த அண்ணா அந்த டைமில் வர வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் அவர் எப்படியோ வந்துட்டு அவர் என்கிட்ட சொன்னார். அப்புறம் நான் அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி நான் ஊர்லேருந்து வந்துட்டேன், இனி எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு வேலை மட்டும் வேணும் அண்ணே, எப்படியாவது அந்த வேலையை நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், வாங்கி கொடுங்க, எங்கேயாவது ஒரு சின்ன வேலை கிடச்சா கூட போதும் அண்ணே, ஒரு 5000 ரூபாய் 7000 ரூபாய் சம்பளம்னா கூட நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன். அப்போ அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு காலைல 10 மணிக்கு நீ ரெடியாகி சச்சாண்டே நில்லுப்பா, நான் வரேன், நான் வந்து என் பைக்கில் உன்னவே கொண்டு போகிறேன், நான் ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்ச இடத்துல உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகாலிங் ஜாப்புக்கு டி நகரில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ், அந்த ஜெமினி கணேஷன் அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேக்ட்ரி, அந்த டெலிகாலிங் கம்பெனியில் எனக்கு ஒரு டெலிகாலராக எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு பாஸ்டர். அது ஒரு 5000 ரூபா சம்பளத்தில் நான் டி நகருக்கு தினமும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அது அந்த கம்பெனி வந்து லேண்ட் ப்ரொமோட்டிங் சேல்ஸிங்கு அப்பார்ட்மெண்ட்டு இப்படியெல்லாம் கட்டுற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கம்பெனியாக அவங்க அதை நடத்திட்டு இருந்தாங்க. அதில் அப்புறம் வந்து ஃபீல்டு ஆஃபீஸராக என்னை போட்டாங்க. அதில் அடுத்த லெவலில் சூப்பர்வைசிங், அப்போ GM லெவலில் நான் அப்படியே வந்து ஒரு குரூப்பை நான் ஃபார்ம் பண்ணி நடத்துகிற அளவுக்கு

0: கத்தர் எனக்கு உதவி செஞ்சார், நான் நல்ல ஒரு போஸ்டிங்க்கு வந்துட்டேன், மாதம் எனக்கு ஒரு 25,000 ரூபாய் சம்பளம், நல்ல ஒரு வேலை. அப்படி இருக்கும்போது நான் மேடவாக்கத்துலேருந்து டி நகருக்கு பைக்கில் போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன். ஒரு நல்ல சம்பளம், நல்ல பதவி, நல்ல ஒரு எனக்குன்னு தனியாக ஒரு கேபின், இப்படி நல்லா வாழ்ந்து கொண்டிருந்து என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை செஞ்சிட்டேன், ஆனால் நான் உன்னை இதுக்கு தெரிந்து கொள்ளலை அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார் பாஸ்டர். அப்போது ஆண்டவரே, என்னை எதுக்கு நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னு நான் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நாங்கள் வாடகைக்கு இருந்த ரூம் ரொம்ப சின்ன ரூம், அது 10x10 தான் இருக்கும், அதுலேயும் பாதி கிச்சன் இருக்கும். அது நான் ஒரு மூலையில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி நைட்டு முழுசும் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவர் என்ன கொடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நானும் ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பே இல்லை ஆண்டவரே, நான்லாம் ஊழி செய்யறதுக்கு தகுதியான பாத்திரம் கிடையாது, நான் இப்படியே வேலை செஞ்சுட்டு என் கையில் வர்ற வருமானத்தில் தசம பாகத்தையும் காசையும் சச்சி கொடுத்துட்டு நான் என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஊழியமெல்லாம் வேணாம் அப்படின்னா சொல்லிட்டேன் மாஸ்டர். அப்படி தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். பேசினதுக்கு அப்புறம் நான் போயிட்டு ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு ஊழியத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, இது எப்படி நடத்தணும், என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லும்போது, இவ்வளோ ஆண்டுகள் நான் உன்னை நடத்தியிருக்கிறேன், நான் 2007 ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு ஊழியத்தோடு நான் இணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பித்தேன் பாஸ்டர். எப்படின்னு சொன்னால், அந்த ஊழியத்தில் வால் போஸ்ட்டு ஒட்டுவேன், பேனர் கட்டுவேன், நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் எல்லா சர்ச்சஸ் கொடுப்போம். ஒரு ஊழியக்காரர் வந்தாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து அவங்கள அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கொண்டு போய் விடுற வரைக்கும் எல்லா பணிவிடையுமே நான் வந்து பார்த்துப்பேன் மாஸ்டர். அவங்கள வந்து டீ வாங்கி கொடுக்குறது, டிஃபன் வாங்கி கொடுக்குறது, லஞ்ச் வாங்கி கொடுக்குறது, டின்னருக்கு அவங்க கூடவே அந்த ரூம்லேயே கூட ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஊழியக்காரங்களோடவே பேசிவிட்டு இப்படி இந்த காரியங்களெல்லாம் நிறைய செய்வேன். பல முறை நிறைய கன்வென்ஷன் கூட்டங்களை அந்த நாட்களில் அவங்க நடத்துவாங்க. அப்போது மழை வரும், ரொம்ப அதிகமான மழை வந்துடும், கிரவுண்ட் ஃபுல்லாக ஒரு 500 சேர்ஸ் இருக்கும், அந்த சேர்ஸ்லாம் தண்ணி நின்றுட்டு இருக்கும். நான் எங்களோடு இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் நாங்கள் போயிட்டு அந்த சேரை ஒவ்வொரு துணி எடுத்து தொடச்சி அந்த மீட்டிங்கெல்லாம் நடத்தி முடிப்போம். அப்போ ஆண்டவர் இதெல்லாம் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். இத்தனை ஆண்டுகள் ஒரு பணிவிடை காரணம் நீ இருந்தல, இனி இன்னும் அதிகமாக எனக்காக என் பாரத்தை நிறைவேற்றத்துக்காக நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபு 36:32 வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள் மூடி அது இன்னதைத்து அடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு லைட்னிங்கை ஆண்டவர் தரிசனமாக காமிச்சு அவருடைய கரத்துலேருந்து வெளிச்சம் ஜனங்க மேலே போகிற மாதிரியும் ஒரு வெளிச்சத்தை நான் கொண்டு போகிற மாதிரியும் கர்த்தர் என்னோடு கூட ஒரு தரிசனத்தில் ஆண்டவர் பேசினார். அன்றைக்கி என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்து, சரி ஆண்டவர் நான் உமக்காக செய்கிறேன், எப்படி செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். இந்த தரிசனத்தை ஆண்டவரே நான் யாராவது ஊழியக்காரங்க என்கிட்ட என்ன பண்ணோம், ஜெபிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அப்போ 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆம்பூரில் ஒரு ஊழியக்காரர் அவர் ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் என்கிட்ட சில காரியங்களை பேசினார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கருவறையில் உருவாகும் முன்னே நான் தெரிந்து கொண்டேன். இந்த வசனம் நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்தே என் கூட பேசிகிட்டே இருக்குது. ஏறத்தாழ ஒரு 7 ஊழியக்காரர்களுக்கு மேலே இதே வசனத்தை சொல்லியே எனக்கு ஜெபம் பண்ணும்போதெல்லாம் தாயின் கருவில் உன்னை கதை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போது நான் யோசிப்பேன், ஆண்டவர் என்னவை தாயின் கருவிலே தெரிந்தெடுத்திருக்கிறார் போலன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும்போது ஒரு முறை என் அம்மா சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்து நான் அம்மாவுடைய வயிற்றில் 3 மாதம் கர்ப்பத்தில் நான் இருக்கும்போது பாஸ்டர் என் அம்மா வந்து ஒரு பாலும் கிணத்துல போய் விழுந்துட்டாங்களாம். எதுக்கு இந்த மனுஷனோட வாழணும், வாழ்கிறத விட செத்து போயிடலான்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு வேளை நான் தாயின் கருவறையிலே 3 மாதம் இருக்கும்போதே நான் செத்து போயிருக்கணும். எத்தனை 3 முறை மரணத்திலேருந்து கத்தர் என்னவை அவர் ஜீவனோடு என்னை வச்சிருந்தாரு வச்சிருக்கிறாரேன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டு ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நான் உணர ஆரம்பித்து அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணது இதெல்லாம் வச்சு நான் ஒரு தெளிவான முடிவு கொண்டேன், ஆண்டவர் நம்மை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. ஆனாலும் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் மாஸ்டர். வேலை செஞ்சுட்டு அப்படி ஊழிய செஞ்சுட்டு இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஊழியக்காரர் கையில் போய் நீ பேசு அப்படின்னு கத்தர் என்கிட்ட ஆலோசனை பேசினேன். அப்புறம் நான் அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு நான் போயிட்டு ஆண்டு வெளிப்படுத்தின அந்த மனுஷன் இடத்துல அந்த ஊழியக்காரத்தில் நான் சொன்னேன், பாஸ்டர் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை ஆண்டர் கொடுக்குறாரு, இப்படியெல்லாம் நான் வந்து சென்னைக்கு நான் போகும்போது ஆண்டவரே வேணாம், இனி இந்த ஆண்டவருக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு வேலை இல்லை, கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய மாதிரி நான் போயிட்டேன். ஆனால் வேலையை கொடுத்து மறுபடியும் திரும்பவும் அந்த ஊழியத்தில் கட்டி திரும்பவும் என்னை கர்த்தர் அந்த ஊழியத்தில் நிறுத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு அந்த ஊழிய பாரத்தை கொடுத்து ஊழியத்துக்கான அழைப்பை கொடுத்து கர்த்தர் என்னை நடத்தினார் பாஸ்டர்.
1: எப்படி ஊழியத்தில் கால் வச்சீங்க, எப்படி தொடங்கினீங்க ஊழியத்தை?
0: அப்போதான் நான் இப்போது ஆண்டவர் என்கிட்ட பேசின உடனே நான் போயிட்டு அந்த ஊழியக்கார இடத்துல நான் பேசினேன். பேசும்போது கர்த்தர் எனக்கு இந்த மாதிரி எல்ஜேஎம் லைட்டிங் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரின்ற அந்த மினிஸ்ட்ரியை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரு. எனக்கு என்ன பாரம்னா கிராமங்கள் எப்படியாவது இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரணும், இயேசு கிறிஸ்துவ கிராமத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க சபைகள் அவருடைய வெளிச்சத்தை வசனம் என்ற வெளிச்சத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும், அநேகருக்கு கற்றுக் கொடுக்கணும். என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தற்கொலையை மாற்றுகிறவராக வந்தார். அநேகர் தற்கொலைக்கு போகிறவங்கள நம்ம விடுதலை ஆக்குறவங்களா நம்ம மாறணும் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நானும் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் என்னை வெளிச்சமாக பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக சபைகளுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஊழியக்காரர்கிட்ட நான் போய் சொன்னபோது அவர் சொன்னார், தம்பி உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு நீங்கள் விரும்புகிறீங்க சொல்லுங்கள், உங்கள் விருப்பந்தான் உங்கள் அழைப்பு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது. ஓ கர்த்தர் அப்போ நம்ம விரும்புகிறது கூட ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் காரியத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். 2014 பாஸ்டர் ஏப்ரல் மாதம் 19 இந்த ஊழியம் பிரதிஷ்டை பண்ணோம். எப்படி பிரதிஷ்டை நடந்துச்சுன்னா, நான் அப்போ வேலை செஞ்சிட்ருக்கிறேன், நான் வாங்குகிற சம்பளம் என் வீட்டு வாடகைக்கும் என்னால் முடிஞ்ச கொஞ்சம் தொகையை என் வீட்டுக்கு நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். 1 ரூபா கூட என் கையில் ஊழியத்துக்குன்னு செலவு பண்ணேன், எனக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. 10 ரூபா கூட நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட காசு இல்லை. நான் சொன்னேன் பாருங்கள் அந்த ஊழியக்காரர், அவர் என்ன சொன்னார்னா, இப்படி ஒரு பிரதிஷ்டை ஆராதனை நம்ம வைப்போம், அந்த பிரதிஷ்டை பண்ணிவிட்டு ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க தம்பின்னு சொல்லிட்டு அங்கே எங்கள் பேர்நம்பட்டில் ரோட்டரி கிளப்லும் ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹாலை வந்து வாடகைக்கு எடுக்க சொல்லி அவரே வால் போஸ்ட்டுக்கான பணத்தொகையை அந்த ஹாலுக்கான காசை என் பிரதிஷ்டுடைய எல்லா செலவும் அந்த ஊழியக்காரை பொறுப்பெடுத்து என்னை பிரதிஷ்டை பண்ணி ஜாம் பண்ணி என்னோடு கூட வாலி பிள்ளைங்களாம் சேர்த்து பிரதிஷ்டையோடு 2014 இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம் ஃபஸ்ட். அப்புறம் ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிராமத்தில் ஆண்டரை பற்றி சொல்ல, ஆண்டருக்காக ஊழியம் செய்ய, வாலிபர் கூட்டங்களை நடத்த, உபவாச கூட்டங்களை நடத்த, கேம்ப் மினிஸ்ட்ரி செய்ய, இப்படி நிறையா ஊழியங்களை கத்தருக்காக செய்ய 1.5 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டே தான் ஊழியம் செஞ்சுட்டேன். இந்த மாதிரி சென்னையிலேருந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் ஊருக்கு. ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் சில ஆண்டுகள் வேலை இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் நான் டெஃபண்டம் காது வாய் பேச முடியாத பிள்ளைங்களுக்கு நான் டீச்சராக சொன்னால், நான் டீச்சரை நீங்கள் முடிச்சுட்டு நான் அந்த கோர்ஸ் படிக்கலை, ஆனால் அந்த சைன் லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, ஆனாலையும் மிஷினில் ஒர்க் பண்ணும்படியா அந்த லுத்ரன் டிஃபெண்டம் ஸ்கூலில் நான் கொஞ்ச நாள் டீச்சராக ஒர்க் பண்ணேன். இப்போது அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பேசுகிறத வச்சு அவங்க பண்ணுற சைனை வச்சு சில காலம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேயும் நான் வேலையிலேருந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் வந்து ஒரு தி ஸ்மார்ட் ஷாப்னு ஒரு வெப்சைட் கம்பெனி, அந்த வெப்சைட் கம்பெனியுடைய ரீஜினல் ஜோனல் ஆஃபீஸராக நான் இருந்தேன். அப்போ என் கூட வந்து நிறைய வேலை இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுருந்தேன். எங்கெல்லாம் வேலைக்கு போகிறோமோ 3 மாதம் 6 மாதம் இப்படி தான் என் வேலை போயிட்டே இருக்கும். நான் பல முறை நினைக்க, எதுக்கு எனக்கு இப்படி போயிட்டுருக்குதே காலம்னு சொல்லிட்டு கடைசியாக நான் HR எங்கள் பேர்நம்பட்லே இந்தியன் ஷூஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லிட்டு அந்த ஷூ கம்பெனியில் HR நான் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். அந்த நிர்வாகம் சொல்லுது ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி வேலைக்கு வந்தாகணும், அப்படி வேலைக்கு வந்தால் தான் உங்களுக்கு ஜாப், இல்லைனா வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் நெருக்கப்படுறேன், இப்போ வேலையை விட்டுடலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா, ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும்போது, ஓய்வு நாள் ஆராதனை தான் முக்கியம், ஆண்டவரை தொழுது கொள்வது தான் முக்கியம், ஆண்டவர் நம்மளை நடத்துவார்னு சொல்லி நான் ஜெபித்தேன். ஆண்டவர் என் மனசுக்குள்ளே பேசினார். அப்போ நான் யோசித்தேன், என்னை ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டு ஆண்டருக்கு நான் ஒரு ஜாப் பண்ணேன். ஆண்டவரே நான் ரிசைன் பண்ணிட்டேன், நான் முழு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஆனாலும் என் குடும்ப சூழ்நிலைக்காக நான் போயிட்டு இப்போ ரெசியூமை எல்லா ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன், கால் ஃபார்ம் வந்துச்சு என்னை அழைச்சாங்கன்னா நான் வேலையில் ஜாயின் பண்ணிவிடுவேன், அப்படி அழைப்பு இல்லைன்னா ஊழியத்துக்கு என்னவ நீங்கள் என்ன பண்ணணும் அழைக்கணும், இந்த ரெண்டு காரியத்தில் ஏதாவது ஒன்று என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசியூமை டைப் பண்ணி ஏறத்தால 30 கம்பெனிக்கு மேலே ரெசியூம் கொடுத்துருக்குறேன் பாஸ்டர். ஆம்பூர் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஷூ யூனிட்லேயும் போயிட்டு நான் ரெசியூம் கொடுத்துட்டேன், 1 கால் ஃபார்மும் எனக்கு வரல. அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன், நான் அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தேன். தினமும் காலையில் இரவும் ஜெபிச்சுட்டே இருப்பேன். என்னை ஏதாவது ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அல்லது சபையில் ஆராதிக்கிறதுக்கு, அந்த அமாவாசை விடுதலை கூட்டங்களில் என்னை வர்ஷிப் பண்ணுறதுக்கு பாட்டு பாடுறது கூப்பிடுவாங்க. அப்போ நான் போயிட்டு ஒரு ரெண்டு பாட்டோ ஒரு பாட்டோ ஆராதனையோ இப்படி நான் சில காலங்கள் ஊழிய செஞ்சுட்டே இருந்தேன். 2.5 வருஷம் நான் வந்து வேலை செஞ்சுட்டு ஊழிய செஞ்சேன். அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் முழு நேர ஊழியத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்த இதை இந்த 3-4 வருஷமாக ஆண்டவர் என்னை முழு நேர ஊழியத்தில் நடத்துகிறாரு. என் வாழ்க்கையில் ஊழியத்தில் கத்தர் நடத்தி வந்த பாதைகளை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 ரூபா கூட இல்லாமல் நான் ஊழியத்தை துவங்கினேன். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் எத்தனையோ 1000களை கத்தர் கொடுக்குறாரு. அவைகளை செலவு பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை செஞ்சார். இது ஒரு புறம் என் வாழ்க்கையில் நடந்தது. என் திருமண வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். ஏன் சொன்னால் என் வாழ்க்கையில் நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன். என் அப்பா அம்மாலாம் அவங்க நான் என்ன தான் ஊழியம் செஞ்சாலும் அவங்கள அல்ல அந்த ஊழியத்துடைய மகத்துவத்தையும் அந்த மகிமையும் அவங்களால என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. காரணம் என்னென்னா, அவங்க கஷ்டமும் அவங்க வேதனையும் அவங்க கவலைகள் தான் அவங்கள வந்து என்ன பண்ணிடுச்சு தவிர நெருக்கிடுச்சு. அவங்களால இயேசுவின் அன்பை உணரவே முடியல. ஆனால் பல முறை அம்மா நீ வாழ்கிறத விட செத்து போயிடுறா பல முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அழுதுருக்கிறேன், ஆண்டவரே எதுக்கு ஆண்டவர் என்னை வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு என் அம்மாவுக்கு ஒரு வேளை கஷ்டம், ஒரு ரொம்ப வியாதி ஆயிடுச்சு, ரொம்ப பலவீனமாயிட்டாங்கன்னு சொன்னால் என்னை ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு நான் போகும்போது அவங்க பக்கத்தில் நான் ஜெபம் பண்ணுனா என் கையை பிடிச்சி அவங்க தலை மேலே வச்சுப்பாங்க. தலை மேலே வச்சுட்டு நீ கை வச்சு ஜெபம் பண்ணு, அப்போ தான் எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது தான் ரொம்ப ஆண்டவருடைய அந்த அன்பையும் அந்த அபிஷேகத்தையும் என்னால் உணர முடிஞ்சிச்சு. கையை பார்த்து நான் பழமரம் அழ ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். இந்த கையில் 10 ரூபா சம்பாதிக்கிறது எனக்கு வழி இல்லையே, என் குடும்பத்துக்கு உதவி செய்ய எனக்கு வறுமை எனக்கு ஒரு பலன் இல்லையே, என்னை படிக்க வச்சிங்க ஆனால் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கோ குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு திறன் இல்லையே அப்படின்னு நான் அழுதுருக்கிறேன். ஆனால் இந்த கையை இன்னைக்கு கை வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய கிராம ஊழியங்களை கத்தர் கிருபியில் செஞ்சுட்டு இருக்கிறோம். இயேசுவை அறியாத சில கிராமங்களில் போயிட்டு நற்செய்தி கூட்டங்களை போடுறது, வாலிபர் கூட்டங்களை நடத்துறது, இப்படி கிராம ஊழியங்கள் மற்றும் கன்வென்ஷன் மினிஸ்ட்ரிஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போது கத்தர் இந்த 2021 எல்லா மாவட்டங்களிலும் ஒரு ஜப ஊழியத்தையும் நாங்கள் துவங்கியிருக்கிறோம். கடந்த நாட்களில் பாண்டிச்சேரி பகுதியில் ஒரு 2 நாள் தங்கி ஜபம் பண்ணோம். இனி இங்கே இருக்கிற 38 மாவட்டங்களிலும் ஆண்டவர் இந்த ஆண்டு என்னாகமம் 13:2 வசனத்தின்படி தேசத்தை சுற்றி பார்த்து அதில் கால் மிதித்து ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டர் பேசினார். அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். டெலிவிஷன் மினிஸ்ட்ரி பண்ணுறோம். ஒவ்வொரு மாதமும் குணமாக்கு மேசு என்ற மாத இதழ், ஒவ்வொரு மாதமும் ஒரு புத்தகம் மினிஸ்ட்ரியும் நாங்கள் செய்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் பைபிள் ஸ்டடீஸு வேதா அந்த பாடத்தை வந்து டீச் பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை செஞ்சார். என் மனைவியும் ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். அவங்க வந்து எம்இ காலேஜ் லெக்சராக இருந்து அவங்களும் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து திருமணம் பண்ணிக்கினா ஒரு ஊழியக்காரரை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காத்திருந்தாங்க. அவங்க பேர் பியூலா காட்சன் சொல்லிட்டு என்னுடைய மனைவி கத்தர் எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாருந்தான் நான் என்னால் சொல்ல முடியும். மனைவியை கண்டடிக்கிற நன்மையை கண்டடிக்கிறான்னு சொல்கிறது போல் அவங்க எல்லா விதத்துலையும் என்னை விட அவங்க உயர்ந்ததாக இருந்தாங்க. படிப்பிலும் அவங்க எம்இ மேல் படிப்பு, அவங்க வீடு வசதியானவங்க, நாங்கள் ஏழ்மையான குடும்பம், அப்படி நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்களானே ஒரு கேள்விக்குறி தானே பாஸ்டர். ஏன்னா நிறைய முறை நான் அழுதுருக்கிறேன் ஆண்டு சமூகத்தில் போயிட்டு 21 நாள் 40 நாள் இப்படிலாம் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எதுக்குன்னு சொன்னால் ஆண்டவரே ஊழியக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்குறதுனா இந்த நாட்களில் ரொம்ப என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் தான் என் வாழ்க்கை துணையை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். உண்மையாகவே நான் நம்புகிறேன், என் கண்ணீரை பார்த்த தெய்வம் தான் சரியான நேரத்தில் ஒரு துணையை கடவுள் எனக்கு உண்டாக்கி. ஏன் இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு பெண் கொடுக்கறதுக்கு விரும்பலை அப்படின்னா வருமானம் எப்படி எப்படி வச்சு காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது நான் ஜெபம் பண்ணும்போது கத்தர் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்து இந்த இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. இந்த 2 வருஷம் 2வது வருஷம் வரப்போகுது. கத்தர் இது வரைக்கும் என்ன ஆசீர்வாதமாக நடத்திட்டு வராரு. என்னோட கூட ஒரு 30 வாலிப பிள்ளைங்க நாங்கள் ஒரு டீமாக ஒரு ஃபெலோஷிப் வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் அதிகமான ஊழியங்களை கத்தருக்காக அந்த பட்டணத்தில் எங்கள் மாவட்டத்தில் சேர்த்து கத்தர் கிருபை செய்கிறார்.
1: பரவாயில்ல, அநேக நெருக்கடிகள் மத்தியில் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கத்தருக்காக உழைக்கணுங்கிற ஒரு சரியான ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குது, அதை பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவார், உங்களுக்கு ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க, அநேக மக்கள் உங்களுடைய சாட்சியில் கேட்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்து நிமித்தம் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பேச முடியும்னா ரெண்டு மூன்று நிமிஷம் சொல்லுங்க.
0: அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இந்த அற்புதமான உலகம் அறியட்டும் என்ற இந்த சாட்சியின் பகுதியில் என்னையும் கத்தர் அழைத்து வந்து இந்த அற்புதமான இந்த பிளாட்ஃபார்மில் கத்தர் என்னை பேசும்படியாக கத்தர் கிருபை செய்ததுக்காக கத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவர்களாய் தேவனை அறிந்த நாம் இன்னும் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்தார் என்று வசனம் சொல்கிறது. அந்த வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்துவை இருளில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நாம் கொண்டு போக வேண்டும். இன்றைக்கு இயேசுவின் அன்பை சொல்ல கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நாம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டோம்? நாம் ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டோம்? நாம் எதற்காக தேவனால் நாம் இந்த சமூகத்திலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் தேவனுக்காய் சாட்சியாய் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அநேக பிள்ளைகள் இருக்கலாம். தேவனுக்காக நீங்கள் பற்றி எரியும்படியாய் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கருத்தாய் போதிக்க வேண்டும் என அன்பானவர்களே. ஏனென்று சொன்னால், இந்த நாட்களிலே பிள்ளைகளை தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரமாய் அநேகர் வளர்க்கிறார்கள். ஆண்டவர் எதை தெரியுமா விரும்புகிறார்? உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் இயேசுவுக்காய் நற்காந்தங்களாய் நல்ல தூபங்களாய் கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ்ந்து ஒரு கூட்டத்தை உங்கள் நிமித்தமாய், உங்கள் குடும்பங்கள் நிமித்தமாய், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நிமித்தமாய் ஒரு புதிய ஆத்மாவை தேவனுக்கிறனாய் நடத்துவதை தேவன் விரும்புகிறார். எத்தனை ஆண்டுகள் தேவனை நாம் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், ஆனால் என் நிமித்தமாக, என் குடும்பத்தின் நிமித்தமாய் எத்தனை பேருக்கு கிறிஸ்துவின் அன்பை நான் சொல்லியிருக்கிறேன்? யோசித்து பாருங்க. இந்த வேளையில் உலகம் அறியும்படியாய் உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். உங்கள் குடும்பங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் இந்த அற்புதமான வேளையில் என்னுடைய இருதயத்திலிருந்து பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், மீகா 7:8 சொல்லுகிறது, இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அப்போ கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாயிருப்பார்னு சொன்னால், இருளை நீக்குகிற வல்லமை எனக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களிடத்தில் பழகுகிறவர்கள், உங்களிடத்தில் உறவு கொள்ளுகிறவர்கள், உங்களிடத்தில் பேசுகிறவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வெளிச்சத்தை அறிந்து கொள்வார்கள். அவர்களை அறியும்படியாக நீங்கள் முயற்சி எடுங்க, ஜெபியுங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார்.
1: ரொம்ப நன்றி அன்பானவர்களே. நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டாலும் தேவனற்றவராக வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம கேட்டோம். பிற்பாடும் அநேக நெருக்கங்கள் அவளை சூழ்ந்து கொண்டது. சொந்த தகப்பனும் தாயும் கூட தூஷிக்கிற துரத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்பட்டார்கள். பிறகு பார்க்கும்போது வேலையில்லாத காரணத்தினால் 2 தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவற்றின் நடுவில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து திடப்படுத்தி இன்றைக்கு ஒரு வல்லமையான ஊழியக்காராய்ட்டு ஆண்டவர் மாற்றி அமைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதை கேட்கிற நீங்களும் அவங்க சொன்னபடி ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய நீங்கள் ஆயத்தமாகுங்கள். நம்மை கொண்டு தான் அநேகர் ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கலாம், மற்றவர்கள் வெறுக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம், அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், என்னை மரண பரியந்தம் நடத்துவார், நான் அவருக்காக பயன்பட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு இந்த உலகத்தில் வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் கூட வந்து நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டீர்கள். இயேசு நாமத்தில் கூட வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
1: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

நீங்க ஆராதிக்கும் போது உங்களை அழுக வச்சவங்க, உங்களை அவமானப்படுத்துறவங்க நினைச்சு ஆராதிக்காதீங்க. நீங்க அழுத போது நீங்க இன்வைட்டே பண்ணாம உன் அட்ரஸ் தேடி வந்து உன் கண்ணீரை தொடச்சாரு பாத்தியா, அவரை நினைச்சு நான் அழுகும் போதெல்லாம் ஒருத்தர் இருக்கிறாரு என்னை அரவணைக்க, என்னை பாதுகாக்க ஒருத்தர் இருக்கிறாரு, அதை நினைச்சு ஒரு டேஸ்டோட கத்தரை ஆராதிக்கலாமா? ஆ, போடுப்பா.

0: நீங்க கூப்பிடுறது எப்படி தெரியுமா இருக்கணும், நீங்க கூப்பிடுறது ஆண்டவர் அப்படி உருக்கிற மாதிரி கூப்பிடணும். நீங்க எப்போ வருவீரோ அப்படி இல்ல, காட் கொடு தம்பி,
1: எப்போ வருவீரோ,
0: புரியுதா நான் சொல்றது. உங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். எப்படின்னா மூணே வார்த்தை தான், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, இந்த மூணு வார்த்தை. இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க உட்காருங்க, இப்படி சொன்னா சாப்பிடுவீங்களா? எந்திரிச்சே ஓடிடும். அதே இதே பாருங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களா அப்படி கேட்டு பாருங்களேன், எவ்வளவு ஆசையா இருக்கும்.

உனக்காக கடந்து வர யாருமே இல்லாம இந்த உலகத்துல இருக்கலாம். யார வேணாலும் நீங்க போய் கூப்பிட்டுருக்கலாம். நீங்க வாங்க ஐயா, நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க பாஸ்டர், நீங்க எனக்கு உதவி வாங்க, என் நண்பர்களை பார்த்து நீ எனக்கு உதவிக்குமான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். கடைசியில யாருமே உனக்கு வராம இருந்திருக்கலாங்கல்ல. ஆனா இன்னைக்கு என் ஏசப்ப உன கடந்து வர போகிறார் ஐயா. அம்மா, ஏசப்பா வர போகிறாரு. நீ கேட்கற பத்தி எப்பப்பா வருவீங்கன்னு கேட்ட உன் சத்த தாண்டவர் கேட்டு இன்னைக்கு நான் வர மகனே, மகளே நான் வரேன்னு சொல்லி.

ஏதாச்சும் நடந்தா தான் கத்திர துதிப்பேன் இல்ல, ஏதோவும் நடக்கலினாலும் உங்க துதிப்பேன். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? ஆண்டவரே அது நடந்திருக்கு அதுக்காக துதிக்கிறேன், ஆண்டவரே அது இன்னொன்னு நடந்துச்சு அதுக்காக துதிக்கிறேன், என்னை காப்பாத்துறதுக்காக துதிக்கிறேன். அப்படிலாம் இல்ல, எதுவும் நடக்கலினாலும் உண்மை நான் துதிப்பேன். அதுதான் ஆராதனை. வேதத்துல எல்லா கத்தருடைய ஊழியக்காரர்கள் கத்தருடைய பிள்ளையில பாருங்க, தன்னுடைய கடினமான சூழ்நிலை கத்திர ஆராதிச்சாங்க. அது நடக்கிற மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கத்திர துதி எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க. அவரை கொன்று போட்டாலும், அவர்களை தப்பு வியாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விழாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், நான் கர்த்தருக்காக களி கூறுவேன், அவருக்குள்ள மகிழுவேன். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? அதை ரெண்டு கரத்தை உயிர் சொல்லுங்க, எதுவும் நடக்கலைனாலும் உண்மை நான் துதி. எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? எதுவும் நடக்கலைனாலும்

0: ஆமென் சொல்றீங்க.
1: வேதத்துல அநேக காரியங்கள் வாசிச்சிருப்போம். ஆண்டவர், தேவாதி தேவன், ராஜாதிராஜன், பெரியவர், சிறந்தவர், அற்புதங்களை செய்தவர், அவ்வளோ பெரிய தேவனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். ஏன் நீங்களே சொல்ல மாட்டீங்களா? நான் தான், இதுல மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். அப்ப பாடலாமா? வாசிப்பா.

ஒண்ணுமே இல்லாத உங்க வாழ்க்கைக்கு இயேசு ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறார்ல. ஒண்ணுமே உங்க வாழ்க்கையில எல்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆனா இயேசு உங்க ஜபத்தை எல்லாம் கேட்டு உங்களுடைய அவமானத்தை எல்லாம் பார்த்து இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாருல்ல. அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? வீடு கொடுத்திருக்கிற அதையே நினைச்சு பாக்குறது இல்ல? ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிற அதையே நினைச்சு பாக்குறது இல்ல? நம்ம நம்மளாவே வந்தோம், நம்மளாவே முன்னேறணும், நம்மளாவே பண்ணணும் யோசிச்சிருக்கீங்க, யோசிக்கிறீங்க. நமக்கு நம்மளே பெருமை பேசுகிறது, நான் பண்ண நான் பண்ண. இயேசு மட்டும் இல்லாம இருந்திருந்தா, இயேசு மட்டும் அந்த போராட்டத்துல உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா, அந்த எதிரிய இயேசு உங்களுக்கு கையோங்க விட்டுருந்தா, ஏன் எல்லாம் நானே நான் பண்ண, நான் ஏன் சப, நான் சம்பாதிச்சாத்துமா, எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய இயேசுவை பின்பற்றவங்களா இருங்க சொல்றாங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, எனக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இயேசு இல்லாம வந்திருக்குமா? இயேசு இல்லாம ஆசீர்வாதம் வந்திருக்குமா? இயேசு இல்லாம புகழ் வந்திருக்குமா? இயேசு இல்லாம பேர் வந்திருக்குமா? எப்போதுமே கடந்து வந்த வாழ்க்கைய திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீங்க மட்டும் கொடுக்கலன்னா, நீங்க மட்டும் வரலன்னா, நீங்க மட்டும் எனக்கு தரலன்னா, யோசி எங்கிருந்து வந்துச்சு? எல்லாம் இயேசு கொடுத்தது. நமக்கு ஒரே பேரான குமாரன நமக்காக அனுப்பி வைத்தார். அதை நினைச்சு பார்த்து சொல்லுங்க, இயேசப்பா அதான் நன்றியில் இருந்தேங்க. நீங்க கொடுத்தது ஆண்டவரே, குடும்பம் நீங்க கொடுத்தது, வீடு நீங்க டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, டிரெஸ் கூட நீங்க கொடுத்ததுப்பா. நீங்க மட்டும் அதெல்லாம் கொடுக்காம இருந்தா என்ன எவ்வளவு ஏளனமா பேசியிருப்பாங்க, என்ன எந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க. நீங்க கொடுத்தது டாடி அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி

தருவார். இது மட்டும் நடத்தி வந்ததில்லை, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் உன சுமப்பார், இனிமேலும் ஜீவன் தருவார், நீடித்த ஆயுசு தருவார், நீடித்த பலன் தருவார், சுகம் தருவார், எல்லா தேவைக்கேற்ற ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து இனிமேல உன் ஆசீர்வாதிவார். நினைச்சு மாட்டீங்கல்ல, அது உணர்ந்துட்டீங்கல்ல, இயேசுதான் கொடுத்தாரு, உங்களுக்கு உணர்வு வந்துருச்சு இல்ல, அப்புறம் என்னங்க, இனிமேல அதுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் இயேசு, அவரை தேடுறதுனால எனக்கு குறைவில்லை, அவரை பிடிச்சதுனால எனக்கு குறைவில்லை, ஆகையா அவரை நான் பிடிக்கிறேன், நடக்கிறேன், தொடர்கிறேன். ஹல்லேலூயா.

நிறைய பேர் இந்த உலகத்துல சொல்லுவாங்க, நேசிக்கிறவங்க நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாது. சிரிக்கிறீங்க, உண்மைதான சொல்லி நீங்களே சொல்லியிருப்பீங்க, விதவுட் யூ ஐ கான்ட் லிவ் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க, இப்படியெல்லாம் பேசியிருப்பீங்க. ஆனால் அப்படி சொன்னவங்களே ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போகும்போது ரொம்ப கடினமாக இருக்கும்ல, ஒரு மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும்ல, ஒரு மாதிரி உங்களே அழியாமல் கண்கள் கலங்கும்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை ஒருபோது விடவே மாட்டேன். ஆனால் நம்ம அதை நம்புறதில்லை, சும்மா மனுஷனுடைய வார்த்தையை நம்பி அவங்க என்னை விட்டு போகமாட்டாங்க, அவன் அனுப்பிச்ச மெசேஜ் ஐ வாண்ட் லீவ் யூ, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், அதை நம்பி நம்பி எல்லாம் அவங்களுக்கு செய்கிறீங்க, எல்லாம் அவங்களுக்கு பண்ணுறீங்க. கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஃபோன் எடுத்து அவங்க பண்ண மெசேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேண்டாவதெல்லாம் இருப்பீங்க, அவங்க உங்களுக்கு வேண்டாதவங்களாம் இருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன்ப்பான் மகன், நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன், என்ன நீ பார்க்கவே மாட்டே. இன்னைக்கு சொல்லு ஏசப்பா, இத்தனை நாள் நான் யார் யாரோ போதும் நினைச்சிட்டு இருந்தேன், யார் யாரோ எனக்கு வேணும் நினைச்சிட்டு இருந்தேன், என் சந்தோஷத்திற்கு நான் நிம்மதியா இருக்கிறதுக்கான, இன்னைக்குதான் எனக்கு தெரியுது நீங்க இத்தனை நாளா என்ன விடாம இருந்திருக்கிறீங்கன்னு. இன்னைக்குதான் அவர் விடாம இருந்தனாலதான் நீ இவ்வளவா இருக்கிற, சுகமா இருக்கிற. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உங்க பெரியம்மாவை போய் நீங்க அம்மான்னு கூப்பிட முடியாது, உங்க சித்திய போய் அம்மான்னு கூப்பிட முடியாது, உங்க பெரியப்பாவை போய் அப்பான்னு கூப்பிட முடியாது, உங்க சித்தப்பாவை போய் அப்பான்னு, இயேசுவ அம்மான்னு கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம், அப்பா பிதாவேன்னு கூப்பிடறதுக்கான புத்திர சுவீகாரத்தை உனக்கு கொடுத்துருக்கிறாருமா, அனைத்தரமா கூப்பிடலாம். எதோ போதும் போதும் இது போதும், இவங்க கூட இருந்தா போதும், இவங்களை கல்யாணம் பண்ணிட்டா போதும், இவங்க கூட என்னோட பிசினஸ் ஆரம்பிச்சா போதும், அப்படி எப்படி நினைச்சா நான் பார்த்தேன். எல்லாருமே கைவிட்டு கைவிட்டு போன நிலைமையில இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்ன தெரியாம நான் தெரியாம அதை பண்ணிட்டேன்ப்பா, இன்னைக்கு உன் கரத்தை பிடிக்கிறேன், மாறான பரியந்தம் உன்னை விட மாட்டேன் ஆண்டவரே. உமை

0: அவர் பாதத்தை சார்ந்திருங்க. ஏதோ போதும்னு நினைச்சீங்க, ஆனா அதெல்லாம் உங்களை போதும்னு சொல்லி விட்டுட்டு போயிடுச்சு. ஆனா கடைசி வரைக்கும் உன்னை விட்டுட்டு போகாம உன் மேல அன்பு செலுத்தி உன்னை வழி நடத்தி உனக்காய் சகாயம் செய்து உன்னை நேசிச்சு உன்னை தூக்கினது இயேசுவின் அன்பு மட்டும்தானே. அவருடைய பாதத்திற்கு ஓடி வா, உன்னை ஒருபோதும் வெறுத்து தள்ளவே மாட்டார். அவரை நேசிங்க, அவர் மேல நம்பிக்கை. அவர் உனக்காய் யாவையும் இல்ல எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். காமே
1: இந்த உலகத்துல மனிதன் உங்களுக்கு துரோகம் செய்த உடனே சில பேர் அப்படியே குதிப்பாங்க. நான் சொல்றேன், குதிக்காதீங்க. குதிக்காம துரோகம் செய்ததுக்கு ஆண்டவரை துதிங்கப்பா. என் கூட ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு, ஓ சரி இவங்கெல்லாம் அதே தான். ஆண்டவருக்கே அப்படி நடக்கும் போது, கூட இருந்தவங்களே துரோகம் செய்த போது, நீங்களும் நான் ஏமாத்திரம். அதனால உங்களுக்கு துரோகம் செய்யாம உங்களோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துறேன்ப்பா. துரோகம் செய்யும் போது என்ன கூப்பிடுறேல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை தேற்ற போறேன்னு சொல்லி தேற்றல வாழ பக்கத்துல நின்று இன்னைக்கு ஆசீர்வதிக்க போற. அதனால ஆண்டவர் அன்பை ருசிச்சு என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசிப்பா.

The pain of your tears, உங்கள் கண்ணீரின் வழியில் உங்களை வழி நடத்தின தேவனை மாத்திரம் நினைத்து பாருங்கள். எத்தனையோ நான் நீங்கள் கண்ணீர் வடித்து அழுதுருக்கலாம், ஆனால் நீங்கள் அழுக பொழுதில் தான் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தின மாத்திரம் நினச்சி பாருங்கள். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தின அந்த ஆளிலெல்லாம் நீங்கள் அவர் நடத்தின பாதைகளை நினச்சிங்கன்னா உங்களோட உள்ளம் அவரோட அன்பை நினச்சி கலங்கும். நீங்கள் இந்த உலகத்தில் அழுகணும்னு நினச்சிங்கன்னா அது இயேசுவின் அன்புக்கு மாத்திரம் அழுங்க. வேற எல்லாம் நீங்கள் அழுக உங்களை அழுக வச்சு உங்களை ஆறுதலப்படுத்திட்டே தான் இருக்க பார்ப்பாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிற சந்தோஷமா இருங்க. மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்க. அதனால் இந்த பாடலுடைய அந்த அவருடைய அன்பு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கோம். அவர் உங்கள் சிறகில் சுமந்ததை, இந்த கண்ணீரின் வழிகளில் அவர் நடத்தினது, ஒரு தீங்கு உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து அந்த அன்பை குறித்து ஒரு அழகான பாடல் என்ன கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஆ, வாசி தம்பி போடுப்பா.

ராசியை போல உங்களை பாதுகாத்தார் அல்லவா. எது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை நிக்க வைத்து உங்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன் மகளே. மகனே ஐயா அம்மா நடத்தினார்ல அந்த ஆண்டவரை பார்த்து அவரோட அன்பை மாத்திரம் பார்த்து சொல்லுவீங்க என்னோட கூட சேர்ந்த ஆசையா டாடி, நீங்க இருந்தா எனக்கு போதும், வேற என்ன வேணும், அது போதும் எனக்கு.

எந்த நெருக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கிறீங்க? என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்கில நடந்துட்டு இருக்கிறீங்க? யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான இருளுக்குள்ள, ஒரு கவலைக்குள்ள, ஒரு சோகத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அது எல்லாத்துக்குமே வரும். அது வாழ்க்கையின் ஒரு கட்டம், அது கடந்துதான் போனோம். ஆனா பைபிள் அழகாய் சொல்லுது, நமக்கு தெரிந்த வசனம் தான், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படு, உங்க கூட ஒருவர் இருக்கிறார், அதனை கடந்து போறதற்கு உதவி செய்வா. அந்த வருஷம் முழுவதும் நடத்திருக்கிறாரா? வயசு நான் இப்ப என்ன வயசு? உங்களுக்கு இந்த வயசு வரைக்கும் உங்களை சாகடிக்கல இல்ல, உங்களுக்கு அத்தர் எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்கல இல்ல, நடத்தி நடத்தி ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு வந்திருக்கிறார்ல, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் கடக்க உதவி செய்வார். இந்த பள்ளத்தாக்கு நீ கடப்பீர்கள், இதுவும் வாழ்க்கையில கடந்து போகும். சிலதெல்லாம் கடந்து போனாதான் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய சில காரிய உயரங்களுக்கு போக முடியும். சில காரியங்களை அது உங்களை விடும், நீங்களும் விட்டு போகணும், பள்ளத்தாக்க விட்டு போகணும், சில நபர்களை விட்டு போகணும். கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இந்த பள்ளத்தாக்க கடக்க இயேசு உதவி செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதை நான் கடந்து போவேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், தேவன் என் கூட இருக்கிறார்ப்பா, சர்வ வல்லமையுள்ள இயேசு என் கூட இருக்கிற, நான் ஏன் பயப்படணும்? கை தட்டி என் கூட சேர்ந்து பழைய பாடலை என் கூட சேர்ந்து பாடுறீங்களா?

0: கடப்பீங்க, இதையும் கடப்பீங்க. இது ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த கண்ணீர் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த போராட்டம் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த பள்ளத்தாக்கு அனுபவம் ரொம்ப நாள் நிலைக்காது. கடப்பீங்க. வாழ்க்கை நாளே சிலது கடந்து போறதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கடந்து நாளைக்கு போறது இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த போராட்டத்தை கடந்து நீங்க போவீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், அது மட்டும் போதும். நான் நின்னால் இருக்கிறார், நடந்தால் இருக்கிறாரு, கண்ணீர் சிந்துனால துடைக்கிறதுக்கு இருக்கிறாரு. இந்த பள்ளத்தாக்கம், இந்த பேட் ஃப்ரேஸும் என் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும். கடந்து போக கர்த்தர் உதவி செய்வா, நான் நம்புறேன். இத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கைகளை தட்டி கடப்பேன்னு சொல்லுங்க, கடந்து போவேன்னு சொல்லுங்க, இயேசு கடக்க வைப்பார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென்.
1: கர்த்தருடைய பண்டிகை வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன்.
2: I greet you all in the name of the Lord Jesus Christ, those who have come for this service.
1: ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாம் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதையும் ஒருமுகப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம்.
2: Let us all be prepared to listen the word of God with all our soul and heart and strength.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும், எவ்வளவுதான் பிரசங்கங்களை கேட்டாலும், ஒருபோதும் சத்தியத்தை உணராத பெண் பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு.
2: Those who hear a lot of truth but then not understanding, like
1: சில எவ்வளவு பிரசங்க என்ன கேட்டாலும் சரி,
2: whatever they hear,
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அந்த வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில கிரியை செய்யறதில்ல.
2: The word of God is not working in them.
1: அலேவா, கர்த்தருடைய வசனத்துல தப்பு இல்ல.
2: Not mistake in the word of God.
1: யார் மேல தப்பு?
2: Whose mistake?
1: வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல,
2: not only hearers the word of God,
1: அதன்படி செய்கிறவர்களாக இருங்க.
2: And you have to do it.
1: We are the doers of God's word.
2: We should be doers of the God's word.
1: கர்த்தருடைய கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல,
2: not only hearers the word of God,
1: அதன்படி செய்யணும்.
2: Alleluia. Do it.
1: Amen.
2: Amen.
1: எனக்கு செய்யணும்னு ஆசை தான்.
2: I want to do it.
1: ஆனா செய்ய முடியல.
2: But I could not do so.
1: நான் ரொம்ப வல்லமையா இருக்கணும்னு ஆசை தான்.
2: I want to be powerful.
1: ஆனா வல்லமை இல்ல.
2: I don't have power.
1: Alleluia. நான் ரொம்ப அதிகமா ஆண்டவரை நெருங்கணும்னு விரும்புறேன், முடியல.
2: I want to come closer unto God but not possible.
1: வரஞ்சது ஒரு மணி நேரமா ஜெபிக்க பார்க்கற முடியல.
2: I want to pray for 1 hour but then I could not.
1: வேதத்தை ஒரு அதிகாரமாவது வாசிக்கணும்னு பார்க்கற முடியல.
2: I want to read the word of God at least for 1 chapter but I could not.
1: எத்தனையோ பேர் இன்னும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
2: And people are living such a
1: ஆனால்
2: life.
1: பல வருடங்களாக பிரசங்கங்களை ஒரு ஆயிரக்கணக்கான பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்க.
2: They would have listened thousands of messages in many years.
1: ஆனா அவருடைய வாழ்க்கை மறுரூபமாகவே இல்லை.
2: But the life is not yet transformed.
1: அதே போல தான் அந்த பழைய வாழ்க்கை.
2: The old life.
1: அந்த பழைய மனுஷன்.
2: The old man.
1: அவளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்.
2: He is ruling.
1: இன்னும் அவருடைய சுபாவம் மாறவில்லை.
2: The nature is not yet changed.
1: அவருடைய நடத்தையில ஒரு மாறுதல் வரல.
2: No change in walk.
1: சில பழக்க வழக்கங்களை விட முடியல.
2: They could not leave some bad habits.
1: சிலர் இன்னுமாகவே பிசாசனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
2: Still they are doing the will of devil.
1: அதுக்கெல்லாம் காரணம் என்ன?
2: What is the reason?
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God,
1: வசனத்தை கேட்கலாம் மாத்திரமல்ல,
2: not only hearers the word,
1: அதன்படி செய்ய முடியல.
2: They could not do it.
1: எவ்வளவு நான் ஜெபம் பண்ணி பார்க்கற முடியல.
2: I pray a lot but then I could not.
1: மூணு நாள் உபவாசம் போட்டேன்.
2: I put 3 days fasting.
1: ஒரு வாரம் உபவாசம் போட்டேன்.
2: I took 1 week.
1: 40 நாள் உபவாசம் போட்டேன்.
2: 40 days fasting.
1: நான் உபவாசம் போட்டு கூட ஒன்னும் நடக்கல. உபவாசம் போட்டு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்துச்சு.
2: I was okay for some time.
1: மறுபடியும் பழையபடி ஆயிருச்சு.
2: Again it became same way.
1: அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது,
2: in many people's life,
1: ஒரு ஆவியிலே ஒரு வளர்ந்த ஒரு நிலைமை இல்ல.
2: No growth in the spiritual life.
1: அதாவது இந்த நம்முடைய உலகத்திலேயே அதிகமா ஜெபிக்கிற ஒரு தேசம்னா இந்தியா தான்.
2: India is praying more in the world.
1: முக்கியமா தமிழ்நாடு.
2: Particularly in Tamil Nadu.
1: ஜபம் ஜபம் ஜபம் எங்க பார்த்தாலும் ஜபம்.
2: Lots of prayers in
1: நம்ம
2: the state.
1: மாதிரி வெளிநாட்டில் நான் பார்த்த வரைக்கும் எந்த எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் ஜெபிக்கிறது இல்லை யாரும்.
2: In other countries they don't pray like this.
1: ஆனா இவ்வளவு ஜெபிக்கும் பொழுது
2: when we pray like this
1: உங்க தெருவுல இருக்கிற இன்னும் ஒருத்தர் கூட மாறலையே
2: in your street people are not yet changed
1: உங்க கூட வேலை செய்யறவங்க படிக்கிறவங்க யாரும் மாறலையே
2: your colleagues not yet changed
1: அப்படியே தான இருக்காங்க
2: they are as they were
1: நீ ஜெபம் பண்ணியே தான் மாத்துனீங்களா
2: do you pray and change them
1: ஜெபம் பண்ணியே தான் நடந்துச்சா
2: anything happened by your
1: hallelujah
2: prayer? hallelujah
1: எத்தனை பேர் சாட்சி சொல்ல ஆயத்தமா இருக்கீங்க
2: how many are ready to do such
1: hallelujah ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு
2: what did happen by your prayer
1: ஏன் ஒண்ணு நடக்கல
2: why things are not happening
1: அதான் கேள்வி
2: that is my question
1: நம்ம ஜெபத்துல குறைவே கிடையாது
2: no lack in prayers
1: காலை மாலை மத்தியானம் மூன்று வேளையும் ஜெபிக்கிறோம்
2: மார்னிங் ஆஃப்டர்நூன்
1: பொழுது ஜெபிக்கிறோம்
2: அண்ட் டின்னர் டைம்
1: தூங்கும்போது ஜெபிக்கிறோம்
2: ஸ்லீப்பிங் டைம்
1: தனித்தனியா ஜெபிக்கிறோம்
2: பர்சனலி
1: குடும்பம் குடும்பமா ஜெபிக்கிறோம்
2: as family
1: சபையா ஜெபிக்கிறோம்
2: as the church
1: ஆனா ஒண்ணும் மாறலையே
2: but no change
1: காரணம் என்ன
2: what is the reason
1: hallelujah
2: hallelujah
1: காரணம் என்ன
2: what is the reason
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
2: dear children of
1: god சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை
2: விடுதலையாக்கு it won't be much interesting
1: appo aandude vaarthaye neenga theenilum thelidenilum madhuramaa irukkira kartude vaarthaye rusichi neenga adu pusikkiringala
2: do you really taste like honey the word of god
1: hallelujah மன்னாவை ஆண்டவர் பொழிந்தார் அது ருசியுள்ளதா என் தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சாம்
2: the lord has given the manna it was like sweet with honey
1: hallelujah அந்த மாதிரி ருசிச்சு ருசிச்சு சாப்பாடு பாருங்க சில பேருக்கு இது இப்படி இப்போ சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும்னு அந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க
2: they give importance for the food
1: அல்லேலூயா எதுக்குன்னா ருசிக்காக
2: for the taste
1: ஹெல்த்துக்காக இல்லை
2: not for the health
1: அந்த நாக்கு ருசிக்காக தான்
2: to satisfy the
1: அது போல
2: tongue
1: பிரசங்கம் கேட்கறது எப்படின்னா காதுக்கு
2: for the ear
1: செவித்தினவுன்னு சொல்லுவாங்க
2: they say it is for the ear
1: சும்மா அந்த காதுக்கு நல்லா இருக்கணும்
2: கேட்குறேன் இட் ஷுட் பி குட் டு த இயர்
1: அப்படி தான் கேட்குறாங்க
2: தே தே ஹியர் லைக் தட்
1: அருமையானவர் அதனால தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கேட்குற சத்தியங்கள் நமக்குள்ளே கிரியை செய்யாமல் போய்விடுகிறது
2: the truth is not working in us because of this
1: ஆகவே தான் நாம் நம்முடைய ஜபத்தில் பலனை பார்க்க முடியல
2: we could not see the reward in our prayer
1: hallelujah நம்ம என்ன சொல்வோம் தண்ணீரை ஆகார்த்து ஆகார்த்து தண்ணீர் மேல் போடு அநேக நாட்களுக்கு பிறகு பலனை காண்பாய்
2: we say put the food in the water you can see the reward
1: அப்போ சரி நிறைய பேர் அந்த வசனத்தை விசுவாசிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 60 வருஷம் ஆகும்
2: maybe 50 60 years it will
1: உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகு கடவுள்
2: let it be according to your faith
1: hallelujah அதே ஆண்டவராக இயேசு போய் லாசரு கலர் முன்னால் நின்றுட்டு
2: லார்ட் ஜீசஸ்
1: ஆண்டவரே நான் ஒரு ஜெபம் பண்றேன்
2: லார்ட் ஐ ப்ரே
1: ஆகாரத்து தண்ணீர் மேல போடுறேன்
2: ஐ புட் தி ஃபுட் இன் தி வாட்டர்ஸ்
1: அநேக நாட்களுக்கு பின் பலன் கொடுக்கணும் அவர் அங்கே நிக்க வேண்டியதுதான் லாசரு உள்ளே இருக்க வேண்டியதுதான்
2: ஹி ஹஸ் டு ஸ்டாண்ட் ஃபார் எ லாங் டைம் லாசரு ஷட் பீ இன்சைட்
1: ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணாரா ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ணாரா
2: ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்
1: அரை மணி நேரம் ஜெபம் பண்ணாரா
2: ஹாஃப் an hour
1: அதெல்லாம் கூட கணக்கு போட்டு பார்க்க மாட்டீங்களா
2: don't you
1: எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாரு
2: how long he prayed
1: எவ்வளவு நேரம் இருக்கும் அவர் பண்ண ஜெபம்
2: how long
1: அதுவும் சுத்தி இருக்கிறவங்க கேட்கறதுக்காக பண்ணாரா
2: he prayed only for others to listen
1: hallelujah அருமையானவர்களே
2: dear children of god
1: அப்போ லாசரு வெளியே ஜெபம் பண்ணிட்டு லாசரு வெளியே வான்னு சொன்னேனே என்ன பண்ணா உடனே வெளியே வந்தாச்சு
2: after prayer when he called Lazarus come out he came out
1: amen அது ஜெபத்துல ஒரு உடனே உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்
2: so there will be
1: ஜெபம் பண்ணீங்க நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்கனா ஒரு ரிசல்ட் தெரியும்
2: when you pray you find the result
1: இயேசு ஜெபம் பண்ண உடனே அவருடைய முகம் என்ன செய்தது மறுரூபமாச்சு
2: when jesus prayed
1: அவர் வஸ்திரம் எல்லாம் வெண்மையாச்சு
2: the dress became white
1: hallelujah
2: was transformed
1: hallelujah அவர் போய் டிப்டாப்ல போட்டு வெளுத்து எடுத்துட்டு வந்து போடல அதனால தான் கூட வசனத்தை எந்த மண்ணானாலும் என்ன செய்ய முடியாது, வெளுக்க முடியாத அளவுக்கு வெண்மையா இருந்துச்சு.
2: I know laundry can cleanse like that. It was so white.
1: அப்ப அவர் ஜோமணி முடிச்ச உடனே
2: when he prayed,
1: பிரியமானவர்களே ஒரு மாறுதல்,
2: the change.
1: பாதி அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணாங்க,
2: the apostles prayed.
1: அவங்க ஜெபிக்கிறாங்கன்றதுக்கு என்ன அடையாளம்,
2: what is the sign?
1: ரோட்ல போறவங்க எல்லாம் பாக்குறாங்கன்னா அந்த கட்டடம் அப்படி தடதடன்னு ஆடுதே, ஒரே ஆட்டமா பூமி அதிர்ச்சி வந்துருச்சா,
2: the building is shaking, any earthquake.
1: அந்த கட்டடம் மட்டும் ஆடுது,
2: the building is shaking.
1: என்னாச்சு,
2: what happened?
1: அவள் கூடி இருந்த இடம் என்ன செய்தது, அசைந்தது,
2: the place
1: அங்க ஜெபம் கிரியை செய்து,
2: the prayer is hallelujah.
1: working. அப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க,
2: how many of you prayed like
1: hallelujah
2: that?
1: எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க,
2: how many of you praying like that?
1: hallelujah
2: hallelujah.
1: சில பேர் தூக்கம் சரியா வரலனா ஜெபம் பண்ணுவாங்க,
2: they sleep without, they don't have sleep.
1: சில பேருக்கு ஜெபம் பண்ணாதான் தூக்கமே நல்லா வரும்,
2: when they pray they will have a
1: hallelujah hallelujah. சில பேருக்கு ராத்திரில தூக்கம் வரலனா காலையில வச்சுக்கோ, சர்ச்சுக்காவது போலாம், சர்ச்சில் போனா பாஸ்டர் பிரசங்கம் தொடங்கின உடனே என்ன செய்யும், நல்லா இழுக்கும், அப்பதான் தூக்கம்.
2: So when you hear the message, you may sleep well, and you can sleep well and
1: hallelujah
2: get up.
1: அது ஒரு தேவன் அளித்த வரம்,
2: it is the gift of God.
1: பிரசங்கம் பண்ண உடனே எல்லாரும் தூக்கம் வருது,
2: you sleep well when you hear the message.
1: அது இல்ல,
2: not that.
1: நாம ஜெபிக்கும் பொழுது
2: when you pray,
1: அங்கே கிரியைகள் நடக்க வேண்டும்,
2: the work should be there.
1: அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்,
2: that's what the Lord is expecting.
1: இன்றைக்கு காலவேளையில நல்லா சிந்திச்சு பார்ப்போம்,
2: in this morning you think.
1: நாம் இந்த வருடத்தை ஆரம்பிச்சு இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ள அடி எடுத்து வச்சிட்டோம்,
2: we have stepped in September. 8
1: மாதங்கள் ஓடி போச்சு,
2: 8 months rolled away.
1: எவ்வளவு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தவறாம
2: without missing, hallelujah,
1: எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை நான் வர முடியாத சூழ்நிலை ஆச்சு,
2: all many Sundays I could not come.
1: ஆனா கர்த்தருடைய கிருபையில,
2: by God's grace,
1: ஒரு ஞாயிற்றுக்கு கூட தவறாம வந்துட்டேன்,
2: I did not miss even a single Sunday.
1: Hallelujah
2: hallelujah.
1: ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இன்டர்நேஷனல் பாஸ்டர் ஒருத்தர்,
2: one minister

0: on.
1: Hallelujah. அது நல்ல யோசனையா தான் தெரிஞ்சது.
0: It's a good thought he has given.
1: அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும்
0: many people are less people.
1: நான் என்ன சொன்னேன் உண்மைதான்.
0: It is true.
1: ஆனா என்னுடைய தரிசனம் என்னன்னா இந்த கொஞ்சம் பேரை கொண்டு ஆண்டவர் எதா செய்ய மாட்டாரா?
0: With this small group. Hallelujah. The Lord.
1: அப்படி நான் நினைக்கிறேன்.
0: I believe that.
1: நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: What do you think?
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: என்ன கொண்டு எதுவும் வேணாங்க, யாரை கொண்டா இதை செய்துங்க, நம்மளை ஆளை விடுங்க
0: அப்படின்றீங்களா?
1: நல்லா கவனிங்க.
0: Listen.
1: ஆகவே பிரியமானவர்களே,
0: dear children of God,
1: இந்த நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை சொன்னோன்னு சடங்காச்சாரம்.
0: Sunday means it's a ritual.
1: CSC போறவங்களாம் CSCக்கு போயிடுவாங்க.
0: Like going to CSI.
1: பெந்தகோஸ்தே சபைக்கு போயிடுவாங்க, பெந்தகோஸ்தே போயிடுவாங்க.
0: Pentecostal church.
1: கிறிஸ்தவனா இருக்கிறவங்களாம் என்ன செய்வான்?
0: Christians.
1: சரி, ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போகணும், நீங்க முதல் சண்டே ராபோஜனம் போய் எடுத்துட்டு வந்துடலாம்.
0: First Sunday, let me go.
1: அது வேற, நம்ம ராபோஜனம் எடுக்காம போனா ஏதோ வம்பாயிட போகுது.
0: If I don't take communion, it may be a
1: அது போய் எடுத்துட்டு வந்துடலாம்.
0: Let me go and take and come.
1: அப்படின்ட்டு ஒரு கடமைக்காக வரவங்களும் இருக்கிறாங்க.
0: Ritually, some people.
1: நிறைய பேர் அப்படிதான்.
0: Many like that.
1: சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா?
0: Sunday means.
1: அப்படி போய் தலையை காமிச்சுட்டு.
0: Let me show the head.
1: என்னத்தை காமிச்சுட்டு?
0: Show the
1: தலைய காமிச்சுட்டு வந்துடலாம்.
0: Let me show the head and come.
1: அப்படின் சபைக்கு வரணும் இருக்காங்க.
0: Some they come to church.
1: நீங்க எப்படி வந்திருக்கீங்க?
0: How did you come?
1: எதுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்களா?
0: You are not answering.
1: நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, எப்படி வந்திருக்கீங்க?
0: How did you come?
1: சும்மா தலைய காமிச்சு வந்திருக்கீங்களா?
0: Have you come to show your head and go?
1: இல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா?
0: Have you come to worship the Lord?
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: ஆண்டவரே, இன்றைக்கு உம்மோடு நான் உறவாட வந்திருக்கிறேன்.
0: Lord, I have come to talk to you.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: எலியா போய் காத்திருந்தாரு.
0: Elijah waited.
1: Amen. ஒரு குகையில போய் காத்துன்னு
0: இருந்தாரு. He was waiting in the cave.
1: ஆண்டவர் வருவார் வருவார் என்று கடைசியா ஒன்னும் வரல. ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி தான் வந்துச்சு.
0: Big earthquake came.
1: அப்புறம் ஒரு பெரிய காத்து வீசிச்சு.
0: Big wind came.
1: Hallelujah. அப்புறம் அக்னி வந்துச்சு.
0: The fire came.
1: ஒண்ணுமே வரல. ஆண்டவர் அக்னிலையும் வரல, காத்துலயும் வரல.
0: The Lord did not come through any
1: means. வரலையே, ஆண்டவரே காணுமே.
0: I could not see God.
1: நம்ம போலாம்,
0: let me go.
1: அப்படின ஒரு தீர்மானம் எடுக்கல.
0: He didn't take that determination.
1: என்ன ஆனாலும் பரவாயில்லை.
0: Whatever it may be.
1: நான் ஆண்டவர் சந்திக்க தான் வந்திருக்கிறேன்.
0: I have come to meet the Lord.
1: அவரை சந்திச்சு தான் போவேன்.
0: Let me meet and go.
1: அப்படி இருந்தான்.
0: He was waiting.
1: ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு.
0: A mild voice.
1: Hallelujah. ஆண்டவர் வந்துட்டாரு.
0: Lord has come.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believing?
1: மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர்களோட பேசுறாரா?
0: Is the Lord speaking? Hallelujah. In a mild voice?
1: நிறைய பேர் நம்ம சபையில் எடுத்துக்கங்க.
0: It taken
1: எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே காணிக்கையே வர்றது இல்லை. என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தாகம், என்னுடைய கர்ப்ப வேதனை எல்லாம் என்னன்னு
0: கேட்டீங்கன்னா,
1: உத்தமமான ஜனத்தை கர்த்தருடைய வருகைக்கு என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும்.
0: I have to prepare the faithful.
1: உத்தமமான ஜனத்தை எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்?
0: How to prepare.
1: அவர்கள் ஆத்மாவுக்கு ஏற்ற தேவ தூது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும்.
0: They should receive the
1: தேவ வசனம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும்.
0: They should get God's word.
1: அதன் மூலமாகத்தான் அவர்கள் வளர முடியும்.
0: Through which they can grow.
1: Hallelujah. கர்த்தர் சொல்லிட்டு போயிருக்கிறார்.
0: The Lord has said.
1: ஊழியக்காரர்களுக்கு,
0: to the ministers of God,
1: நான் போகிறேன்.
0: I go.
1: என்னுடைய ஆடுகளை என்ன செய்யுங்க? மேய்ங்க.
0: You feed my sheep.
1: என்னுடைய ஆட்டு குட்டிகளை நீங்க மேய்ச்சு நடத்துங்க.
0: You feed my
1: பட்டினி போட்டுறாதீங்க.
0: Don't make it.
1: வேலைக்கு ஆகாரம் கொடுத்துருங்க.
0: Give the food.
1: அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு.
0: The Lord has said.
1: Hallelujah. ஆகாரம் கொடுக்க வேண்டியது எங்க வேலை?
0: My job is to
1: மேய்ச்சலை கொடுக்க வேண்டியது எங்களுடைய வேலை.
0: I have to give the
1: மேய வேண்டியது உங்களுடைய வேலை.
0: You have to eat.
1: நல்லா மேஞ்சிட்டு என்ன செய்யணும்?
0: What you supposed to do?
1: கனி கொடுக்கணும்.
0: You have to give the fruit.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,

0: of God.
1: ஆகவே இந்த நாட்கள்ல நாம் ஏன் ஆவிக்குரிய ஜீவிதல வளர முடியல?
0: Why we could not grow in the spirit?
1: இன்னொரு வார்த்தையில சொல்லப்போனா ஒரு பரிசுத்த ஜீவியம் இல்ல.
0: It's not a holy lifestyle.
1: சும்மா எடுத்ததெல்லாம் போய்.
0: Always lie.
1: எடுத்ததெல்லாம் கெட்ட வார்த்தை.
0: Bad words.
1: எடுத்ததெல்லாம் கோபம்.
0: Anger.
1: எரிச்சல்.
0: All Sunday. Kind of anger, fight.
1: குழப்பம்.
0: Confusion.
1: இதெல்லாம் வருது.
0: You get everything.
1: அப்போ உனக்குள்ள திவ்ய சுபாவம் இருக்குதா, ஜென்ம சுபாவம் இருக்குதா?
0: Do you have the divine nature?
1: Hallelujah.
0: Or your own nature?
1: திவ்ய சுபாவம் இல்ல.
0: No divine nature.
1: நாளுக்கு நாள் நாம மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மறுரூபமாயிட்டு இருக்கிறோம்.
0: So we are transformed.
1: மறுரூபமாயிட்டு இருக்கீங்க.
0: How many of you being transformed?
1: Hallelujah. ஒரு பெரிய மாறுதல்.
0: Great change.
1: Hallelujah. ஆண்டவர் அதற்காக தான் உன்னை அழைச்சிருக்கிறார்.
0: For which the Lord has called you.
1: அதற்காக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
0: He has chosen you for that.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஒரு இங்க வாசித்தீங்கன்னா,
0: when you read here,
1: எபேசியருக்கு நிருபத்தில்
0: Ephesians,
1: முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
0: You take first chapter.
1: எபேசியர் முதலாவது அதிகாரத்தில்
0: Ephesians 1,
1: மூன்றாவது வசனத்திலிருந்து யாராவது வாசிங்க.
0: From verse 3.
1: போதும்.
0: Enough. Please be seated.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: So இப்ப நம்ம வாசி கேட்டதிலிருந்து என்ன செய்தி ஆண்டவர் கொடுக்கிறார் உங்களுக்கு?
0: So what message the Lord is giving?
1: ஒரே வார்த்தையில சொல்லுங்க.
0: In one word.
1: ஆவியில் ஏவப்படுறவங்க ஏன் சொல்லிட்டு உட்காரலாம்.
0: You can stand up and say and sit.
1: என்ன சொல்ல வரார்?
0: What the Lord wants to say here.
1: புரிஞ்சதா இல்லையா?
0: Did you understand?
1: Velangicha illaya?
0: Did you understand it?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Enna andar ungaloda pesinar?
0: What did the Lord speak to you?
1: Neenga dinamum vedatha vaasikkumbodhu andar ungaloda pesuradhu illaya?
0: When you read the Bible and will the Lord
1: Bible ni daily padikkum bodhalam kathar kuda pesuvar.
0: When you read the Bible daily the Lord will speak to you.
1: Vasanathin moolama pesuvar.
0: Through the word of God.
1: Appo indha kaala velaiyil idu padichadha neenga ethana per aandavar pesinaar ungaloda.
0: In this morning when you read this passage for how many can say the Lord has spoken with me.
1: Hallelujah. Enna inga 500 per ukkandirukkonna
0: about 500 you are sitting.
1: 500 perkum 500 vyathyasamana செய்தி இதில் இருக்குது.
0: So there will be 500 different messages are there.
1: நான் சொல்வேன் இது 500 இல்ல 1000 செய்தி, அதாவது சுருக்கமா சொல்ல போனா ஒரு 1000 செய்தி.
0: Briefly I can say it is 1000 messages.
1: எத்தனை செய்தி இருக்கு?
0: How many messages?
1: ஒவ்வொரு வசனத்திலேயும் 100 வசனத்துக்கு மேல 100 செய்திக்கு மேல இருக்கு.
0: In each and ஒவ்வொரு வசனத்திலேயும் every verse there may be
1: Hallelujah.
0: Hundreds of messages.
1: அத அந்த ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு பேச முடியாது.
0: Within an hour I cannot talk everything.
1: ana edukaga idu namba ipo padichom.
0: Why did we read this passage?
1: Hallelujah. Nabadar prakashamulla adu or seidhi thana.
0: Is it
1: aandavar avaroda pesirkar? Hallelujah. Enna venum prakashamulla manakkan ipo enudi kelvi enna na avar sonnadilirundhu
0: from his
1: edhukku prakashamulla manakkan.
0: What for the shining eyes?
1: Edhukku?
0: For what?
1: அடுத்த கேள்வி.
0: Next question.
1: என்னங்க? இன்ன அவருடைய வல்லமையினுடைய மகிமை என்ன மகத்துவம்?
0: What is his power, the greatness?
1: எழுப்பினருடைய வல்லமை. அது என்னது அது?
0: What kind of
1: அந்த வல்லமைக்கு பேர் என்ன?
0: What kind of power it is?
1: மகிமையின் மகிமைனாலும் புரியாது, புகழ்ச்சினாலும் புரியாது. நீங்க மகிமையின் புகழ்ச்சினா என்ன? அது மகிமையின் புகழ்ச்சி.
0: What is the glory?
1: Hallelujah.
0: And praise.
1: எப்படி ஆவிக்குரிய வசனத்தை நம்ம ஆராய்ஞ்சு, அதனாலதான் வேதத்தை என்ன செய்யுங்க, ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினாலும் உங்களுக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன். ஆராய்ந்து பார்க்கணும் வசனத்தை என்ன செய்யணும். நான் அப்படிதான்
0: படிக்கிறேன்.
1: நான் ஏதோ திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் எங்கேயா போய் சுத்திட்டு வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து உங்ககிட்ட பேசுறதுக்கு வரல.
0: ஞாயிற்றுக்கிழமை
1: ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு நான் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டோட பாத்துல
0: காத்திருக்கிறேன்.
1: யாரும் நம்ப மாட்டாங்க.
0: People may not believe it.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அது உண்மையா பொய்யான்றது என் கூட இருக்கிற ஊழியக்கார கேட்டீங்களா சொல்லுவாங்க.
0: You can ask the servants of God.
1: Hallelujah.
0: They will know.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: ஏன்?
0: Why?
1: ஏன் அவ்வளவு தூரம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு?
0: Why we should wait for long time?
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒருத்தர் ஒரு பார்சல் கொடுக்கிறாரு. ஒரு பெரிய பார்சல் சொன்னா பேக் பண்ணி பேக்கேஜ், ஒரு கட்டு ஒரு பொட்டலம் கொடுக்கிறாருன்னு
0: வச்சுங்க. Somebody give some parcel.
1: Hallelujah. இதுல பிரிச்சு பாருங்க.
0: Just open.
1: Hallelujah. இதுல ரொம்ப ஆச்சரியப்படும்படி உள்ள ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு.
0: So something will be there as surprise.
1: அப்போ பிரிக்கிறாங்க.
0: They are opening.
1: ஒண்ணுன்னா பிரிச்சுனே போறாங்க.
0: They are removing all the wrappers.
1: ஒரு மணி நேரம் ஆச்சு பிரிக்க பிரிக்க. இன்னும் உரிக்க வெங்காயம் உரிக்க வரிக்க வெங்காயம் சொல்றாங்களே, அது மாதிரி இன்னும் பிரிக்க பிரிக்க வந்துட்டே இருக்குது.
0: It kept on coming when they open it.
1: பொட்டலம் சின்னதாயிடுச்சு.
0: That packet is
1: fast. அப்புறம் என்ன பிரிச்சுனே கிராங்க.
0: Again they are opening.
1: Yeah.
0: Why?
1: என்னதான் இருக்கும் அது உள்ள?
0: What is there inside?
1: என்னதான் உள்ள இருக்கும்?
0: What is there inside?
1: அப்படின்னு சொல்றதுக்காக தான் எவ்வளவு நேரம் ஆனவன் போல சளைக்காம அதை பிரிக்கிறாங்க.
0: And they kept on removing that wrapper.
1: அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
0: One side let it be.
1: கர்த்தருடைய வசனத்தை
0: the Lord's word.
1: ஆண்டவர் என்ன சொல்றாரு?
0: What the Lord says.
1: நான் ஒரு பொட்டலம் கொடுக்கல, உங்களுக்கு ஒரு பொக்கிஷன் கொடுத்துருக்கிறேன்.
0: Not the parcel, I have given the treasure.
1: புதையல்.
0: It's a treasure.
1: அந்த புதையலை நீங்க என்ன செய்யணும்? தோண்டி தோண்டி தோண்டி எடுக்கணும்.
0: You have to dig on.
1: நீங்க தோண்ட தோண்ட தோண்ட புதையல் என்ன பண்ணும்? வரும்.
0: When you dig you can find the treasure.
1: அந்த புதையல்ல என்ன இருக்கு?
0: What is there
1: or
0: in the treasure?
1: Irukkirudhu.
0: There is the treasure.
1: Ethana perku andha pokisham venum?
0: How many of you want to have that treasure?
1: Adhu eppo varum?
0: When do you get it?
1: Neenga thonda thonda dhaan varum.
0: When you dig it, you will get it.
1: சும்மா அப்படி மேலா படிச்சீங்கலாம் வராது.
0: If you just read, you cannot get it.
1: அதனால தான் பிரியமானவர்களே ஒரு நாலு பேர் சொன்னாங்க.
0: Four of them said.
1: ஆனா ஒவ்வொருத்தரோட ஆண்டவர் ஏதாவது ஒன்னு பேசியிருப்பார்.
0: The Lord would have spoken to everyone.
1: இன்றைக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துற காரணம் என்னன்னு
0: கேட்டீங்க. Today the Lord is revealing this.
1: இந்த கடைசி வசனத்துல நாம என்ன வாசித்தோம்?
0: The last verse.
1: அவர் இப்போ பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு சொல்றாரு? நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானம் தெளிவு அளிக்கிற ஆவி. என்னதுங்க? என்னது? ஆவி.
0: The spirit which gives wisdom.
1: பரிசுத்த ஆவியானவர்.
0: The Holy Spirit.
1: உங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும்? அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கணும்.
0: The Lord should give the wisdom.
1: நீங்க சினிமா பாக்குறதுக்கு ஞானம் தேவையில்லை.
0: Need not have wisdom to look at the movie.
1: ஏதோ ஜோக் படிக்கிறதுக்கு ஒண்ணு ஞானம்லாம் தேவையில்லை.
0: To read the comedy need not have.
1: கட்டுக்கதைகளை படிக்கிறதுக்கு ஒரு ஞானமும் தேவையில்லை.
0: To read the story need not have wisdom.
1: அதெல்லாம் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத வேண்டாத கட்டுக்கதைகள்.
0: These are all useless things.
1: ஆனா ஆண்டவருடைய வசனத்தை படிக்கணும்னா
0: to read the Lord's word.
1: ஒரு ஞானம்,
0: the wisdom,
1: தெளிவு,
0: the sound mind.
1: Hallelujah. அதை யார் தான் கொடுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா
0: who can give it?
1: Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்க முடியும்.
0: Only the Holy Spirit.
1: வேற யாராலும் கொடுக்க முடியாது.
0: Not others.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? அதை கொடுக்க முடியும்.
0: Only the Holy Spirit can give it.
1: அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் அதை கொடுக்கிறார்னு கேட்டீங்கன்னா அவருக்கு மாத்திரம் தான். வாஸ்து பாருங்க, ஒன்று கொரிந்தியர் புஸ்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தை எடுங்க.
0: First Corinthians chapter 2.
1: அதில் நாம் என்ன வாசிக்கிறோம்? ஒன்று கொரிந்தியர்
0: First Corinthians
1: இரண்டாவது அதிகாரம்
0: chapter 2
1: அந்த ஒன்பதாம் வசனத்தில் யாரா படிங்க?
0: From 9.
1: கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. பாருங்க, இருதயத்திலும் தோன்றல, கண்ணும் பார்க்கல, மனசுலையும்
0: தோன்றல.
1: இப்போ நான் படிச்ச உடனே உங்களை ஒரு கேள்வி கேட்டேன், இது புரியுதா அப்படின்னு சொல்லி.
0: I asked a question, did you understand?
1: உடனே எல்லாரும் என்ன பண்றீங்க? யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க.
0: You started thinking.
1: Hallelujah. என்னவா இருக்கும்?
0: What would be?
1: இன்னத ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புறார்.
0: What the Lord wants to talk to me.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: அதனால தான் இதெல்லாம் உன் கண்ணுனால தெரியாது, காதுனால கேட்க முடியாது. அடுத்த வசனம்.
0: I cannot see and you cannot.
1: தேவன் அவைகளை என்னங்க? தமது ஆவியினாலே. தமது ஆவியினாலே என்ன செய்தாரு? வெளிப்படுத்தினார்.
0: God has revealed them to us.
1: ஆவியினால ஏன் வெளிப்படுத்தினாரு?
0: Why he revealed through the spirit?
1: அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் யாரு?
0: The spirit searches.
1: ஆண்டவர் நம்மளை ஆராய்ந்து பார்க்க சொல்றாரு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கன்னு நம்மளை சொல்றாரு.
0: Search the word of scripture, the Lord says.
1: ஏன்னா ஏற்கனவே இதை ஆராய்ந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ஆவியானவர்.
0: The spirit of God searched already.
1: அவர் என்ன தாராஞ்சார் படிங்க.
0: What did he search?
1: அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆலயங்களையும் மனுஷனுள்ள ஆவியா என்று மனுஷனுக்கு ஒன்று யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அது போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான்.
0: Except the spirit of God.
1: Hallelujah.
0: You cannot understand the things of God.
1: இப்ப நான் படிக்க சொன்ன வசனத்தை நீங்க நல்லா எழுதிக்கங்க. யாராவது
0: you write down the verse.
1: டைப் பண்ணிக்கங்க.
0: You can type.
1: இல்ல அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க கையில.
0: Copy and paste.
1: அது குறிப்பு பேர் கவிஞன்
0: and the poet.
1: பெரிய புரட்சியாளன், சிந்தனையாளன், பெரிய பெரிய தமிழ் பண்டிதர்
0: and the big
1: ellatti kudunga poi
0: white and artist
1: ayya adu enna solludhu konjam pachi solunga
0: what it says
1: neenga periya padipali thane
0: so you are a wise man come on you think
1: abdin kettu paarenga
0: just ask them
1: avanga enna solvanga
0: what they say
1: nee kuduthu paathu test pannunga
0: you just test them
1: avanga indha vedathinude magathvatha solla mattaanga
0: they will not say the greatness of the word
1: avangalude ariva dhaan ungalukku solli kodupaan
0: they teach only their intellectual Hallelujah. knowledge
1: ஆனா ஆவியானவர் அப்படி இல்ல
0: ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட் இஸ் நாட் லைக்
1: அவர் எதை ஆராய்ஞ்சு பார்க்கறாரா
0: which one he is searching
1: தேவனுக்குரியவைகளை
0: and
1: hallelujah
0: the things of god
1: hallelujah
0: the things of god
1: amen எப்படி சமைப்பது
0: how to
1: ஆன்லைன்ல போய் படிச்சுக்கலாம் நீங்க
0: you can read through online
1: எல்லாத்தையும் நீங்க ஆன்லைன்ல போய் படிச்சின இருக்கலாம்
0: in online you can read everything
1: ஆனா
0: but
1: தேவனுக்குரியவைகளை வெளிப்படுத்துறது யாரு
0: who is revealing the things of
1: ஆவியானவர் மாத்திரம்தான் வெளிப்படுத்துவார்
0: only the spirit of god can reveal
1: hallelujah
0: hallelujah
1: அப்போ இப்ப நம்ம வாசிக்க கேட்ட இந்த பகுதியில்
0: in this portion
1: தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக
0: in order to reveal the things of god
1: hallelujah தேவ ஆவியானவர் என்ன செய்றாரு
0: what the spirit of the lord does
1: அது நமக்கு வெளிப்படுத்துவதற்காக தேவனுடைய ஆவியானவர்
0: in order to reveal
1: நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறார்
0: the spirit of the lord is revealed in our lives
1: inga ungalku or chinna kurippa mathram kudukuren neenga veetla poi adha vachi neenga padinga
0: I just give the note and then go home and read
1: hallelujah ellathaiyum na ungalku solla maten
0: I won't say everything
1: miga mukkiyamaana or sila kaariyatha ungalku na kudukuren
0: I just teach very important things
1: ange aavikkuriya sagala aashirvaadangalinaal aandavar enna seidirukkarare சகல எல்லாம் சொல்லுங்க சகல
0: just say all
1: சகல
0: all
1: அது எதா விடுபட்டு போச்சா
0: anything is left out
1: சொல்லுங்க hallelujah
0: hallelujah
1: எதா விடுபட்டு போச்சா
0: anything is left
1: சகலன் சொன்னா
0: all means
1: அதுல எதுமே விடுபடல எல்லாமே
0: everything is included
1: hallelujah
0: amen
1: அதுதான் ஆசீர்வாதம்
0: that is the blessing
1: ஆனா அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்
0: what kind of blessings it is
1: ஆவிக்குரிய ஆசீர்வாதம்
0: it's a spiritual blessing
1: hallelujah hallelujah அன்னைக்கு மனுஷன் என்ன செய்ய பார்க்கறாங்கன்னு கேட்டிங்கன்னா
0: what man wants to try
1: மாம்சத்துல அதிகமாக காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று மனுஷன் விரும்புறான்
0: they want to do things through the flesh
1: அவனை தான் உலகம் பாராட்டி கொண்டிருக்கிறது
0: the world is appreciating them
1: ஒலிம்பிக்ல ஓடி போயிட்டு வந்தா அதுக்கு ஒரு இது கொடுக்குறான் கப்பு கொடுக்குறான்
0: and you people
1: தன்னுடைய தாலந்துகளை கொண்டு போய் வெளிப்படுத்தி அதுக்கு பிரைஸ் வாங்குறான்
0: by demonstrating the talents they get
1: தன்னுடைய திறமைகளை
0: the skill
1: நம்முடைய ஆற்றல்களை
0: by their skill
1: நமக்கு இருக்கிறதான தாலந்துகளை
0: by their talents
1: மனுஷன் வெளிப்படுத்தி
0: man reveals it
1: அதை கொண்டு அவன் இந்த உலகத்துல ஒரு இடத்தை பிடிக்கிறான்
0: through which he cast the place that's all
1: ஆனா
0: பட்
1: ஆண்டவர் பாத்தீங்கன்னா
0: you look at the lord
1: இந்த சரீர பிரகாரமான காரியத்தின் மூலமாக எதையும் செய்ய மாட்டார்
0: he will not do anything through the
1: நம்ம சரீரத்துல இருக்கிறோம்
0: we are in the flesh
1: ஆனால் இந்த சரீரத்தை சரீரம் ஆளுகை செய்ய கூடாது இந்த சரீரத்தை ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும்
0: spirit of the lord should rule
1: Alleluia.
0: the body the body should not rule the body
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: ஆண்டவர் இந்த நம்ம வாசி கேட்ட பகுதியில் சீக்கிரமா நான் சொல்லணும்னா முதலாவதாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் நமக்கு கொடுத்திருக்கிறார்
0: the lord has given all spiritual blessings
1: அது எங்க இருந்து வந்ததுங்க
0: where is it from
1: அமெரிக்கால இருந்து வரல
0: not from america
1: uk ல இருந்து வரல
0: not from uk
1: சிங்கப்பூர்ல இருந்து வரல
0: not from singapore
1: வடக்கே இருந்து வரல தெற்கே இருந்து வரல
0: not from north or south
1: எங்க இருந்து வந்திருக்கு
0: where from
1: உன்னதங்களில்
0: from above
1: எத்தனை பேர் உன்னதத்துக்கு போயிருக்கீங்க
0: how many of you gone to
1: நாசாவுல விண்வெளிக்கு போயிருக்கறான் செவ்வாய்க்கு போயிருக்கறான் கிரகங்களுக்கு போயிருக்கறான்
0: from nasa they have gone to various planets
1: யாராவது போயிருக்கறானா
0: anybody gone to the higher places
1: உன்னதத்துக்கு போறதுக்கு ராக்கெட் இருக்குதா
0: is there any rocket to go to the higher places no
1: உன்னதத்துக்கு ராக்கெட்டும் கிடையாது
0: no rocket
1: ஒண்ணும் கிடையாது
0: nothing
1: இயேசு ஒருவர்தான் உன்னதத்துக்கு ஏறி இருக்கிறார்
0: only jesus went the highest places
1: ஏறிட்டு என்ன சொல்றாரு
0: what did he say
1: நான் மட்டும் இல்லப்பா
0: not only me
1: உன்னதங்களிலே நான் உங்களையும் என்னோடு கூட உட்கார வைத்திருக்கிறேன்
0: I keep you sitting
1: Alleluia.
0: with me
1: hallelujah இந்த உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்.
0: I have given the blessings from high above.
1: Hallelujah. இந்த உன்னதங்களில் இருந்து ஒரு ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
0: What kind of all these spiritual blessings?
1: இன்னைக்கு மனுஷன் காசுக்காக ரொம்ப உழைக்கிறான்.
0: Man is working hard for the money.
1: குடும்ப பிரச்சனைக்காக கோர்ட் கோர்ட் அலையறான்.
0: He is going to the court for the family.
1: அலையறான்.
0: Police station.
1: மனுஷன் இடத்துல ஓடுறான்.
0: He is running towards the man. இவங்க
1: உதவியை கேக்குறான். அவங்க உதவியை கேக்குறான்.
0: He is asking help to various people.
1: இன்னைக்கு மனுஷன் சின்ன காரியத்துக்கெல்லாம் எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கான்.
0: For a small thing they run here and there.
1: What
0: the Lord says, child of God,
1: how I
0: have blessed
1: you
0: from most high
1: places. I have
0: given all the spiritual blessings.
1: You are
0: not enjoying
1: it. Hallelujah. இதுக்குதான் மனக்கண்ணை திறக்க சொன்னாரு.
0: That's why the Lord said open the inner eyes.
1: அது மாத்திரம் திறந்து பார்க்கக்கூடிய பார்வை உங்களுக்கு இருந்துச்சுனா,
0: if you have that eyesight,
1: அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள்ன்றது என்னதுங்க?
0: What is that shining forth?
1: அதுதான் ஆவிக்குரிய கண்கள்,
0: spiritual eyes.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: இப்ப நம்ம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம்.
0: We go for a job.
1: வீட்டுக்கு வந்த உடனே என்ன சொல்றோம்?
0: What we say?
1: Ayoyoyo, not traffic pathingla.
0: What a traffic.
1: Ayoyoyo, inga enna prachana pathingla.
0: What a problem.
1: Ayyo, inga enna sanda pathingla.
0: What a fight there.
1: Inga ore kolappam pathingla.
0: A lot of confusion.
1: TV, ayyo, TV open panna pathingla, inga enna prachana nadakkudhu.
0: When you open the TV, what problems are going on?
1: யோ, இப்படிப்பட்ட கொலை நடந்துகிறது பாத்தீங்களா?
0: Such a murder happening.
1: இதெல்லாம் எந்த கண்ணல பார்த்துနေ இருக்கோம்?
0: By which eye you are looking?
1: நம்மளுடைய சரீர பிரகாரமான கண்ணல பார்த்துနေ இருக்கோம்.
0: With the bodily eye we are watching.
1: இதெல்லாம் பார்த்துနေ இருக்கும் பொழுது,
0: when you are looking at this, have a problem.
1: எப்படி பாப்பீங்க?
0: How do you look at that?
1: அதே சரீர கண்ணால பாப்பீங்க.
0: You will look at your bodily eye.
1: டிவில நீங்க என்ன பாத்தீங்களோ அது போலயே நடக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கும்.
0: Whatever you looked at the
1: TV, அந்த கண்ணல தான் பாக்குறீங்க.
0: Because the same eye you are watching.
1: எந்த கண்ணுனால நீங்க கேடான பொல்லாங்கான காரியங்களை பாத்தீங்களோ அதே கண்ணால உங்க பிரச்சனையை பாக்கும்போது,
0: when you look at your problem through that same eye,
1: உங்களுக்கு அது அப்படிதான் தெரியும்.
0: It will be like looking like that.
1: கருப்பு கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
0: If you put the wear the black glass,
1: பச்சையா தெரியுமா?
0: Everything will be black.
1: சிவப்பு கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
0: When you put the red glass,
1: சிவப்பா தான் தெரியும்.
0: You get only red colors.
1: அப்ப ஆவிக்குரிய கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
0: If you put spiritual,
1: ஆவிக்குரிய ரகசியங்கள் தெரியும்.
0: You get spiritual secrets.
1: ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்றாரு?
0: What the Lord is saying,
1: தேவ ஜனமே,
0: God's people,
1: நான் உங்களுக்கு ஆயத்தம் வைத்திருக்கிறதான அந்த சகல உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்களை
0: all blessings from heavenly places
1: கொள்ள வேண்டுமானால்,
0: if you want to inherit,
1: நீ முதல்ல அதை பார்க்கணும்.
0: You have to look at that.
1: கண்ணை திறந்து பாரு.
0: Open your eyes and see.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பாக்குறீங்களா இல்லையா?
0: Do you see that?
1: மனுஷனை பாக்குறீங்க. அவன் என்ன போட்டுக்கிறான், இவன் என்ன போட்டுக்கிறான், அவன் என்ன செய்றான், இவன் என்ன செய்றான்.
0: You are looking at the men, what they are doing.
1: இப்படி இத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
0: We are looking at surroundings.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அதெல்லாம் பாக்குறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல.
0: No use of seeing.
1: நீ எதை பார்க்கணும்?
0: What you supposed to see?
1: ஆவிக்குரிய கண்ணை திறந்து,
0: open your spiritual eyes.
1: உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும் பொழுது,
0: when you look at the blessings.
1: Hallelujah. அப்பதான் தெரியும் நீ யாருன்னு.
0: Then you will understand who
1: Alleluia.
0: Are you.
1: Hallelujah. இங்க வாசிக்கிறோம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்ம ஆசித்திருக்கா எதுக்காகன்னு கேட்டிங்களா?
0: For what all these blessings?
1: ஏதோ உங்களுக்கு பிரச்சனை வந்தா ஜெபம் பண்ணுங்க.
0: Just pray when you get problems.
1: Hallelujah. ஏதோ ஒரு கஷ்டம் வந்தா ஜெபம் பண்ணிக்கங்க.
0: Any problem means
1: சரியாயிடும்.
0: It will be okay.
1: ஏதோ போராட்டமா ஜெபம் பண்ணுங்க, சரியாயிடும்.
0: Any tribulation you pray about it and it will be
1: all right. கஷ்டம் வந்தா ஜெபம் பண்ணுங்க.
0: Any problem comes you just pray.
1: அதுக்கு ஒரு மணி நேரம் பிரசங்கம் தேவையில்லை.
0: 1 hour preaching is not necessary.
1: எல்லாருக்கும் தெரியும்.
0: Everyone knows.
1: தலைவலியா போய் ஜெபம் பண்ணுங்க, சரியாயிடும்.
0: Take you pray and it will be okay.
1: வயிற்றுலயா ஜெபம் பண்ணுங்க, சரியாயிடும்.
0: Stomach pain pray, it will be okay.
1: பிள்ளைங்க அடங்கலையா ஜெபம் பண்ணுங்க, சரியா?
0: You are not control, you pray, it will be okay.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு?
0: What the Lord is saying here,
1: நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்.
0: Already I said,
1: நம்ம ஜெபம் பண்ணி
0: by prayers
1: என்னத்தை சாதிச்சிருக்கோம், அதான் என்னுடைய கேள்வி.
0: What did we do?
1: ஏன் சாதிக்கல?
0: Why we are not?
1: ஏன் ஒண்ணும் நடக்கல?
0: Why things are not happening?
1: அப்ப நாம் என்னத்தை ஜெபிச்சிட்டு இருக்கோம்?
0: What are we praying?
1: Hallelujah. நமக்கே தெரியாது.
0: We don't know.
1: Amen.
0: Amen.
1: Edo jom pannom jom pandrom.
0: Just pray.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Ana
0: but
1: நாம் யார், எதுக்காக ஜெபிக்கிறோம்,
0: who are we, what for we are praying,
1: நம்ம ஜெபம் எப்படிப்பட்டது,
0: what kind of prayer
1: என்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ள வரும்போது,
0: when you have that assurance,
1: அதுக்கு அப்புறம் நீங்க ஜெபிக்கிற அந்த வேளையில,
0: then you pray,
1: நீங்க ஒரு பெரிய அற்புதத்தை பாப்பீங்க,
0: you will see a great miracle.
1: இங்க நாம என்ன வாசிக்கிறோம்,
0: what are we reading here,
1: நாலாவது வசனத்துல, தமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, நீ யாரு,
0: who are you,
1: பெந்தகோஸ்தே விசுவாசி,
0: பெந்தகோஸ்தல் பிலீவர்,
1: சிஎஸ்ஐ விசுவாசி,
0: சிஎஸ்ஐ பிலீவர்,
1: Baptist Church விசுவாசி,
0: Baptist Church believer,
1: நான் அந்த சர்ச்சு விசுவாசி,
0: believer of that church,
1: இந்த சர்ச்சு விசுவாசி இல்ல,
0: this church no,
1: இங்க என்ன சொல்லி இருக்குது, உலக தோற்றத்திற்கு முன்னே,
0: before the foundation of the world,
1: எப்போ,
0: when,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah,
1: ஒருத்தர் வந்தாரு,
0: one man came,
1: இந்த சர்ச்சுக்கு நான் வந்து பாக்குறேங்க, நல்லா இருந்தா இங்கே வரங்க அப்படினாரு,
0: the church is all right then I'll come,
1: நீங்க நல்லா இருந்தா தான் வருவீங்க,
0: if you are right you will come,
1: ஆனா ஆண்டவர் உங்களை எதுக்காக தெரிஞ்சு கொண்டாரோ அங்க தான் போவீங்க,
0: and what for the Lord has chosen then you will go there,
1: ஆனால் இனிமேல் அந்த மாதிரி சொல்லாதீங்க,
0: don't say like that,
1: ஆண்டவர் எங்க வைக்க சித்தமா அங்க வைக்கட்டும்,
0: wherever the Lord wants to keep me,
1: கல்யாணம் ஆனாலும் சரி,
0: whether it is marriage,
1: வேலையானாலும் சரி,
0: whether it is job,
1: எல்லாம் எதுவா இருந்தாலும் சரி,
0: whatever it may be,
1: எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது ஆண்டவர் என்னை அவர் தெரிஞ்சுகிட்டாரு,
0: how many of you know that the Lord has chosen,
1: வரல,
0: I didn't come,
1: எத்தனை பேர் நிச்சயம் இருக்குது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்,
0: I didn't choose you, you have,
1: நான் தான் உன்னை தெரிஞ்சுகிட்டேன்,
0: I have chosen you,
1: hallelujah,
0: hallelujah,
1: உங்க பொறுப்பு,
0: your responsibility,
1: நீங்க தான் என்ன தெரிஞ்சுகிட்டீங்க,
0: you have chosen me,
1: என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நீங்க தான்,
0: you are the responsible,
1: அந்த மாதிரி பேசிருக்கீங்களா ஆண்டவர்ட்ட,
0: have it talk with like that,
1: அதுவும் இப்போ தெரிஞ்சுகிட்டாரு,
0: is it now,
1: ரெண்டு கிறிஸ்தவங்க இருக்காங்க,
0: two Christians,
1: நம்ம பாஷையில பேச போனா,
0: in our language,
1: ஆதி கிறிஸ்தவன், நீ ஆதி கிறிஸ்தவனா பாதி கிறிஸ்தவனா,
0: are you Christian from beginning,
1: ஆதி கிறிஸ்தவனா பரம்பரை பரம்பரையா கிறிஸ்தவனா,
0: generation generation,
1: ஆதி கிறிஸ்தவனா பாதியில வந்தவன்,
0: and half way means,
1: நம்ம ஆதி கிறிஸ்தவன இல்ல பாதி கிறிஸ்தவன இல்ல,
0: not
1: உலக தோற்றத்திற்கு முன்னே ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டு விட்டான்,
0: the Lord has chosen you before the foundation of the world,
1: hallelujah, இல்லனா நீங்க வர முடியாது,
0: otherwise you cannot come,
1: உலக தோற்றத்துக்கு முன்னே,
0: before the foundation of the world,
1: உங்க அப்பா அம்மா உன்னை பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி,
0: before your parents name you,
1: என் கருவில் உம்முடைய என்னுடைய எலும்புகளை என் ஆண்டவர் கண்டார்,
0: my Lord has seen the bones,
1: hallelujah, நான் தோன்றுவதற்கு முன்பதாக உம்முடைய கண்கள் என்னை கண்டது,
0: before I was formed he has
1: looked at me, வினோதமாய் நான் உருவாக்கப்படும் பொழுது உம்முடைய கண்கள் என்னை கண்டது,
0: amazingly the Lord has
1: seen, hallelujah, நீ யார் என்று அவருக்கு தெரியும்,
0: he knows who are you,
1: உருவம் என்னது என்று அவர் அறிந்திருக்கிறார்,
0: he knows your figure,
1: எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார்,
0: God knows everything,
1: அதனால நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன்,
0: you are chosen,
1: hallelujah,
0: hallelujah,
1: நீ பணக்கார விசுவாசின்னு தெரிஞ்சுக்கல,
0: not because of your richness,
1: விசுவாசின் தெரிஞ்சுக்கல,
0: because you are poor,
1: நீ படிச்சவன் தெரிஞ்சுக்கல,
0: because you are educated,
1: நீ படிச்சவனோ படிக்காதவனோ ஏழையோ பணக்காரனோ,
0: educated not educated,
1: hallelujah,
0: poor or rich,
1: ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற விதமே வித்தியாசங்க,
0: the Lord is choosing,
1: 1 கொரிந்தியர் முதல் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்,
0: 1 Corinthians 1,
1: உள்ளவைகளை அவமாக்கும்படி என்ன செய்தார் ஆண்டவர், இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார், அல்லேலூயா,
0: the Lord has chosen,
1: அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை,
0: and
1: இழிவானவைகளை,
0: to despised,
1: பைத்தியமானவைகளை,
0: foolish things,
1: தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்,
0: the Lord has chosen,
1: அல்லேலூயா, அவர் தெரிந்து கொண்ட நோக்கம்,
0: the purpose,
1: அவருக்கு தான் தெரியும்,
0: he knows,
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
1: உன்னை மனுஷன் அப்பாயிண்ட் பண்ணி வைக்கல, கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார்,
0: man did not appoint, God has chosen you,
1: எந்த மனுஷன் என்ன பாஸ்டர் உத்தியோகத்துக்கு வான்னு சொல்லி அப்பாயிண்ட்மென்ட் கொடுக்கல,
0: nobody appointed me,
1: கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், இங்க நிக்கிறேன் நான்,
0: God has chosen me, I am,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டது உண்மையானால்,
0: if it is true God has chosen,
1: ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ,
0: what for he has chosen you,
1: அதுதான் நாம இங்க வாசித்தோம்,
0: That's what we read.
1: உலக தோற்றத்திற்கு முன்னே
0: before the foundation of the world
1: ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு.
0: There is a purpose to
1: அந்த நோக்கம் என்னன்னு
0: கேட்டீங்களா? What is that intention?
1: அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும், குற்றமில்லாதவர்களாக இருக்கணும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
0: And you should be holy and without blame before him.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அன்பா இருக்கணும்.
0: You have to be lovable.
1: பரிசுத்தம் இல்லாம அன்பா இருக்க முடியும்?
0: You can be without.
1: பரிசுத்தமா இருக்கலாம்.
0: You can be holy.
1: நான் ரொம்ப பரிசுத்தம்.
0: I am holy.
1: ஆவிக்குரிய பெருமை.
0: Spiritual pride.
1: அன்பு இருக்காது, அன்பு இருக்காது.
0: There won't be any love.
1: Hallelujah. பிச்சைக்காரனை பார்த்தா கூட ஒரு கனி உள்ள பார்வை வராது.
0: And don't
1: நான் பரிசுத்தவான்.
0: I am holy man.
1: அப்படி இல்ல. பரிசுத்தமாவும் இருக்கணும்.
0: You have to be holy.
1: அன்பாவும் இருக்கணும்.
0: You have to be
1: அன்பில் பரிசுத்தம்.
0: Love in holiness.
1: Hallelujah. Yes, ரெண்டுத்தில் இருந்தார்.
0: The Lord was in both.
1: Amen.
0: Amen.
1: அப்புறம் எப்படி இருக்கணும்?
0: How?
1: குற்றம் இல்லாதவளாய்.
0: Without blame.
1: Hallelujah. நாங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன குற்றம் சுமத்துறாங்க.
0: Always they are blaming me.
1: உன் வீட்டில் உன்னை குற்றம் சுமத்தலாம்.
0: They may blame
1: உலகம் உன்னை குற்றம் சுமத்தலாம்.
0: World may blame you.
1: யார் வேணாலும் உன் மேல பழியை தூக்கி போடலாம்.
0: Anybody can blame.
1: ஆனால் பயப்படாதே.
0: But fear not.
1: தேவன் தெரிந்து கொண்டவர்களின் குற்றம் சாட்டுகிறவன் யார்?
0: Who can blame you when the Lord has chosen you?
1: குற்றம் சாட்டினாங்கல்ல.
0: They blamed you.
1: எவர்கள் உனக்கு விரோதமாக எழுப்பினாலும் உன் பட்சத்தில் வருவார்.
0: Who will come against you, they will come.
1: தேவன் தெரிந்து கொண்டவர்களின் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்?
0: Who can blame when the Lord has chosen?
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: இப்படி இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு
0: பாத்தீங்கன்னா
1: இதெல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு? ஆவியானவர்
0: ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட்
1: அவருடைய சித்தத்தின்படி
0: அகார்டிங் டு ஹிஸ் வில்
1: ஹல்லேலூயா நம்மை வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
0: ஹி வாண்ட்ஸ் டு லீட் அஸ் அகார்டிங் டு ஹிஸ் வில்
1: ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் உன்னை தெரிஞ்சுகிட்டாரு, அதுக்கப்புறம் எப்படா போன் விடுறது இல்ல.
0: நாட் ஜஸ்ட் சூசிங் யூ அண்ட் லீவிங் யூ.
1: உன்னை தெரிந்து கொண்டதுனால
0: பிகாஸ் ஹி ஹஸ் சோசன்
1: இரவும் பகலும்
0: நைட் அண்ட் டே
1: உனக்காகவே அவர் கிரியை செய்துட்டு இருக்கிறார்.
0: ஹி இஸ் வர்க்கிங் ஃபார் யூ.
1: ஹல்லேலூயா. தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசித்து பாருங்க.
0: 18 and 7
1: தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவளாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு
0: கேட்டீங்கன்னா
1: அவளுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார்.
0: The Lord will do justice.
1: அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும்.
0: Many things I can say.
1: நான் எதுக்காக இந்த காரியத்தை உங்களுக்கு காமிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா
0: Why I am showing this.
1: ஆவியானவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ தெரிந்து கொண்டாரோ
0: What for the spirit of the Lord has chosen
1: அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால்
0: That purpose should be fulfilled.
1: Hallelujah. தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால்
0: And if it has to be fulfilled what for he has chosen
1: நாம் என்ன செய்யணும்?
0: What we supposed to do?
1: ஆவியானவர் கிரியை செய்யிறதுக்கு இடம் கொடுக்கணும்.
0: We have to give room for the Holy Spirit to work.
1: ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது என்ன நடக்கும்?
0: When the Holy Spirit works what will happen?
1: Hallelujah. ஏசாயா 59 அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறபடி
0: Isaiah 59 and 19
1: வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமா என்ன செய்வாரு? கொடியேற்றுவார்.
0: When the enemy is coming like flood,
1: இரவும் பகலும் கர்த்தர் உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.
0: Night and day he is working for you.
1: இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா
0: In another word,
1: ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர்
0: The spirit of the Lord.
1: Hallelujah. உன் கூட இருக்கிறார்.
0: He is with you.
1: இதை விட பெரிய பாக்கியம் உனக்கு என்ன வேணும்?
0: What a privilege it is.
1: ஆனா நாம என்ன செய்றோம்?
0: What we do?
1: எனக்கு யாரும் உதவி இல்லைங்க.
0: No help.
1: எனக்கு யாரும் ஒத்தாச இல்லைங்க.
0: No support.
1: எனக்கு எதுவும் இல்ல.
0: I don't have anything.
1: என்னால முடியல.
0: I can't do anything.
1: அது முடியல, இது முடியல.
0: This is not possible. That is not
1: possible. நாம என்ன செய்றோம்? குறை சொல்லிட்டு இருக்கோம்.
0: We just
1: புலம்பல் பாடிட்டு இருக்கோம்.
0: We just murmuring.
1: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
0: What the Lord says.
1: யாருமே உங்களுக்கு தேவை இல்லப்பா.
0: You not have anything.
1: Hallelujah.
0: Anybody.
1: நான் கூட தான் இருக்கிறேன்.
0: I am with you.
1: ஆனா எப்படி இருக்கிறேன்?
0: How I am.
1: சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனாக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
0: As the comforter, the spirit of truth, I am with you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் போகிறேன்.
0: I am leaving
1: naan poi satyaviyagiya thetravalane veroru thetravalane ungalukku kudukuren
0: I go and then I send another comforter
1: avaru paathu paarungala
0: he will take care of you
1: solunga pakkathula paathu
0: you just
1: brother aaviyanavaru unna paathukkar kavala padada
0: the spirit of the lord can
1: solunga
0: look after you don't worry
1: kavaloda vandirukringla
0: have you come with
1: avaru paathukkar solunga
0: he will take care of
1: hallelujah
0: you. hallelujah
1: avaru paathukkar
0: he will take care
1: yaaru
0: Who?
1: Hallelujah.
0: The spirit of the Lord will take care. Whoever is having that assurance,
1: they
0: will not yet fear.
1: Because not
0: you.
1: அவர் உன்னை நடத்துகிறார்
0: He leads you
1: யோவான் எழுதின சுவிசேஷம்
0: Gospel of John
1: 16வது அதிகாரம்
0: 16
1: 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
0: 13
1: சத்தியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன செய்வார் நடத்துவார்
0: When the spirit of truth comes
1: Amen அருமையான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்
0: the spirit of the lord will be with you and guide you
1: உனக்கு என்னென்னலாம் செய்யணும் அவருக்கு தெரியும்
0: he knows what to do for you
1: அடுத்து என்ன செய்யணும் யார்கிட்ட இன்னைக்கு நிறைய பேர் ஜோசியம் போய் கேக்குறாங்க பாத்தீங்களா
0: they go to the sorcerers people
1: ஐயா கொஞ்சம் ஜோம் பண்ணி சொல்லுங்க யா
0: please pray and tell me prophecy
1: ஏதா சொல்லுங்க
0: you say something
1: யாராவது யார் வாயிலாவது ஏதா வருமா
0: anything will come from anyone
1: யாரும் ஒன்னும் சொல்ல தேவையில்ல
0: others need not say anything
1: ஆண்டவர் உம் கூட இருக்கிறது உண்மையானால்
0: if the lord is with you
1: தேவ ஆவியானவர் உம் கூட இருக்கிறது உண்மையானால்
0: the lord is with you
1: அவர் உன்னை போதித்து வழி நடத்துவார்
0: and he will teach you and
1: hallelujah அவர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வார்
0: He will Alleluia. do everything for you.
1: எதுமே ஆகாதது ஒன்றுமே இல்ல.
0: Nothing is impossible
1: by him.
0: Not by might.
1: பராக்கிரமத்தினாலும் அல்ல.
0: Not by power.
1: என்னுடைய ஆவியினாலே ஆகும்.
0: But my spirit.
1: Alleluia.
0: Alleluia.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: இந்த 1 கொரிந்தியர்
0: 1 Corinthians.
1: முதலாவது அதிகாரம்
0: chapter 1.
1: இப்போ 17வது வசனத்தை நாம் வாசிச்சோம் இல்லையா?
0: 17 we have read.
1: இப்போ வாசிங்க. 14 15 வாசிங்க.
0: 14 and 15.
1: சீக்கிரமாக
0: quickly
1: illenga 1 korinthiyar illa sorry ephesians
0: ephesians
1: ephesians mudhalavathu adhigaram
0: ephesians 1
1: hallelujah சரி இப்போ நல்லா கவனிங்க இந்த எபேசியர்ல
0: எபிசியன்ஸ்
1: 17ல தான் நம்ம என்ன வாசித்தோம்
0: 1 and 17
1: இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவு உங்களுக்கு
0: God may give you to the spirit of wisdom and revelation. அது
1: என்னன்றத தான் நம்ம 18 19ல வாசிக்கிறோம். வாசிப்போம்.
0: 18 what it is.
1: இன்னதென்றும் இதுதான் முக்கியம். நல்லா கவனிங்க.
0: That is very important.
1: Hallelujah. அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லம் எல்லாம் சொல்லுங்க
0: அக்கார்டிங் டு தி
1: பலத்த சத்துவத்தின் வல்லமை இன்னொரு முறை சொல்லுங்க பலத்த சத்துவத்தின் இன்னொரு முறை சொல்லுங்க
0: அல்லேலூயா அல்லேலூயா
1: நம்ம எல்லாருமே பலவீனர்கள் தான்
0: we are all weak
1: ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பலவீனர்களா
0: somewhere we are weak
1: நான் உடனே அந்த பலவீனத்தை சொல்லி சொல்லி நாம் பிசாசுக்கு மகிமை செலுத்த கூடாது
0: we should not glorify devil
1: நம்ம பிசாசை பார்த்து தைரியமா சொல்லலாம்
0: we have to say boldly to the devil
1: எனக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா
0: whatever I have
1: பலத்த சத்துவத்தின் வல்லமை
0: I have the
1: இப்ப படிங்க அந்த வசனத்தை படிங்க
0: mighty power
1: வல்லமையின் படியே மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அல்லேலூயா
0: to know the mighty power
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
0: dear children of god
1: இந்த 19வது வசனத்தில் வாஸ்தவம், கிறிஸ்துவை மரித்தோர் என்று எழுப்பி அவரிடத்தில் நடந்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாக நம்மிடத்தில் என்னத்தை காமிக்கிறாரு, வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். மறுபடியும் சொல்லுங்க,
0: வல்லமையின்
1: மகா மேன்மையான சொல்லுங்க,
0: வல்லமையின்
1: மகா
0: மேன்மையான.
1: இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தை வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை யாருக்குங்க ஒப்பிடலாம்? உலகத்துல ஏதாவது காஸ்ட்லி பொருள் சொல்லுங்களேன், அதுக்கு ஒப்பிடலாமா?
0: Can we compare with the costly item?
1: விலையேற்ற பொருள் இல்ல, ஒரு பெரிய உலகத்திலே சிறந்த மனுஷன் யாராவது இருந்தா சொல்லுங்க, அவனுக்கு ஒப்பிடலாமா?
0: Any special man in this world to be compared?
1: யாருக்குமே ஒப்பிட முடியாது.
0: We cannot compare with anyone.
1: அதான் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம்.
0: That is the
1: நீ பலவீனம்தான்,
0: King of his mighty power.
1: ஆனா வல்லமையின் மகத்துவம்,
0: you are weak but then
1: பலத்த சத்துவத்தின் வல்லமை,
0: the power to
1: நீ ஞானத்துல குறைவுள்ளவன் தான்,
0: you may be
1: ஆனா வல்லமையின் மேன்மை,
0: but the
1: மேன்மையான மகத்துவம்,
0: the greatness of his power.
1: இதெல்லாம் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு.
0: The Lord is keeping in you.
1: எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருந்து அதை நடப்பிக்கிறார்.
0: The Holy Spirit is with you. எப்படி
1: இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாரோ,
0: as he raised the Lord Jesus,
1: அதே தேவன்,
0: same God,
1: அதே பரிசுத்த ஆவியானவர்,
0: same Holy Spirit,
1: எனக்குள் இருக்கிறார்,
0: he is with me,
1: என் மேல் இருக்கிறார்,
0: he is upon me.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believing that?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: பிசாசுகளால் சோதிக்கப்படுறதுக்கு முன்னால,
0: when before he was tested by
1: ஆவியானவர் கூடயே போயிட்டாரு.
0: Brother Lord is going with him.
1: கூடயே இருந்தாரு.
0: He was with him.
1: தோற்கடிச்சாரு.
0: He defeated.
1: சாத்தானை தோற்கடிச்சிட்டு.
0: He defeated the
1: அவர்
0: devil.
1: ஆவியின் வல்லமையோடு கலிலியாவுக்கு திரும்பினார்.
0: He returned to Galilee.
1: தேவாவியானவருடைய வல்லமையோடு, ஆவியானவருடைய பலத்தினாலே,
0: by the power of God,
1: ஆவியானவருடைய பலத்தினாலே,
0: the power of the Spirit,
1: ஆவியானவருடைய பலத்தினாலே, எல்லாம் சொல்லுங்க,
0: the power of the Spirit.
1: தேவ பிள்ளையே,
0: child of God,
1: சத்துரு என்னை சோதிக்கிறான், சோதிக்கலாம்,
0: Satan is testing,
1: என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்ல,
0: whatever it is,
1: ஆவியானவருடைய பலத்தினாலே,
0: by the power of the Holy Spirit,
1: திரும்புவேன், ஆவியானவருடைய பலத்தினாலே,
0: by the power of the Holy Spirit,
1: நான் ஏறி வருவேன்,
0: I will come,
1: ஆவியானவருடைய பலத்தினாலே,
0: by the power of the Holy Spirit, I will revive,
1: ஆவியானவருடைய பலத்தினாலே,
0: by the power of the Holy Spirit,
1: hallelujah,
0: hallelujah,
1: பாதாளத்தை ஜெயிக்கும் வல்லமை,
0: to overcome the gates,
1: hallelujah, amen,
0: amen.
1: ரோமருக்கு நிருபம்
0: ரோமன்ஸ்
1: 8 11வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்?
0: 11
1: அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா.
1: ஆண்டவர் எங்கங்க வாசமா இருக்கிறாரு?
0: Where the Lord is living?
1: யாரோட வாசமா இருக்கிறாரு?
0: With whom he is living?
1: பழைய ஏற்பாட்டலாம் வருவாரு போவாரு.
0: The Old Testament comes and
1: புதிய ஏற்பாட்டல ஆண்டவர் இப்பொழுது நம்மேல தங்கி விட்டார்.
0: The New Testament is
1: நமக்குள் வாசமா இருக்கிறார்.
0: He lives in us.
1: நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலமாய் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும்,
0: you are the church of the living God.
1: Hallelujah. தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்பதையும் அறியீர்களா?
0: Don't you know that?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு.
0: The Lord is dwelling in you.
1: எந்த சூழ்நிலையில் இருந்தாலும்,
0: whatever
1: 24 மணி நேரமும்,
0: throughout 24
1: hours, எந்த யாருமே உன் பக்கத்துல இல்லாம இருக்கலாம்,
0: உனக்கு
1: எந்த உதவியும் இல்லாம இருக்கலாம்,
0: maybe no help,
1: ஆனால் உனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது.
0: Others cannot help.
1: இயேசு உனக்கு உதவி செய்வார்.
0: Jesus can help you.
1: யாரை கொண்டு உதவி செய்வார்?
0: Through whom?
1: தேவ ஆவியானவரை கொண்டு உதவி செய்வார்.
0: Through the Spirit of God.
1: அதனால தான் ரோமர் 8ல வாசிக்கிறோம்.
0: Romans 8.
1: மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
0: Three things are told.
1: அதுல ஒன்று, உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார்.
0: He is interceding for
1: you. உனக்காக அவர் சாட்சி கொடுக்கிறார்.
0: He is testifying.
1: அதே நேரத்துல அவர் என்ன செய்கிறார் என்றால், உன் பலவீனத்திலே உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார்.
0: And he is interceding for you at the time of your weakness.
1: உன் பலவீனத்திலே,
0: in your weakness,
1: நீ சோர்ந்து போகும் பொழுது,
0: when you are frustrated,
1: நீ உன்னால ஜெபிக்க முடியாமல் இருந்தாலும் சரி,
0: when you struggle,
1: எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது? ரோமர் 8:26 26வது வசனத்துல பாருங்க.
0: Romans 8:26.
1: நமது பலவீனங்களில் கர்த்தருடைய பிள்ளையே,
0: Spirit of the Lord is helping.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believe?
1: உங்கள் பலவீனத்திலே,
0: in your weakness
1: ஆவியானவனுக்கு உதவி செய்கிறார்.
0: Spirit of the Lord is interceding.
1: இந்த உலகத்திலே நாம் கர்த்தருடைய வல்லமையினாலே ஜீவிக்கும் பொழுது
0: when we live the, with the power of God
1: உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிட்டு எப்படி மரியாள் மேல உன்னதமானுடைய பலம் நிழலிட்ட பொழுது அவள் பரிசுத்த ஆவியினாலே உபவித்து பிறந்த அந்த தேவ குமாரனை பெற்றெடுத்தாலோ
0: she brought forth the
1: அதே போல
0: same way
1: ஆவியானவர் உன்மேல் இருக்கிறார்.
0: Spirit of the Lord is upon you.
1: இயேசு சொன்னார்.
0: Jesus said
1: ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்.
0: Spirit of the Lord is upon me.
1: கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்.
0: Spirit of the Lord is upon me.
1: ஹalleluya.
0: ஹalleluya.
1: ஆகவே நான் சிறைப்பட்டவளை நான் விடுவிக்கும்படி வந்திருக்கிறேன்.
0: I have come to deliver you.
1: இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார்.
0: God is saying to you.
1: நீ பரிசுத்தமாய் வாழ முடியலையா?
0: Can't you live
1: holy? உன்னால் முடியாது.
0: ஆனால்
1: உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர்
0: But the Spirit of the Lord in us.
1: உன்னை பரிசுத்தம் பண்ணுகிறவர்.
0: He makes you holy.
1: உன்னை சுத்திகரிக்கிறவர்.
0: He cleanses you.
1: பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்பொழுது
0: And the Holy Spirit comes.
1: நியாய தீர்ப்பை குறித்து
0: about the judgment
1: குறித்து
0: about the righteousness
1: பாவத்தை குறித்து
0: about the sin
1: கண்டித்து உணர்த்துவார்.
0: He will rebuke and make you to understand.
1: யாருமே சொல்ல தேவையில்ல.
0: Others need not say.
1: கர்த்தர் சொல்வது பாவம்.
0: The Lord will say it is sin.
1: தப்பு.
0: It is wrong.
1: இது ஆண்டவருக்கு பிடிக்காது.
0: The Lord doesn't
1: இது செய்யாத ஆவியானவர் சொல்லும். இப்ப பாருங்க, இன்னைக்கு அநேகர் செய்யற பெரிய தவறு நான் சொல்லி முடிக்க போறேன்.
0: I'm going to finish.
1: இன்னைக்கு அநேகர் செய்யற பெரிய தவறு என்ன தெரியுங்களா?
0: What people do mistakes.
1: ஆவியானவருக்கு விரோதமாய் பாவம் செய்றாங்க.
0: They commit sin against the Spirit of God.
1: Hallelujah. ஆண்டவரும் கூடவே இருக்கிறார், வைராக்கியமா இருக்கிறார். யாக்கோபுக்கு நிருபம் 4:5 படிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? நம்ம வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார்.
0: The Spirit of the Lord is with us with
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனா நாம என்ன செய்றோம்?
0: What we do?
1: நாம ஆவியானவர் கூட இருக்கிறத மறந்துட்டு நம்ம இஷ்டமா என்னமோ செய்றோம்.
0: We forget the Spirit of the Lord that we
1: அப்படி தான் செய்றாங்க. அனனியா சப்ரா.
0: அனனியா சப்ரா they did.
1: பொய் சொன்னாங்க.
0: They told lie.
1: அது பேதுருக்கு தெரியவா போகுது.
0: And Peter whether he
1: காணிக்கையில வஞ்சித்து அவருக்கு கொண்டு போய் கொடுக்கும் பொழுது
0: they deceived the அவன்
1: என்ன வஞ்சிச்சீங்கன்னு சொல்லல பேதுரு.
0: He didn't say you are deceiving me.
1: என்ன சொன்னார் தெரியுமா?
0: What Peter said.
1: வாசிங்க அப்போஸ்தலர்கள் நிருபம்
0: Acts
1: 5:3 பேதுரு என்ன சொன்னாரு?
0: What Peter said.
1: நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி இதான் சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா.
0: Satan fill your heart.
1: அல்லேலூயா.
0: Why it so?
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: எப்பெல்லாம் சாத்தான் வாழ்க்கையில புகுந்து உன்னை பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்ய வைக்கிறானோ அப்பொழுதுதான் உடைய வாழ்க்கை தோல்வி அடைகிறது.
0: Whenever the Satan enters in your life and make you to sin the law
1: மனங்காக்கழுத்துள்ளவர்களே
0: oh the rebellious
1: நீங்கள் பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறீர்கள்.
0: You grieve the Holy Spirit.
1: பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
0: Don't grieve the Holy Spirit.
1: Hallelujah. ஏன் துக்கப்படுத்த கூடாது என்றால்
0: Why we are not supposed to?
1: எபேசியர் 5:30 வாசிக்கிறோம்.
0: Ephesians 5.
1: நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று
0: For the redemption.
1: உத்தரியாக பெற்ற அந்த பரிசுத்தாவியை
0: The Holy Spirit
1: துக்கப்படுத்தாதிருங்கள்.
0: Don't grieve the Holy Spirit.
1: தேவனுடைய பிள்ளையே
0: Child of God.
1: நீ நினைக்கலாம் யாரும் என்ன பார்க்கல.
0: You may be thinking nobody is watching.
1: என் புருஷனுக்கு தெரியாது.
0: My wife is not knowing.
1: என் மனைவிக்கு
0: தெரியாது.
1: என் பிள்ளைக்கு தெரியாது.
0: Children
1: அப்பா அம்மாவுக்கு தெரியாது.
0: Parents may not be knowing.
1: யாரும் என்ன பார்க்கல.
0: Others are not watching.
1: ஆவியானவரும் கூடவே இருக்கிறார்.
0: Spirit of the Lord is with you.
1: உன்னுடைய ஆவியுடனே கூட அவர் சாட்சி கொடுத்து நிற்கிறாரு.
0: He is giving the witness.
1: Hallelujah. அவரை விட்டு நீ எங்க போக முடியாது.
0: You cannot depart anywhere.
1: அவரை நீ துக்கப்படுத்தினால்
0: If you grieve him.
1: அவரை நீ விசனப்படுத்தினால்
0: If you grieve him.
1: அவரிடத்தில் நீ பொய் சொன்னால்
0: If you tell lie.
1: அவர் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்?
0: How can I help you?
1: தேவ பிள்ளையே
0: Child of God.
1: கர்த்தர் சொல்றாரு.
0: The Lord says.
1: மகனே மகளே
0: My son and daughter.
1: வியாதி பெருசு இல்ல.
0: The sickness is not great.
1: பலவீனம் பெருசு இல்ல.
0: Weakness is not great.
1: உங்களுக்கு விரோதமா வந்திருக்கிற சத்துரு எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
0: The enemy is nothing.
1: தூசி.
0: Just dust.
1: வெள்ளம் போல வந்தார்னா ஒரு கொடி பறக்கும்.
0: He may come like flood. There will be a flag.
1: ஆனா நீ பரிசுத்தாவி துக்கப்படுத்தி வச்சிருக்கிற மட்டுப்படுத்தி வச்சிருக்கிறே.
0: But you grieve the Holy Spirit and shut the Holy Spirit.
1: அதே பரிசுத்தாவியானவர் நீ மகிமைப்படுத்தி வச்சு பாரு.
0: Just glorify the Holy Spirit.
1: அவர் பேர் மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார்.
0: And the Spirit of glory.
1: தூஷிக்கப்படுவது கிடக்கூடாது.
0: Don't be blasphemous.
1: மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார்.
0: The Spirit of glory is with you.
1: அவர் உனக்குள்ள வாசமா இருக்கிறார்.
0: He lives in you.
1: கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கோடிதான காரியத்துக்கு பா. எபிரேயர்ல வாசிக்கிறோம்,
0: ஹீப்ரூஸ் வி ரீட் தட்
1: கிருபையின் ஆவி,
0: தி ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ்,
1: சத்திய ஆவி,
0: தி ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத்.
1: அருமையானவர்களே, அந்த மகிமையின் ஆவி,
0: தி ஸ்பிரிட் ஆஃப் க்ளோரி,
1: அதை துக்கப்படுத்தாதே.
0: டோன்ட் கிரீவ்.
1: உனக்கு அவர் உதவி செய்யணுமா?
0: He wants to help.
1: எல்லாரும் எழுந்திருங்க.
0: Shall we all stand?
1: ஒரு தீர்மானம் இன்றைக்கு.
0: Have the determination.
1: நான் வாழ்க்கையில ஜெயிப்பேன்.
0: I will take victory.
1: என்னுடைய ஜெபத்தில் ஒரு வெற்றி.
0: Victory in prayer.
1: என் வாழ்க்கையில ஒரு வெற்றி.
0: Victory in life.
1: என் ஜீவியத்தில் ஒரு வெற்றி.
0: Victory in my life.
1: எனக்கு முன்னால சிங்கங்கள் இருந்தாலும் சரி.
0: Though there are lions.
1: எனக்கு முன்னால துன்மார்க்கர்கள் இருந்தாலும் சரி. எனக்கு முன்னால எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி,
0: whatever it may be,
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: I will not fear.
1: நான் கவலைப்பட மாட்டேன்.
0: I will not worry.
1: ஏனென்றால் ஆவியானவரை நான் கனப்படுத்திக் கொண்டிருக்கிறேன்.
0: I honor the spirit of the Lord.
1: ஆவியானவருக்கு நான் நல்ல இடத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன்.
0: I honor the spirit of God. அவரை
1: நான் துக்கப்படுத்த மாட்டேன்.
0: I will not grieve.
1: அவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன்.
0: I will not grieve.
1: அவர் துக்கப்படும்படி நான் பேச மாட்டேன்.
0: I will not.
1: அவர் துக்கப்படும்படி நான் நடந்துக மாட்டேன். அவரை விசனப்படுத்தும்படி நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள்.
0: You are resisting the Holy Spirit.
1: எதிர்த்து நிற்காதே.
0: Don't resist.
1: ஆண்டவர் எத்தனை முறை உங்களுடைய மெசேஜ்ல பேசுறாரு?
0: How many times he spoke?
1: நீயோ எதிர்த்து நிற்கிறாய்.
0: But you are opposing.
1: எதிர்த்து நிற்காதே.
0: You are resisting.
1: விசனப்படுத்தாதே.
0: Don't grieve.
1: துக்கப்படுத்தாதே.
0: Don't grieve the Holy Spirit.
1: அவருக்கு விட்டு கொடுத்து பார்.
0: Come on, give room to him.
1: வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பாரு.
0: Look at that.
1: வாழ்க்கையில அற்புதத்தின் மேல் அற்புதம்.
0: Miracles after miracles.
1: ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம்.
0: Blessings after blessings.
1: நிரம்பி வழியும்.
0: Till be overflowing.
1: நீ இல்ல,
0: not you. அது
1: ஆவியானவர் செய்துட்டே இருப்பாரு.
0: What the Lord will do.
1: நீ ஆவியானவரை உயர்த்த உயர்த்த, நீ ஆவியானவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, நீ ஆவியானவருக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க, உன் வாழ்க்கையில கர்த்தர் வெற்றி மேல் வெற்றியை குவித்துக்
2: அறிக்கை செய்வோம். அவருடைய திரு ரத்தம் நமக்கு கொண்டு வரும் நன்மைகளை எல்லாம் பாடலாய் பாடி ஜெயம் எடுப்போம்.